0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: வெண்டை நன்னாட்டின் தேவாரத்தலங்களுள் இன்று நாம் தரிசிப்பது காஞ்சி நகரின் கண் உள்ள கச்சி நெறி காரைக்காடு என்ற திருத்தலம். ஞான சம்பந்த பெருமானால் ஒரு திருப்பதிகம் பெற்ற இந்த அருமையான ஆலயம் காஞ்சி ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள கற்சாலையில் திருக்காரை மேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது. கச்சி ஏகம்பத்திற்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஒரு காலத்தில் காரை செடிகள் மிகுந்த இடத்தில் அமைந்திருந்த காரணத்தால் பெயர் பெற்றது என்கிறார்கள். சிதி என்ற இந்திரனும் புதனும் வழிபட்ட திருத்தலம் இது. இந்திரன் வழிபட்டதால் இந்திரபுரி என்ற பெயர் இதற்கு அமைந்துள்ளது. தீர்த்தமும் இந்திர தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இதன் பெருமையை காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. புதன்கிழமைகளில் இந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்குவது மிகுந்த பலன் அளிக்க வல்லதாக குறிப்பிடுகின்றார்கள். சுவாமிக்கு சத்தியவரதேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. இந்த தலமும் சத்தியவரத கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்த்தமும் சத்தியவரத தீர்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த திருத்தலத்தை தேவகோட்டை மெய்ப்பை செட்டியார் அவர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த கற்றலியுள் எழுந்தருளியுள்ள இறைவர் மேற்கு முகமாக காட்சியளிக்கின்றார். அண்டை காலத்தில் சோழ மன்னர்களுடைய அரண்மனை இங்கிருந்ததாகவும் அது மேடிட்டுபடியால் காரை மேடு என்று வழங்குவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றார்கள். இந்த தலத்தின் மீது அமைந்துள்ள ஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது. இதில் காரை காட்டாரே என்று இந்த தலத்தினுடைய பெயரை பாடல்தோறும் நிறைவாக வைத்து குறிப்பிடப்படுவதாக அமைந்துள்ளது. இப்பதிகத்தில் ஊரினுடைய பெருமையை உடல்லாமல் இறைவனுடைய ஒப்பற்ற பெருமைகளையும் குறிப்பிடுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். ஊரானது நெடு வீதிகளை அமைந்த ஊராகவும் மலர்பொய்கைகள் சூழ்ந்த ஊராகவும் வளமை உடையதாகவும் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த கச்சி நெறி காரைக்காட்டு இறைவரோ முற்காலத்தில் ஆளின் கீழ் அமர்ந்து நால்வருக்கு அறம் செய்தவர். அதே நேரத்தில் நேருவை வில்லாகவும் வாசுகையை நானாகவும் கூட்டி உப்புரங்களை எரித்த வீரம் உடையவர். வானோர்களாலும் மன்னோர்களாலும் இறைஞ்சப்படுபவர். பல்வகை மலர்களாலும் வானோர்கள் இப்பெருமானை அர்ப்பித்து தனிந்து இறைஞ்ச வீட்டிருப்பவர். அம்மலர்களோ கொன்றை ஊமத்தை போன்றவர். இப்படி உமாதேவியாரை ஒரு பாகம் கொண்டவராகவும் 3 கண்களை உடையராகவும் ராவணனை அவனது அறியாமைக்கு இறங்கி மன்னித்து அருசீர்வராகவும் அரவு ஆமை ஆகியவற்றை மார்பில் கொண்டவராகவும் பிரம்மவிஷ்ணுக்கள் அறியாதபடி அனல் வடிவாக திகழ்ந்தவராகவும் சமண் சாக்கியர்களுடைய கொள்கைகளுக்கு அறியப்படாதவராகவும் இந்த பதிகம் பல்வேறு கருத்துக்களை நமக்கு வழங்குகின்றது. இந்த பதிகத்தை பாடி பன்னாரும் தமிழ் மூலமாக பரம்பொருளை தெரிப்பவர்கள் பரலோகத்தில் இருப்பாரே என்று இந்த பதிகத்தை கடைக்காப்பு சாத்தி நிறைவு செய்கின்றார் ஞான சம்பந்த பெருமான்.

மடிமாடம் கடை நவின்ற கலிக்கச்சி நீரணவு மலர் பொய்கை நெறிக்கார்.

ஐ நீர் ஊறு மலர்பொய்கை நெறிக்காரை காட்டாரே. கூரணிந்தார் கொடிவிடையை கூரணிந்தார் கொடியடையை குளிர்ச்சடை மேல் இளம

அணிந்தார் அடிக்கச்சினரி காரை காட்டாரே. துறை நவீன்ற செஞ்சடைகள் பின்தாழ பூதங்கள் மறை நவீன்ற பாடலோடு ஆடலராய் மழு ஏந்தி சிறை நவீன்ற வண்டு இனங்கள் தீங்கனிவாய்த்தேன் கதுவும்.

தார்புறம் மூன்றும் ஓங்கு எரியில் வந்து அவிய நின்றாரும் கலைக்கட்சி நெறி காரை காட்டாரே பன்மலர்கள் கொண்டு அடிக்கு வானோர்கள் பணிந்து இறைஞ்ச நன்மையில்லாவல் அவுணர்

கண்டார் கரிக்கச்சி வெறிக்காரை காட்டாயே புற்றிடை வாழறவினோடு புனை கொன்றை.

பண்ணுடையார் கண்ணமரும் நெற்றியினார் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே. ஏழு கடல் சூசன் இலங்கை கோமானை எழில் வரைவாய் தாழ் விரலால் ஊன்றியதோர் தன்மையினார் நன்மையினார் ஆள் கிடங்கும் சூழ்வயலும் மதில் புல்கி அழகமரும் நீழ்மருகில் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே. உண்டானும் ஒரு கடல் நஞ்சு உடை தலையில் பலி கொள்வார் மாண்டார்தம் எலும்பு அணிவர் வரி அறவோடு எழிலாமை பூண்டாரும் ஓர் இருவர் அறியாமை பொங்கு எரியாய் நீண்டாரும் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே. உண்டாடி சமன்படுவார் கூரை தன்னை நீ போர்த்து முண்டாடி சிறிதருவார் உரைப்பனகள் நீயல்ல பண்டாரும் குழலாடை வரையாகத்து ஒரு பாகம் கண்டாரும் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே. கண்ணாரும் கலிக்கச்சி நெறி காரை காட்டு உரையும் பெண்ணாரும் திருமேனி பொருமானது அடிவாள் கண்ணாரும் கோவில் காடி தமிழ் ஞான சம்பந்த

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தொண்டை நன்னாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 32 இன்று நாம் தரிசிப்பது காஞ்சி மாநகரத்தின் அண்மையில் உள்ள திருக்குரங்கணில் முட்டம் என்ற சிவஸ்தலம். இந்த தலம் ஸ்ரீஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திற்கு தெற்கு திசையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. தூசி என்ற ஊருக்கு தென்கிழக்கில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இத்தலத்து இறைவனை குரங்கு, அணில், முட்டம் ஆகிய மூன்றும் பூஜித்தபடியால் குரங்கணில் முட்டம் என்று தலப்பெயர் அமைந்துள்ளது. அதாவது வாலியாகிய குரங்கும் அணில் ஒன்றும் காக்கை அதாவது முட்டம் ஆகிய மூன்றும் சிவபெருமானை பூஜித்து பெயர் பெற்ற தலம் இது. இம்மூன்றும் இவ்வாறு பூஜித்ததை அந்த கோயிலில் சிற்ப வடிவில் காண்கின்றோம். குரங்கு பூஜித்தது வடபாலிலும் அணிலும் காக்கையும் பூஜித்தது தென்பாலிலுமாக காட்டப்பட்டுள்ளன. சச்சிற்பத்தில் கோவிலை சுற்றி அமைந்துள்ள அழகிய நீர்நிலையை காக்கை மடு என்று அழைக்கிறார்கள். ஹனுமனும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு நற்கதி பெற்றதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய சன்னதி மேற்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. தென்புறம் அமைந்துள்ள நுழைவாயில் மூலமாக திருக்கோயிலினுடைய பிரகாரத்தை அடைகிறோம். இதனை பல்லவர் காலத்து திருக்கோயிலாக குறிப்பிடுவார்கள். கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. கிருஷ்ணதேவராயர் காலத்திய கல்வெட்டுகளும் உள்ளன. சுவாமி விமானம் கஜபிருஷ்ட விமான அமைப்பில் இருப்பதை காண்கின்றோம். பலமாக இறைவருடைய சன்னதியை அடைந்து ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்து இறைவனை வழிபட்ட திருப்பதிகத்தை விண்ணப்பிக்கின்றோம். இத்திருப்பதிகம் சக்கராகம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது. இப்பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடும் செய்திகளாவன இங்கு வந்து வழிபடுவோர்கள் துன்பம் களைய பெறுவார்கள் என்றும், இந்த இறைவன் என்னை ஆளுடைய எந்தை என்றும், அவர் அன்புடைய பெருமான் யாரிடத்தில் அன்பு செலுத்துகின்றார் என்றால் தனது அடியார்களிடத்தில் அன்புடையார் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய திருவுருவ அழகினையும் வியந்து போற்றுகின்றார் காழிப்பிள்ளையார். ஒன்றை சூடிய வேந்தனாக திகழக்கூடிய சிவபெருமான் தோடோர் காதினனாக விளங்குகின்றான். இத்தலத்து

அம்பிகைக்கு பெயர் இறையார் வளையம்மை என்பது. அந்த பெயர் பதிகத்தில் வரும் ஒரு பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. அந்த இறையார் வளையாளை ஓர் பாகத்தை அடக்கியவனாக நீலகண்ட பெருமானாக, யானையை விரித்து தோலாக போர்த்திய பெருமானாக பெருமான் காட்சியளிக்கின்றான். இப்படிப்பட்ட பெருமானை நாம் நித்தலும் நினைக்க வேண்டும். அப்படி வழிபட்டால் அவர்களுக்கு வினைகள் எதுவும் வந்து சேரமாட்டார். வினையாவும் நீங்கப் பெறுவர். வெண்துரை சூடிய இந்த பெருமான் விடை கொடி அண்ணலாகவும், சூலம் தாங்கிய கையினனாகவும், விடை ஏறியவனாகவும், வெண்பொடி ஈற்றினை பூசியவனாகவும், கால காலனாகவும் விளங்குபவன். இப்படிப்பட்ட எண்ணுதற்கரிய பெருமைகளை உடைய எல்லாம் வல்ல முதுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுடைய இந்த தலத்தை அடைந்து இப்பதிகத்தை செவிக்கு இனிதாக பாடுபவர்கள் அடைவது என்ன என்பதை இப்பதிகத்தின் திருக்கடை காப்பாகிய 11 பாடல் குறிப்பிடுகின்றது. இந்த பதிகத்தை செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிறவா வகை வீடே என்று பிறவே நோய் நீங்கப் பெறுவார்கள் என்று அதிக பலன் குறிப்பிடுகின்றது. அத்துணை உயர்ந்த பலனை தரவல்ல பதிகம். இதற்கு மேல் எதுவும் வேண்டுவதும் இல்லை. பிறவியை களைந்து விட்டோமானால் இறைவனுடைய திருநிழலாகிய பேரின்ப வெள்ளத்தில் இழைத்து என்றும் இன்பம் பெருகும் நிலையை நாம் அடைவது எண்ணம் என்பதை நமக்கு குருநாதனாகிய ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கினால் அறிகின்றோம்.

நடி இத்தல் நினைந்தேயே உறங்கனில் முத்தம் இளவும் பெருமானடி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த கண் காட்டும் என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நன்மக்கட் செல்வம் வாய்க்கப் பெறுதற்கும் பட்டிமன்றம் கருத்தரங்கம் முதலியவற்றில் வாதத்திறமை பெறுவதற்கும் எழுத்தாற்றல் பெறுவதற்கும் தத்துவ ஞான தெளிவினை பெறுவதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்தர் அருளிய பதிகம். பண் சீகாமரம், ராகம் மாயாமாளவ கவுளை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம், பண் பழம் பஞ்சுரம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்காட்டுப்பள்ளி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயம். சைவம் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பகர்குறி. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீ பருவார்த்தவடிகள் போற்றி போற்றியே, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றியே, ஆரூரடிகள் திருவடிகள்.

0: பகர்குறி குறியிடம் கூற.
1: வானுழைவாளம்பலத்தரன் குன்றென்று வட்டி வேயோன் தான் நுழையாயிருளாய் போரும் நாப்பன் வந்த ஆரகை போல் தேன் நுழை நாகம் மலர்ந்த திகழ் பளிங்கால் மதியோன் கானுழை வாழ்வு பெற்றாங்கு எழு காட்டுமோர் கார் பொழியிலே பாடிட தன்

குறியிடத்து கொண்டு சேரல் தினைவளம் காத்து சிலம்பு எதிர்கூசிற்றில் முற்றியழைத்து சுனைவளம் பாய்ந்து தூணை மலர் கொய்து தொ

நின்றது. இடத்துய்த்து நீங்கள் நரல் வேயினம் நினதோட்கு உடைந்து உக்க நன்மூத்தம் சிந்தி பரவே உரைக்கும் பஞ்சு அடி பரந்தில்லை அன்னாய் வரவே தருவன் இங்கே நிலவுங்கே செல்லும் வார்கழக்கின் குரவே அழி முரன் கொங்கு ஆதடமலர் கொண்டு வந்தே மடத்தகை மாதரை இடத்தக்க நீங்களுற்ற பாங்கி பகந்தது. உவந்து உரைத்தல். வடமாசுன பள்ளி குவடாக்கிய பயங்கய கண் நெடுமால் என என்னை

ஆடிடம் புகுதல். அருகால் நிறை மலரைம்பால் நிறை அணிந்தேன் அணியார் தரு காண்மல தொத்து தோகை தொல்லாயம் எல்ல புகுக சிறுகால் மறு

எது? தாய் அச்சம் கூறி வரைவு கடாதல், பனி துண்டம் சூடும் பட சடை அம்பலவன் உலகம், தனி துண்டவன் தொழும் தாளோன் கையிலே பயில் சிலம்பா, கனி துண்டை வாய்ச்சி கதே முலை பாரிப்பு கண்டழி முற்று இனி கடிலம் பற்று சிற்றிடைக்கிற அஞ்சும் என்னையே.

0: அது இல் செறிவு அறிவித்து வரைவு கடாதல்
1: நிறவளைவோன் எமன் மாள்வு ஏற்றும் வேய் விளையாடும் வேட்பா.

ஏறுகோள் கூறி வரைவு கெடாதல். படையார் கருங்கண்ணி வண்ண வயோதரவாரமும் இடையார் தெளிவும் கண்டு

பிரிவு அருமை கூறி வரைவு கடாதல். பிரிவு செய்த ஆண்டு அம்பலத்து பயில் போன் பரங்குன்றின் வாய் அருவி செய்தாள் புனத்து.

சிறை புறத்துறை தது மறை புற கிழவியின் சிறை புறத்துறை தது. மயிலோடு கூறி வரைவு கடாதல் கனியார் கருத்தின்று முற்றிற்று யாம் சென்றும் கார்புணமே மணியார் பொழில்கள்.

0: மதி நனி கலங்கி பதிமீக வாடியது. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: வேணாட்டடிகள் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தபம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த கார் 8 பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த கார் 8

இருள் கொண்ட கண்டத்தே இறைவல் தல்சனே பொருள் கொண்ட சிந்தடை போல் மில்லே சொருள் கொண்ட பாம்பினங்கள் படல் கொடுங்க.

0: சிரச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த போற்றி திருக்கழிவெண்பா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

திருத்தங்கு மார்பில் திருவாழ்வரை போல் எருத்த திலங்கியவள் போட்டு பருத்த குருத்தாள் நெடுமூக்கிற்குன்

தடுத்து வரையெடுத்த வாழறக்கல் வாயார் உதிரம் நிறையெடுத்து நெக்கு உடலல் இற்று புறையெடுத்த பத்தலைய புல் முடியும்

தன்மையெல்லாம் வால் சிறையில் பாய்த்தே பிரமல் குறையிறப்ப பின்னு அவர்க்கு வரமன்று அளித்த வலி போற்றே புறமெரித்த அன்று இந்த மூவர்க்கு அமர் மூவர்க்கு அமர்ந்து வரவழித்து நின்று

தகனே அண்டரண்டம் உய்ய கொதித்தெழுந்த கொதித்தெழுந்த சூலத்தார் கோத்து துதித்து அங்கு அவனிருக்கும் வள்ளல்

மத்து வெள்கோட்டு காவிரத்து பைந்தர்கள் வெல் மதத்த வேகத்தால் நிக்கு ஓடி விம்மே அடுத்திரைத்து பாயும் அடுல் கழிற்றே அடு கழிற்றே போக எடுத்துரி

தொண்டரே ஆயினார் புன்னையத்தரு கந்தரு பொய் நீக்கவும்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: மங்களம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: பெருமிழை குறும்ப நாயனார் புராணம். பாடியிருப்பவர்: திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்

நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை பாதம் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை

செம்பத்தாளினைக்கீழ் செய்யாள் கோனும் நான்முகனும்

முதல்வன் உடல் பெருக முதல்வர் நாமத்தஞ்செழுத்து காதல் உடல் பெருக முதல்வர் நாமத்தஞ்செழுத்து கேளும் பொருளும் உணர்வுமாம்

நூலும் காதலுடன் பெருக முதல்வர் நாம தஞ்செடுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கழுமினார் இன்னவாறு இவரொழுக ஏறு கொடி மேல் உயிரவர் தம் பொன்னங்கடல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்குரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்டவன் தொண்டரு சென்னி மதிதோய் மாடமலி கொடுங்கோளூரை சேர்வுற்றார் அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி

பிரிந்து கண்ணிற்கரிய மணி கழிய வாழ்வார் போல வாழே நின்று எண்ணி சிவன் தாள் இன்றே சென்றடைவன் யோகத்தால்.

பிரமநாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூல திறப்ப எடுத்த மறை மூலந்திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கைலை முன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஆத்மசுத்தி. ஆத்மசுத்தி எனப்படுவது ஆன்மாவானது இறைவனின் திருவடி நிழலிலே மூழ்கி பேரானந்தத்திலே திளைத்திருப்பதற்காக தன் தூய்மையை பெறுவதற்காக வலியுறுத்தி பாடப்பட்டது ஆத்மசுத்தி ஆகும்.
2: ஆடுகின்றிலை கூத்துடையான்கடற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை

அளவறுப்பதற்கரியவன் இமையவர்க்கடியவர்க்கு எலியாண்ணம் கலவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகறுத்து உனை நினைந்து உளம்பெருங்கலன் செய்ததும் இளனஞ்சே பலகருத்துடையான்

0: கொடுத்தல். தலைவனாகிய சிவபெருமான் குருபரனாக வந்து மாணிக்க வாசகப் பெருமானுக்கு தன் திருவடி தீட்சை அளித்ததினால் தான் பெற்ற பேரின்ப பெருவாழ்வையும், இதற்காக தன் கருணையை வெளிப்படுத்திய எம்பிரானுக்கு தம்மால் பதிலுதவி செய்ய முடியவில்லையே என இயங்கிய சுவாமிகள், பதிலுதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அதனை மறவாமல் இருத்தல் வேண்டும் என்னும் திண்மையினை மனதிலே கொண்டு இப்பாடல்கள் மூலம் தம் செய்நன்றி அறிதலை வெளிப்படுத்தியுள்ளார்.
1: இருகை யானையை ஒத்திருந்தென்புல கருவையான் கண்டிலேன் கண்டதவ்வமே, வருகையன்று பணி

0: சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிச்சம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருக்குறிப்பு தொண்டநாயனார் வரலாறு. என்ன கதை? திருக்குறிப்பு தொண்டநாயனார் வரலாறு. சரியா, இந்த நாயனார் வந்து நம்ம 63 நாயன்மார்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. சரிங்களா, இவங்க பிறந்த நாடு தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம், அந்த நகரத்துல தான் அவங்க பிறந்தாங்க. சரியா, இந்த தொண்டை நாடு காஞ்சி மாநகரம் இது ரெண்டும் ரொம்ப சிறப்பான இடங்கள். சரியா, இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு, இந்த காஞ்சி மாநகரத்தோட சிறப்பு, இந்த நகரத்துல முந்தைய காலத்துல நடந்த ஒரு அற்புத நிகழ்வு, இதையெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம திருக்குறிப்பு தொண்டநாயனாரோட வரலாற்றுக்குள்ள போக போறோம். சரிங்களா, இதுல குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கிறதுக்கு நிறைய செய்தி இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு உட்காந்துக்கணும். சரிங்களா, கதை கேட்க வந்தாச்சா? சரி, இப்போ கதை. இது என்னன்னா, அந்த தொண்டை நாடு. தொண்டை நாடு அப்படின்னா எங்க, எந்த பகுதி தெரியுமா? இப்ப நம்ம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மாமல்லபுரம், சென்னை, காலத்தி, இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் அந்த காலத்துல தொண்டை நாடு அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இந்த தொண்டை நாட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம முன்னால பார்த்தோம்ல, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு என்னன்னா, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்னா யாரு? நல்ல படித்தவங்க, கிரேட் ஸ்காலர்ஸ். சரியா, தொண்டை நாட்டில் கல்வி அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா, அப்படி ஒரு சிறப்பான இடம் அது. சரிங்களா, இந்த உடைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உடையது அப்படின்னு அர்த்தம். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரிங்களா, இதை எழுதி வச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இப்ப எல்லாம் நம்ம நிறைய யூனிவர்சிட்டி பாக்குறோம்ல, அது மாதிரி அந்த காலத்துல காஞ்சியில ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. காஞ்சியில ஒரு யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிக்கு தமிழ்ல என்ன? பல்கலைக்கழகம். சரியா, காஞ்சியில ஒரு பல்கலைக்கழகம், வட இந்தியாவில் நாளந்தாங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு அந்த காலத்தில். ரெண்டு ரொம்ப பழைய காலத்து பல்கலைக்கழகம். அந்த காலத்திலேயே நிறைய கல்வி அங்கே சிறப்பாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, என்னவோ ஆயிடுச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. சரியா, அந்த காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் போய் படிச்சுட்டு வந்தால் அது பெரிய சிறப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் படித்த பையன், காஞ்சிபுரத்தில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காஞ்சிபுரத்தில் கல்வி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சரியா, சரி, இப்போ இந்த தொண்டை நாட்டில் நம்ம பார்க்க வேண்டியது, பார்க்கும்போது 4 நிலப்பகுப்பு அங்கே இருக்கு. அதென்ன 4 நிலப்பகுப்பு? நம்ம வாழ்கிற பூமியில் நம்ம பார்க்குறதுல நிறைய மலை, காடு, வயல், கடல், அப்படி எல்லா வகையான பகுதிகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது அந்த ஒரு ஒரு இடத்தையும் அதோட வகைக்காக ஒரு பகுப்பு வச்சாங்க. சரியா, அதைத்தான் நானில பகுப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன நானில பகுப்பு? எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள்லாம். மலையும் மலை சார்ந்த இடமும். அது என்ன மலை சார்ந்த இடம்? சார்ந்த இடம்னா என்ன அர்த்தம்? அதை ஒட்டுன பகுதின்னு அர்த்தம். சரிங்களா, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. சரியா, அது பேர் என்ன? குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். கடலும் கடல் சார்ந்த இடமும் மெய்தல். இன்னொரு தடவை சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கிறீங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். சரியா? இதுல இந்த மலையில யார் இருப்பாங்க? மலையில வாழ்ற மக்களுக்கு பேரு குறவர், குரத்தியர். சரியா? ஆண்பால் குறவர், பெண்பால் குரத்தியர். அது மாதிரி இந்த முல்லையில யார் இருப்பா? அது ஒரு காட்டுப்பகுதி இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறதா பெரிய தொழிலா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்க இடையர், இடைச்சியர். சரியா? அடுத்து மருதம். மருதம்னா என்ன? வயல்வெளி. அங்க வந்து உழவு தொழில் தான் முக்கியம். சரியா? அதனால அங்க இருக்கிற மக்கள் யாரு? உழவர், உழத்தியர். சரியா? அப்புறம் நெய்தல் கடல் பகுதி. கடல்ல என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க இல்லையா. அங்க மீன் பிடிக்கிற தொழில் தான் முக்கியமான தொழில். சரியா? அந்த நெய்தல்ல இருக்கிற மக்கள் பேர் என்ன? பரதவர், பரத்தியர். சரியா? எழுதி வச்சிருக்கீங்களா? குறவர், குறத்தியர், இடையர், இடைச்சியர், உழவர், உழத்தியர், பரதவர், பரத்தியர். சரிங்களா? இந்த நாலு இடம், இந்த நாலு வகை. இதுல இந்த குறிஞ்சி, முல்லை இந்த ரெண்டு இருக்கு இல்லையா. குறிஞ்சினா என்னது? மலைப்பகுதி. முல்லைனா என்னது? காட்டுப்பகுதி இல்லையா. இந்த குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலையிலிருந்து மாறி வறண்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு பாலை. சரியா? பாலைன்னா என்ன இடம்? வறண்ட பகுதி, வறண்ட மணற்பாங்கான பகுதின்னு அர்த்தம். சரியா? அங்க ஒன்றும் பெரிய தொழில்லாம் இருக்காது. அங்க வெறும் திருட்டு கும்பல் தான் இருக்கும். அங்க நிறைய கழிவர்கள் தான் இருப்பாங்க. சரியா? அந்த இடம் ரொம்ப அதிகமான வெப்பமா இருக்கும், வெறும் மணற்பாங்கா இருக்கும். சரியா? அதான் பாலை நிலம். இந்த பாலை நிலம் தனியா பாலை நிலத்துக்குன்னு ஒரு இடம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலைமையிலிருந்து மாறினா அதுக்கு பேரு பாலை. சரிங்களா? இப்ப நானில பகுப்பு என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சரிங்களா? இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகுப்பு அந்த காலத்திலேயே இருந்துச்சு, தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்துச்சு. இந்த நாலு பகுப்பு இருக்கு இல்லையா, அந்த நாலு வகை பகுப்பு, இது அந்த காலத்திலேயே தமிழர்கள் வச்சிருந்தாங்க. சரியா? சரி, இப்ப இந்த நாலு வகை நிலமும் நம்ம தொண்டை நாட்டுல உண்டு. சரியா? இல்ல இல்லன்னா இந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. இதுல நம்ம திருக்காலத்தி, திரு இடைச்சுரம், திருக்கழுக்குன்றம் இதெல்லாம் மலையில இருக்கிற கோயில்கள். அதனால அது குறிஞ்சி நிலத்துக்கான. சரியா? அப்புறம் முல்லை நிலத்துக்கு என்ன தெரியுமா? திரு முல்லை வாயில், திரு ஊரல். இந்த திரு ஊரலுக்கு அந்த காலத்துல கலிகை மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஊர் வந்து முல்லை நிலத்துக்கானது. அப்புறம் மருத நிலத்துக்கானது என்ன தெரியுமா? திருவல்லம், திருமால் பேரு, திருப்பாசூர். இதெல்லாம் மருத நில அமைப்புல இருக்க சிவன் திருக்கோயில்கள். சரியா? நெய்தல்னா என்ன? கடலை ஒட்டிய பகுதி இல்லையா. சென்னையில நீங்க எல்லாம் பீச்சுக்கு போயிருக்கீங்கல்ல, சென்னையில எவ்வளவு கடற்கரை, நீளமான கடற்கரை இருக்கு இல்லையா. அங்க இருக்கிற கோயில்கள்ல திரு ஒற்றியூர், திருவான்மியூர், திரு மயிலாப்பூர். சரியா? இதெல்லாம் வந்து கடலை ஒட்டின பகுதி. அதனால அது நெய்தல் நிலத்துக்கான திருக்கோயில்கள். சரியா? இப்படி தொண்டை நாட்டுல இந்த நாலு வகை நிலமும் உண்டு. அந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம் இருக்குது. சரியா? அந்த காலத்துல பல்லவ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் காஞ்சிபுரத்தை தான் தலைநகரா வச்சு அரசாட்சி செஞ்சாங்க. காஞ்சிபுரம் ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய நகரம். சரியா? இந்த காஞ்சிபுரத்துல இப்போ ஒரு சிறப்பு. அது என்ன சிறப்புன்னு பார்ப்போமா? இந்த தொண்டை நாடு, இந்த காஞ்சிபுரம், இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அப்படியே சீம் சேஞ்ச். சரியா? இப்ப திருக்கைலாயம். திருக்கைலாயத்துல நம்ம சாமி உமையம்மை இருப்பாங்க இல்லையா. உங்களுக்கு தெரியும்ல திருக்கைலாயத்துல யார் இருப்பா? சிவபெருமான், உமையம்மை இருப்பாங்க. அப்போ திருக்கைலாயத்துல என்ன பண்ணுவாங்க? சாமி உமையம்மைக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்வார். அது என்ன ஆகமங்கள்? இந்த ஆகம நூல்னா என்ன தெரியுமா? அதுல எப்படி இருக்கும்னா, ஒரு கோயில் எப்படி அமைப்புல இருக்கணும், கோயிலோட கோபுரம் எப்படி இருக்கணும், அதோட விமானம் எப்படி இருக்கணும், அப்புறம் நந்தி எங்க வைக்கணும், கருவறை எங்க வைக்கணும், அப்புறம் பள்ளிபீடம் எங்க இருக்கணும், கொடிமரம் எங்க இருக்கணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் விதிமுறைகளை எல்லாம் சொல்றது ஆகம நூல். சரியா? அந்த ஆகமத்துப்படி நம்ம திருக்கோயில்கள் அமைஞ்சிருக்கோம், அதுல நடக்கிற பூசை கூட ஆகம விதிப்படிதான் பூசை கூட நடக்கும். அதனால ஒரு பூசை எப்படி செய்யணும், பூ எப்படி பறிக்கணும், எப்படி பூசை பண்ணணும், இப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் ஆகம நூல்கள்ல. சரியா, இந்த ஆகமங்கள் எண்ணில்லாதவை, கவுண்ட்லெஸ், இன்னியூமரபிள். சரியா, அவ்வளோ ஆகம நூல்கள் இருக்கு. அது அவ்வளோத்தையும் நம்ம சிவபெருமான் உமையம்மைக்கு உபதேசம் செஞ்சாங்க. சரியா, உமையம்மை அது எல்லாத்தையும் அப்படியே சந்தோஷமா அப்படியே விருப்பத்தோடு கேட்டாங்க. சரியா, அப்படி கேட்டாங்களா, கேட்டுட்டு அப்புறம் சாமி இப்படி ஆகமத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அப்ப சிவபூசையை பற்றியும் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நாம் விரும்பும் உண்மையாவது பூசணை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பூசணையைத்தான் நான் விரும்புறேன், உண்மையான பூசையைத்தான் நான் விரும்புறேன் அப்படின்னு நம்ம சாமி அம்மைக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நாம் விரும்பும் உண்மையாவது பூசணை அப்படின்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. அப்போ நம்ம உமையம்மைக்கு என்ன ஆசை வந்துடும், இந்த ஆகம விதிப்படி நம்மளும் சிவபூசை செய்யணும் அப்படின்னு அம்மைக்கும் மனசில் ஒரு ஆசை வந்துடும். நம்ம சாமிக்கு தான் யார் மனசில் எந்த நினப்பு வந்தாலும் தெரியும் இல்லையா, அதனால இப்போ உமையம்மை என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம சாமிக்கு தெரியும். அப்போ கேட்பாங்க, என்ன உன் மனசில் என்ன என்ன நினைக்கிற, என்ன சிந்தனை ஓடுது அப்படின்னு கேட்பார். அப்போ அம்மை சொல்லுவாங்க, எனக்கும் நீங்கள் சொன்ன ஆகமத்தின்படி உங்களை பூசை பண்ணணும், சிவபூசை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ நம்ம சாமி என்ன சொல்லுவாங்க, சரி இப்போ நீங்கள் போய் சிவபூசை பண்ணு. அப்போ அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, சிவபூசை பண்ணுறதுக்கு பூசை பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான இடம் வேணும் இல்லையா, சிறப்பான இடம், தீமைகள் இல்லாத இடம் வேணும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ தென் திசையில் காஞ்சி மாநகரத்தில் போய் அங்கே ஒரு மாமரத்தடியில் நீ என்னையே பூசை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க, உலகத்தில் எவ்வளவோ இடம் இருக்குது இல்லையா, ஆனால் ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா, காஞ்சி மாநகர் அவ்வளவு சிறப்புடையது, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மறந்து கூட கனவுல கூட இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களா எல்லாரும் பண்புள்ளவங்களா இருக்கிற நகரம் நம்ம தொண்டை நாட்டில் இருக்கிற காஞ்சி மாநகரம். அதனால சாமியே பூசை பண்ணுறதுக்கு அம்மைக்கு காஞ்சி மாநகரத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்படின்னா காஞ்சி மாநகரம் எவ்வளோ பெரிய சிறப்புடையது இல்லையா. இன்னொன்று தெரியுமா, மொத்தமாக 224 பூமி இருக்குதான், அதில் ஒன்று நம்ம வாழ்கிற பூமி. இந்த 224 புவனங்களில் உயிர்கள் இருக்குது, வேறு வேறு உயிர்கள் இருக்குது, ஆனால் அந்த புவனங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியல, அதெல்லாம் விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் நிறைய ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சுருக்காங்க, 224 புவனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அத்தனை புவனத்தில் நம்ம பூமியில் நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம அம்மை வர்றாங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் எவ்வளோ சிறப்படையது இல்லையா. இப்போ உமையம்மை பூசை பண்ணுறதுக்காக வர்றாங்களா, காஞ்சிபுரத்துக்கு வராங்களா, அப்போ அவங்களுக்கு துணை செய்யணும் இல்லை, அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யணும் இல்லையா, அதுக்காக அவங்க பணிப்பெண்கள் கூட அவங்க கூடயே வர்றாங்க. சரியா, அம்மை கூட அவங்க பணிப்பெண்களும் வர்றாங்க. வரவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து போல சாமியை மாமரத்துக்கு அடியில் இருப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, காஞ்சிபுரத்தில் ஒரு ஒத்தை மாமரத்துக்கு அடியில் நான் இருப்பேன், அங்கே பூசை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒத்த மாமரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அம்மை தேடுவாங்க. அந்த ஒத்த மாமரம் கண்டுலே படாது, சாமி காட்சியே தரமாட்டார். அப்போ அந்த மாமரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அம்மா தடுமாறுவாங்க. அப்போ என்ன நடப்பாங்க தெரியுமா, அப்படியே கையை தலைமையில் கூப்பி மனசெல்லாம் சிவபெருமானையே நினச்சி வாயில் அஞ்செழுத்து அப்படியே சொல்லி, அஞ்செழுத்துனா என்னது, நம்ம சிவாய அல்லது சிவாய நம, சரிங்களா, இந்த அஞ்செழுத்து அப்படியே சொல்லி அம்மை தலைக்கு மேலே கை கூப்பி மனசில் சாமி அப்படியே நினச்சி அப்படி வணங்குவாங்களா, அப்போ நம்ம சாமி அந்த மாமரத்துக்கு அடியில் காட்சி கொடுப்பார். சரியா, அந்த மாமரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அந்த மாமரம் 4 வேதங்களே அந்த மாமரமாக நிற்கும் அந்த இடத்துல. சரியா, அதனால அந்த மாமரத்தில் 4 வகை சுவையுடைய பழங்கள் பழுக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஒரு மரத்தில் இருக்கிற பழம் ஒரே மாதிரி சுவையோடு தான் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் என்ன சிறப்புன்னா, ஒரே மரத்தில் 4 வகை பழங்கள் பழுக்கும், 4 வேற வேற சுவையுடையதாக இருக்கும். சரியா, அந்த மரத்தை நீங்கள் இப்போ கூட காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். சரியா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்போ அந்த மரத்துடைய ஒரு பெரிய கிளை வந்து அப்படியே ஒடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனாலும் அந்த கிளை ஒடிஞ்சு விழுந்த அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாடம் பண்ணி அதை அப்படியே ஒரு கண்ணாடி பள்ளிக்குள்ள வச்சு அந்த கோயிலையே ஒரு அறையில் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மரம் எங்கே இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு அடியில் ஒரு போர்டு எழுதி வச்சுருக்காங்க, அந்த போர்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அது நீங்கள் பார்த்து படித்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரணும், சரிங்களா? அந்த ஒடிஞ்ச விழுந்த கிளை பகுதியாக பத்திரமாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது அந்த மரம் மறுபடியும் தழுத்து அழகாக வளர்ந்துருக்குது, சரியா? அந்த மரத்தடியில் அம்மை, சாமி, முருகப்பெருமான் மூணு பேர் இருக்கிற சோமாஸ்கந்த வடிவம் இப்போ கூட இருக்குது, சரிங்களா? நீங்கள் அடுத்த போனாங்கன்னா அதெல்லாம் கவனித்து பார்த்துட்டு வரணும். சரி, இப்போ கதைக்கு வருவோமா? சரி, இப்போது இந்த மாமரத்துக்கு அடியில் நம்ம சாமி காட்சி கொடுத்துருவார். காட்சி கொடுத்தோடனே உமையம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே விழுந்து வணங்குவாங்க. தரையில் விழுந்து பெருமானை வணங்கி அப்படியே மகிழ்ச்சியோடு பூசைய ஆரம்பிப்பாங்க, சரியா? அந்த மாமரத்தடியில் நம்ம சாமிக்கு என்ன பண்ணுவாங்க, மணலால் ஒரு லிங்கம் பண்ணுவாங்க. மணலால் லிங்கம் பண்ணி ஆகமங்கள் விதிப்படி அந்த சாமி சொல்லி கொடுத்தாரு இல்லையா, உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த ஆகம விதிப்படி பூசைய ஆரம்பிப்பாங்க, சரியா? அந்த பூஜை பண்ணுறதுக்கு புது பூ பறிச்சுட்டு வரணும்ல, அதுக்கு அம்மா அம்மாவுடைய பணிப்பெண்கள் எல்லாரும் போய் அங்கே ஒரு அம்பிகாவனம் அப்படின்னு ஒரு நந்தவனம் இருக்கும், அந்த வனத்துக்கு பேர் என்ன, அம்பிகாவனம், சரியா? அந்த வனத்தில் போய் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, சரியா? அப்புறம் அங்கே வந்து பதுமன் அப்படின்னு ஒரு நாகம் இருக்கும், ஒரு பெரிய நாகம் இருக்கும். அந்த நாகம் வந்து ஒரு புத்து வச்சுருக்கும், பாம்பு புத்து. அந்த அந்த பாம்புக்கு பேர் பதுமன், சரிங்களா? அந்த பாம்பு சொல்லும், அம்மா நீங்கள் உலகத்தையே காப்பாற்றுற அன்னை, நீங்கள் பூசை பண்ண வந்திருக்கீங்க, எங்களுக்கு நாங்கள் பண்ண தவம் இது, அதனால் நீங்கள் வந்து என்னோடய புத்து மேலே நீங்கள் இருக்கையாக உட்காந்து இருக்கையாக வச்சுருக்கு, என்னோடய புத்து உங்களோட இருக்கையாக வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க, சரியா? அதனால் அந்த புத்து மேலே அம்மா வந்து இருக்கை அமைச்சு வழிபாடு செய்வாங்க, சரியா? இப்போ சாமிக்கு அழகாக மணல் லிங்கம் அமைச்சு தினமும் ஆகம விதிப்படி பூசை நடந்துகிட்டே இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தினமும் சந்தோஷமாக பூஜை பண்ணுறாங்க, சரியா? இப்போ ஒரு நாள் நம்ம சாமி சரி ஒரு விளையாட்டு காட்டலான்னு நினைக்கிறார். என்ன பண்ணுவார், அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் ஓடுற நதிக்கு பேர் என்ன தெரியுமா, கம்பா நதி. என்ன பேர், கம்பா நதி, சரியா? அந்த கம்பா நதியில் என்ன பண்ணிடுவார், திடீர்னு பெரிய வெள்ளம் வரும், ஏழு கடலும் சேர்ந்து ஒன்னா தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், வானத்தை முற்று அளவுக்கு பெரிய அலையோடு வர்ற மாதிரி அவ்வளோ பெரிய வெள்ளத்தை நம்ம சாமி கொடுத்துருவார், சரியா? அம்மா இங்கே அதோட கரையில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மணலால் லிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தால் அந்த லிங்கத்தை அடிச்சுட்டு போயிடாதா, மணல் லிங்கத்தை. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, சிவசிவா இது என்னது அப்படி இருட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பயந்து ஒரே என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளத்தால் வெள்ளத்திலிருந்து அந்த சிவலிங்க திருமேனியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே சாமியை கட்டி பிடிச்சிடுவாங்க, சரியா? அந்த மணல் லிங்கத்தை அம்மா அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவாங்க, என்ன அப்போ அந்த லிங்கத்தை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகாது, சரியா? அப்போ அம்மா வந்து இப்படியா கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவோட கையில் இருக்கிற அந்த வளையல் தடம், அப்புறம் அம்மா அப்படி நெஞ்சோடு கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவுடைய அந்த மார்புடைய தடம் இதெல்லாம் பெருமான்கிட்ட இப்போ கூட நம்ம பார்க்கலாம், சரியா? இப்போ சாமி என்னன்னாரு, அம்மாவோட தழுவலுக்காக அப்படியே குழஞ்சிட்டார், அம்மா கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அந்த அன்பில் குழஞ்சி நம்ம சாமி தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு, சரியா? இதனால நம்ம அம்மையுடைய அன்பான தழுவலுக்காக சாமியை வளைஞ்சு கொடுத்து அந்த இடத்துல அம்மாவோட அந்த அன்பு பிடிக்குள்ள அகப்பட்டு நின்னார் இல்லையா, அதனால அவருக்கு தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு, சரிங்களா? சரி, இப்போ நம்ம சாமி என்ன பண்றாரு, அம்மாவோட பூசணையை பார்த்து இப்போ சாமி வந்துட்டார் இல்லையா, வந்தவர் சரி என்ன வர வேணும் கேளு அப்படின்னு அம்மை கிட்ட சொல்றாங்க. அப்போ அம்மை என்ன சொல்றாங்க, சாமி நான் இன்னைக்கு பூஜை இன்னும் முடிக்கல சாமி, ஏன்னா பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே வெள்ளம் வந்துருச்சு இல்லை ஆத்துல இல்லையா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு பூஜையை முடிக்கல சாமி, நான் பூஜையை முடிச்சுட்டு வர வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம சாமி சொல்லுவார், நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னர்த்தம், நீ என்னைக்கு என்னை பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, உன் பூஜை என்னைக்கு முடிய போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார் சாமி.

நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வரத்தை கேளு அப்படின்னு சொல்லுவார். அப்ப அம்மா வந்து மூணு வரம் கேட்பாங்க. என்ன தெரியுமா, இந்த சிறப்பான சிவபூசை என்னைக்கும் இந்த பூமியில நிலைச்சிருக்கணும். அதான் அம்மா கேட்ட முதல் வரம். என்ன வரம், சிறப்பான இந்த சிவபூசை என்னைக்கும் உலகத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கறத அம்மா கேட்ட முதல் வரம். சரியா, சரி தந்தோம் அப்படின்றவர் தான். அடுத்த ரெண்டாவது வரம் என்ன கேட்பாங்க தெரியுமா, இந்த உலகத்துல இந்த சிறப்பான இந்த பதியில எல்லா அறங்களையும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுவாரு, ரெண்டு நாளி நெல் கொடுப்பார். அது என்ன ரெண்டு நாளி, நாளிங்கிறது என்ன தெரியுமா, படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகத்தல் அளவே இருக்குவர், காப்படி அறப்படி எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ஒரு படி, ஒரு படிங்கிறது தான் நாளின்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து முகத்தல் அளவையில் ஒரு ஒரு அழகு. இப்ப கூட நம்ம பழைய வீடுகள்ல எல்லாம் பார்த்தா நம்ம ஆட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு படி காப்படி எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆட்சிட்டு கேட்டு பாருங்க, காமிப்பாங்க அவங்க. சரியா, அந்த ஒரு படியில ரெண்டு படி நெல் கொடுப்பார் சாமி. அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. சரியா, சரி இப்போ மூணாவது வரம். மூணாவது வரம் என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த திரு காஞ்சி மாநகரத்துல சிவ நிந்தனைங்கிற ஒரு குற்றத்தை விட்டு வேற எந்த குற்றத்தை பண்ணினாலும் அதை நீங்க குணமா எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க தவப்பயனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சிவ நிந்தனை பண்றது ரொம்ப பெரிய குற்றம். சிவ நிந்தனைன்னா என்ன தெரியுமா, சிவத்தை வந்து ரொம்ப இழிவா பேசுறது, சிவத்தை வந்து ஒரு கெட்டதா சொல்றது, இதெல்லாம் வந்து பெரிய சிவ நிந்தனை. அந்த சிவ நிந்தனைக்கு பரிகாரமே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. சரியா, அதனால அந்த குற்றத்தை செய்யக்கூடாது, யாருமே நம்ம செய்யக்கூடாது. அம்மாவும் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த சிவ நிந்தனைங்கிற அந்த ஒரு பெரிய குற்றத்தை விட்டுட்டு வேற எந்த குற்றத்தை இந்த நகரத்து மக்கள் செஞ்சாலும் அதை நீங்க தவமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தவப்பயனை நீங்க கொடுக்கணும் சாமி அப்படின்னு வேண்டுவாங்க அம்மா. சரியா, அம்மா தான், அம்மானா பிள்ளைகள் மேல ரொம்ப அன்புள்ளவங்களா இருப்பாங்க இல்லையா, அதனால பிள்ளைகள் தப்பு செஞ்சா கூட அம்மா வந்து தட்டி கொடுத்து அதை குணமா வச்சு அம்மா திருத்துவாங்க இல்லையா. அதனால அப்படி ஒரு மூணு வரம் கேட்கறாங்க அம்மா. சாமியும் அந்த மூணு வரத்தையும் கொடுத்துடுறாரு. சரியா, அந்த ரெண்டு நெல், ரெண்டு நாளி நெல் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. அங்கேயே தங்கி இருந்து, காஞ்சி மாநகரத்திலேயே தங்கி இருந்து அம்மா 32 அறங்களையும் செய்வாங்க. சரியா, அதனால அந்த 32 அறங்கள் என்னென்னங்கிற அந்த பட்டியல் இருக்கு காஞ்சி புராணம்ங்கிற நூல்ல, அந்த பட்டியல் இருக்கு. நீங்க அப்புறமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்கன்னு அங்க 32 அறங்களையும் அம்மாவே செஞ்சாங்க. அவனா இருந்துட்டு அம்மா இருந்த இடம் என்ன தெரியுமா, காமக்கோட்டை. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, காஞ்சியில யாரு, காமாட்சி இல்லையா, அம்மை பேரு காமாட்சி இல்லையா, அங்க காஞ்சி காமக்கோட்டம் சொல்றோம்ல, அங்கதான் அம்மை இருந்து 32 அறங்களையும் செஞ்சாங்க. சரியா, அதனால அம்மை ரொம்ப சிறப்பானவங்க. அந்த இடத்துல அம்மையே பூசை பண்ணி நமக்கெல்லாம் காமிச்சாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இந்த காஞ்சி மாநகரத்துல 1008 சிவாலயம் இருந்துச்சான். ஒரு காலத்துல 1008 சிவாலயம் இருந்துச்சான். அந்த அத்தனை சிவாலயத்திலையுமே அம்மை சன்னதினு ஒண்ணு தனியா இருக்காது. எல்லா 1008 சிவாலயத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி காஞ்சி காமக்கோட்டத்துல இருக்கிற நம்ம காமாட்சி அம்மன் சன்னதி தான். சரியா, அது இப்ப கூட அப்படிதான். நீங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் பாருங்க, அங்க வந்து தனியா அம்மை சன்னதி இருக்காது. சரியா, நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த ஊர்ல இருக்கிற எந்த சிவன் கோயில்லையுமே அம்மை சன்னதி தனியா இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி நம்ம காஞ்சி காமக்கோட்டத்து காமாட்சி அம்மை சன்னதி தான். சரிங்களா, சரி அதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது கவனிங்க. சரியா, இப்போ இந்த காஞ்சிபுரம் இப்படி அம்மை இருந்து அறம் வளர்த்த வளர்த்ததுனால ரொம்ப சிறப்பான இடமா இருந்தது. அங்க பழைய பல அதிசயங்கள் நடந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு வேடன் அதை பார்த்துட்டு போயிட்டு கரிகால் சோழன் அப்படிங்கிற சோழ ராஜா கிட்ட அதை சொல்லுவான். அப்போ கரிகால் சோழன் என்ன பண்ணுவான், அந்த காஞ்சி நகரத்துக்கு வந்து அங்க வந்து நிறைய காடுகளை எல்லாம் அழிச்சு நகரமாக்கி நல்ல ஒரு பெரிய நகரமா பண்ணி அதுல குடிமக்களை எல்லாம் குடி வச்சான். சரியா, அந்த காஞ்சிபுரத்துல உலகாணி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, அப்புறம் நன்மங்கல தீர்த்தம், காப்புடை தீர்த்தம், சார்வ தீர்த்தம், இப்படி நிறைய சிறப்பான தீர்த்தங்கள் இருக்கு. சரியா, அங்கெல்லாம் வந்து நீராடி நம்ம வந்து நம்ம பாவங்களை எல்லாம் தொலைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நகரம். இப்படி ஒரு சிறப்பான நகரத்தை நம்ம இப்ப கூட போய் பார்க்கலாம். சரியா, அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த இடத்தெல்லாம் பார்த்து பெருமானை வணங்கிட்டு வரணும், அம்மையை வணங்கிட்டு வரணும். சரியா, இப்படிப்பட்ட நகரத்துல நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சிருக்கார். சரியா, இந்த

0: காண காஞ்சிபுரத்துல ஏகாலி குலம் அப்படிங்கிற குலத்துல நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சாங்க. அது என்ன ஏகாலி குலம்? ஏகாலி குலம்னா என்னன்னா, துணி துவைச்சு தருவாங்கல்ல நம்ம டோபின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, தமிழ்ல வண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அந்த வண்ணான் குலத்துல பிறந்தவங்க நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இவர் வந்து நேரமும் சிவனடியே இருப்பார். சிவனடியார்களுடைய தேவை என்னங்கிறத குறிப்பறிந்து கவனிச்சு செய்வார். அது என்ன குறிப்பறிந்து கவனிச்சு செய்யறது? இப்ப யாரோ இப்ப எனக்கு ஒண்ணு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டு நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு உதவி. எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சிச்சு கொடுத்தா அது குறிப்பறிந்து கொடுக்கறது இல்லையா. அது மாதிரி நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ரொம்ப காலமா சிவனடியார்களுக்கு என்ன தேவைங்கிறத குறிப்பால உணர்ந்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பணிவிடைய செஞ்சார். அதனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு பேர் வந்துச்சு சரியா. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எல்லா சிவனடியார்களுக்கும் அவங்களுடைய துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பார். அதுதான் அவர் செஞ்ச தொண்டு, சிவ தொண்டு சரிங்களா. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த துணியெல்லாம் துவைக்கும் போது என்ன ஆகும், அடிச்சு துவைக்கும் போது துணியில இருக்க அழுக்கு தூசி எல்லாம் போகும் இல்லையா. அப்படி செய்ய செய்ய செய்ய அவரு தன்னோட பிறவி, பிறவியில இருக்கிற அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த நோயெல்லாம் தீர்த்துட்டார் சரியா. இதுல என்ன தெரியுமா, நமக்கு இப்ப காய்ச்சல் தலைவலி எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் உடம்புக்கு வர்ற நோய். ஆனா நம்ம உயிருக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் என்ன தெரியுமா, மறுபடி பிறவி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் மறுபடி பிறவி வருது இல்லையா, அதுதான் உயிருக்கு வர்ற நோய். அப்ப சிவத்தொண்டு செஞ்சு செஞ்சு அந்த பிறவி நோயிலிருந்து தப்பிக்கலாம் சரியா. இப்ப எப்படி டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டா உடம்பு நோயிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சிவத்தொண்டு செய்ய செய்ய, சிவபெருமான வணங்க வணங்க, சிவபூசை செய்ய செய்ய இந்த பிறவி நோயிலிருந்து உயிர் தப்பிச்சுக்கிடும். அதனாலதான் சிவபூசை ரொம்ப முக்கியம், சிவத்தொண்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. சரி, இப்ப நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் கதைக்கு போவோம். அவரு இப்படி அடியார்களுடைய துணியெல்லாம் துவைச்சு கொடுத்துட்டு இருப்பார். அப்ப ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, அவரோட தொண்டினுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைப்பார். இல்ல அப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு ஒரு நல்ல குளிர் காலத்துல வருவார். நல்ல குளிர் அடிக்கிற ஒரு காலத்துல நல்ல மாதவம் வேடம், மாதவ வேடம்னா நல்ல திருநீர் பூசி நல்ல ஒரு பழுத்த சிவனடியாரா வருவார். ஆனா மெலிஞ்சு ஒல்லியா வருவார் சரியா, நடக்க முடியாம தளர்ந்து நடந்துகிட்டு வருவார். வரவர் அழகா திருநீர் பூசிருப்பாரு, ஆனா அவர் போட்டிருக்க துணி அழுக்குன்னா அழுக்கு, அப்படி ஒரு அழுக்கு, அந்த துணிய அதுக்கு மேல அழுக்காக்க முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழுக்கா ஒரு துணி போட்டிருப்பாரு சரியா. உடம்பெல்லாம் அழகா வெந்நீர் வெளியே பூசிருப்பாரு, ஆனா போட்டிருக்க துணி கருப்போ கருப்பு சரியா. அப்படி ஒரு வேடத்துல நம்ம சாமி வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணா, அவர்கிட்ட நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் கண்ணில் படும்படி வருவார். அப்ப நம்ம நாயனார் என்ன பண்றாரு, ஓடி போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சு வரவேற்று பணிஞ்சு வணங்கி, சாமி ஏன் எவ்வளவு மெலிஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு கேட்பார். ஏன்னா அவர் ரொம்ப மெலிஞ்சிருப்பார். நம்ம சாமி அப்படியே ஒல்லிய மெலிஞ்சு தளர்ந்து சோர்ந்து வருவார். அப்ப ஏன் மேலும் நீங்க தளர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சாமி அந்த கந்தைய கொடுங்க சாமி, அந்த துணியை கொடுங்க சாமி, நான் துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். கழுவி தரேன், துவைச்சு தரேன், கொடுங்க அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்பார். அப்போ நம்ம சாமி சொல்லுவாரு, எனக்கு தெரியும் இந்த துணி ரொம்ப அழுக்கா போச்சுன்னு தெரியும், ஆனா இதை கலட்ட முடியல. ஏன் தெரியுமா, என் உடம்பு குளிர் தாங்காது, அதனால இந்த குளிர் காலத்துல நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு துணியை நான் கழட்டி உனக்கு துவைக்க கொடுத்துட்டேன்னா குளிர் எனக்கு தாங்காது இல்லையா, அதனாலதான் இதை கலட்டாம போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இவ்வளவு அழுக்காயிடுச்சு, இந்த அழுக்க போகவும் முடியாது, அவ்வளவு அழுக்கா போச்சு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, சரி எனக்கு குளிர் தாங்காது உடம்புக்கு, அதனால நான் அந்த துணியை கொடுக்குறேன், நீ சாயந்தரத்துக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நீ இந்த துணியை எனக்கு துவைச்சு உலர்த்தி கொடுத்துருவேன்னா நான் கொடுக்குறேன், சரியா செய்ய முடியுமா உனக்கு அப்படின்னு கேட்பார். அப்போ இவர் கேட்கும்போது என்ன, காலையில் நேரம். அப்போ அவர் சொல்வாரு, முடியும் சாமி, சாயந்தரத்துக்குள்ள நான் துவைச்சு காய வச்சு தந்துடுறேன் சாமி, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப சொல்லுவாரு, நீ பார்ப்பா நீ ஒத்துட்டு இருக்க, சாயந்தரத்துக்குள்ள இந்த துணியை கொடுத்துடணும், அப்படி நீ கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செஞ்சவனாவ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். என்ன சொல்வாரு, சாயந்தரத்துக்குள்ள சூரியன் மறையறதுக்குள்ள நீ எனக்கு இந்த துணியை கொடுத்துடணும், துவைச்சு காய வச்சு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீங்க துன்பம் செஞ்சவங்க ஆவீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நம்ம சாமி. அப்போ அந்த நாயனார் என்ன பண்ணுவாரு, இல்ல சாமி நான் துவைச்சதுக்கு காய வச்சு கொடுத்துல கொடுத்து சாமி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு, இல்ல முதல்ல தண்ணி இல்லை நல்ல ஒரு நல்ல சுத்தமான தண்ணி இருக்கிறதுக்கு போவார். போய் அந்த தண்ணியில நல்லா முக்கிட்டு என்ன செய்வார், அந்த ஒவ்வொரு மண் இப்பெல்லாம் நம்மளாம் என்ன பண்றோம், வாஷிங் மிஷின்ல எடுத்து போட்டுறோம், துவைச்ச உடனே எடுத்து காய போட்டுறோம் இல்லையா, அந்த காலத்துல அப்படி கிடையாது, ஆத்துல போய் நல்ல ஓடுற தண்ணியில துவைப்பாங்க சரியா. அப்புறம் அந்த உவர் மண், அந்த உவர் மண்ணில் அப்படியே அந்த துணியை பரப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த மண்ணெல்லாம் அந்த துணியில் ஒட்டிக்கிடும், ஈர துணியில் ஒட்டிக்கிடும். அப்புறம் அதை நல்லா முறுக்கி வச்சு அப்புறம் வெண்ணாவி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அடியில் நெருப்பு போட்டு அந்த நீராவி மேலே வரும், அந்த நீராவியில் அப்படியே அதை புழுக்குவாங்க அந்த துணியை. அப்போ அந்த அழுக்கெல்லாம் கலந்துடும், அந்த ஒவ்வொரு மண்ணுக்கும் அந்த வெள்ளாவிக்கும் அழுக்கெல்லாம் எவ்வளோ கடினமான அழுக்காக இருந்தால் கூட அது வந்து போயிடும். அப்புறம் அதெல்லாம் முடிச்ச பிறகு திரும்ப அடித்து துவைச்சி நல்ல ஓடுற தண்ணியில் அதை வந்து அலசுவாங்க, அப்படி அலசுனா நல்லா அழுக்கு போயிடும் சரியா. அந்த மாதிரி இவரும் துவைப்பார், துவைச்சு எல்லாம் துவைச்சி முடிப்பார், அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடும். நல்ல ஓவர் மண் போட்டு வெள்ளாவி வச்சு துவைச்சி முடிக்கும் போது பார்த்தா மத்தியானம் ஆயிடும். மத்தியானம் ஆனதோட மட்டும் இல்லாமல் அப்படியே மேகம் இருண்டுக்கிட்டு வந்துடும், எல்லாம் ஒரே கரு கரு கருன்னு மேகம் வந்துடும், வந்து மழை கொட்டும் திடீர்னு. நம்ம சாமி தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாரு, அவர் தான் எல்லா விளையாட்டெல்லாம் செய்வாரு நல்லா இல்லையா, அதனால அவர் தான் இந்த பெரிய மழையை கொண்டு வந்தார், நம்ம சாமி தான் செஞ்சார் இந்த வேலையை. செஞ்சுட்டு என்ன பண்ணுவார், அப்படியே மழை கொட்ட வைப்பார், அப்படியே ஒண்ணு எதிர்த்தாப்புல யாரு இருக்காங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அடைச்சு மழை கொட்டும் சரியா. அப்படி ஒரு மழையில இவர் கையில இந்த துணியை வச்சுட்டு நிற்பாரு, இவர் காய போட இடம் இல்லை வெயில் இல்லை ஒண்ணும் இல்லை இல்லையா, என்ன பண்ணனே தெரியாது. சரி மழை விடுவோம் விடுவோம் விடுன்னு காத்திருப்பாரு, விட்ட பாடே இல்லை, மழை கொட்டி தீக்கும் சரியா. அப்போ அவருக்கு என்ன ஆயிடும், சாயந்தரம் ஆயிடும், சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைம் வந்துடும். அப்போ அவருக்கு சாமி நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, அவருக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்ற முடியாம போயிட்டோமே அப்படின்னு இவருக்குள்ள ஒரு கலக்கமா இருக்கும். ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டமே நம்ம, அவர் சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா, இந்த துணி நீ சாயந்தரத்துக்குள்ள உலர்த்தி என் கையில கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செய்தவன் ஆவாயின்னு சொல்லிடுவாரு இல்லையா சாமி. ஏற்கனவே அதை நினைச்சு நினைச்சு மருகி போவாரு, என்ன செய்ய தெரியலையே, இப்படி ஒரு சிவனடியாருக்கு இப்படி ஒரு தீங்கு செஞ்சுட்டமே, நம்ம என்ன செஞ்சிருந்துருக்கணும், நம்ம வீடு வரைக்கும் வேகமா நடந்து போய் வீட்டுக்குள்ள காத்துல உலர போட்டாவது இதை உலர்த்தி இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்துக்குவாரு. இப்ப நம்ம எல்லாம் வந்து மழை பெஞ்சா வீட்டுல வெளியில காய போட இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள போட்டு சாயனை போட்டு இப்படியே காய வைக்கிறோம் இல்லையா துணியா இல்லையா, அதனால வீட்டுக்குள்ள மழை பெய்யாது. அப்ப அங்கே காத்துல கொஞ்சம் காய துன்பிடுவோம்ல, அது மாதிரியாவது இந்த வீட்டையே காய வச்சிருக்கணும், நான் இப்படி பண்ணிட்டனே, இப்படி சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டனே, இனி நான் இருந்து என்ன பையன் அப்படின்னு அப்படியே புலம்புவாரு, மனசுல உருகுவாரு, நொந்து போவாரு சரியா. நொந்து போயிட்டு என்ன செய்வாரு, சரி இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாது, நான் ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டேன், இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த துணி துவைக்கிற கல் இருக்குல்ல, துணி துவைக்கிற கல்லில் அப்படியே தலையை மோதி அப்படியே தன்னோட உயிரை மாற்றிட்டு போவார் சரியா. அந்த தலையை அப்படி மோத போவார, மோத போகும்போது நம்ம சாமி நம்ம ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார்ல காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், அவர் தான் கழுவ குழைந்தநாதராச்சே இல்லையா, அவர் தான் அவரோட திருமேனியில் நம்ம அம்மையுடைய வளையல் கரம் பட்ட வடு இருக்குது இல்லையா, அந்த சாமி திரும்பவும் வளையல் போட்ட கரமாகவே வர்றார், வந்து அப்படியே அந்த பாறைக்கிட்ட இருந்து அந்த வளையல் போட்ட கரம் வந்து அப்படியே திருக்குறிப்பு தொண்ட நாயனா பாறையில மோதாதபடிக்கு அப்படியே தாங்கும் சரியா. அப்போ அப்படியே நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனா அப்படி எழுந்து நின்று அப்படியே சாமியை பார்த்து அப்படியே வணங்குவார், அங்க அப்படியே விடைமேல் அம்மையப்பெல்லாம் நம்ம சாமி காட்சி கொடுப்பார் சரியா. காட்சி கொடுத்தாலே நம்ம நாயனார் அப்படியே வணங்கி நிற்பார், அப்ப சொல்லுவாரு, மூணு உலகத்துக்கும் உன்னுடைய அன்பு உன்னோட தொண்டின் சிறப்பை நாங்க அறிவித்தேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீ வந்து நம்ம சிவலோகத்துல என்னைக்கும் பிரியாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார, நம்ம திருப்பிருப்பி தொண்ட நாயனார சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார் சரியா நம்ம சாமி. அதனால ஏகாம்பரேஸ்வரரே வந்து அந்த இடத்துல செஞ்சிருக்க இல்லையா, நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தலையில மோதாம பாறையில மோதாம நம்ம சாமி அழகா ஒரு வளையல் கரமா வந்து தடுத்து நிறுத்தி பிடிச்சிட்டார் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு அடியாருடைய அன்பின் சிறப்பை காட்டுறதுக்காக நம்ம சாமி வரார் சரியா. இப்படி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிறப்பான சிவத்தொண்டின் மூலமாக சாமி திருவடிக்கு போனார், சிவலோகத்துல அவர் என்னைக்கு பிரியாம இருப்ப அப்படிங்கிற அருள் பெற்று அந்த இடத்துல சிறப்பா வாழ்ந்துட்டு இருந்தார் சரியா. சரி இப்ப திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு முடிந்தது, இனி நாளை பார்க்கலாமா. திருச்சி சம்பளம்
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் .org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு ஓருருகால் எம்பெருமான். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த திருப்பாடன். இப்படி நீராடி பெருமானுடைய திருவடி சிறப்பை பாடி பாடி நீராடி வருகின்ற பெண்கள் தம்முடைய தோழியருள்ளே பக்குவத்திலே மிக முதிர்ந்த உத்தமத்தில் உத்தமமான ஒரு பெண்ணடியாரின் நிலையினை குறிப்பிட்டு வியந்து போற்றுகின்றார். இப்போ எப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் பாருங்கள், இவர் இவர் இப்படிலாம் சாதிச்சிருக்கார் பாருங்கள் அப்படிங்கும் போது அந்த துறையிலே உள்ளவர்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை தரும். ஆகா, நாமளும் இந்த மாதிரி சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை தரும் அல்லவா. விளையாட்டுத் துறையிலே, கல்வித்துறையிலே, விளையாட்டுத் துறையிலே இவர் இந்த மாதிரி உலக சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிற போது மற்றவர்களுக்கும் நாமளும் அந்த மாதிரி சாதனை புரியணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். கல்வித்துறையில் இவர் பல்கலைக்கழகத்திலே முதல்வராக தேறியிருக்கின்றார். அதன் பிறகு அமெரிக்கா சென்று படித்து அங்கும் சிறப்பு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கின்றார் என்றெல்லாம் பின் வருகின்ற மாணாக்கரிடம் சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை இது தூண்டும். அதே மாதிரி சிவநெறியிலே ஈடுபட்டு வருகின்ற நமக்கு இந்த மாதிரி உத்தமோத்தமமான அடியார்களுடைய அந்த பக்தி சிறப்பினை எடுத்து சொல்லும் பொழுது அது நமக்கு நம்மை மிகவும் ஆட்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு சீரிய மெய்யடியாருடைய அந்த பக்தி சிறப்பை சொல்வதற்கே இந்த பாடலை அர்ப்பணித்து விட்டார்கள் நம்முடைய வாதவூரடிகள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையற்கு இஞ்சனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ் வாருருவ புன்முளையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணர் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்பது இந்த 15வது திருப்பாடல். தோழிகளை அழைத்து ஒரு பெண்ணடியார் தன் தோழிகளை அழைத்து அந்த சிறந்த பெண்ணடியாருடைய பக்குவ நிலையினை குறிப்பிட்டு போற்றி பாடுகின்றார். வாருருவ புன்முளையீர் என்று அழைத்து சொல்கின்றார். ஓரொரு கால் எம்பெருமான், ஓரொரு கால் என்றால் ஒவ்வொரு சமயத்திலே, ஒவ்வொரு சமயத்திலே எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான் என்று ஒவ்வொரு சமயத்திலே பெருமானை அழைத்து நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவார் நம் பெருமானாகிய சிவபெருமானுடைய பெருமையினை சொல்லுவதிலிருந்து ஒரு பொழுதும் நீங்க மாட்டார். வாயால் பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருப்பார். வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதிலிருந்து ஒருபோதும் நீங்க மாட்டாள். ஓவாள் என்றால் நீங்க மாட்டாள். தன் வாயினால் பெருமானை துதிக்கின்ற அந்த செயலிலிருந்து நீங்க மாட்டாள். அப்ப வாய் ஓயாமல் பெருமான் புகழை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அப்படி பெருமான் புகழை சொல்லும் போது இடையிடையே எம்பெருமான் எம்பெருமான் என்றும் சொல்லி வருவாள். எம்பெருமான் யாரை சொல்கின்றார் என்றால் நம் பெருமானைத்தான்.

நிலம் நிலத்தில ஒரே முறையான வணக்கம், ஒரு கால் வந்தனின்னா ஒரே முறையான வணக்கம் என்று பொருள் சொல்கின்றார். ஒரே முறையான வணக்கம், அதாவது சிவபெருமானை வணங்குதலாகிய அந்த வணக்கத்தை மட்டுமே உடையவள், ஏனைய தெய்வங்களை வணங்க மாட்டாள்னு கருத்து. அதை விதந்து ஓதுகின்றார் அடுத்தால, விண்ணோரை தான் பணியாள், விண்ணவர்களை எல்லாம் பரம்பொருள் என்று கருதி அவர்களை பணிந்து வணங்க மாட்டாள், சிவபெருமானை மட்டுமே வணங்குவாள். பேரறையர்க்கு ஒருவர் பித்தாமாறும் இஞ்ஞனே. பேரறையர் அதாவது பேரரசன், அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பேரரசர் யாரு? சிவபெருமான் தான். கடவுள் பேரரசனாகிய சிவபெருமான் பொருட்டு ஒருவர் இப்படி பித்துற்று இருக்கிற நிலையும் இப்படித்தான் இருக்குமோ என்று அவர் கூறுகின்றார். எப்போதும் அவன் திருப்புகளை பாடிக்கொண்டு அதனால் சிந்தையிலே களிப்புற்று ஆன அந்த ஆனந்த கண்ணீர் பற்றாமல் தாரையாக ஒழுகிக் கொண்டிருக்கின்றதே. உலகத்துக்கே பேரரசனாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடம் ஒருவர் பித்து கொண்டால் இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படுமோ என்று சொல்கின்றான். இது மிக உயர்ந்த நிலை, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை ஏற்படுமோ என்று சொல்கின்றான். அதான் பேரறிஞருக்கு ஒருவர் பித்தாமாறு இஞ்சனே என்று இயைத்து பொருள் கொண்டார். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஒருவர் ஆர்? இம்முறையிலே தம் அடியார்களை ஆட்கொள்ளக்கூடிய வித்தகர் யார்? யாரு? சிவபெருமான் தான். அந்த அப்படிப்பட்ட வித்தகர் யாரோ அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி ஆட்கொள்ளும் வித்தகர் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் என்று சொன்னால், ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகரோ அவருடைய தாள்களை, அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி, வாயார நாம் போற்றி பாடி, வாய் நிறைய நாம் பாடிக்கொண்டு ஏர் உருவ பூம்புணல். ஏர் உருவம் என்று சொன்னால், ஏர் என்பது அழகை குறிக்கின்றது, உருவம் என்பது தோற்றம், அழகிய தோற்றமுடைய அந்த பொய்கை. ஏர் உருவ பூம்புணல், அழகிய தோற்றமுடைய பூம்புணல், பூக்கள் நிறைந்த புனல். ஏர் அழகு, உருவம் தோற்றம், பூம்புணல் பூக்கள் நிறைந்த புனல். அழகிய தோற்றமுடைய பூக்கள் நிறைந்த புனலிலே பாய்ந்து ஆடுவோமாக. யார் ஒருவர் இப்படி தமிழத்திலே பித்து கொள்ளுமாறு தம் அடியார்களை ஆட்கொள்கின்றார்களோ அந்த பெருமானின் திருவடிகளை பாடி என நாமும் இந்த அடியாரை போல சிவத்திலே பித்துற்று விளங்க வேண்டும். பித்துற்று விளங்குவது ஒரு சிறப்பா? அவர் பித்து பிடித்தவர் என்று ஒருவரை இகழெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பித்து என்பது ஆணவமனத்தை சார்ந்து விளையக்கூடிய பித்து. அது தாழ்ந்த பொருள்களிடத்திலே நாம் தீவிரப்பற்று கொள்ளுமாறு செய்யும். யார் ஒருவர் நம் மீது பித்து கொண்டிருக்கின்றாரோ அவர் மீது பித்துற்று இருந்தால் அது நமக்கு மேன்மையை தரும் இல்லையா. யாருக்கு நம்ம பக்தி செய்யணும்னா, நம்ம மேல யாரு பித்து கொண்டிருக்கிறானோ அவன் மீது பக்தி செய்யணும். அப்பர் பெருமான் சொன்னார், பித்தர்க்கு பத்தராகினார், பெரும்புணல் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி. பெருமான் நம் மீது பித்துட்டு இருக்கிறார். இங்க பித்துங்கிறது நம்ம உலகத்துல வழங்கக்கூடிய அந்த இழிவான வழக்கை நாம இங்க ஒரு பொருளில் பொருளிடத்திலே உள்ள தாழ்வுகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அப்படி ஒரு கண்மூடித்தனமான மோகத்தோடு, சிந்தித்து பார்க்காத கண்மூடித்தனமான ஒரு மோகத்தோடு ஒரு பொருள் மீது இச்சை வைத்தலை அந்த பொருள் மீது அவர்கள் பித்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்வார். அது வேற. இங்க எப்போதும் நம்முடைய உய்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்ற பெருமான் மீது அன்பு கொண்டு அவனை நினைப்பதை நிறுத்திவிட்டு இன்னொரு பொருளை நினைச்சதுல என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை, அது முறையும் இல்லை என்ற தெளிவோடு. ஏன்னா நம்ம அறிவு விளங்கினாலே அவன் விளக்கம் செய்துதான் விளங்குகிறது. அப்ப அவனை மறந்து நாம எப்படி இன்னொரு பொருளை நினைக்கலாம் இல்லையா? அது நாமவே ஒரு பொருளை அறிகின்றோம், நம் அறிவு இயற்கையாகவே விளங்குகின்றது என்று நாம நினைச்சதெல்லாம் ஆகும். இயற்கை அறிவினன் என்பது சுவாமியினுடைய எண்குணங்களுள் ஒன்று, எட்டு பெருங்குணங்களுள் ஒன்று. தன்மையத்தனாதல் நமக்கு இருக்க முடியுமா? நாம எங்க இருக்க? நம்ம உடம்ப சார்ந்திருக்கோம். உடம்போ உணவை சார்ந்திருக்கு, உடைய சார்ந்திருக்கு, இருப்பிடத்தை சார்ந்திருக்குது. உணவு உடை இருப்பிடம்லாம் நல்லபடியா கிடைக்கணும்னா அது பணத்தை சார்ந்திருக்குது, பணம் உத்தியோகத்தை சார்ந்திருக்குது, உத்தியோகம் கல்வியை சார்ந்திருக்குது, கல்வி பள்ளியை சார்ந்திருக்குது, கல்லூரியை சார்ந்திருக்குது, புத்தகங்களை சார்ந்திருக்குது. இப்படி சார்புகள் பெருகி கொண்டே போகுது. நமக்கு உடலை சார்ந்து நாம இருக்கிறதுனால உடலுக்கோ ஓராயிரம் சார்புகள், அத்தனை சார்புகளையும் வைத்துக் கொண்டுதான் நம்ம வாழ வேண்டியிருக்கிறது. இதுல தன்மயத்தனாதல் என்பது நம்மால எப்படி முடியும் இல்லையா? தூய உடம்பினனுக்கு வாய்ப்பு இல்லை. இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் அந்த பேச்சுக்கே இடமில்லை. அவன் அருளால தான் நீங்க போறோம். பேர் அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இந்த குணங்கள்லாம் நமக்கு கிடையாது, தெளிவா தெரியுது. அதே மாதிரிதானே இயற்கை உணர்வினாதல், அவன் அறிவு வேற யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே விளங்குகிறது. பெருமானின் அறிவு அதான் அவனை இயற்கை உணர்வினாதல்னு சொன்னோம். இன்னொரு அவனுக்கு உணர்த்த வேண்டியதில்லை. நம்ம அறிவு இயற்கை அறிவா அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இயற்கை நம்ம அறிவு இயற்கை அறிவுன்னா அது எட்டு குணங்கள்ல உள்ள ஒரு குணமாச்சே, அந்த எட்டும் பெருங்குணங்கள் அல்லவா?

0: அதுல ஒரு குணம் கூட நம்மகிட்ட இருக்க முடியாது. அப்ப நம்ம அறிவும் விளங்கி கொண்டிருக்கிறதுன்னா அவன் விடாமல் விளக்கி கொண்டே இருக்கின்றான். சூரிய ஒளி இங்கு பொழிந்து கொண்டு நமக்கு சூரியன் தன் ஒளியை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நமக்கு பொருள்களை நம்ம கண்ணால பார்க்க முடிகின்றது. அதுபோல பெருமான் நம்முடைய அறிவிலே விடாமல் விளக்கம் செய்து கொண்டே இருக்கின்றான். தன்னுடைய கருணை சக்தியை செலுத்தி செலுத்தி நம்ம அறிவை விளக்கிக் கொண்டே இருப்பதனாலதான் கடந்தோறும் நம்முடைய அறிவு விளங்கிக் கொண்டே வருகின்றது. அதனாலதான் குருஞான சம்பந்த சுவாமிகள் உணர்த்தின் உணர்வேன் உணர்த்தாயேல் நான் என் கணத்தும் உணரும் வகை காணே. ஒரு கணம் கூட நீ உணர்த்தாம என்னால உணர முடியாது. அப்ப கணந்தோறும் அவன் உணர்த்தி வருகின்றான். ஆகவே ஒரு கணம் கூட அவன் உணர்த்துகின்ற கருணையை மறந்து வேறொன்றை நினைத்தால் அது அந்த கருணையை நாம மறந்ததாகத்தானே ஆகும். அதனால அவன் பெருமானையே நினைத்து அவனுடைய கருணை எத்தனை பிறவிகள் நம்மை வளர்த்து இப்ப நமக்கு இந்த உயர்ந்த நிலையில் ஆக்கி வச்சிருக்கிறார், அவனையே சிந்திக்கக்கூடிய நிலைய அப்படின்னு சொல்லி அதை உணர உணர பெருமானின் கருணையை உணர உணர அவன் மீது அன்பு மிகுகின்றது. அதைத்தான் பித்து என்கின்றார்களே ஒழிய ஒரு நன்று உடையானை தீயது இல்லானைன்னு சொன்ன மாதிரி தீமையே இல்லாம நன்மை மட்டுமே கொண்ட ஒருவனிடத்துல நம்ம பேரன்பு வைக்கின்றோம். ஏதோ அதை ஒரு பித்துன்னு ஒரு சொல்லால சொல்றாங்களே ஒழிய மத்தபடி உலகை உலகியல்ல வச்சு சொல்ற பித்து என்பது மாதிரி கிடையாது. இது உலகியல்ல நம்ம பித்துன்னு சொன்னா என்ன ஒரு பொருளுடைய குற்றம் குறைகளை பற்றி எண்ணி பார்க்காமல் என்ன கண்மூடித்தனமாக அந்த பொருளை வந்து கொண்டாடுவது அதுதான் பித்து. அந்த மாதிரி பித்து அல்ல இது. இது வந்து சிந்தை தெளிந்து அந்த தெளிவின் விளைவினாலே அவனுடைய அருளை நாம உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் அருளை சிந்திப்பதை தவிர நம்ம வேற ஏதாலும் சிந்திக்க முடியாது. அப்போ அந்த அருட்சிந்தனையிலேயே நிலைத்து நிற்றல் என்பதுதான் இங்க பித்து என்று சொல்லப்படுகின்றதே ஒழிய வேறொன்றும் இல்லை. வேற யாராலையும் இப்படி தன் அடியார்களை ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா வேற யாருக்கும் அந்த பேரொருள் தன்மை கிடையாது. அவர்கள்லாம் தேவர்கள் தான், பசுவர்க்கம் தான். சுவாமி யாரு இப்படி அடியார்களை ஆட்கொள்வதிலிருந்தே யாரு பரம்பொருள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அவருடைய தாளை நாம் வாயார பாடி ஏறுருவ பூம்புடல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். யார் ஒருவர் இப்படி ஆட்கொள்வார்? அவர் பெருமான் ஒருவர் தான் இப்படி ஆட்கொள்வார் இல்லையா? ஆக அவ்வளவு அருமையாக இந்த திருப்பாடலை சொன்னார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம சைவம்.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் சித்தம் நீனினை. தலம் திரு புனவாயில். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு புனவாயில். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது பண் பழம்பஞ்சுரம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: शैवम.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் மதுரை மணி ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாய்.
3: எத்தனை விதங்கள் தான், எத்தனை

ஆயால் எத்தனை எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் நிதஜமும்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 36வது திருப்பதிகம், திருப்பாண்டிப்பதிகம். திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்த விளைவு என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் அட்டானாராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் 37வது திருப்பதிகம் பிடித்த 10 திருத்தோணிபுரத்தில் அருளிய இப்பதிகம் முத்திக் கலப்புரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

சடையவன் சாமவேதன் சடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்கவன் தோடு சடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்கவன் தோடு சடையவன்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஞான சம்பந்தமூர்த்தினா நாயனார் அருளி செய்த பழந்தக்க ராகம் என்ற பண்ணில் அமைந்த ஒரு சில பாடல்கள்.

ஆலடைந்தேயே.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருஞான சம்பந்த பெருமானருடைய பழம்பஞ்சுரம் என்ற பண்ணில் அமைந்த பதியங்களிலிருந்து சில பாடல்கள்

நலம் தாங்கு தேயேம்புனல் சூழ் திகழ்மாமடுவில் திருநாரையூர் மேய திருநாரையூர் மேய பும்புணல் சேர் புரிபுன் சடைய புலியில் புலி

ஓம் சிவாய நமோ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு: எட்டாம் திருமுறை பாடல்கள். பாடியிருப்பவர் திருவரங்காயதி. வணக்கம். ஓம் சிவாய நமோ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அருட்கடலாகிய பாலகுஷாம்பாள் சமேத கடம்பவனேசருடைய திருவருளினாலே சிதம்பர புராணத்திலே என்று தீர்த்த செருக்கம் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். அதனால ஞான வாக்கியங்களை கேட்பதினாலே சுத்தமாக அது உணர்ந்தோ உணராமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுக்கிட்டு இருந்தானா, அந்த ஞான வாக்கியம் அடுத்த பிறவியாவது கேட்ட வாக்கி உள்ள இருந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். இந்த பிறவியில் இல்லைனா கூட அடுத்த பிறவியிலாவது உண்டு. ஞான வாக்கியம் வீண் போகாது. ஞான வாக்கியங்கள் சுப வாக்கியங்கள் வீண் போகாது. அதனாலே இப்ப கேட்ட உபதேசத்தை, முருகப்பெருமான் கேட்ட உபதேசத்தை ஜனத்குமார முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்படி அந்த ஜனத்குமார முனிவரை வணங்கிய பக்தியுடன் உபதேசம் பெற்றதை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் சொன்னேன். அந்த ஜனத்குமார முனிவர் எனக்கு உபதேசம் பண்ணினார். யார் சொல்றா? வியாச முனிவர் சொல்றார். வேதவியாசர் ஜனத்குமார முனிவரை வணங்கி அவனுக்கு நான் உபதேசத்தை பெற்றேன். அந்த உபதேசத்தை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் நான் சொன்னேன். வேதவியாசர் நமக்கெல்லாம் ஒரு பிரதானமான குரு. முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இத்தன்மை வாய்ந்த குய்ய தீர்த்தத்தின் பெருமையை யாவரால் அறியக்கூடும் என்று வியாசர் சைனி பகவானுக்கு சொன்னார். திரைக்கடலினும் மத்தீர்த்தம் செப்பிடில் திசைகள் தோறும் உரைத்த யோசனையின் இல்லை உரைத்த விடத்து உள்ளோரும். அந்த கடல் தான் வந்து தீர்த்தமாக இருக்கு சொன்னார் அல்லவா. அந்த தீர்த்தம் யோசனையின் இல்லை அதையாலே 10 மைலுக்கு வரக்கரும் பவங்கள் நீங்கி மாசிமா மகத்து மூழ்கி நரக்க அரைக்க அரைவசத்தை நம்பன் அருப்பதம் முருகன் சொன்னோம். அந்த சமுத்திரம் என்கின்ற அந்த தீர்த்தம் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இந்த 4 எல்லையிலே 10 நாளிய தூர வரையில் உள்ளவர்களும் மற்ற எங்குள்ளவர்களும் மாசி மக நட்சத்திரத்திலே மாசி மாத மக நட்சத்திரத்தில் வந்து மூழ்கினால் ஜனன மரணாதி அவத்தைகளை நீங்கி விடுவார். பாம்பை கச்சாக அணிந்த பரமசிவத்தினது பாதாரந்தங்களை துருவார்கள். இது நிச்சயம் என்கிறார். அந்த உய தீர்த்தத்திலே கொலை தொழில் வடிவோ குறிக்கும் கொள்கலனா கொள்கலன் தானோ இல்லை தொலைத்தலன் கடவு வந்து துவற்றி விடனோ தீயோர் மறைத்ததீ நிகழ்வானு வாழ்க்கையோ வண்ணமாறா நிலைத்தனி நிறையமல்ல இசைவர வருமோர் நீசன். அதனாலே பல வகையான பாவங்களை செய்கின்ற ஒரு நீசன் இருந்தான். நீசன் என்றால் மிக பெரும் பாவத்தை செய்கின்ற ஒரு பாவி இருந்தான். அவன் மாசிமா மகத்து சொற்ற வரையறை இல்லாத்தீமை நீசனம் கவனம் நன்றா நினைந்திடான் அதனின் மொழி தேசுரு முத்தி சேர்ந்தான் சிப்புவது என்னோவென்று மேசுவது எல்லா தீர்த்தம் மீது இரண்டாவது என்பர். அதனால அந்த கொடிய பாதகனாகிய சண்டாளன் மாசிமாதான் மகனச்சேத்திரத்தில அந்த குய்ய தீர்த்தத்தில மூழ்க வேணும்னு நினைச்சு மனசோட வந்து முழுகாம விளையாட்டாக மூழ்கினான். மனசோடன்னா இது சிவதீர்த்தம்னு சொல்லி பயபக்தியோட வந்து முழுகாம மூழ்கினான். அப்படி மூழ்கினவன் கிடைப்பதற்குரிய சிவபதவி அடைந்தான். பொல்லாதவன் மூழ்கியே சிவபதவியை அடைந்தான் என்றால் அதனுடைய மகிமையை சொல்லி முடியும். அதனால் அந்த புய தீர்த்தம் 2வது தீர்த்தம். சிவகங்கை 1வது தீர்த்தம், அந்த புய தீர்த்தம் வந்து 2வது தீர்த்தம். அந்த வடகிழக்குல இருக்குதான் அங்க புயல விசாரிக்க 10 தீர்த்தம் சிதம்பரத்தில் இருக்கிறது. அது என்ன குறிப்புன்னா நினைந்தோ நினையாமலோ நெருப்பை தொட்டால் சுடும். நெருப்புன்னு நினைக்காம நெருப்பை தொட்டாலும் சுடும், நினைச்சு சுட்டாலும் சுடும், சுட்டுவோம் சுடும். அதே போல ஒரு இனிப்பு பொருளை இனிக்கும்னு நினைச்சு சாப்பிட்டாலும் இனிக்கும். அது வேற எண்ணத்துல எங்கேயாவது எண்ணத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் இருக்கும். அதனுடைய குணத்தை அது தந்துவிடும். அது போல இந்த தீர்த்தமானது நினையாமலும் பாவியா இருந்தாலும் உனக்கு புண்ணிய தூண்டும். அப்படித்தானே பாவம், அப்பத்தான் அந்த புண்ணிய தீர்த்தனுடைய பெருமை தெரியும். பாவிக்கும் அது நன்மை செய்வது என்று சொன்னா தானே தீர்த்தத்தினுடைய மகிமை. புண்ணியவானுக்கு செய்யும் சொல்றதுல அர்த்தம் இல்லையில்ல. இது புண்ணிய தீர்த்தங்கள்ல அர்த்தம் இல்லையில்லை. வள்ளல்னா யாருன்னு பார்க்காம வாரி கொடுக்கவே வள்ளல் வழங்குதா. ஆகையினால அந்த பாவிக்கும் அந்த தீர்த்தமானது முத்திய தந்தது. தேவசூழ் மந்தினுக்கு தென் திசை நீசாராதி யாவரும் சிவகங்கப்பால் எதிரிடப் பெறார்கள் என்று தாவிரா சிரமத்திலோர் சாதி வேதத்தோர் மூவிலை நுனியாரிகன் உயர்ந்து செய்திருத்தம் உண்டார். அதனாலே அந்த மன்றத்துக்கு கோயிலுக்கு தெற்கு திசையிலே சிவகங்கையிலே எல்லாரும் வந்து முழுகிறதுக்கு தகுதி இல்லையா. அதற்காக எல்லாரும் முழுகுவதற்காக சிவபெருமான் சூலத்தினால ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணினாராம். தெற்கு திசையில தேவர்கள் எல்லாம் பணிந்து வலஞ்சியின் திருச்சிற்றம்பலத்திற்கு தென் திசையிலே தெற்கு திசையிலே சண்டாட முதலில் இடிகுலத்தூர் முதலில் வந்து அந்த முதல் தீர்த்தமாகிய சிவகங்கையில் மூலியை யோக்கியர் அல்லர் என்று சாதி வேதம் ஆகியவர்களும் ஆச்சிரமங்களில் இருப்பவர்களும் மூலி கடைத்தீரும் பொருட்டு பரமசிவம் சூலமுனையினால் உண்டாக்கிய தீர்த்தம் கோயிலுக்கு தெற்கு இருக்கிறது. ஆதிரை மதிரை பக்கத்து அட்டமை மாதத்தோற்ற மீதுரு அறுக்கவார விதிபாதம் குருவாரங்கூட் ஓதிய பருவம் ஒன்று பருவம் ஒன்று தினநூறு முன்னோர் நாள் மொழி மாதவர் கிசைந்த தானம் வடங்கிறோம் உக்கராவார். அதாவது திருவாதிர நட்சத்திரத்தில் தேய்விரை அட்டமியிலே மாத பிறப்புகளிலே ஆதிவார ஞாயிற்றுக்கிழமையிலே விதிபாத யோகம் வியாழக்கிழமை கூடிய சுபதினத்திலே தர்ப்பணம் பண்ண தகுந்த புண்ணிய காலமாகிய மூன்று பருவங்களிலே எந்த காலங்களினாலும் ஒரு நாள் மூழ்கி அதில் தபோதர்களுக்கு தன்னால் என்ற தர்மம் செய்தால் சிவபதவி அடைவார். தீர்த்தத்தில் முழுகுவது அதுக்கு மேல தர்மம் செய்வது அந்த கரையிலே தர்மம் செய்வது எப்படி சோர்க்கும் தீமை இருந்திட இறைவஞ்சியின் அப்பெரும் தீர்த்தம் முன்னால் ஆகமன் தன்னுள் வேங்கை மெய்ப்பலம் காணால் ஆலே வியன்புலி மடுவென்றுள்ள ஒப்பிர தீர்த்தம் மூன்றாம் தீர்த்தமாய் உழைத்த தீர்த்தம். எப்படிப்பட்ட வினையுடையவர்களாக இருந்தாலும் பாவங்களை தீர்க்கும் பொருட்டாக பரமசிவன் உண்டாக்கிய சூல தீர்த்தம் வெகுகாலமாய் தூர்ந்திருந்தபடியினாலே வியாக்கரவாதர் அதை திருத்தி பிரபலமாக செய்த போகிறாரே. அந்த சூல தீர்த்தத்தை வியாக்கரவாதர் அந்த தீர்த்தத்தை சுத்தம் பண்ணாரா அந்த சூல தீர்த்தத்தை. இது அந்த தெற்கு திசையில் இருக்கிற தீர்த்தம். தீர்த்தத்து பண்ணியபடியினாலே அதுக்கு புலிமடுன்னு பேரம். புலிமடு புலிமடுன்னு மடுனாலும் குளம்னாலும் பெயருடையதா ஒப்பில்லாத மூன்றாம் தீர்த்தம் வந்து பெயருடையதாரு. கொலைபோலி ஞானச்சந்தன் உனிக்கும் அம்பலத்தும் மேல்பால் ஞானச்சந்தேனாகிய சிவபெருமான் ஆடுகின்ற அம்பலத்துக்கு மேற்கு திசையில மடமுனி பூஜை செய்யும் வளர் புலீச்சரத்து முன்னர் மடமுனியாகி வியாக்கரவாதர் பூஜை பண்ணின கோயில் இருக்குது. இளமையாக்கினார் கோயில் கோயிலுக்கு மேற்கே புலீச்சர அந்த கோயிலுக்கு முன்னால திருத்த இருக்குது. விடைதப உளத்தின் விடைவர உளதின் பேர் வியாக்கிரமபாத தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு வியாக்கிரமபாத தீர்த்தம். வியாக்கிரபாத முனிவர் பூஜை பண்ண கோயில் அந்த கோயில் கோயிலுக்கு பெரிய பெரிய கோயிலுக்கு சிதம்பரத்தில் நடராஜ கோயிலுக்கு மேற்கு திசையில் இருக்கிறது இளமையாக்கினார் கோயில். அதுதான் திருநீலகண்டர் சத்தியமணி கொடுத்த குளம். அந்த குளத்தில் தான் திருநீலகண்ட நாயனார் சத்தியமணி கொடுத்தார். வியாக்கிரபாதர் பூஜை பண்ணின அந்த புலீஸ்வரதானத்திற்கு முன்னாலே அது அவரோடு மெய்யன்கோடு வியாக்கிரபாத முனி உண்டாக்கிய தீர்த்தத்தில் அதனாலே அந்த புலீஸ்வரத்துக்கு முன்னாலே இருக்கின்ற தீர்த்தத்தில் தேவர்கள் எல்லாம் வந்து மூழ்கி எப்போதும் அங்கு நீங்காமல் இருப்பார்கள். இப்ப இப்படி அசுத்தமா இருப்பதனால எப்படி முழுகிறாங்கன்னு தெரியுது. பெய்யவன் சிறந்த வாரம் விதிபாத யோகம் துத்தி பையரா திங்கடன்னை பருதியை விடுங்குங்காலம் மொய்யரவ தீர்த்தத்தின் மூல் யுத்தம் வகைக்கீடான செய்ய தானங்கள் செய்தும் தீவனை முடிந்திருவார். அதனால ஆதிவாரம் விதிபாத யோகம் கிரகண காலம் முதலான புண்ணிய காலங்களிலே அந்த வியாக்கரவாத தீர்த்தத்திலே முடியி புதிர் தேவதைகளுக்கு தர்ப்பணம் செய்வது அந்த தீர்த்த கடையில தர்ப்பணம் செய்யறது அதில தானம் செய்வது அந்த கலையை தானங்கள். இதெல்லாம் புண்ணியங்களே மிகச் சிறந்த புண்ணியம். சிறந்தன தேசந்தன்னை தேடனும் காரம் கூட. சிறந்தன தேசம்ங்கிறது புண்ணிய தலத்தில், தேடலும் காலம் கூட புண்ணிய காலமும் கூட, புண்ணிய தலத்தில் புண்ணிய காலமும் கூட. சிறந்தன தேசந்தனில் தேடலும் காலம் கூட மறந்திடா விதியினாலே அந்த முறைகள் செய்கின்ற முறை மந்திரம் வந்து அந்த தானம் செய்கின்ற அந்த பண்புகள் எல்லாம் தவறாமல் தானம் செய்கிறவன் ரொம்ப பணிவா இருக்கணும். தானம் செய்யறது எப்படி இருக்கும்னா ரொம்ப பணிவா இருக்கும். வாங்கறவனில் எந்த வகையிலும் லேசா நடத்தக்கூடாது. தானம் செய்யறவ என்னமா இருக்கும்னா சில பேருக்காக இவ்வளவு நம்ம கொடுக்கறோம் பாத்தியா அப்படிங்கிற சொற்குவங்க. தானம் செய்யறவனுக்கு எப்படியும் வஸ்திரங்கள் அன்னங்கள் மற்ற பொருளை தானம் பண்றவனுக்கு எப்படியும் உயிர் வர்க்கமாகினாலே லேசான செருக்கு உண்டு. இப்படி செய்யறோம் பாத்தியா இவ்வளவு கொடுக்கற மாதிரி அது சுத்தமாவே இருக்கு. அது சைப்பராயணம். எது சைப்பராயணம்? நாம் செய்கிறோம் என்பது சைப்பராயணம். அந்த இடமே இருக்கு. அப்படி இருந்து உயர்ந்த பாத்திரத்துல தானம், உயர்ந்த ஆன்மாவுக்கு புண்ணியவானுக்கு தானம் பண்ணினார். அதான் மறந்திடாது வீராலே வாய்த்த ஆதரவும் கூட நமக்கு இந்த தானம் பண்ண கொடுத்து வச்சுதே என்கின்ற எண்ணத்தோடு அதை சொன்னாரு. நம்ம சிச்சப தர்மோத்தரத்தில் மறந்திடா விதியினாலே வாய்த்த ஆதரவும் கூட அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் கையால புண்ணியத்தை அறிந்தவனாய் உத்தம பாத்திரமாக இருக்கணும். சத்பாத்திரம் சொல்லுவது, சத்பாத்திரம் சொல்லுவது, அந்த சத்பாத்திரத்தில் தானம் பண்ணினவன் நல்ல புண்ணியவானுக்கு தானம் பண்ணினவன் புண்ணிய தலத்திலே புண்ணிய காலத்திலே புண்ணியவானுக்கு தானம் எப்படி இருக்கிறது? புண்ணிய காலத்திலே புண்ணியவானுக்கு தானம். பரந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவானங்கள் செறிந்திட செய்த அற்பம் கொஞ்ச தானம் பண்ணினாலும் உலகினும் விருந்தும் இந்த உலகத்தை விட பெரியதாக நீ கொஞ்சம் செய்தாலும் பெரிதாக பெருகி உனக்கு இம்மை பயன் வறுமை பயனை பெறும். அதனால வாங்கறவனை எந்த வகையிலும் சின்னவனா நினைச்சிடக்கூடாது. வாங்கறவன் உயர்ந்தவன பார்த்தான் கொடுக்கவனும் தானம் பண்றது மாத்திரம். தர்மம்ங்கிறது வேற, தானம்ங்கிறது வேற. தர்மம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக செய்கிறது தர்மம். அது தானம் என்பது உயர்ந்தோருக்கு. தர்மம் என்பது பரவாயில்ல பசி தீர செய்வது உண்டு யாரா இருந்தாலும் தானம் பண்றதுங்கிற தானம் என்பது உயர்ந்த பொருளை கொடுப்பது. அதாவது தங்கம் பசு வெள்ளி வஸ்திரம் குடை பூமி முதலான இப்படிப்பட்டது அது தானம். அது தானம். அந்த தானத்தை உயர்ந்த பாத்திரம் அதனால நல்ல ஞானம் உள்ளவனு கொடுக்கணும். ஞானம் உள்ளவனுக்கு அந்த தானத்தை செய்யணும். அப்படி இப்ப தானத்தை பண்ணினா அவன் அந்த கொடுத்தலாம் உயர்ந்த தானத்துக்கு போயிடணும். நல்ல தானத்திலே நல்ல தானத்திலே நல்ல தானத்தை பண்ணினால் இவன் நல்ல தானத்துக்கு போறான். தானம்ங்கிறது புரியுதா? நல்ல தானம் நல்ல தானம் நல்ல தானம் நல்ல தானம் புரியுதான். ஆனா தானங்கிறது தான் பெரிய ஒரு முக்கியமானது. அது சிவ தர்மோத்தரத்தில் ரொம்ப அழகாக்கிடுச்சு. பாத்திரம் ஆவான் பாவப்படுகடற்பட்டார்தம்மை. பாத்திரம் ஆவான், பாத்திரம் ஆவான் என்றால் இந்த மாதிரி தானம் வாங்குறவன். தானம் வாங்குறவனா பாத்திரம்னு சொல்லுவது அது புரியுதா? பாத்திரத்துல தானே பொருளை வாங்க முடியும். அந்த குறிப்பிலே அந்த சொல்லுவது பாத்திரம் ஆவான் பாவப்படுகடற்பட்டார்தம்மை. பாவமாகிய கடலிலே விழுந்து கிடக்கின்றவர்களை பூர்த்தம்மை ஞானம் என்னும் பாபா பாத்திரம் ஆவான் பாவ படுகடற்பட்டார்தம்மை. பாத்திரம் என்கின்ற சத்பாத்திரமாயி ஞானி இந்த கொடுக்கிறவனை தானம் பண்றவன பாவப்படங்கடல்ல கடக்கிறவன அந்த பாவத்தை தீர்த்து அமலேசன் வாழும் தீர்த்தமலேசன் வாழும் புறவனும் தீரம் சேர்ப்பான். சிவபுரத்தில் உண்டு போய் சேர்ப்பான். இதனால அவனுக்கிட்ட இருக்கிற ஞானம் என்கின்ற கையை கொடுத்து ஞானம் என்கின்ற கையை கொடுத்து கடல்ல பாவமாகிய கடல்ல கிடக்கிறவனை தூக்கி சிவபுரத்தில் விடுவார். பூர்த்த மஞ்ஞானம் என்னும் பூர்த்த மஞ்ஞானம் என்னும் கரத்தினை கூட்டி மற்றார் தீர்த்திட வல்லார் கைதான் இல்லவர்க்கு உண்டோ செய்கிறது. கை உள்ளவன் தானே தூக்க முடியும். கை இல்லாதவன் ஜெயில் செய்ய முடியுமா? இருக்கோ சிறந்தது. கண் எப்படி சிறந்ததோ அது போல கை சிறந்தது. தானே எல்லாமே, கைதான் எல்லாமே. ஒரே எழுத்துக்க கைக்கு எத்தனை எழுத்து? காது கூட ரெண்டு இருக்குப்பா. கைக்கு ஒரு எழுத்துலதான் எல்லாமே இருக்கு. ஒரு எழுத்து ஆறு எழுத்து ஊது வித்து வருமாடேங்கிற மாதிரி கையில அத்தனை விஷயம் கொடுக்கும். உங்கள்றதுல இருந்து அர்ச்சனை கொடுக்கறது வந்து சாப்பிடுறது சக்கலமும் கைதான். அதைத்தான் சொல்லி சிந்த நூல்ல சிவதர்மோத்திரத்துல இந்த ஞானியானவன் தானம் கொடுக்கிறவன் கொடுக்கிறவன் பாவக்கடல்ல கிடந்தான். அவனை ஞானமாகிய கையை கொடுத்து சிவபுரத்தில் முடிவு விடுவான். எதனாலனா ஞானமாகிய கையினாலே அப்படி ஞானம் இல்லாதவனு கொடுத்தீன்னா அவன் எந்த கையினால தூக்கி விடுவான்னு சொல்லி அவன் கை இல்லையே. அதனாலே கையில் உள்ளவன் தானே செய்ய முடியும், கை இல்லாதவன் செய்ய முடியுமான்னாரு. அது மாதிரி ஞானம் இல்லாத உன்னை தூக்கி விடுவானா? அதனால சாக்கிரதையா செய்யும் சத்பாத்திரத்துல தானத்தை கொடுக்கும். கூத்தமின் ஞானம் என்னும் கரத்தினை கொடுத்தே மற்றார் தீர்த்தட வல்லார் கைதாறு இல்லவருக்கு உண்டோ செய்யும் என்று தெளிவா சொல்றார் சிவ தர்மத்தில். தானம் என்பது நல்ல தீர்த்தம், நல்ல நல்ல தானம் இல்லை, நல்ல தானத்தை அந்த நல்ல தானம் தானம் செய்த பொருள் நல்ல பொருளா இருக்கணும். பேருக்கு தானம் பண்ணக்கூடாது, நல்ல பொருள். நல்ல தானத்திலே நல்ல தானத்தை நல்ல தானத்திலே பாத்திரத்திலே கொடுப்பவன் அவன் நல்ல தானத்துக்கு போகிறான். ஏதாவது வயசுல ஒரு தடவையாவது செய்யணும். நம்மளாம் பெய்ஜிங்க மேல எல்லாரும் செய்யல இல்ல. இதே கட்டாயம் ஒரு தடவையாவது செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவையாவது செய்யணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் மூவரில் ரொம்ப உஷஸ்மா சொல்லும். சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்தினும். சிவஞான செயலுடையருடைய கையிலே ஒரு எள்ளளவு தானம் பண்ணினாயானால் சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்தினும் நிலம் மலை போல் துகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துப்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணி சரியை இரியா யோகங்கள் தன்னினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினாலேயே நாகரணி கமலங்கள் அனுபவிக்கின்றார். நீ எள்ளளவு கொடுத்த தானம் இத்தனை வேலை செய்திருக்கிறார் சிவஞான. எள்ளளவு ஞானிக்கு கொடுத்த தானமானது உன்னை இருக்கின்ற பாவங்கள் எல்லாம் தீர்த்து ஏதாவது கொஞ்சம் வினைந்தா ஒரு தவம் செய்கின்ற ஒரு பிறப்பை கொடுத்து, தவம் செய்வதற்கு யோக்கியமான பிறப்பை கொடுத்து அதுல சரீரிய யோகங்கள் ஞானங்களை அதிகமாக செய்து அதுல அதிகமாக உனக்கு வேலை வைக்காம கொஞ்சம் செய்த உடனே ஞானத்தை உனக்கு கொடுத்து அதன் மூலமாக சிவனுடைய திருவடியில் உண்டு சேர்க்கிறாங்க. அப்படிப்பட்டது அந்த தானம். அதனால தானம் அவசியமா செய்யும். அவரால் எந்த அது அந்த தானங்களில் நல்ல புண்ணிய நிலத்தில் இப்படி செய்ய வேணுங்கிறாரு. அதுக்கு மேல தானம் கொடுக்கறவன் வள்ளலா வாங்கறவன் வள்ளலா அப்படின்னா கொடுக்கறவன் தானே வள்ளல்னு சொல்லுவார், இல்ல வாங்கறவன் தான் வள்ளல்னு சொல்லி சொல்லு. கொடுக்கறவன் தானே வள்ளல்னு சொல்லுவா, இல்ல வாங்கறவன் தான் வள்ளல். கொடுக்கறவன் ஒண்ணு கொடுக்கறான், வாங்கறவன் கொடுத்தவனுக்கு ரெண்டு கொடுக்கறான். இப்படின்னா வாங்கறதுனால இவனுக்கு புகழ் கிடைக்குது, வாங்கறதுனால புகழ் கிடைக்கிறது, அடுத்தாவது நல்ல கதி கிடைக்கும். பரப்பு நீர் ஞானத்து பல்லுயிருக்கெல்லாம் இறப்பாரின் வள்ளல் எழும் இல்லை. இறப்ப வந்தா வள்ளல் கொடுக்கிற வள்ளல் எல்லாம் இறப்பாரின் வள்ளல் எழும் இல்லை. இறப்பார் இம்மை புகழும். இவன் வாங்கினதுனால தர்மமான உனக்கு புகழ் கிடைக்குது, கொடுத்தவனுக்கு புகழ். வாங்கினதுனால கொடுத்தவனுக்கு புகழ் கிடைக்குது உண்டா இல்லையா? வாங்கினவனுக்கு புகழ் இல்லை, கொடுத்தவனுக்கு புகழ் கிடைக்குது. யார் கொடுக்கறான் அந்த புகழை? இவன் வாங்கிக்கிட்டு அவனுக்கு புகழை கொடுக்கறான். இறப்பாரின் வள்ளலும் இல்லை, இறப்பார் இம்மை புகழும். இனி செல்கதி பயணம் தம்மை தலைப்படுத்தலாம் தான் என்பது அருணடிச்சாரும் நூறு நூல். ஆகையினாலே இப்படி தானம் மிக உயர்ந்தது. அதை இப்படிப்பட்ட நல்ல தானங்களிலே செய்வது. அதை அந்த காலங்களை இப்படி சொல்றார். காலங்கள்னா இந்த மாதிரி கண்ணி ஞாயிற்றின் வான கரைமதி குறை பக்கத்து மண்ணும் அட்டவையின் மொழி தானமும் வழங்கியங்கான் முன்னவர் பணி நோய்கள் நரைதலை மூப்பங்கா மூப்பகாலம் துண்ணில புளியினாலான் சொற்றகு தீர்த்தம் மீதால். அதனால புரட்டாசி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேய்பிரைய அட்டவை திதியிலே அந்த வியாக்கரவாத தீர்த்தத்திலே முடியும். இந்த முனீச்சரத்திலே மூழ்கி செல்வத்துக்கு தக்க தர்மங்களை செய்து அந்த தீர்த்தத்திற்கு மேல்வாதிருக்கும் வியாக்கிரமபாத ஈஸ்வரனை பணிந்து பூஜித்தவர்களுக்கு வியாதிகள் நரை நிறை மூப்பு சாக்காடு அணுகாது. முன் திருநீல கண்டரும் அவர் தேவியார் என்று சொல்றார்கள். அவர் தேவியார் மூழி இருவரும் மூப்பு நீங்கி எவ்வளவு ஆகியதால் அந்த நான்காம் தீர்த்தத்துக்கு இளமையாக்கினார் தீர்த்தம் இளமனார் தீர்த்தம் என்றும் பெயர் வாய்த்து தம்பி பிரத்யேஷமா அந்த தீர்த்தம் கணவர்கள பொண்ணு ஆகாக்கியது. எந்த தீர்த்தம் இருந்தாலும் கொஞ்சம் தீர்த்தத்தை அள்ளியாவது புரோட்டம் பிடிக்க வேணும். அதுக்கு மேல்புறத்தில் இருக்கிற ஆந்தீச்சரம் இது புலீச்சரம் அது அஞ்சு பதினஞ்சு மணி பூஷம். இது என்ன ஒரு உண்மை வழங்காமல் இவ்வளவு சிறப்பு தெரியாமல் இருக்கிறதுன்னா அதை பற்றி யாரும் அங்க பிரசங்கிப்பது கிடையாது சொல்லுகிற பெரியவர்கள் கிடையாது. மக்களுக்கு தெரியாமல் போச்சு. அந்த கோயில் எங்க இருக்குன்னா அது சொல்றதுக்கு கூட ஜனங்களுக்கு தெரியல. இந்த நடராசனங்கள் வந்து ஆடுறதுக்கு காரணமா இருந்தது அந்த ரெண்டு கோயிலும். அந்த ரெண்டு கோயிலும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு வந்தால இருந்து அங்க அடிக்கடி போய் மனு போட்டு வரவழைச்சு ஆட வச்சிருக்கு. அப்படின்னா இதுக்கு மூத்தது அந்த கோயில், இந்த கோயிலுக்கு மூத்தது. அந்த கோயில் ஜனங்களும் தெரியாம இருக்குது, அதுக்கு மக்கள் போகாம இருக்கிறார்கள். கோயில் நல்லா
2: இருக்குகவான்
1: பிரகாசிக்கும்படி ஒரு மடம் குறுக்கிக் கொண்டு அதில் வாசமாயிருந்து அவன் பேரேற்ற விதந்துகள் அனந்தீசத்து முன்னரே உன்னோர் சூழற் புகு பதம் பெற சூழற் புதம் பெற சிவ செய்யும் புலிபோது அனந்த தீர்த்தம். அதுக்கு அந்த தீர்த்தம் அந்த கோயிலும் பக்கத்தில் இருக்கிறது. வேதராகம விதி வழங்க பூஜை பண்ணியபடினால அனந்தீஸ்வரம் என்று பெயர் பெற்ற சிவலிங்க தேசினாலத்துக்கு முன்னர் சகல தேவர்கள் அதிசயமாக உள்ளி தானதர்மனுடைய இது பூஜைக்கு மேன்மையடைந்து புலி உள்ளதாக இருக்கும் அனந்த தீர்த்தம். அப்படி இந்த அனந்த தீர்த்தத்துல அமாவாசையில ஆதிவாரத்தில திருவார நட்சத்திரங்கள சந்திரகரகட சூரிய கரகட காலங்களிலே இந்த தீர்த்தத்தில உள்ளன்புடன் முடிந்தவர்கள் சிவபதவி சிவபதவி அடைவார்கள். அதெல்லாம் இது ஐந்தாவது தீர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால இப்படி தீர்த்தங்களை பற்றி இன்னும் அஞ்சு தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தங்களை பற்றி எல்லாம் இந்த ஆசிரியர் இப்படி சொல்லுகிறாரு. ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார் என்றால் இதை பற்றி படிப்பவர்கள் இந்த நூல் இருக்கிறதே தெரியாம போயிருச்சு. யாரும் நூல படிக்கிற நூல் படிக்கலன்னா ஒன்னும் உருப்படி ஆக முடியாது. அதனுடைய அருமை பெருமையெல்லாம் தெரியாது. அதனால இப்படி நம்ம படிச்சதுனால நமக்கு கவலையா இருக்கு. அது அப்படி இருக்குதே இது இருக்குதுன்னு கவலையா இருக்கு. அதனால இதெல்லாம் ஆண்டவன் பார்த்து ஏதாவது அந்த துறையில அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்து அதன் மூலமா அதெல்லாம் திருத்த முடியா இருக்கணும். ஆண்டவன் பார்த்து செய்யணும். ஏழை வச்சு அம்பலத்துக்கு வராது நம்ம எல்லாம் விரும்பி சிதம்பர புராணத்தில தீர்த்த சுருக்கத்தில் இப்போ 18வது பாட்டு ஒளிஞ்சிருக்கு. 18வது பாட்டு ஒளிஞ்சிருக்கு. அதுக்கு மேல அஞ்சு தீர்த்தம் சொல்லணும். அஞ்சு தீர்த்தம் சொல்ல வேணும். தீர்த்தம்னாவது சொல்லுவோம். சொல்றதுல நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். இருக்கிற மூலையே தெரியாம போச்சு.

0: நான் மறையறங்களோ மனத்தம் வேள்விமையிலும் உண்மைகோள் செய்ப நிதி வழங்குகிறார். உலகமெல்லாம் நம பார்வதீபதையே.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

தலம் திருப்பிரமபுரம். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருப்பல் பெயர் 10. பதிய அமைப்பு பண் தக்கேசி, ராகம் காம்போதி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

0: உள்ளம்மகள் காதலினால் உவந்த திருவாரூரின் வள்ளலார்தமை பறவை மாளிகைக்கு தூது விட்ட தெள்ளு நாவலர் கோவை சீரிய கரா விழுங்கும் பிள்ளையை மீட்டு அழைத்தருள் எம்பிரான் அடியை பேணிடுவாம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழி மைகளால் பணிவுடன் போற்றி வணங்கி நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொற்கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே நம்முடைய பொழுதை எல்லாம் சிவப்பொழுதாக கழிக்கும் பொருட்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக பிரயத்தனப்பட்டு சிரத்தையாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நம்முடைய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கங்களை கூறி நாளும் நம் ஆன்மாவை எங்கனம் உய்விப்பது என்று நினைந்து நினைந்து நல்ல நிகழ்வுகளை எல்லாம் கண்டும் செவிமடுத்தும் ஆன்ம முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். கிட்டத்தட்ட 6 நாட்களாக சிந்தித்து இன்று நாம் நிறைவு நாளை எட்டியிருக்கின்றோம். பெருமான் நமக்காக 5 தொழில் செய்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அவருடைய நடனத்தை நடராஜ பெருமான் சொல்றோம் அல்லது கூத்த பெருமான் சொல்றோம் இல்லையா, அந்த நடனத்தை நாம் எங்கனம் பார்க்க வேண்டும். இப்ப திருவாதிரைனா எல்லா தலங்களிலும் நடனம் நடக்குது, அதை நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம், சரி. ஆனால் அந்த நடனத்தை பெருமான் எதன் பொருட்டு செய்கின்றார்? பொழுதுபோக்கானதா? இப்ப உலகி எல்லாம் நடனம் எல்லாம் பொழுது, எத்தனை வகையான நடனங்களோ இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்கிறோம், அது எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஆனால் பெருமானது நடனம் பொழுதுபோக்கு அல்ல, அது விளையாட்டும் கிடையாது. அவர் ஏதோ கொஞ்ச நேரம் ஆடுறதும் கிடையாது, இடையறாது ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது எல்லாமே நம்மை ஈடேற்றும் பொருட்டுத்தான். இந்த நடனத்தை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய சித்தாந்த நூல் வந்து உண்மை விளக்கம். அதுல மிக அழகாக சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்பது ஒரு பாடல். அதாவது நடராஜ பெருமான் என்று சொல்லக்கூடிய கூத்த பெருமானுடைய வலது கை உடுக்கையை ஏந்துகிறது, அது சிகரம். அடுத்த சிகரம்ங்கிறது சீய குறிக்குது. அடுத்து வீசிய இடதுகரம் வகரம் வேங்கிற எழுத்தை குறிக்குது. அபயம் காட்டக்கூடிய வலதுகரம் வந்து யகரம். அங்கின்னு சொன்னா அக்னி, அந்த அனல் ஏந்திய இடதுகரம் வந்து நகரம். முயலகனை மிதித்திருக்கக்கூடிய வலது திருவடி வந்து மகரம். அப்ப சிவாய நம என்பதற்கு இதிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து கேசாதி பாதமுறை சிவாய நம அப்படிங்கிற மந்திர திருமேனியை நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கின்றது. அதுபோல மற்றும் ஒரு பாடல் அதிலே உண்மை விளக்கத்திலே மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம முதல்ல சிந்திச்சது இறைவனுடைய அவயவ பகுப்பை பற்றி சொல்லியிருக்கு. இப்ப நாம சிந்திக்கிறது ஞான நடனம். பக்குவம் வாய்ந்தவர்களுக்கு அவங்களோட தொடர்புடைய மாயா காரியங்களை எல்லாம் விளக்கி அதான் மாயை தன்னை உதறி அவங்களுடைய ஊழ் வினையை அதாவது வல்வினையை சுட்டு எரித்து அதுக்கு அடுத்தபடியாக மலம் சாய அமைக்கி, மனம்னு சொல்லியாச்சுனாலே சைவ சித்தாந்தத்துல ஆணவத்தை தான் குறிக்கும். ஆக ஆணவ மலத்தோட ஆற்றலை கீழ்ப்படுத்தி அருள்தான் எடுத்துன்னு சொல்லும் போது திருவருளால் அந்த பக்குவரை மேம்படுத்தி எடுத்துங்கிறது மேம்படுத்துறது. அப்புறம் நேயத்தால் ஆனந்த வாரிதியில், அதாவது பேரின்ப கடல்ல அந்த ஆன்மாவை மூழ்க வைத்தலுக்காக அண்ணாவை தான் அழுத்தலிலே அதை மூழ்க வைத்தலுக்காக ஆடக்கூடிய நடனம் ஞான நடனம். அப்போ அருள் பற்று யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்காக செய்யும் நடனம் ஞான நடனம். அதுல உடுக்கிய ஏந்திய கைய உதறுவதால பக்குவருடைய மாயையை உதறுவதாகவும், இடது கையில் இருக்கக்கூடிய தீயால் கண்மத்தை சுடுவதும், முயலகனை வனக்காலால் அமுக்குவதால் ஆணவ மலத்தோட வலியை அடக்குவதையும், தூக்கிய திருவடியால் ஆன்மாவை திருவருளால் உயர்த்துதலையும், தூக்கிய திருவடியை காட்டுதலால் பேரின்பம் ஊட்டுவதையும் ஞான நடனம் நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறது. அதிலேயே மற்றொரு நடனமும் உண்டு, ஊன நடனம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைத்தில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம், ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம், முக்தி நான்ற மலர்பாதத்தே நாடு என்பது. அந்த உடுக்கை ஏந்திய வலது கை படைத்தல் தொழிலையும், அபயம் காட்டக்கூடிய வலது கை காத்தல் தொழிலும், அனலை ஏந்திய கரம் வந்து அழித்தல் தொழிலும், ஊன்றிய வலது திருவடி வந்து மறைத்தல் தொழிலும், தூக்கிய திருவடியில இடது திருவடியில முக்தி ஆகிய அருளல் தொழிலும் அமைந்திருக்கிறது. இது வந்து உலகப்பற்றுடையவர்களுக்காக செய்யக்கூடிய நடனம் ஊன நடனம். ஊனம்னா பிறப்புன்னு அர்த்தம். அப்ப இரண்டு வகையான நடனங்களை இறைவன் நம் பொருட்டு ஆடுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அத வந்து இவர் அழகாக பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று சொல்லுகின்றார். இதுல பொருள் அப்படிங்கிறது அருள், அருளை குறிக்குது. அந்த அருள் காரணமாக இந்த அரிய நடனத்தை அவர் நம் பொருட்டு ஆடுகின்றார். எல்லாமே அருள்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இறைவனுடைய எல்லா செயலும் ஐந்தொழிலுமே அருள் காரணமாக தான் நடக்குது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை மிக அழகாக ஒரு வரியிலேயே பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் வந்து நம் பொருட்டு பல நன்மைகள் செய்கின்றார் என்று அதில் பார்த்தோம் இல்லையா. அதுல ஒன்ன பார்ப்போம். ஒரு பாடல்ல சொல்றாரு பாருங்க, செறிவுண்டேல் மனத்தால் தெளிவுண்டேல் தேக்கத்தால் வரும் சிக்கன உண்டேல் மறி உண்டேல் மறுமை பிறப்புண்டேல் வாணாள் மேற் செல்லும் வஞ்சனை உண்டேல் பொறிவண்டு யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போலும் சடைமேல் புனைந்தானை அறிவுண்டேல் உடலத்து உயிர் உண்டேல் ஆரூரானை மறக்கலும் ஆமை என்று கேட்கின்றார். நன்மையை தரக்கூடிய கல்வி அறிவு நம் பொருட்டு இருக்கு, அதன் பயனாக மனசுல தெளிவு இருக்கு, அதன் விளைவாக இறை அருள் சிந்தனை இருக்கிறது, அவற்றோடு பிறப்பு இறப்பு பிணி மூப்புகள் ஆகிய துன்பங்களால் வாழ்நாள் இடைமுறியக்கூடிய தீங்குகளும் உள்ளது. இவற்றை எல்லாம் அறிவதற்கு ஏதுவாகிய இந்த உடல்ல உயிர் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆரூர் பெருமானை நம்மால் மறக்க இயலுமா? நமக்காக இத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்ப அவரை மறந்தோம்னா என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு அந்த நன்றி மறந்த பாவம் நம்மை வந்து சேர்ந்து விடும். ஆகையால் வினா மேல் வினாவாக அடுக்கி எப்படியும் கண்டிப்பாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் நம் பொருட்டு நடனம் செய்கின்றார், ஐந்தொழில் செய்கின்றார். அவர் நம் பொருட்டு இத்தனை விஷயங்களையும் செய்திருக்கிறார் அல்லவான் வினா எழுப்பி, இதன் காரணமாக நாம் அவரை வழிபட வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான நூல் தான் உண்மை நெறி விளக்கம் என்பது. சித்தாந்த அட்டகம் என்று எட்டு நூல்கள் நமது நான்காவது சந்தான குருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தனரவர் அவர் நமக்கு தந்த நூல். அந்த நூல் என்ன சொல்கின்றது என்பதும் அதனோடு எப்படி இவருடைய வாழ்வு பொருந்தி இருக்கின்றது என்பதையும் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்திக்கலாம். வேத சிவாகம சாரமாகிய திருமுறைகள்ல சாத்திர கருத்துக்கள் நல்ல பொதிந்து இருக்கு அப்படிங்கிறத நாம் காண்கின்றோம். அந்த அவங்க அருளிய நூல்கள்ல மட்டும் கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சாத்திர அமைதி பொருந்தி இருக்கும். இதை நாம் கண்டிப்பாக காண வேண்டும். அவருடைய இந்த நில உலக அவர் கைலாயத்துல இருந்தவர் அல்லவா, அங்கிருந்து நம் பொருட்டு தான் இந்த திருத்தொண்டத்தகை தரும் பொருட்டு இங்க வந்தாருன்னு நம்ம பாக்குன்றோம். அப்படி வந்த அவருடைய நில உலக வாழ்க்கை வந்து திருநாவலூர் திரு அவதாரத்துல தொடங்கி அஞ்சை களத்துல வெள்ளானை மேல ஏறி கைலாயம் செல்கின்றார் அல்லவா, அது வரைக்கும் நிறைவு பெறுது. இப்போ இந்த நில உலகத்துல பிறந்து பக்குவமுற்ற உயிர்களுக்கு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா நிகழும். இப்படி நிகழ்வதால் அந்த உயிர் வந்து பேரின்பம் பெறும் அப்படிங்கிறது சித்தாந்த முடிவு. இந்த பத்துக்கும் தசகாரியங்கள் என்று பெயர். இதை அழகா வரிசைப்படுத்தி நமக்கு விளக்குறது எதுன்னு பார்த்தோம்னா உண்மை நெறி விளக்கம் என்ற நூல். அது எங்கெனம் விளக்கி இருக்கிறது என்பதை இப்போது நாம் சிறிது சிந்தித்து விட்டு அதன் பின்பாக அது எங்கெனம் இந்த இவருடைய வாழ்க்கையோடு பொருந்தி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மண் முதல் சிவமதி ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம். மண் முதல் சிவமதி ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி. மண் முதல் சிவமதி ஈராம் வகைதனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சைவ சித்தாந்தம் எத்தனை தத்துவங்கள் சொல்லுகின்றன, மிக தெளிவாக உண்மை விளக்கம் நமக்கு சொல்லுது. 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை சொல்ற ஒரே சமயம் நமது சித்தாந்த சைவம் தான். இந்த தத்துவங்களுடைய வடிவை காண்பதுதான் தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மண் முதல் சிவம் எனப்படுகின்ற நாத தத்துவம் ஈராக அந்த 36 தத்துவங்களுடைய இயல்பு, அவற்றின் தோற்ற ஒடுக்கங்கள், அவற்றின் செயல்பாடுகள், அதெல்லாம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத சாத்திர நூல் வாயிலாக நம்முடைய அறிவுக்கு பொருந்துமாறு ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு தத்துவ ரூபம் என்று பெயர். அந்த அவ்வாறு அந்த தத்துவம் அறிந்த தத்துவங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது, ஜடப்பொருள். இதை இவற்றோடு கூடி ஆன்மா அறிந்தால்தான் அது எதையும் அறிய முடியும், தானாக அறிய முடியாது அப்படிங்கிறத அறியறது தத்துவ தரிசனம். அதாவது இந்த தத்துவங்கள்லாம் மாயையில இருந்து தோன்றுது, அது நமக்கு மயக்கத்தை செய்கின்றது. மயக்கத்தை செய்யறதுனால அந்த மலம் என்று சொல்லப்படுகிறது. அறிவில்லாதது ஆகையால் அதை ஜடம் என்று சொல்லுகின்றோம். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது ஜடப்பொருள் தான் இருந்தாலும் அறிவித்தால் அன்றி அறிய முடியாத ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் உண்டாவதற்கு இதுதான் என்ன செய்து இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும், இந்த தத்துவங்களால் வரக்கூடிய அறிவு வந்து ஜட அறிவு அப்படிங்கிறதையும் தெளிவாக அறிவதற்கு தத்துவ தரிசனம் என்று பெயர். அடுத்து இந்த 36 தத்துவங்கள்லையும் தோய்ந்து நிற்காமல் இவற்றின் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம். இப்ப திருவருளால் ஆன்மா அதிலிருந்து நீங்கி நிற்பதற்கு தத்துவ சுத்தி என்று பெயர். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவங்களும் நமக்கு மயக்கத்தை தான் தரும். அதனால ஆணவ மலப்பற்று அறுவதற்காக இந்த தத்துவ கூட்டத்தை எல்லாம் நமக்கு சிவபெருமான் கூட்டு வைக்கின்றார். ஆனாலும் இந்த ஆணவமும் இந்த தத்துவ கூட்டமும் என்னது, ஜடங்கள் தான். ஆன்மா அறிவுடைய பொருள். அப்ப இந்த ஆன்மா தத்துவ கூட்ட தொடர்போட எப்போதும் இருக்கக்கூடாது. எதை அறிய வேண்டுமோ அதை திருவருளால் இந்த கருவிகளின் துணை கொண்டு அறிந்த பின்பு அதுல இருந்து விலகுவதுதான் நமக்கு நன்மை. அதோடு சேர்ந்தே எப்போதும் இருப்பது பொருத்தமற்றது. இத அறிந்த ஆன்மா வந்து திருவருளோட துணையால், நம்மால நிச்சயமா தனித்துலாம் செயல்பட முடியாது, திருவருள் துணையால தத்துவங்களுடைய தொடர்புல இருந்து நீங்கி பற்றற்று நிக்கணும். அதுதான் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படும். அப்ப திருவருள் துணையால் தான் தத்துவ சுத்தியானது நிகழும். அடுத்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிருள் நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்ம ரூபம், நீயும் நின் செயல் ஒன்றின்றி நிற்றலே தரிசனம்தான், போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாது, ஆய்விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலில் விதித்தவாறு அப்படின்ட்டு. இப்ப தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் தத்துவ சுத்தியும் பார்த்தோம். இப்போ அடுத்து எதை பார்க்க போறோம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இப்போ பரவலா மறைக்கக்கூடிய இயல்பை உடைய ஆணவம் அல்ல சார்பு காரணமாக தத்துவங்களை எல்லாம் பெற்ற இந்த உயிரானது அந்த தத்துவங்கள்லாம் அறிவற்ற ஜடங்கள் என்பதையும் அவற்றின் வாயிலாக அறியக்கூடிய ஆன்மாவாகிய தான் வந்து அறிவுடையவன், அதாவது சித்துப்பொருள் என்பதையும் சாத்திர நூல்களோட துணை கொண்டு அறிவதுக்கு ஆன்ம ரூபம் என்று பெயர். மீண்டும் கொஞ்சம் சொல்றேன், ஆன்மா ஆணவத்தை சார்ந்த போது அறியாமையின் மயமாக இருக்கிறது, திருப்பி மாயையை சார்ந்த போது கொஞ்சம் அறிவு பெற்று தத்துவங்களே நாம் அப்படின்னு கருதும்படியாக தத்துவ மயமாயிற்று. இந்த இயல்புகளை எல்லாம் உணர்ந்த ஆன்மா வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ந்ததன் வண்ணம் இருக்கின்றது என்பதை அனுபவத்தால் அறியணும், அதுதான் ஆன்ம ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆன்மாவோட அறிவும் செயலும் திருவருளாலத்தான் நிகழ்கின்றன. ஆன்மாவுக்குன்னு எந்த ஒரு செயலும் கிடையாது என்பதை அறிவதுதான் ஆன்ம தரிசனம். அதாவது தன்னால் அறிவதையும் தான் செய்வதையும் திருவருள் துணையால் தான் நடக்கின்றது என்று உணரணும். தன்னால் நிகழ்கிறது என்று கருதக்கூடாது, திருவருள் துணையால் நிகழ்கிறது என்பதை தெளிவதுதான் என்னது ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. தத்துவ கூட்டத்துல அறிவு பெற்றாலும் தத்துவ கூட்டங்கள் ஜடம், அதனால அது தாமாக இயங்காது, திருவருள் தான் இயங்குகின்றது. தத்துவ கூட்டங்களால் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கினாலும் தத்துவ கூட்டங்கள் தானே இயங்காது, திருவருள் தத்துவ கூட்டங்களை இயக்குகிறது. அப்போ ஆன்மாவோட அறிவு செயல்லாம் திருவருளாலதான் நடக்குங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் ஆன்ம தரிசனம். அடுத்து ஆன்மா வந்து தன் செயலற்று திருவருளிலே தோய்ந்து அதனிலே அடங்கி நிற்பதற்கு ஆன்ம சுத்தி என்று பெயர். அதாவது தனக்குன்னு என எதையும் சாதித்து கொள்ளாத இந்த, அதாவது சாதித்துக் கொள்ள இயலாத ஆன்மா, தனக்குன்னு எதையும் சாதிக்கிறதுக்கு இந்த ஆன்மாவிற்கு இயலாது. அப்ப என்னால் ஆவது யாதும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல். அதாவது எல்லாம் அவன் செயல்னா யாருடைய செயல், சிவபெருமானுடைய செயல் என்று தன் செயல் அற்று அப்படியே திருவருளையே தோய்ந்து அழுந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆன்ம சுத்தி அப்படின்னு பேர். அப்ப ஆன்மா வந்து தன் செயலால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்பதை அனுபவத்தில் உணர்வது, அதில் அழுந்தி நிற்பது, அதற்குத்தான் ஆன்ம சுத்தி அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. இதற்கு அடுத்து என்னது, எவ்வடிவுகளும் தானாம் எழில் பறை வடிவதாகி கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி பவ்வம் விண்டகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்று செவ்வியே உயிருள் காண்டல் சிவரூபம் ஆகும் அன்றே. அடுத்து சிவரூபம்னா என்னன்னு சொல்றாங்க. அப்ப சிவரூபம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, சிவபெருமானுடைய திருவர் சிவன் வந்து என்ன செய்யறாரு, திருவருள் சக்தியை திருமேனியாக கொண்டு இந்த மலத்தால பிணிக்கப்பட்ட ஆன்மாவை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாயையில இருந்து தனு கரண புவன போகங்களை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் பல பிறவிகளை ஆன்மாவிற்கு கொடுத்து அறிவு விளக்கத்தை செய்கிறார். அப்படி செய்வதால் ஆன்மா பக்குவம் எய்திய போது குருவாகவும் திருமேனி தாங்கி காட்சி தந்து தானாக்கி திருவருளோட கூட்டி மேலாக்குவான் என அறிந்து குருவையே சிவமா பார்க்கணும். குருவே சிவம் என கூறின நந்தின்னு சொல்லுது இல்லையா திருமந்திரம். அப்படி குருவையே சிவமாக காண்பதற்கு சிவரூபம் என்று பெயர். அதாவது சிவபெருமான் திருவருட் சக்தியை, தன்னுடைய திருவருட் சக்தியை தான் திருமேனியாக கொள்கிறார். எல்லா பொருட்களிலும் கலந்து ஒன்றாக இருக்கின்றார். ஆணவத்தால் பிணிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை ஈடேற்றம் செய்யும் பொருட்டு தனுகரண புவன போகங்களை வழங்குகின்றார். ஆன்மாவிற்கு பல பிறவிகளை தருகின்றார். ஆன்மா அறிவை விளக்குகின்றார். அதன் மூலம் மலபரிபாகம் உண்டாக்கி அந்த சக்தி நிபாதம் என்ற திருவருள் சக்தியை ஆன்மாவில் பதித்து குருவாக எழுந்தருளி ஆன்மாவை உய்விக்கின்றார், உயர்த்துகின்றார் என்று இவ்வளவு நமக்காக சிவபெருமான் செய்கின்றார் என்று சிவபெருமானுடைய இயல்புகளை எல்லாம் ஆன்மா அனுபவத்தால் அறிவதுதான் சிவரூபம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. சிவன் என்று சொல்லியாச்சினாலே இரக்கம் அல்லது அருள் அல்லது மகிமை தங்கிய தன்னுடைய சக்தியை தன்னுடைய திருமேனியாக கொண்டு உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் ஒன்னா கலந்து இருக்கின்றார் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் முதல்ல. அப்படி ஏன் நிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அனாதியே ஆணவ மலத்தை பற்றி பிடித்து அதனால அறிவு இச்சை செயல்களை எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய உயிரை உய்விக்கணுங்கிற ஒரே விஷயம்தான். அதன் பொருட்டு தான் அவர் அதை செய்கின்றார். அதனாலதான் தனுகரண புவன போகங்களை மாயையிலிருந்து படைத்து நிலை நிறுத்தி ஒடுக்கி எல்லாம் பண்றார். அப்ப மலபரும் பாகம் வரும்படியாக என்ன செய்கின்றார், இறைவன் நமக்காக இவற்றை எல்லாம் செய்கின்றார். இந்த நிலையில ஆன்மா வந்து தத்துவங்கள் எல்லாவற்றையும் வேறாக காணும். இப்போ இறைவன் வந்து தன்னுடைய அருள் சக்தியை ஆன்மாவிடம் பதிப்பார். இப்படி சக்தி நிபாதம் எய்த பெற்ற ஆன்மாவுக்கு இதுவரை உள் நின்று உணர்த்திய இறைவன் வந்து முன் நின்று உணர்த்தும் பொருட்டு குரு வடிவாக மானுட சட்டை தாங்கி வருவார். வந்து தான் உயிர்ல இருந்து வேற நின்ற முறைமையை உபதேச முகத்தால் உணர்த்துவார். அப்படி உணர்த்திய பின்பு அந்த விளக்கத்தை பெற்று இங்கனம் நமக்கு இதை விளக்குவது சிவப்பரம்பொருளே என்று அந்த ஆன்மா ஐயம் திரிபில்லாமல் அறிந்து கொள்ளும். அப்போ இங்கனம் சிவபெருமானே குருவடிவாக வந்து திருமேனி தாங்கி தனக்கு இவற்றையெல்லாம் உணர்த்துகிறார் என்பதை அறிவதுதான் சிவரூபம் என்று நமது உமாபதி சிவாச்சாரியர் மிக அழகாக உண்மை நெறி விளக்கத்திலே உணர்த்துகின்றார். அப்போ குருநாதல் உணர்த்தினாதான் இறைவனோட இயல்மை ஆன்மா அறியுமே தவிர அவர் உணர்த்தாட்டா ஆன்மாவால் அறிய முடியாது. உதாரணமாக இந்த ஞான நூல்களை பற்றிய ஒரு விஷயங்கள் தெரிவதற்கு முன்பாக நாம வீட்டுல பூஜைன்னு ஒண்ணு செஞ்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா, வழிபாடும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம், திருக்கோயிலையும் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருப்போம். அது எப்படி இருந்தது? இப்ப இந்த ஞான நூல்களை பாடம் கேட்ட பின்பாக பரார்த்த வழிபாட்டிலையும் சரி ஆன்மார்த்த வழிபாட்டிலையும் சரி நம் நிலை எங்கெனம் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து பார்த்தா குருநாதர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நமக்கு புரியும். அதனால உணர்த்த உணரக்கூடிய இயல்புடைய ஆன்மாவுக்கு குருநாதர் தான் உணர்த்த முடியும். அது அப்படிங்கிறத உணரணும் இந்த ஆன்மா. அப்படி உணர்வதற்கு சிவரூபம் என்று பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிவ தரிசனம் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறை உயிரில் யான் எனது ஒன்றர நின்றது அடியாம், பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம், உரை இறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று இவ்வுண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதமே ஆகி தெரிவறிய பரமா ஆனந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே என்று சொல்லுகின்றார். இந்த சிவ ரூபத்துல ஞான குருவை தரிசித்த ஆன்மா வந்து சிவபெருமானுடைய உருவ திருமேனியை தரிசிக்கும் உரியை இந்த சிவ தரிசனத்துல நமக்கு உணர்த்துகின்றார். இப்படி குருவாக சிவபெருமான் நமக்கு உபதேசத்தவுடன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யான் எனது என்ற அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கும், அறவே நீங்கும். இப்போ ஆன்மா வந்து திருவ அது நீங்கனா ஆன்மா வந்து திருவருளை அறியும், அதுதான் திருவடி தரிசனம். அந்த திருவடியோட ஒன்றிய ஆன்மா எங்கும் எதிலும் சிவபெருமானை காணும், அதுதான் திருவுக தரிசனம். அந்த பக்குவ ஆன்மாக்கள் எப்படி கண்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஞான நூல்கள் நமக்கு பலவாறாக எடுத்து சொல்லும். இப்ப காரைக்கால் அம்மையாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, தாய்மான சுவாமிக்கு பூவெல்லாம் சிவமா தெரியுது, வரகுண பாண்டியருக்கு தவளையோட ஒளி நரியோட ஊழ இது எல்லாமே சிவத்தை நினைவூட்டக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஒரு வேப்ப மரத்துல இருந்து ஒரு வேப்பம் பழம் விழுது, வேப்பம் கொட்டை விழுந்தா கூட அதுவும் சிவமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பந்தல் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து எந்த நிலையிலன்னா சிவ தரிசனத்துல வரும். அப்ப இப்படி பார்க்க முடியும், எங்கும் எதிலும் சிவபெருமானை காணக்கூடிய ஒரு பக்குவம் வரும், அது திருமுக தரிசனம். முதல்ல திருவடி தரிசனத்தை பார்த்தோம், அடுத்து திருமுக தரிசனம், அது சிவ தரிசனத்துல இதெல்லாம் பாக்குறோம். இந்த நிலையில குருவோட உபதேசத்தினால எதையுமே பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அந்த மெய்யுணர்தல்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த ஒரு ஒரு பேச முடியாத நிலை, யான் எனதுங்கிற தன்மையெல்லாம் அற்று போயிருது, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன்னு சதகத்துல வருது இல்லையா, அது போல அப்படி எதையும் பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அதன் மூலம் பரசுகத்தை அடைகின்றது ஆன்மா, அது திருமுடி தரிசனம் என்று பார்க்கின்றோம். முதலாவதாக திருவடி தரிசனம் பார்த்தோம், இரண்டாவதாக திருமுக தரிசனம் பார்த்தோம், இப்ப மூன்றாவதாக திரு அடி தரிசனத்தை நாம் பார்க்கின்றோம், திருமுடி தரிசனத்தை பார்க்கின்றோம். இந்த மூன்று உண்மைகளையும் அனுபவத்தால் தெளிவாக உணர்ந்து சிவபெருமானை தவிர எதிலையுமே தொடர்பு இல்லாம நான் பிரம்மங்கிற நிலையெல்லாம் பசு ஞானம், அதுல நீங்க நிக்காம ஏன்னா பிரம்மங்கிறது சிவம் ஒண்ணுதாங்கிற தெளிவும், பார்க்கிற எல்லாத்திலையும் சிவத்தை காணக்கூடிய ஒரு பக்குவமும் சிவ தரிசனம் அப்படிங்கிறத நமக்கு உமாபதி சிவம் மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: எடுத்து வச்சாதானே மேல போலாம், முன்ன ஒரு காலை வச்சு பின்ன ஒரு காலையை வச்சுக்கிட்டே இருந்த, அப்ப இதுல இருந்து கடந்து போனாதானே போலாம். எனவே இந்த ஒலிகளை கடந்தால் அல்லவா போலாம். இது நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றி பாடியதை தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது அன்று. அப்படி இருந்தால் சில்லைக்கு போகவும் முடியாது, திருக்கோவையார் பாடவும் முடியாது, அவர் வீடு பேறு அடையவும் முடியாது. ஆதலால் ஒருத்தி வாய் துடித்தவாறும் துகில் இறையே சோர்ந்தவாறும், துகில்னா தூக்கம் அல்லவா, துகில் இறையே சோர்ந்தவாறும் மெதுவ அருளியல் உணர்வுல விட்டு உலகியல் வழியில தூங்குறது அல்லவா, இது மாதிரி சோர்ந்தவாறும் எனக்கு சோர்ந்தவாறும் முகம் குருவேர் பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடு என்றனக்கே சூழ்ந்தேனே. இப்படி நான் உலகியல் வழிபட்டு இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகம் என்று கருதியே உன்னை நான் விடுத்து விட்டேனே, நான் கெட்டுப்போன சாமி, ஆதலால் நீ என்னை விடுத்தாய், சரி நீ அப்படி என்னை விடுத்ததும் எந்தனுக்கு தக்கது, என்னை பொறுத்த மட்டும் நீ எனக்கு கொடுத்தது தண்டனை ஏற்றக்கூடியதான் என்றெல்லாம் அப்படி எடுத்து முடிந்து பேசுகிறார் இந்த பாட்டுல. தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை பம்பனேன் நான் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்குத்தானும் திரித்தே அருடலாம் தன்மையாம் என் தன்மையேப்பா. தன்னை பற்றிய ரொம்ப கீழே ஏன்னா அந்த பிரிவாற்று அந்த பிரிவாற்றாமை அவரை பிரிந்துவிடால் இருக்க முடியல, அந்த இருக்க முடியாமினால இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் கொஞ்ச நாள் பொறுக்க சொன்னது தன் தகுதியின்மை, தனக்கு தகுதி நமக்கு தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை என்றே கருது. இறைவன் மீது குற்றம் இல்லை, இறைவன் மீது குற்றம் இல்லை என்று. அதனால் இங்க என்ன சொல்கிறார், தேனை ஆண்டவன் எப்படி இருப்பான், தேனாய் நமதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான். பாலை கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்து ரெண்டும் சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. அதனால தேனை தேனாய் என் அமுதவுமாய்
3: என்றெல்லாம் பெருமானுடைய சுவையை சொல்லுகிறார். அதனால நம்ம இவர் வள்ளலார் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் துவை கலந்து என்ன இதுவரைக்கும் கலக்கிறதை எவனும் செஞ்சிடுவான் கடைக்காரன் கூட. என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அவன் கனியாய் பாலாய் தேனா இருந்தால் மட்டும் போதாது, அந்த மூன்று இந்த ஆன்மாவோட வந்து ஆன்மாவோடு சேர்ந்து கலந்தாதான் இனிப்பு தெரியும், இனிப்பு தெரியும். இப்ப மனோகரன் பால் வச்சிருக்காருன்னா கறந்த பால் நல்ல ஆவின் பால்னா அவர் தமிழால வச்சிருந்தேன் எப்படி தெரியும் எனக்கு ஐயா அப்படின்னு வச்சு கொடுத்தாதான் தெரியுது. ஆஹா கறந்த பால் கண்ணருடன் தமிழல்ல இருந்ததுன்னா எப்படி இருக்கும், தமிழல இருக்க வேண்டியது. அதனால் இப்படி எல்லாம் அனுபவம் பெரியவருடைய அனுபவம் இருக்குது. தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை கண்ணுக்கு ஒளியாக இருக்கிறானா தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை. தன்னை யார் முழுமையாக தெளிந்தார்கள் அவருடைய ஊனை அப்படியே உருக்கிடுவானா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்று இன்னும் சொல்வார். அதனால இப்படி இருக்கெல்லாம் உருக்குமுடையானை எங்க இருக்கிறான், உம்பரானை தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான். பம்பனின் அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமானி இந்த உலகில் வயப்பட்டிருக்கிற நான் என்ன இருக்கிறேன், நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் சுவாமி நீங்க திருப்பெருந்துறையில் நீங்க ஆட்கொண்டது கூட எனக்கு வெளியே சொல்ல வெக்கமா இருக்குங்க. ஏன் நீ எங்கேயோ இருக்குத, நான் எங்கேயோ உலகில் வழிபட்டுருக்கிறேன், என்ன போய் ஐயா திருப்பெருந்துறையில பெருமான் தான் என்னை ஆண்டார்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவன சிரிக்கிறான். என்னன்னா நீ கேட்ட கேடு உனக்கு வந்து திருப்பெருந்துறையில ஆண்டவன் ஆண்டான். இப்ப ஒன்னு வேற ஒண்ணு வேணாம் இப்படி வச்சுங்களேன், ஐயா நேற்று காலையில வாஜ்பாய் என்னை தேடிட்டு வந்து ஒரு அறையில அட தூங்குறாருனாரு, பரவாயில்ல நான் வந்திருக்கேன்னு சொல்லு, வாஜ்பாய் வந்திருக்கேன்னு சொல்லு, அத்வானியோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் குளிச்சு குளிச்சுட்டு வந்தேங்க. அப்புறம் அடாடா வரீங்களா உங்களை பார்க்கதான் வந்தேன்னு சொன்னாருன்னு சொன்னா நீ என்ன என்ன என்ன நினைப்பீங்க, நல்லா தான் வந்தா மனுஷன் திருவண்ணாமலைக்கு சொல்லுவ, இங்க வரும்போது நல்லாதான் ஏன் வந்திருந்தாரு, இங்க பேசிட்டு கோயிலாம் வளம் வரும்போது நல்லா தான் வந்திருந்தாரு, வாஜ்பாயும் அத்வானியும் சேர்ந்து இவரை கதவு தட்டினாரா விரியான்னு சொன்னாரா, சார் கொஞ்சம் நீங்களாம் தெரிஞ்சவங்க சீக்கிரம் கீழ்பாக்கத்துல சேருங்க என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுவோம். ஆமா வாஜ்பாய் அத்வானி எங்க இருக்காரு, சுந்தரமூர்த்தி எங்க இருக்கிறான், என்னமோ பேப்பர்ல வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவர் படத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இந்த பிரிவில் முடியும். அந்த கட்சி சேர்ந்தவங்களா அல்லது பெரிய செல்வா கூட கிடையாது ஒண்ணு கிடையாது. அது போல இவர் எங்கேயாவது ஐயா திருப்பெருந்துறையில நானியோதவும் செய்தேன், எந்த யா என்ன செய்தி என்ன இப்போ நானியோதவும் செய்தேன் என்ன சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா என்ன சிவாய நமயன பெற்றேன், இங்க தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அவர் கைலாயத்தில் இருக்கார். அடு நீ ஒண்ணு தானே வந்து அடே எங்க வந்தார் எனது உள்ளம் புகுந்து அடியேற்கரு செய்தான். இப்படி சொன்ன ஊழல் இருக்கு வேணா ஐயா இன்னுமே இவர் மாண்பு மிக அமைச்சருக்கு பிட்டு இல்ல இவரை கொண்டு கீழ்பாகத்தில் சேர்த்துருவாங்க. பாவம் ஏன் உன்னுடைய தகுதி எங்கப்பா இருக்குது என்னுடைய தகுதி எங்க, அவ்வளவு பெரிய தகுதி உடையவனாக நீ இவ்வளவு சிறிய எளிய நீ ஆண்டா என்றால் உலகம் சிரிக்கும்பா சிரிக்கும்பா, எனக்கு சொல்லக்கூடாது வாயில்லப்பா அப்படிங்கிற பாவம். நடந்தது என்னமோ உண்மை, தகுதி உடையவர் என்பதோ என்பதோ உண்மை, தகுதி இல்லாதவன் ஆட்கொள்வாரா இல்ல, அப்படி இருந்தும் கூட தன்னுடைய அப்படியே சொல்லு, அதுதான் திருவள்ளுவர் பாத்தியாடா ஒரு குறள் என்ன, பணியுமாம் என்றும் பெருமை. பெருமை உடையவங்க எப்படி பாத்தீங்களா இருக்காங்க, இப்படி இருப்பாங்க. எப்படி, எவ்வளவு பெருமை இருந்தாலும் தன்னை ரொம்ப பணிவாக்க. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, எங்கெங்கும் டாம் டாம் போடுவான். நேத்தான் கலைஞர் கூப்பிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க கன்னியாகுமரிக்கு, அப்புறம் நான் வரேன்னு சொன்னேன். சரிக்கா அவசியம் வாப்பா, இல்லைன்னா நான் வரட்டுமா உங்க வீட்டுக்கு அப்படின்னா. வேணா பாப்போங்க, மெட்ராஸ் வரும்போது பாக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றது. அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம், என்ன போலுகிற ஆள் சொன்னான் சிவசிவ. இப்படி எங்கேயோ இருக்கின்ற நீ அடியேனே ஆண்டாய் என்று சொல்லக்கூட எனக்கு நாக்கு சிவன். எனவே நான் என் அடியேன், நீ என்னை ஆண்டாய் என்றால் உனக்கு நான் அடியேன் என்றும் என்னை நீ ஆட்கொண்டவன் உன்னை நீயே என்றும் சொன்னால் அடியேற்குத்தானும் சிரித்தே அருளலாம். சிரிப்பார் என்னன்னு கேட்ட, என்னமோ நல்லாதான் இருந்தார் மனுஷன் இப்படி சொல்லி சீப்படுறார் மனுஷன் என்று நாங்க சிரிக்க முடியா இருக்கியா என்று சொல்லி தன்னுடைய தகுதியை அவ்வளவு கீழே தன்னை கருத்து கொள்கிறேன். தன்மை பிறரால் அறியாத தலைவா, உன்னுடைய தன்மையை மற்ற யாரால் அறிய முடியாது. ஏன்னா என்ன தன்மையன் எந்தறி உன்னாயம்மானி, யாரு சுந்தரன். அதனால

நின்றோம். என்ன போல பெருமானி, அவ்வளவு நான் சிறுமியுடையவனாக இருப்பது உண்மை என்றாலும் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், இனிமே என்னை புறம் போக விடுவாயா? என்ன இருந்தாலும் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நாலு பேர், என் நாயுடைய தகுதி கம்மியா இருந்தாலும் என்னமோ இந்த மனுஷன் முதல்ல ஆட்கொள்ளாம இருந்திருக்கலாம். ஆட்கொள்ளாம இருந்து அவர் பாட்டு அமைச்சரா இருந்திருப்பாரா? அமைச்சரா இருந்திருப்பாரா? இந்த அமைச்சரா இருந்தவரை பாவம், இவரு வலியே இருந்து மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வர் என்றார், நம்மையும் ஓர் கொள்படுத்தி நாய் சிவகை ஏற்று வைத்தார். அப்படிலாம் செய்துட்டு அப்புறம் விட்டலாம் ஐயா? ஒண்ணு முதல்ல ஆட்கொள்ளாம இருந்தா அவர் பாட்டுக்கு மாண்பு அமைச்சராக இருந்துட்டு போயிருப்பார். இல்ல ஆட்கொண்டா அரியவராக விட்டா வச்சிருக்கணும். ரெண்டு கட்டான பண்ணிட்டாரப்பா என்று உலகம் சொல்லும், சொல்லும் இல்ல, கண்டிப்பா சொல்லும். அதனால் புண்மையேனை ஆண்டாயா புறமே போக விடுவாயோ, மீண்டும் என்னை விட்டுவிடக் கூடாது. என்னை நோக்குவார் யாரே? நீ அப்படி செய்துட்டா ஆண்டனியே ஆண்டனியே அருளிலையானால் என்று பின்னா சொல்ற, யார் ஆட்கொண்டாரோ அவர்களே அருள் செய்யலன்னா நான் என்னதான் பண்றது? இப்ப பிள்ளைகள் பிறகுது, பெத்த அப்பா அம்மாவே புறக்கணிச்சாங்கன்னா அந்த பிள்ளை எங்கதான் போகும்? பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்க புறக்கணிக்கலாம் பாப்பா உங்க வீட்டுக்கு அப்படிங்களாம் பெத்தா அந்த அம்மா அப்பா? அது போல ஆட்கொள்ளாதவங்க பத்தி கவலை இல்லை, ஆட்கொண்ட நீயே என்னை விட்டுட்டேனா நான் என்னை நோக்குவார் யாரே? என்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கல்ல சுவாமி, நீதான் எனக்கு செய்யணும். என்னை நோக்குவார் யாரே? என் நான் செய்கிறேன் என்னதான் செய்ய முடிய முடியும்? எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனோ? நீ விட்டு விட்டால் நான் வேற எங்கதான் போக்கிடும் எனக்கு ஒண்ணுமில்லையே. அதனால் நீதான் எனக்கு புகலிடம். புகுவேன் எனதே நின்பாதம் போற்றுமடியார் உள் நின்று நகுவேன். உன்னுடைய திருவடியை அடைந்த அன்பர்கள் எல்லாம் இருக்காங்களே, அவர்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. பண்டு தோல் நோக்கி நாணமில்லானாயினேன்ங்களா, தன்னைத்தானே நாணமில்லா நாயினேன். இது அழகான தமிழ்ல இருக்கு, கொஞ்சம் நீங்க வட சொல் போட்டீங்கன்னா அது அப்பதான் அது அந்த அர்த்தம் ரொம்ப கீழே போறது. நாணமில்லா நாயினு, வெக்கம் கட்ட நாய், சிவசிவ முருகா முருகா சொல்றமல்ல, சும்மா சும்மா கூட வருது அது ஒரு தடவை இல்லைன்னு சொல்ல, வெக்கம் கட்ட நாய. இந்த வெட்கம் கெட்ட நான்கிறது நல்ல அருமையான தமிழ் சொல், நம்ம தமிழர் விளங்காது, வெட்கம்னா விளங்கும் அல்லவா, அதனால வெட்கம் கட்ட நாய். அல்ல இந்த ஒரு கொடு கடுமையான சொல்ல சொல்வாராம், நாணமில்லா நாயினின் அப்படின்னு விலங்குல பாத்தீங்களா, இந்த இந்த இன்னொரு சொல்லு சொன்னாதான் ரொம்ப கடினமா இருக்கு. நாணமில்லா நாயினின் பாவம், நெகும் அன்பு இல்லை உன்னை கண்டுபடி, நெகுந்து நெகிழ முடியாது எனக்கு அந்த அன்பு இல்லையே. நீனை காண நெகும் அன்பில்லை, நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே. உன்னால் ஆட்கொள்ளப்படக்கூடிய தகுதி எனக்கு இருக்காப்பா? இல்ல, இருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேனே. என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே, பெருமானி எனக்கு இங்க இருக்கவும் முடியல, ஆனால் நீ என்னை ஆட்கொண்டனே, நீ எவ்வளவோ பெரிய தகுதி உடைய நீ, இவ்வளவு கேவலமான என்னை ஆண்டா என்று சொல்லும்போது எனக்கே நாணமாவும் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலப்பா என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இந்த தலைப்புல நாம் பார்த்தோம், இது அனுபோக சுத்தி என்று சொன்னார். இனி காருண்யத்துக்கு இரங்கல். யாருடைய காருண்யம்? பெருமானுடைய அந்த தன்னலி கருணை, அந்த கருணையை நினைந்து நினைந்து இறங்குகிறார். அதுதான் திருவாசகம் முழுதுமே அப்படித்தான் இருக்குது அல்லவா. தரிக்கிறேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, காய வாழ்க்கை தரிக்கிறேன், காயம்னா தெரியும் இந்த உடம்பு இல்லவா,

ஒன்னும் பண்ண. சித்தர் பின்னால வந்து ரொம்ப அருமையா எளிமையான சொல்ல வச்சுப்பான், காயமே இது பொய்யட. இல்ல சார், நான் நடந்துக்கிறது காற்றடைத்த பையட. ஆமா, நீங்க பேருந்தெல்லாம் போகுது, எதனால போகுது? அந்த நாலு டயர் காற்றடைத்த பையனால போயிட்டு இருக்குது. இல்ல எதுல போகுது? எங்கேன்னு ஒண்ணு பொட்டுன்னு போட்டும் ஓடமா நிறுத்தி விட வேண்டியது. என்ன சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன் அடிஷனல் மேல வச்சுக்கலையான்? வச்சுக்கல. நீ எல்லாம் ஒரு டிரைவர் ஆகியா இன்னும் கேட்டு போகணும். அப்போ நம்ம ஓட்ட மட்டும் இல்ல, பேருந்தெல்லாம் போச்சுன்னா இது காற்றடைத்த பையட. டயர் நாளில் ஏதேனும் ஒன்று போட்டுதுன்னு சொன்ன போசுக்கும் நின்று. அதே தான் இங்கே கதை. அதனால இது யார் சாமி இந்த மாதிரி பாண்டமெல்லாம் செஞ்சார்? மாயனார்கூயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடற. ஒரு ஆள் பாதெல்லாம் இந்த பாத்திரம் செஞ்சு வச்சவன், இது மண் பாண்டம், எங்கேயாவது லேசா மோதினாலே பொட்டுனு போடும். இப்படி எல்லாம் பண்ண விளங்கணும். பின்னால் இருக்கிறவர்கள்லாம் செய்தார். என்ன பண்றது? அது போல இங்கே தரிக்கிலேன் காய வாழ்க்கை. இந்த காயம் உடம்பினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றினி கொண்டிருக்க மாட்டேன். சங்கரா போற்றி வானவிருத்தனே போற்றி. இந்நுழையிலிருந்து எப்பொழுதும் எல்லா நன்மையும் செய்கின்றவனே உனக்கு வணக்கம். எங்கள் விடலையே போற்றி. விடலைன்னா அருமையான சொல், அதெல்லாம் போயிட்டு இருப்பாரு. மிகச்சிறந்தவர்களுக்கு விடலைன்னு சொல்லலாம். நன்னூல் பாழா போன நன்னூல்ல இருக்கு. என்ன பண்ற? நம்பி விடலை கோ வேள் குறிசில் இன்னன ஆண் பெயர் ஆகும் என்ற. நல்ல ஆண்கள்ல சிறந்தவர்களுக்கு என்ன கொடுக்கலாம்? கோ வேள் அப்படின்னு விடலை என்று சொல்லுவாங்க. எல்லாம் போட்டது வேள் இருந்தது. நம்முடைய சபாநாயகருடைய அப்பாவுக்கு தமிழ வேள். நல்ல வேலையா திருமண அழைப்பதில் நம்பின்னு போடுறோம். சரிங்களா? நம்பிங்கிறது நல்ல சிறந்தவனுக்கு தான் சொல்றது. அது போல நங்கை அப்படின்னு சொன்னா, நங்கைனா பெண்ணுங்கிற ஒரு பொருள் மட்டுமல்ல, நங்கைனா அந்த பெண்பாலாருல சிறந்தவர்களுக்கு தான் நங்கை என்று சொல்லணும். அது போல ஆண்பால்ல சிறந்தவங்களுக்கு தான் நம்பின்னு சொல்லணும். நல்ல வேலையா திருமண இதழ்ல திருவளர் செல்வன் அல்ல திருவளர் நம்பின்னு போடுறோம். திருவளர் நங்கை என்று போடும். ஆகவே அந்த வகையில் இந்த விடலை விடலையே போற்றி எதுக்காக சொல்றேன்னா, என்ன விடலையே போற்றிங்கிறார் அப்படின்னா, இன்று அந்த சொல் எடுத்தாலவில்லை, ஆனால் ஆண்மகனுக்கெல்லாம் மிகச்சிறந்தவருக்கு தான் விடலைன்னு சொல்லலாம். நீ ஆண்மகனுக்கு மட்டுமா சிறந்தவன், இந்த அனைத்து உயிர்களுக்கும் சிறந்தவன். ஆதலால் விடலையே போற்றி என்று சொன்னார். சொல்லினுடைய அருமையை நமக்கு தெரியாமல் போய்விட்டது. பின்னால நாம் பின்தங்கிட்டோம் அல்லவா? நம்ம எல்லாவற்றிலையும் பிற்பட்டவங்க தான். நீங்களா முற்பட்டவங்களே இல்லை, அதனால பிற்பட்டவர்கள். அதனால விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனையே போற்றி. ஒப்பில் ஒப்பில்லாதவன் அல்லவா? ஒப்பில்லாதவன் சொன்னவொடனே ஒருத்தருக்குள் ஞாபகத்துக்கு வராமல் இருக்க கூடாது. இல்ல, தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான். அவனுக்கு ஓமையா ஒரு ஆளை சொல்றன்னா உலகத்திலேயே கிடையாது. அவனுக்கு ஓமை அவனே தான். எனவே ஒப்பில் ஒப்பில்லாத ஒருத்தனியை போற்றி. உம்பர் தம்பிரான் போற்றி. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கவன். தில்லை நிறுத்தனியை போற்றி. விடாமல் தில்லையிலே நடனம் செய்து கொண்டிருக்கிறான். எங்கள் நிம்மலா போற்றி போற்றி. நிம்மலம்னா மலநீக்கம் பெற்றவன். அப்படிப்பட்ட பெருமானியே உனக்கு வணக்கம். அடுத்தது ஒரு அருமையான பாட்டு. திருவைந்தெழுத்தை நால்வரும் பாடியிருக்காங்க. திருவைந்தெழுத்து அதுல ஞானசம்பந்தர் இரண்டு பதியம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு பதியம், நமச்சிவாய பதியம். அதன் பிறகு இன்னொரு பதியம் எங்க பாடினது? இது காதலாகி நல்லொரு பெருமனும். இன்னொரு பதியம் பாடியிருக்காரு ஏழாம் வயசுல பூணூல் போடும்போது. அதனால அங்கே பூணூல் தந்த கல்யாணம் நடந்த உடனே அந்த வேதியர்கள் எல்லாம் வந்து இந்த பூணூல் அணிந்து விட்டு இருக்கும்போது அவர்களுக்கு இவர் உபதேசம் பண்ணார். பூணூல் கல்யாணம் பண்ணும்போது என்னன்னு கேட்டா, வந்தவங்க இந்த பூணூலை போட்டு காயத்ரி ஜபத்தை சொல்லி கொடுத்து
நீங்க அந்த காயத்ரி ஜெபம் பண்ணணும் தம்பி அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்க வந்தவங்களுக்கு இவர் என்ன பண்ணினாரு, என்ன கணபாடிகள் அப்படின்னார். இப்பொழுது என்ன அடியவங்கள் செய்ய வேண்டியது செய்துட்டோம், ஊனெல்லாம் அணிந்துட்டோம், நல்ல திருமேனியில இனி காயத்ரி ஜெபம் அதெல்லாம் நடக்கட்டும். ஏன்னா அவர் பெரியவர், ஞானம் பெற்றவர். இது அஞ்ஞானம், இது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. எது இந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்க நல்லறிவு ஞான சம்பந்தர். ஆனால் என்னன்னா எல்லாம் திருமேனியில் இருக்கு, இனிமே அவர் காயத்ரி ஜெபம் பொதுவாக அப்படிதான் செய்யறது, இது மாதிரி போட்டவுடனே அது சாமியம் செய்யட்டும் அவ்வளோ அப்படி சொல்லிட்டாங்க அவ்வளோதான். ஆனால் கணபாடிகளே உட்காருங்கள் அப்படின்னு உட்காந்து, எவ்வளவு நாட்களாக இந்த இந்த பணியெல்லாம் செய்யறீங்க, ஏதோ எங்க தாத்தா தாத்தா அப்படி காலத்து ஏதோ தம்பிக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சது நாங்க நீங்க செஞ்சோம் இருட்டு. நீங்கள் இதுவரை ஓதி வருகிற மந்திரங்கள் பல இருக்கு, அதுல தலையாய மந்திரம் என்று எதை சொல்லலாம், ஏதோ நாங்கள் காயத்ரி போக்குவரத்து தான் ஓதிக்கிறோம். ஓதுறீங்க, இந்த மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரமா ஒன்று இருக்கு, அது தெரியுமோ? அப்படி இதுவரைக்கும் அடியாங்கெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, ஞானம் பெற்ற குழந்தை அப்படி கேட்கிறீங்க, நீங்க தான் எதேன்னு சொல்லணும் அப்படின்னு உட்காரு. துஞ்சலும் துஞ்சல் இயலாத போழினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் அறவுரை. நீங்க தூங்குற நேரம் கொஞ்சம் அறவுரையா தூங்குற நேரம், முழுமையா தூங்கினா விளங்க முடியாது, கொஞ்சம் அறவுரையா தூங்கும்போது எதேன்னு ஒரு உரம் பெற்றீங்கன்னு அப்பாடா அப்படின்னு பிறக்கும் போது அப்பாடா அப்படிங்காதீங்க, அல்ல சிவாய நம அப்பா நம சிவாய அப்படி இருங்க. துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் சிவன்டாத்திரிக்கு மட்டுமல்ல, சிவன்டாத்திரிக்கு மட்டும் நினைக்கிறது சோமார தண்ணிக்கு மட்டுமல்ல, நாள்தோறும் நினைவின். எது சுவாமி வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று அறிவித்து. அப்போ ஏழாவது வயசிலே சீர்காழியிலே தனக்கு அந்த பூணூல் அணிவிக்க வந்த சொன்ன அந்தனர்களுக்கு சொன்னது போது ஒரு திருவேங்கலுக்கு பிரியம். நிறைவாக தன்னுடைய காதலியாரோடு கைப்பிடித்து இனி எல்லோரையும் அந்த பெருமானுக்கு அனுப்பிவிட்டு தாங்கள் போறதுக்கு முன்னே பார்த்தார். இந்த பாழா போன 20வது நூற்றாண்டு வர்றாங்களே இந்த புண்ணியவான்கள்லாம், சமயம் கலவாத கலக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த புண்ணிய ஆன்மாவுகளை சொல்லி வச்சுட்டு போவோம் நம் மீது வைத்த கருணையினாலே. ஐயா அங்க இருக்கிற அந்த இதெல்லாம் யாருக்காக சொன்ன மந்திரம் நடுது, வானமும் நிலனும் கேட்க மாண்புமிகு அமைச்சர் கேட்கிறார். இந்த நம்ம நிலம் மட்டும் சீகாழில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்ல, இந்த நிலனும் நில உலகமும் வானமும் கேட்க வானமும்

0: என்று சொன்னார். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் 7 வயசுல ஒரு அறவரை, 16 வயசுல ஒரு அறவரை. முன்னே சொன்னது சிறுகாழி, பின்னே சொன்னது நல்லூர் பெருமணம், முன்னே சொன்னது பூணூல் நிகின்ற பொழுது, பின்னே சொன்னது திருமணம் ஆன பிறகு. பாருங்க இடங்குறி விளக்கறோம். இஆர்சி, இஆர்சினால இப்ப இருக்கிற பையனுக்கே விளங்காது. என்ன ஒரு இஆர்சி இஆர்சினாரு? இந்த தொடருக்கு வந்து விளக்கம் தந்து, எக்ஸ்பிளைன் தந்து, எங்கே சொல்லப்படுகிறது என்பதையும் எழுதுக. எங்கே சொல்லப்படுகிறது, இதனுடைய பொருள் என்ன என்று எழுது. இது எடுத்தே விட்டான் போ. ஏன் இது தப்பித்தவறி வச்சா கொஞ்சம் படிக்கணும், படிச்சா அறிவு வந்துடும், அறிவு வந்தா நாடு நல்லா இருக்கும், குடிச்சு வரா போடணும், அதுக்காக வேண்டாங்க. அதனால இந்த வினாவே போட்டு, இந்த வினா அவ்வளவு அருமையான வினா. அது போல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, திருவேந்தலத்தை பாடினது அப்படி தெரியுது அல்லவா? அப்பர் சுவாமிகள் திருவேந்தலத்தை பாடினார். எங்கே?
1: கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே.
0: எப்போங்க கடல்ல கல்லை கொத்திக்கு போடும்போது பண்ண. சுந்தரர் பாடினார் எங்கே? மற்று பெற்றன தில்லையில. மணிவாசகர் பாடினார் எங்கே? இங்கே. இப்ப படிக்க போறோம். அதனால நால்வரும் திருவெஞ்சலத்தை பாடிய இடங்களை கூறி விளக்குக என்று கேட்டால், அதே இந்தையா இந்தையா இந்தையான்னு சொல்லணும். அதுல நான்காம்வராக இருக்கிற நம்முடைய மணிவாசகர் இந்த படிக்க போற பதியத்துல அப்படியே 4 வரியிலும் திருவெஞ்சலத்தை சொல்லுகிறார்.

வணக்கம். ஓம் நமச்சிவாய. அருமையான சிந்தனை. பெருணவத்தோடு கூட்டி சொல்றாருங்களா? அவங்க எல்லாம் யாரும் பெருணவத்தோடு கூட்டி சொல்ல. ஞானதந்த சொன்னாரா? இல்ல. அப்பர் சுவாமிகள் இல்ல. சுந்தரர் இல்ல. நமச்சிவாய மட்டும்தான் சொன்னாங்க. ஏன்னா இவர் குருமூர்த்தி பால உபதேசம் பெற்றவர். எனவே இதுவே இந்த பாட்டே நமக்கு குருவா இருந்து மணிவாசர் உபதேசம் பண்றார்னு அர்த்தம். ஆமாம். போற்றி ஓம் நமச்சிவாய. புயங்கனே மயங்குகின்றேன். பெருமானி, இந்த உலகில் வயப்பட்டு நான் மயங்கிக் கொண்டிருக்கிறேன்ப்பா. போற்றி ஓம் நமச்சிவாய. பெருமானி, புகலிடம் பிரிது ஒன்றில்லை. எனக்கு வேற யாருப்பா கதி? உன்கிட்டதான் நான் பூந்திருக்கலாம். எனக்கு உரிமை இருக்கு. நீ என்னை ஆட்கொண்ட நான் வேற எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவேன்? புகலிடம் பிரிது ஒன்றில்லை. உன்னை தவிர எனக்கு யாரும் வேற இடம் இல்லை. போற்றி ஓம் நமச்சிவாய. புறம் என்னை போக்கல் கண்டாய். அதனால என்னைக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு என்னை புறம்பே தள்ளிவிடாதப்பா, தள்ளிவிடாதப்பா. புறமேனை போ

அருமையான உபதேசம். நாம் எல்லாம் மணிவாசத்து நேர உபதேசம் பெற கொடுத்து வைக்கிறேன். இந்த பாடல் வழி மணிவாசருடைய குருநாதனாய் நாமெல்லாம் அவருடைய மாணாக்கனாய் இந்த உபதேசத்தை பெற்று அந்த புண்ணிய திருவாசகத்தினாலாவது கொடுத்து. ஆகவே தொடங்கும் போதே நமச்சிவாய வாழ்கே அங்கும் சொன்னார். அது பொது வாழ்த்தா சொன்னார். இங்கே பிரணவத்தோடு கூட்டி சொன்னார். ஆனா திருமந்திர திருவேந்திரத்து மட்டும் மற்ற மந்திரம் எல்லாம் பிரணவத்தோடு கூட்டி சொல்லணும். நம்முடைய திருவேந்திரத்து ஒன்றும் பிரணவத்தோடு கூட்டியும் சொல்லலாம், கூட்டாமல் சொன்னாலும் ஆற்றல் குறைவில்லை, ஆற்றல் குறைவில்லை. அப்படி ஏன்னா மகாமந்திரம் மேரிய மந்திரம் பேர். ஆனா நீங்க வடமொழி மந்திரங்கள்லாம் பாருங்க, அந்த ஓம் சொல்லாம சொல்ல மாட்டாங்க. ஓம் சுமுகாய நமக.

0: ாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகன்னிகாய நமக. அப்பா இளமையில விநாயகருக்கு தினமும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க காலத்துல இந்த மாதிரிலாம் தமிழ் மொழி பத்தி எல்லாம் அதிகமா வரல, நல்ல தேவாரம் படிச்சவங்களே தவிர, ஆனா வந்து இந்த மாதிரி தமிழ் என்னன்னு போறோம் அப்படி நினைப்பெல்லாம் இல்லை உங்களுக்கு. அதனால இந்த 16 சொல்லணும்ப்பா அப்படின்னாங்க. அதுக்காக சொல்றேன், சொல்லிய பாட்டுன்னு ஒரு பொருள் உணராமல் செய்து என்னப்பா பையன், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செய்யுங்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்றமே தவிர வேற குறுகிய மனப்பான்மை அந்த மனப்பான்மை எல்லாம் கிடையாது. இதுவே ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என்றால், அட 30 நாள்ல ஒரு நாளாவது கொஞ்சம் கசியுமே கண் கசியுமே என்பதற்காகத்தான் இதை செய்யணும். அதுல மனம் கசிவதில்லை.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அப்புறம் மூன்றாவது படி யோகம். யோகம் என்று சொன்னால் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய முறை, இது அக வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த 63 நாயன்மார்களே, வாயிலார் என்ற நாயன்மார் அக பூஜை செய்தார், உள்ளத்திலே பூஜை செய்யலாம். அந்த மனத்தை வந்து இறைவனோடு சேர்க்க வேண்டும். இதுதான் இந்த மூன்றாம் தந்திரத்தில் சொல்லக்கூடிய யோக ரகசியம். நிறைய யோகம் சொல்றாரு, கேசரி யோகம், அட்டாக யோகம், சந்திர யோகம், அமுதாரணி, இதெல்லாம் நிறைய சொல்றாரு. அப்ப இறைவனை உள்ளே இருந்து அனுபவிக்கக்கூடிய யோக ரகசியம். இந்த யோகத்தில் ஒளி வடிவினனான இறைவனை நினைத்து அந்த ஒளியோடு ஒன்றக்கூடிய நிலை, இதுதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மனம் வந்து அப்படியே தெளிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆன்மா பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு நிலையில இந்த ஆன வழுக்கு நீங்கிக் கொண்டே இருக்கும். அதான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு இந்த படிநிலையை வச்சிருக்கிறாங்க. இது நம்ம தாய்மார் சுவாமி ஒரு பாடல்ல பதிவு உண்டு. விரும்பு சரியை முதல் மெய்ஞானம் நான்கும், அரும்பு மலர் காய் கனிவோல் அன்றோ பராபரமே. இப்ப அரும்பு சரியை, மலர் கிரியை, காய் யோகம், கனி ஞானம், அது உலக படிநிலையை அவர் வகுத்து பேசுவார். இப்ப இந்த யோகத்தை பற்றி திருமூலர் இந்த 5 தந்திரத்தில் ஒரு நுட்பத்தை அவர் பார்க்கின்றார். திருமூலருடைய அனுபவம் திருமந்திரத்தில் கிடைக்கும். அதை நம்ம திருமந்திரத்தை படிக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். பூவினில் தந்தம் பொருந்தியவாறு போல், இப்போ இந்த பூன்னு இருந்ததுன்னா வாசனை இருக்கும், அந்த பூவுக்குள் கந்தம்னா அந்த வாசனை பூவுக்குள் இருப்பது போல, சீவனுக்குள் சிவ மனம் பூத்தது. சீவனுக்குள்ளே சீவன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் அந்த உயிர் என்பது நிலை வேறு, பசு என்பது நிலை வேறு, ஆன்மா என்ற நிலை வேறு, சீவன் என்ற நிலை வேறு. பரிபக்குவப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு சீவன் என்று பெயர், அதாவது முக்தி நிலைக்கு தயாராகக்கூடிய நிலை. இந்த பசு என்று சொல்லுகின்ற பொழுது அது பாசத்தால் கட்டப்பட்ட நிலை. உயிர் என்று சொன்னால் அந்த அதாவது உயிதல், அந்த தான் அந்த இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதி உடையது உயிர், உயிர்வதற்கு தகுதி உடையது உயிர். அது காமனா பொதுவாக சொல்லக்கூடியது. அது ஆன்மா என்று சொல்லுகின்ற பொழுது பரிபக்குவப்பட்ட அந்த ஆன்மா உயிருக்கு ஆத்மா, ஆத்மா அது ஆன்மா என்று பெயர். இந்த ஆன்மா என்று வடமொழியில் சொல்றது, உயிர் என்று தமிழில் சொல்லுவது. இன்னும் சற்று கூடுதலாக பரிபக்குவம் அடைகின்ற பொழுது அது சீவன் என்று சொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே ஒன்றாக தெரிவது போல் தெரியும். இப்ப நம்முடைய திருமூலர் சீவனுக்குள் சிவமனம் பூத்தது, அப்பதான் உணர்வு, பரிபக்குவப்பட்ட உணர்வு பார்க்கிறாருங்க. அந்த பூவுக்குள் எப்படி வாசனை பொருந்தி இருக்கிறதோ அது போல சீவனுக்குள் சிவமனம் இருப்பது, சிவம் இருப்பது அவர்களுடைய அனுபவத்தில் புரிய வரும். அது யோகம், அதான் உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலை. ஓவியம் போல் உணர்ந்து, ஓவியம் போல் உணர்ந்து அப்படின்னா ஒரு ஒரு சுவர் இருந்தால் அதுல சித்திரம் இருக்கும், அந்த அந்த சுவரில் இருக்கிற சித்திரம் அப்படியே இருக்கிற மாதிரி நம்முடைய உயிருக்குள் அந்த இறை அந்த இறைவனை பார்க்கும், பார்க்க வேண்டும். அழகொழுக உள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. அப்ப அதெல்லாம் எல்லாம் அனுபவத்தில் பார்த்துருக்காங்க அவங்க அருளாளர்கள்லாம், அந்த உள்ளத்துக்குள்ள இறைவனை அப்படியே கண்டு மகிழ்ந்து தெளிந்தவர்கள். ஓவியம் போல் உணர்ந்து அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே. இந்த நடுதறிங்கிறதான் இந்த நடுநாடி பார்த்தல, நடுநாடுல பார்த்தல அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல சொல்றாரு, கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. இந்த கன்றாப்பூர் நடுத்தறின்னா அந்த யோக ரகசியம் இது. மூலாதாரத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த முருகத்தண்டு வழியாக கூடிய அந்த சின்ன ஹோல் ஒரு ஓட்டம் இருக்கும், அது வழியா நம்ம இறைவனை பார்க்கணும், அதான் நடுத்தறின்னு பேர். அப்ப உள்ள இறைவனை உள்ளத்தில் பார்க்கக்கூடிய ரகசியம். இப்ப சிவ அனுபவம் பெறுகின்ற நிலை, இது மூன்றாவது படி. அடுத்து அந்த நான்காவது படி என்ற ஞானம். ஞானம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அறிவு என்பது அறியாமையோடு தொடர்புள்ள பகுதி, அந்த நிலை வேறு. ஞானம் என்பது இந்த அறியாமையே இல்லாத நிலை, அதுதான் ஞானம். இந்த இந்த ஞான வழி சொல்றோம் இல்லைங்கள, ஞான பாத், இதுதான் மோஸ்ட் எக்ஸால்டட், அது வந்து ஒரு மிகப்பெரிய நிலை. அது பரம்பொருளை சார்ந்து சிவானந்த தேனை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய அந்த பறைஞானத்தில் ஊர்ந்து கொண்டு இருப்பது, அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த இந்த பரத்தை பார்த்திருப்போர் பதார்த்தத்தை பாராரது. சிவத்தை தரிசனம் செய்வர்கள் சிவத்தோடு இணைந்திருப்பாங்க, உலக விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒட்டாது, இதுதான் ஞானம். அந்த ஞானம் கிடைப்பதற்கு சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்க வேண்டும். அப்ப ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது நான்காவது படி. அதே நேரத்தில் சரியை கிரியை யோகம் என்ற மூன்று படிகளினுடைய பயன் ஞானமாகவும் அமையும். அந்த வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கட்டுவாங்க, அந்த அந்த வாஸ்துப்படி கட்டுவாங்க. வாஸ்துப்படி கட்டினாங்கன்னா ஒன்று மூணு வாசப்படி வைப்பாங்க, இல்லை ஐந்து வாசப்படி வைப்பாங்க ஒற்றை படியில். அப்புறம் இல்லை மூணு மூணு படிகள் கட்டுவாங்க, முதல் படி ரெண்டாவது படி. அப்ப மூன்றாவது படி என்பது அங்க படியா கணக்கிட முடியாது, ஆனா அங்கதான் நிலையத்துக்கு வைப்பாங்க. அப்ப மூன்றாவது படி என்பது மூன்றாவது படியா அல்லது இரண்டு படிகளை தாண்டிய பயனா, அது படியாகவும் பயனாகவும் இருப்பது போல ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இதை நம்மளுடைய மாருதி சிவம். கிரியை என மருவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். இப்ப ஞானத்தை பெறுவதற்கு இந்த மூன்று படிகள் தேவை. அதுதான் பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க, பிரம்மத்தை உணர்ந்த ஞானி. திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலே ஞானம் பெற்றார். இந்த ஞானப்பால் இறைவன் கொடுக்கும் பொழுதே ஞானத்தையும் குறைத்து கொடுத்தார். அப்ப அவருக்கு நான்கு வகையான ஞானங்கள் கிடைத்ததாக சொல்லுவார் சேக்கிழாருடைய பெரியார் புராணத்தில். இது அனுபவங்கள், திருஞான சம்பந்தருடைய அனுபவம். அது சேக்கிழார் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதை வந்து பெரிய புராணத்தில் அருள் என்று சொன்னால் அது சேக்கிழாருடைய சேக்கிழாரில் கிடைத்த அருள், இறைவன் கொடுத்தார். அப்ப திருஞான சம்பந்தர் பெற்ற ஞானத்தை சொல்லுவாருங்க, சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானோ பவம் மதனை அறம் மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வு வரியமைஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப சிவனிடையே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்று. பவம்னா பிறப்பு, பவ மதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பிறப்பருக்கும் பெருஞானம் அது. மூன்றாவது ஓமையிலா கலைஞானம், அவருக்கு கிடைத்த ஓமையும் அவருக்கு கிடைத்த கலைஞானத்தை ஒப்பிட முடியுமா? அவரை மாதிரி யாராவது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது போல யாராவது வந்து அந்த யாப்போட அந்த யாப்போ அமைதியோட யாரும் பாட முடியும். மாலை மாற்று சக்கர மாற்று இதெல்லாம் யாரும் பாட முடியுமா? திரியடு கூட்டிக்கை இது வந்து இறைவனால் வழங்கப்பட்ட ஞானம், மூன்று வயதில் கிடைத்த ஞானம், அதான் ஓமையிலா கலைஞானம். அதான் தமிழ் என்று சொன்னால் தன்னை தமிழோடு சம்பந்தம் இணைத்துக் கொண்ட தமிழிஞான சம்பந்தர்னு. அப்ப ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், இந்த மாதிரி நாலு வகையான ஞானம் கிடைத்த திருஞான சம்பந்தருக்கு என்ன பேர் தெரியுங்களா? தவ முதல்வர். அப்ப அந்த ஞானம் என்பது இறைவன் நமக்கு வழங்குவது. பொதுவா நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இல்ல பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு சொல்லுவாங்க. இந்த பரஞானம் என்பது அனுபவ ஞானம். அதாவது இந்த ஆணவம் நீங்குவதற்கு இறைவன் அருள்வது, அது பரஞானம். இந்த பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானம் தேவை. இந்த அபரஞானம்னா நம்ம நாம் படிக்கக்கூடிய திருமுறைகள், சாத்திரங்கள், சிவாகமம் ஓதுதல், இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அபரஞானம். இந்த அபரஞானம் எதுக்கு அப்படின்னா இந்த பரஞானத்தை பெறுவதற்கு படிகள், அதை படிக்கணும். திருமுறைகளை படிக்க வேண்டும், அருளாளர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். இதெல்லாம் படித்ததான் புரியும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சுக்கணும். அப்பொழுதுதான் அனுபவ ஞானம் என்று சொல்லக்கூடிய பரஞானம் கிடைக்கும். இந்த பரஞானம் தான் நமக்கு முக்தியை கொடுக்கும். அந்த அந்த பரஞானத்தை பெற்றவர் தான் சிவஞானி அப்படின்னு சொல்றது. இந்த சிவஞானி அட்டைன் த சுப்ரீம் கோல், அந்த அந்த கோல்னா அந்த எல்லை, அந்த எல்லையை அவங்க பிடிச்சிருவாங்க. அந்த நிலைக்கு நம்ம போகணும். எதை சொல்றதுக்கு இந்த சிவஞானியின் நிலையை சொல்றார் நம்முடைய திருமந்திரத்தில். நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், அந்த ஞானத்தை பெற்றவர் அப்படிங்கிற. சிவத்தோடு இணைந்தால் சிவஞானி, புண்ணிய பாவம் கடந்த பிணக்காற்றம், அவங்க புண்ணியம் பாவம் அந்த நிலை கடந்தவர்கள். சிவஞான போதத்துல படிக்கணும் இதெல்லாம். சிவஞான போதத்துல நிறைய பேசலாம், எப்படி வந்து இந்த மும்மலங்களையும் வெற்றி கொள்ளுதல், இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்ளுதல், இதெல்லாம் சிவஞான போதம், சிவஞான மாபாடியம், சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், இந்த போல நூல்களை நம்ம இதை பார்க்கலாம். புண்ணிய பாவம் கடந்த பிணக்காற்றோம், ஏன்னா அந்த 14 மெய்கண்ட சாத்திரங்களுக்கும் முதன்மை நூல் நமக்கு திருமந்திரம் தான், பிரைமரி சோர்ஸ். அதான் நம்ம திருமந்திரத்தை படிச்சாவே ஓரளவுக்கு சாத்திரத்தினுடைய நுட்பம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ஒரே நல்ல தெரிஞ்சுக்க முடியாது. அதுல 3047 பாடல் இருக்கு திருமந்திரத்துல. அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு பிரிவில் கற்பனோம்னா அது இறைவன் துணை செய்யணும். கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோம், இந்த கரைஞானம் கரைஞானம் கண்டுள்ளோம், கரையணும்னாரு, இந்த உடம்ப கரைக்கணும்னாரு, கரைஞானம் கண்டுள்ளோம், உணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரையணும். அதாவது இந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பதிவு பண்ணுவார், சென்று சென்று அணுவாய் சேர்ந்து சேர்ந்து ஒன்றாம், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி பக்குவப்பட்டு இந்த ஆன்மா வந்து இறைவனோடு கலந்த நிலை, ஆனால் கரைஞானம்ங்கிற திருமந்திரத்தில் ஞானம் கரை கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோம். அப்ப தன்னை இழந்த நலம், தான் என்ற உணர்வு நீங்கிய நிலை, நான் தான் செய்கிறேங்கிற என்ன வரக்கூடாது, இறைவன் நமக்கு என்ன கட்டளை இருக்கிறானோ அதன்படி நாம் செய்கிறோம், எல்லாம் இறை செயல் என்று எண்ணி இருக்கக்கூடிய நிலை, அதுதான் அந்த தன்முனைப்பு நீங்குதல், ஆணவம் நீங்குதல். அப்ப இறை எண்ணத்தோடு இறை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நிலை. ஏன் நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரனை பதிவு அருணகிரனாத பதிவு பண்ணுவார், எல்லாம் அற என்னை இழந்த நலம், என்னை இழந்த நலம், நான் யாருங்கிறது நம்மளுக்கு இறைவனோடு கலக்கின்ற பொழுது தான் என்ற எண்ணம் இல்லாத நிலை, அதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம். சொல்லாய் முருகா சுரபூபதியே, இதுக்கு நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் இறைவனிடம் கேட்கின்ற நிலை. அப்படி இந்த கரைஞானம் கண்டுள்ளோன் யார், திண்ணிய சுத்தன், சுத்தன் என்று சொன்னால் சுத்தமான ஆன்மாவை உடைய நிலை, அவர் தான் சிவமுத்தன். எத்தனை அடைமொழி கொடுக்காரு பாருங்க, சுத்தன் சிவமுத்தன் சித்தனே. இந்த எந்த நிலையில அவர் வந்து திருமூலர் இதெல்லாம் அருளியிருப்பார், ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருகிய உபயோகம், தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் அப்படி அவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் அந்த நிலை சார்ந்த சன்மார்க்க நிலை அப்படின்னு ஒரு வரியை சொல்றார். இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா இறைவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும், உறவுனா ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவு, அது தொண்டு நெறி, அது தொண்டு செய்யக்கூடிய உறவு. ரெண்டாவது வந்து தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு. மூன்றாவது தோழமை உறவு. நான்காவதாக குரு சீடர் உறவு. இப்படி 4 வகையான உறவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இறைவனோடு ஏதோ ஒரு வகையில் நாம் உறவு கொள்ள வேண்டும். இதே நம்ம 4 மார்க்கங்களாக சொல்வார்கள், இத தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த 4 வகையான மார்க்கங்களிலே இந்த சன்மார்க்கம் என்ற நிலை. அதுதான் சன்மார்க்கம் என்று சொன்னால் ஞான மார்க்கம்னு பேர். இன்னும் சொல்ல போனால் குருநெறின்னு பேர். அதுதான் மேல்நிலை. ஞான வழி, ஞான நெறி. இந்த சன்மார்க்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் திருமூலருடைய திருமந்திரம். பசு பாசம் நீக்கி, இந்த பசு என்ற ஆன்மா பாசம் என்ற உலகியலை நீக்கி. அப்ப உலகியலை கிடக்கணும். பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி அப்ப இறைவனோடு கலக்கணும். சரி, ஓகே. அடுத்தது கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து. இந்த நெஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, அது கசியணுமா, அது உருகணுமா, உருகி உருகி இறைவனை நினைந்து நினைந்து நினைந்து உருகுது. அதுதான் சன்மார்க்க நெறி. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று. உண்மை சொரூபம் அதாவது இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை, சித்தும் சித்தும் சேர்ந்த நிலை. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று அசைவானது இல்லாமையான சன்மார்க்கமே. அப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்படி நிலைநிறுத்தணும். அசைவு இருக்கக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஞான மார்க்கத்தில் ஊன்றி இருத்தல் சன்மார்க்கம். சிவத்துடன் அசைவில்லாமல் ஒன்றி அதிலே நிலைத்து அந்த அனுபவத்தை பெறக்கூடிய நிலைக்கு பேர் சன்மார்க்கம். அதுதான் ஞான நெறின்னு சொல்றது. அப்ப உள்ள உருகணுமே, அந்த உள்ளம் உருகுவதற்கு நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒரு பாடல் இருக்கு, சாம்பிள் சொல்லலாம். ஏ பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ ஆவியேனுடைய ஊனினை உருக்கி. அப்படில உருக்கம் வேணுங்கிற ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப இறைவனை பாடி பாடி கசிந்து கசிந்து உள் நிற்குறுக நிற்குறுக நாம் வாழ்ந்தால் ஊன் உருகும், உள்ளே இருக்கக்கூடிய சிவஞான ஒளி பெருகும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய. உழப்பிலா ஆனந்தமாக, அதாவது அது ஒவ்வொரு நிலை நிலையிலையும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் கிடைக்குமா. உழப்பிலா தகிட்டாத இன்பத்தை தரக்கூடிய ஆனந்தம், பேரானந்தம், சிவானந்த தேன் அப்படிம்பர். சிவானந்தம் அப்படிங்கிறது உழப்பிலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யார் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அல்லுவது இனியேன்னு அவர் முடிக்கிறார். அப்ப தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். அப்ப இறைவனோடு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும், தொடர்ந்து உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நாம் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் ஞான நெறி. இதுக்கு இப்ப பலன் உண்டு. இந்த நான்கு நெறிகளுக்கும் இப்ப நான்கு நெறிகள் உண்டு. அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சம் என்று வகையான நான்கு வகையான பலன்கள் உண்டு. இல்ல சாயுச்சம்ங்கிறது தான் இறைவனோடு கரைந்த நிலை, அது மிகப்பெரிய நிலை சாயுச்சம். இதுக்கு வந்து குரு நெறின்னு பேர். இந்த சன்மார்க்க நெறிக்கு குரு நெறி என்று ஒரு பெயர் உண்டு. இதையே அந்த திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார் குரு நெறியின். நம்மளுக்கு வந்து குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்ற மூன்று வழிபாடுகளும் சைவத்தில் உண்டு. இந்த மூன்று வழிபாட்டு முறைகளையும் நாம் பெரிய புராணத்தில் பார்க்க முடியும். இந்த குரு நெறிக்கு இன்னொரு பெயர் நன்னெறி. இப்ப நன்னெறினால ஒண்ணுதான், குரு நெறினால ஒண்ணுதான், சன்மார்க்கனால ஒண்ணுதான், ஞான நெறினால ஒண்ணுதான். சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்றுண்டு. அதையா இறைவன் நமக்கு வகுத்த குரு நெறி. தெய்வ சிவநெறி எவ்வளவு, எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு உள்ளத்துக்குள்ள எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உள்ளாருக்கு வகுத்துரைத்தானே. இப்ப வையத்துள் வாழ்பவர்களுக்கு இறைவன் வகுத்த நெறி ஞான நெறி. அந்த ஞான நெறி தான் சிவநெறி, அந்த சிவநெறி தான் குருநெறி. அத நம்ம குருநெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படின், குருநெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படிம்பாங்க அருளாளர்கள். அப்படி நமக்கு வந்து அந்த ஞான நெறியாகிய மெய்ஞானத்தோடு சேர்ந்து இறைவனோடு கலந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அது நமக்கு திருமூலர் 9 தந்திரங்கள் வழியாக நமக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு நிலைகளில் நமக்கு விளக்கியுள்ளார். நாம் ஒவ்வொரு நாளாக அதை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். 6 தந்திரத்தில் சில செய்திகளை இறைவன் உள்ளத்தில் உணர்த்துவதற்கு ஏற்ப அந்த செய்தியை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: காயம் காட்டி கண்ணீர் கண்டால் சொல்லும் போது அந்த மாயம் காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டிங்கிறது எவ்வளவோ மாயங்காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டி மரவா மனம் காட்டி காயம் காட்டி இந்த கொலை பண்ணிருக்காங்க. ஐயா, நீங்க பண்கொலை பண்ணிருக்கீங்க, பண்கொலை. அந்த சொல்லிய பாட்டின் பொருள்வனந்து சொல்லுவா, அதனால அதற்கேற்ப இசையமைப்பு சொல்லும். இப்படி எல்லாம் இருக்கிற இந்த பாடலை எப்ப பாடினார்? ஏறத்தாழ 8 மேல. எங்கே? திருவாரூரில் இரவு 8 பிறகு தானும் அந்த பெருமானும் முன்னிட்ட பாடினாராம். அப்படி சொல்லும் போது அந்த தோழமை திறத்தால் அஞ்சல் பதியும் பாடினார். அது என்ன தோழமை திறத்தால்? வாழ்ந்து போதீரே. உலகத்துல சொல்லிட்டு இருக்கோம், அது நீதான் வாழ்ந்து போயா அப்படிங்கறது என்ன இருக்க? ரொம்ப கடுமையான சொல்லல. அது எதனால சொல்ல முடியாது? தோழமையினால சொன்னாரு. நாம நீங்க சொல்ல மாதிரி சொன்னாரு. நாம அப்படி பாடக்கூடாது. ஆமா, நம்ம என்ன சொல்லல பெருமானு வேண்டணுமே தவிர, அது நீதான் வாழ்ந்து போயா அப்படிங்கிறது. தோழமையால் தோழமைனா அதனாலே இந்த வாழ்ந்து போதீரே என்ற குறிப்பினால் தோழமை என்றார். போல் திருப்பதி பாடக்கூடாது, ரொம்ப சோகமா அப்படி இறக்கமா பாருங்க, அதற்கு பண்ண பாருங்க. எனவே இப்படியாக அந்த தோழமை திறத்தால் அஞ்சல் பதியம் பாடினார். பூதல் முதல்வர் புத்திரம் கொண்டிருந்த புனிதர் வந்தொண்டர் காதமல் புரி வேதனை கிறங்கி கருணை திருநோக்கலி தருளி சீதமலர்க்கன் கொடுத்தருளே. பெருமான் பார்த்தார், ரொம்ப நாளா இப்படி எல்லாம் வருந்தி கொண்டு வருகிறார் பாவம். திருவற்றூர் இருந்துச்சு அந்த கண் கொடுத்த 2 கண் கொடுத்த நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8:45 மேல இரவு 9 என்ன அர்த்த ஜாமம் வரும்போது எல்லாரும் வந்துருவாங்க. அதனால யாரு வராம திருவாரூர் பெருமானே இருக்க, குருக்கள் கூட பரிஜ பிரச்சாரகர் கூட எல்லாம் எங்க எல்லாம் அங்கங்க வெளியில அப்படி உட்காந்துருக்கு, மக்களும் அல்ல. அந்த நேரத்துல பாடுனே பெருமான் கண் கொடுத்தார். அது எல்லாம் அருமையான இப்படி எல்லாம் சொன்னாரு. நேரம் கூட கணிக்கலாம். நேரம் கணிக்கிறது எப்ப தெரியுதுன்னா, இவர் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியுது. இல்லன்னா இதெல்லாம் என்ன காலையில பாருந்தா மத்தியானமான தெரியாது. இவ்வளவு அழகா அந்த பதியத்தை படிக்கிறது, பதியத்தை படிக்கணும். அப்படிதான் படிக்கணும். இப்படியாக அந்த கண்கள் கண் கொடுத்தாராம். கொடுத்த உடனே பூத முதல்வர் சீதமலர்கண் கொடுத்தருளை செவ்வே விழித்து முகமலர்ந்து, அப்பா இப்பதான் 2 கண்ணும் தெரியும்படியா அருமையா கண்ணாடி இல்லாமயே தெரியும். நம்ம கண்ணாடி இவ்வளவுதான் அந்த பிரிவில இப்படியே போக வேண்டியதான். அதனால ஆனா அவர் எல்லாம் அதெல்லாம் இல்லாமல் அருமையாக கண், 20-22 வயசுல என்ன கண்ணோ அதனால அதே கண்ணை அருமையா. மேலும் வயதானவர் பிறந்த இல்ல, அவர் வயசு என்ன எத்தனை நாள் இருந்தாரு? சுந்தர 2 தான் இருந்தாரு. திருமண ஆகி ஆக 18 அவருக்கு 100 பேரே கிடைச்சு போச்சு. இந்த முதுமையே அவர் கண்ணால காணாது. திருநாவுக்கரசர் தான் அந்த முழுமையா. போடல கண்டார் அதனால என்ன போனது ஆனா போகாது கூடுமான வரைக்கும். அதுக்கு காரணத்துல கண்ணெல்லாம் ரொம்ப அருமையா காலில எழுந்துட்டு கதிரவனுடைய வணக்கம் எல்லாம் பண்ணி அந்த கண்ணை ஓரளவு உணவினாலும் உணர்வினாலும் ஆமா இங்க ஒரேடியா பார்த்தா டீ பாதி இருந்தா கண்ணே போடும். அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அதனால அப்படின்னா இயல்பாகவே நல்ல உணவுகள் நல்ல நடைமுறை நல்ல செயல்முறை இருந்ததுனால கூடுமானவரை இல்லாம போன. எனவே இப்போ ஆமா விழுந்தும் எழுந்தும் பலமுறையால் மேவி பணிந்து மிகப்பரவி எழுந்த கழிப்பினால் ஆடி பாடி திருவத்தியூர்ல இழந்த கண் திருவாரூர்ல கிடைச்சது இன்ப வெள்ளத்தில் அழுந்தி இரண்டு கண்ணாலும் ஐயா இருக்கிற கண்ணு ரெண்டு தானே பாப்பாருனாரு நீ சரியாப்பா உனக்கு ரெண்டு கண்ணு இருக்குது அவர் நடுப்புற பொயல்ல வந்தது அதனால இரண்டு கண்ணாலும் பாவம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரே சொல்ல வேண்டாம் ஆனா அந்த படிச்சாலே அந்த இறக்கம் தெரியுது. இரண்டு கண்ணாலும் அம்பற்புற்றினிட எழுந்த செந்தன் பவள சிவக்கொடுந்தின் அருளை பருகி திளைக்கின்றார் காலம் நிரம்ப தொழுதி ஏற்றி என்ன காலம் நிரம்ப எல்லாம் அப்புறம் இவங்க அந்த அர்த்தஜாமத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க வந்துருவா அப்புறம் எல்லாம் பல்லரும் வழிபடி வந்துட்டார் தொழுதேத்தி கனக மாணிக மணி மாளிகை கோயில் ஞானம் உய்ய வரும் நம்பி நலங்கொள் விருப்பால் வளங்கொண்டு மாலுமயனும் முறையிருக்கும் வாயில் கடிய புறம் போந்து எல்லாம் இப்ப அந்த கோயில் எல்லாம் விட்டு வெளியில வந்து சீலமுடைய அன்பருடன் தேவா திரியன் மருங்கணிந்தார். இப்ப மணி என்ன அது கேட்டா 9:30 ஆச்சு 10:00 இரவு இரவு இரவு ஏன் அந்த மாலையில வந்தவர் இவ்வளவு நேரம் ஆகி எப்படி தேவம் இரவு சரியா கரெக்ட் கரெக்ட் எல்லாம் ஐயா 8வது நூற்றாண்டு தெரியுமா தேய்க்கிறாரா சத்தியம் இவர் தேவாதிரி மண்டபத்துக்கு வரும்போது ஒரு 8:30 மேல இது அதாவது 9:00 மேல 10:00 இருக்கு சந்தேகமே இல்லை காலத்தை அப்படி சொல்லலாம். இப்படி ஏதேனும் ஆழ்வார் பாத்திரங்களை சொல்ல முடியுமா பாவம் வரலாறு இல்லை வரலாறு பாடல இதுக்கு 12 பேர் தான் அவங்களுக்கு ஆழ்வார் 12 பேர் தான் அதுக்கு அவங்க வரலாறு அமைக்க முடியும் சிறுவர்கள் கிடைக்கல அதுக்காக நம்ம படிக்கிறோம்னா வரலாறு கிடைக்கல இங்க 63 இருக்கு கொட்டி இருக்கிறோம் நாம பெற்ற பேர் இல்லை அதனால பெரியவனான பேர் வைக்கப்படாது இப்படியே வச்சுக்கணும் என்ன பற்றும் அதனால இப்படி வச்சுக்கணும் அதனால என்னப்பா வேலையில பெரிய பிராண ஐயா ஏன் அப்படின்னாரு அது அப்படி கொண்டு போட்டுயா பெரிய அது மாதிரி வச்சு. எனவே இவ்வாறெல்லாம் வெளியில வந்தாராம். வந்தால் இப்ப இது வரைக்கும் அருளியல் கண்ணும் தெரிஞ்சு போச்சு திருவாரூர்ல யார் இருக்கிறா ஆமா அந்த அம்மா இருக்கிறாங்க நங்கை பறவையா தம்மை நம்பி பிரிந்து போனதற்பின் பாத்தீங்களா இது வரைக்கும் அந்த அம்மா என்னானால் என்னானால் என்னினால் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகிறேன்னு சொன்ன இப்பதான் அந்த அம்மா இவர் பிரிந்து போனதுல இருந்து என்ன பிரிந்து போனதற்பின் தங்கு மணி மாலையின் தனிமை கூற தளர்வார்க்கு தனியே இறந்து நினைத்த கால் தினியை எழுந்தின் நெஞ்சு என்ன தின்னு புரிய சும்மா அவர் அவர் அவர் அவர் அவர் அவரும் சொல்லி சொல்லிட்டு என்ன தனியே இருந்து நினைத்த கால் திணிய இருந்தது என்ன நெஞ்சு நெஞ்சு என்ன தின்னு மாட்டிருக்க என்று சொல்லி அப்படியே தப்பாவும் அந்த அம்மா கங்குல் பகலாய் பகல் கங்குலாகி ஏன்னா இரவு பகல்னா பகல்லாம் இருந்து இரவெல்லாம் தூங்குவது அந்த அம்மாவுக்கு இராப்பகலாய் பேசும் போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசமுமைத்தனையோ இல்ல அந்த அம்மா அந்த கோதாரமளிக்கு நேசம் வைக்கல ஏன் அவன் கணவன் இல்லாமனால பாத்தீங்களா திருவம் பாவிங்க சிவ சிவ மாறுவழி வருது அதனால கங்குல் பகலாய் பகல் கங்குலாயி கழியா நாளெல்லாம் பொங்கு காத மீதூர புலர்வார் திறனால் போனதற்கின் அப்படியே கொஞ்சம் போச்சு எங்க போனாங்கன்னு தெரியல அப்ப எல்லாம் போன் கிடையாது கடிதாசி எல்லாம் கிடையாது தெரிஞ்சு தந்தி எல்லாம் கிடையாது ஒண்ணு தபால் பால் எதுவும் கிடையாது ஒண்ணு தெரியாது போனவங்க மீண்டும் சொன்னாதான் இல்லைன்னா தெரியவே தெரியாது யாராவது அங்கிருந்து சொல்லணும் அப்படித்தானே இருந்தது ரெண்டுமே தெரிய முடியாது இப்ப எவ்வளவு வசதி ஆனா இவ்வளவு வசதியோடு நம்முடைய முன்னோர் வந்தாங்க சிவலோகம் இங்கேயே வச்சிருப்பாங்க ஆமாமா இது ஒண்ணு போக வேண்டியதே இல்லை அப்படி வச்சிருப்பாங்க நம்ம அவ்வளவையும் வாங்கி வச்சுக்கிட்டு அழுத்தமா இருந்துகிட்டு இப்படி நம்ம என்ன நமக்கு இருக்கிற புண்ணியம் அவ்வளவுதான். எனவே அதனால அவர் போனதுல இருந்து செம்மை நெரிசே திருநாவலூரர் ஒற்றியூர் சேர்ந்து யாரோ சில பேர் அங்கிருந்து வந்தவங்க நல்ல எங்க திருவத்தியூர்ல இருந்து திருவாரூர் வந்திருப்பாங்க பெருமானி பார்க்க வந்திருப்பாங்க வந்தா தொம்மை முலையார் சங்கிலியார் தம்மை குலவு மனம் உணர்ந்த மெய்மை வார்த்தை தாம் அவர்வால் விட்டார் வந்து கட்டுரைப்பேங்கிற. அதனால அங்கிருந்து அந்த வார்த்தையே அப்படியே கேட்டாங்களாம். நம்ம ஏமா நம்ம சுந்தரர் இங்க தான். ஆமா எங்கயாவது பாத்தீங்களா திருவாரூர்ல? அவரே தானுங்க, அவரே தானுங்க திருவாரூர்ல. ஆமா நீங்க யாருங்க? நான் இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க அவர் என்ன? அங்கம்மா சங்கிலியாருன்னு ஒருமா அந்த அம்மாவோட கல்யாணம் பண்ணிட்டு. சங்கிலியாரோட கல்யாணம் சிவ சிவ இல்ல பறவையார் முகம் எப்படி இருக்கும் சிவ அப்படி கேள்விப்பட்டிருக்காங்களாம். வந்து கட்டுரைப்ப தம்மை அறியா வெகுளியினால் தரியா நெஞ்சினுடும் திறவார். அது வரைக்கும் எங்க எங்க போனாங்களோ என்ற ஒரு ஏக்கம் வந்து இப்போ போக வந்துட்டு வருத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி வந்துட்டுதான். மின் பூஞ்சயன திடத்திலும் மேவார் விழித்து நிதமரார் பொன் பூண்டபிசின் சீனிரார் நில்லார் செல்லார் புறம்பொழியார் மண் பூவாளி மடிகடியார் மரவார் இணையார் வாய்வில்லார் என் கூடிருக்கும் புலவியோ பிரிவோ இரண்டு நிறைப்பட்டார். அது மாதிரி அவர் பிரிந்திருந்தது ஒன்னு, ரெண்டாவது அவர் மேல வந்த கோபம் ஒண்ணு. பெண்ணு சென்று உட்கார முடியல, நிக்க முடியல, படுக்க முடியல, இருக்க முடியல, என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஆன கவலை கையறவால் அழியும் நாளில் அப்படி இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் இவர் இப்ப வந்தார். ஆரூரர் கூணல் இளவன் திரைக்கண்ணி முடியார் கோயில் முன்குறுக பானல் வெடியார் மாளிகையில் பண்டு செல்லும் பரிசினால் போன பெருமை பரிசனங்கள் பூத பெறாது புறம் நின்றார். அப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி கோபமா இருக்கும் போது இவர் என்ன பண்ணார்? என்னைக்குமே தான் நேரா போவேனா என ஒரு கால் இது தெரிஞ்சதுதான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய அடிவுல ரெண்டு பேர் விட்டாங்க. பிட்டு இவங்க அந்த இதெல்லாம் ஒளிவல்ல காட்டலாம். அந்த நான்கு அந்த படி இருந்துச்சுங்க, அந்த படியில பாத்துருக்கிற கதவு திறந்து இவங்க கதவை படார்னு அடைச்சாரு பாருங்க. நல்ல வேலை இரும்பு கதவு உடையில, இல்லைன்னா தூள் கூட இருக்கும். அதான் வரவேற்புன்னு அர்த்தம். யாருக்கு? இவருடைய பரிசனங்கள் வேலையாட்கள் போன உடனே அந்த நான்காவது படியில கால் வச்ச உடனே பாத்துட்டாங்க. பார்த்த உடனே இவர் ஒண்ணு இவங்களுக்கு ஒரு பரிசனம் ஒண்ணும். நல்ல வேலை கதவு பெட்டா கதவா இருந்து வச்சுங்க தொலைஞ்சே போயிருக்கும். நல்ல வேலை இரும்பு கதவு எங்க சார் கண்டிங்கன்னு உடையிலேன்னு உடைஞ்சதுன்னு வரல. அதனால இரும்பு கதவு அப்படி செய்தவுடனே என்ன செய்தாராம்? நின்ற நிலைமை அவர்கள் சிலர் நினைவு நிலவு திருவாரூர் எதிர் சென்று முடிவார் திரு ஒட்டியூரில் நிகழ்ந்த செய்கையெல்லாம் ஒன்றும் ஒடியா வகையறிந்தங்கு உள்ளார் உள் தள்ள உள்ளார் தம் மாளிகையில் இந்து புறம் சென்றை இதை பெற்றிடோம் என்றெறிஞ்சினார். எப்படியோ திருவாரூர் நிகழ்ச்சி அம்மா காதல விழுந்திருக்குது, நாங்க போன உடனே கதவு அடைச்சிட்டாங்க, அங்க போய் இன்னும் நம்ம இருக்கிறதுக்கு வழி இருந்தீங்க அப்படின்னு. சரி என்ன செய்யுது? நின்ற நிலைமையவர்கள் சிலர் சொல்லுவேன் மற்ற மாற்றம் கேட்டழிந்த மனத்தராகி வந்தொண்டர் உற்ற இது கிணி என்னும் செயல் என்று உணர்வார். பார்த்தார் அன்னைக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மயில மரம் அங்க இந்த மரம் எல்லாம் சொல்லி மாத்தினது யார்? ஆமா அதே தோழர் தான். இப்போ அதனால அவற்றையே என்ன செய்வாரு? வந்தொண்டர் உற்று என்னென்ன என்று உணர்வார். உலை இயல்பு கற்றமாந்த திலதம்மை காதற் பறவையார் கொண்ட சிற்றநிலைமை அறிந்தவருக்கு தீர்வு சொல்லி செலவிட்டார். சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் படித்தவங்களை கொண்டு அப்படியே கொஞ்சம் விட்டாராம். ரெண்டு பேரும் வேணும் பார்க்கட்டும். அவங்களும் ஒண்ணு இல்லை. பறவையார் தமது பைம்பொன் மணி மாளிகை அணிந்து பண்பு பறியும் பாங்கினால் வெம்பு புலவி கடல் விழுந்து மின்னீரடையார் முன்னேறி எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்றும் பலவும் எடுத்துரைப்பார். போய் சில பேர் சொல்லியிருக்காங்க ஆயிரம் இருந்தாலும் என்ன பண்றது சரி நமக்கு கொண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் கேட்கல. தேத நிலைமையினால் நீதி மின்னும் பலவும் சொன்னவர் முன் மாதரவரும் மறுத்து மனம் கொண்ட சற்றம் மாறாராய் ஏதம் மருவும் அவர்களிடத்தில் இந்த மாற்றம் எம்பில் உயிர் போதல் ஒடியாதென உடைத்தார். அவரும் அஞ்சு புறம் போந்தார். கடைசியில் ஒரு மூணு பேர் அப்படியே ஒவ்வொரு தரம் அனுப்பிச்சிருக்காரு. அந்த கடைசியில் மூணு பேர் பார்த்தோன்னு இன்னுமே அவர் பேச்சு எடுத்துக்கிட்டீங்க உள்ள வந்தீங்கன்னா கையில பாலிதால் வச்சிருக்கேன் அப்படியே கொடுத்துருங்க. அப்படியே பாலிதால் இருந்தாலும் கேட்காதீங்க. நான் படிச்சவன் பாட்டுக்கிறது வேணாமா? அதனால இனி யாரேன்னு அவரை பற்றிய பேச்சு பண்றது ஊரை பற்றி கோயிலை பற்றி நாளைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம தென்னார்கா மாவட்டத்தில் வந்து இது மாதிரி திருமணம் மட்டும் நடக்குது, அதுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குவாங்க, நான் வர்றேன். வரவையா வரேன்னு அடுத்த மாதம் எங்க வைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க, நான் வர்றேன் அவசியம். ஆனா அவர் சுந்தரர் சொன்னாலும் வரல. இப்படி எல்லாம் அவர் சொல்ல அஞ்சு புறம் போந்தார். போந்து புகுந்தபடி எல்லாம் பூந்தல் பண்ணணும் மணிப்பாடி சேந்தர் நமக்கு விளம்புதலும் பெருவுத்தேர்வார் தேர்வேலி மீண்டும் புனையாம் துணை காணார் என்ன துணை காணார்கிறார். மீண்டும் புனையார் அது என்னன்னா அந்த விருப்பத்தின காம அந்த காம புனை கடந்தார் என்று சொல்லுவேன். யாமத்தும் யானையே உடைய இந்த காமமாகிய அந்த இதை நான் எப்படியோ அந்த அறிவு ஆகிய அந்த புனையவுக்கு கடந்து கடந்து பார்த்தாலும் ராத்திரி இன்னும் போகுது அப்படியே இருக்கு. ராத்திரிகள் போகாமே இருக்கு. காம கடல் நீந்தியும் காணியும் புனைகாணியும் யாமத்தும் யானையும் என்னமோ நீந்தி நீந்தி பாக்குற இந்த மாதிரி இதுல அப்பவும் நான் மட்டும் இருக்க தவிர எனக்கு யாரும் சொன்னீங்க. அப்படியாக இங்க அந்த புனையெல்லாம் அதாவது அந்த அந்த காமமாகிய கடலுக்கு ஒரு புனை இல்லாமல் இருக்கிறோம். நிகழ்ந்த திண்டாகுளம் நெஞ்சில் காந்த அடிந்து தோய்ந்ததார் கங்குள் இடையாம கடலுள் என்ன செய்தார் அருகு சூழ்ந்தார் துயின்று திரு அத்தயாமம் பனிமடங்கி பெருகு புவனம் தரிப்பிண்டி பேயும் உறங்கும் திறங்குருள்வாய் பார்த்தார் பண்றதெல்லாம் குறைஞ்ச ஒண்ணு தூங்குது. சாப்பிட்டவனு தூங்கு சாப்பிட்டவனு ஒன்னே தூக்கம் வந்தாலே உடம்புல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு ராத்திரி பத்து அடிச்சது தெரியும் பதினொன்று அடிச்சது தெரியும் ஏற்று வீட்டுல அந்த தம்பி வந்தது தெரியும் இங்க தெரியும்னு அர்த்தம். இங்க என்ன தெரியுது தகராறுன்னு அர்த்தம் உடம்பு. அது எத்தே ஒன்பதுன்னு படிச்சுட்டா காலில் எழுந்து சேர்ந்தோம்னா அந்த உடம்பு நல்ல உடம்பு ஒன்னும் நோய் எதிர்ந்து இல்லாத உடம்பு என்ன பண்றது. அதனால மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களாம். ஆனா இவருக்கு வல்ல பரிசெல்லாம் ஆமா முல்லை முகைவன் நகைப்பரவி முகில் சேர்மாட திரைச்செல்ல நில்லாது இண்ட எழுந்தருளி நீக்கும் புலவி என தொழுதார். நேரம் என்ன பண்ணாராம் இறைவருக்கு போனாராம். ஏன்னா தோழர்ல அவரு காலில் படிந்தார். ஏன்னா அர்ஜாமெல்லாம் முடிஞ்சிட்டு குறுக்கள்லாம் வேற இல்ல இவர் மட்டும்தான் இருக்கிறார். என்ன இந்நேரத்துல அப்படின்னாரு என்ன அங்க திருவுள்ளம் தெரியாததா அப்படின்னு இதெல்லாம் அவனேதான் ஆட்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க தான் வந்து புலவி தீர்க்க போகணும் அந்த ஊழல் நீக்க போகணும் அது போட்டு விட்டாரு. என்ன பண்றது நண்பன் ஆயிட்டா என்ன பண்றது. அதனால சொல்லுதாராம் அண்டர் வாழ கருணையினால் அது எப்ப தெரியுங்கல்ல வல்ல எங்கன்னு எப்பன்னு கேட்டா ஏயும் உறங்கும் அப்படின்னு கேட்டா ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டரைக்கு மேல அது ஒன்று மணி ஒன்றரைக்குள்ள நல்லா அவரும் தூங்கியிருந்த பெண்ணில் எல்லாவிடம் பெருந்தகை இருந்தது அதுவும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த பெருந்தகை அங்க போய் இப்படி சொல்லிச்சு அந்த நேரத்துல அப்படி சொன்ன உடனே பெருமான் என்ன செய்தாராம் இருவர்க்கரியார் வண்டு வாடுமலை கூந்தல் பறவையார் மாளிகை நோய்க்கு தொண்டநாரம் தீர்க்க தூதனாரா எழுந்தருள என்ன பண்றது எல்லாம் எழுந்துட்டு உமையம்மை என்னங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நீரு நானும் கொஞ்சம் போயிட்டு வரேன் என்னங்க புரியுது இரவு பகலா அது எரிய உடம்பே இழைச்சு போச்சு அப்படின்னு என்ன பண்றது பரவாயில்ல என்றும் இளையாய் இழைக்க மாட்டோம் போ அப்படின்னு சொல்லி அதனால இப்படியான தூதனர் போனார். தேவாசிரியன் முறை இருக்கும் தேவரெல்லாம் தெரிவித்து போவார் தம்மில் வேண்டுவார் போத ஒளிந்தார் புறத்துடைய ஓவானுக்கு சேவகத்தில் உள்ளோர் பூதகணநாதர் மூவா முனிவர் யோகிகளின் முதலானார்கள் முன்போக பாருங்க இவர் பூதனா போகும்போது யாருன்னு கேட்டா பூதகணங்கள் எல்லாம் ஏன் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆர்வம் அவர் படர் கதை நெடு முடியதோ அதனால அந்த பூதகணங்கள் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வர போனரம். எது வரி ஏன் வருதுன்னா அவருடைய பணியாளதா வருது அங்க மேல ஏறி அம்மா வீட்டுக்கு போகும்போது இவர் தான் போவாரு இத்தனையும் போக முடியாது என்ன அதனால என்ன வரவேற்போ மற்றதோ கிடைச்சாலும் இவரோட கூடும் இதெல்லாம் வந்தா ஏன் நம்ம பெரிய நம்ம பெருமாளுக்கு பாரியா ஊரெல்லாம் இருந்தது இந்த அம்மா அப்படி பேசிட்டு நாளைக்கு தினமணியில வந்துடும் அதனால தவிர சொல்ல அப்படி திச்சு வச்சுட்டு இவருதான் போகணும். எத்தனை கஷ்டப்பட்டுகிறா இப்படி எல்லாம் ஆட வேண்டியிருக்குது எத்தனை ஆன்மா எத்தனை விதமா இருக்கு அதனால இவர் என்ன இப்படி போக மாடு மதம் காணாதால் மலத்தால் பூண்டு வந்திருந்தும் காலம் இது என்ற அவரை அடித்தால் என்ன கடல் உடைத்த பாலம் இருண்ட கண்டத்தால் அடித்தாமரை மேல் கிளம்பொழிப்ப நீலமலர்க்கும் பறவையார் திருமாடியை நேர் நோக்கி விரைவின் எடுந்தருள பாருங்க அவருக்கு வேகம் வந்துட்டது வேகமா போறானா எய்தும் அவர்கள் பின்தொடர அரைகொள் திறனிய தொடர்சடையில் அரபு தொடர அடியம் இளம் திரைகொள் அருகு நிறை இதழி பிணையல் சுரும்பு தொடர உடன் மறைகள் தொடர வன் தொடர மனமும் தொடர வரும் பொழுது வேதங்கள் தொடர்கின்றன தேவர்கள் தொடர்கிறார்கள் எல்லாம் தொடர வரும் பொழுது பெரு ஈரையினும் முக முழங்கி பிறங்கு மதகுஞ்சரம் உரித்து மறு வீர் உருவி புனிந்தவர் தம் அறிந்து சூழ்வார் நெருங்குதலால் திரு வீதியினில் அழகார் அவர மகிழும் செல்வ திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உலகாமால். அப்ப அந்த நேரத்துல மணி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு போய் நம்முடைய சேர்க்கிறார் யாருன்னு தெரியாம அப்படி அப்படி தெரியுது போட்டோ எடுத்துக்கிட்டாரு மறுநாள் பார்த்தா எல்லாம் பார்த்தானே என்ன சார் எந்த ஊருனாரு நீ ஒண்ணாப்பா நம்ம திருவாரூர் தானே இல்ல இப்படி தேவகணங்கள் எல்லாம் இருக்கு இங்க நிலா வேற இருக்கு இப்படிதான் இருக்கு நேற்று ராத்திரி நம்ம ஐயா போன சொல்லாம சரி சொல்லாம அதனால சரி சொல்லிக்கலே இருக்க வைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கலாம் அந்த திருவாரூர் வீதியில பெரு மிக முழங்கி பிற மந்த மத குஞ்சரம் குறித்து மறு வீர் உடைய புனைந்தவர் மருந்து சூழ்வா நெருங்குதலா இதெல்லாம் மாதிரி தேவகணங்களும் மற்ற நந்தியம் பெருமான இதெல்லாம் சூழ்ந்து வராங்களாம் முன்னும் பின்னும் வர ஆமா திருவீதியினில் அழகர் அவர் மகிழும் செல்வ திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உலகாமால் அந்த திருவீதி அன்னைக்கு சிவலோகமா இருக்கான் எப்போ சாத்திரி பன்னெண்டுல இருந்து ஒன்றைக்குள்ள செல்வர் சிவபுரத்தில் அப்படின்னாரு ஐயா நம்ம அன்னைக்கு போயிருந்தோம்னா அங்க போயிருந்தா போதும் திருவாரூருக்கு என்ன திருவாரூர் வீதியில பார்த்திருக்கலாம் இப்படி இருக்க போக ஞானம் உயர்ந்தருடும் நம்பி தூதர் பறவையார் கோலமணி மாளிகை வாயில் குறுகுவார் முன் கூட தம் பால் அங்கு அணிந்தார் புறம் நிற்ப பாத்தீங்களா அங்க வந்தவன் எல்லாம் அப்படின்ட்டு அர்த்தம் இங்க இருந்தப்பான் வெளியில திருவிழை வச்சுட்டு இவர் மட்டும் போறான் போய் என்ன எதோ நல்லதோ கெட்டது நடந்தாலும் தன்னோடவே அக்கூடாத போக திரு போனி போக புறநிற்ப தம்மை அர்ச்சிக்கும் எந்த கோலத்தோடு போனார் பண்டைய தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடைய மறைமுனிவராகி யாரு அந்த குருக்கள் கோலத்துல இதுவரைக்கும் சிவபெருமானா வந்தா இப்ப அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கேட்டா திருவாரூர்ல ஆறு காலமா அர்ச்சனை பண்றாங்க பாருங்க அந்த குருக்கள் வடிவத்தோடு ஆமா அந்த மறைவோர் கோலத்தோடு நேர போன வேடத்தை மாட்டிக்கிட்டார் என்ன பண்றது இப்படியாக செல்ல கதவு கூட்டிருக்க சென்று மணிவாயு கதவும் தெரிய அடைத்த அதன் முன்பு தெரிய அடைத்தனே கேட்டா கணவர் இல்லாமையினாலே வேற அத நல்ல கதவை நல்லா போட வேண்டியது அடிக்கடி அவருக்கு சப்போர்ட்டா எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க அதனால நல்ல கதவை இறுக்கி பூட்டி நல்ல திண்டுக்கள் போட்டு பூட்டி இழுத்து இழுத்து பார்த்துட்டு சாவியை கொண்டு எக்கில் வச்சு அதனால திண்டுக்கள் போட்டுன்னா அவ்வளவு தெரிஞ்சு அதனால அதனால பொறை அவ்வளவு இருக்குது அந்த மாதிரி அடைச்ச உடனே இதெல்லாம் சிரித்தான் சொல்லணும் அவ்வளவு அது இவ்வளவு அனுபவிக்குமாறு வரலாற்றை அமைச்சிருக்க
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Chittambalakkovai tenjuriyum jemmugilai மற்றொப்பிலாத திருவாசகத்தின் வாரிதியை கற்றை சடையான் கருத்துருக்கும் காதலனை கொற்றை திருவாத ஊரனை கை கூப்புதுமே திருவாத ஊரனை கை கூப்புதுமே

yeah.

ചിത്രം പാർവതി അരുൾ വടിവായ കടമ്പവനേശ്വരുടെ பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று பாவவியல் பற்றிய ஒரு விரிவுரை இப்பொழுது செய்ய எண்ணுகிறேன். செய்வானும் செய்வனையும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வகையால் நான்காகும் என என்பது பெரிய புராணம். செய்விப்பவன் ஒருவன், செய்கின்றவன் ஒருவன், செய்கின்ற வினை ஒன்று, அந்த வினைக்கு உண்டான பலனை சேர்க்கிறவன் ஒருவன், செய்கிறவன் ஆன்மா, அது செய்கின்ற வினை ஒன்று இரண்டு, அதனுடைய பயன், அதை சேர்த்து வைக்கிறவன் கடவுள். செய்கின்றவன் ஜீவன், செய்கின்றவன் ஜீவன், அவன் செய்கின்ற வினை இரண்டு, அதனுடைய பலன், அதை சேர்த்து வைக்கிற சிவன். செய்கிறவன் ஜீவன், சேர்த்து வைக்கிறவன் சிவன். இப்படி நான்கு செய்வத்திலே சிறப்பாக சொல்லப்படுகிற குரு. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வகையால் நான்காகும் என்பது பெரிய புராணம். அதனாலே வந்து உயிர்கள் வந்து செய்கின்ற வினை அளவில்லை, செய்திருக்கிற வினை அளவில்லை, செய்கின்ற வினை அளவில்லை. அதனால அந்த வினையை பல வகையாக பிரித்து, அந்த வினை பல வகையாக பிரிந்து மொத்தமாக இரண்டு வகையாக தொகுத்து சொன்னார்கள். அது நல்வினை தீவினை என்று பல வகையானவனையாக சொல்லி அதை மொத்தமாக தொகுத்து நல்வினை தீவினை. பாவ புண்ணியம், பாவம் என்பது தீவினை, புண்ணியம் என்பது நல்வினை. இந்த இரண்டு கயிற்றினாலதான் ஆன்மாக்களை கட்டி போட்டு, கட்டி போட்டு உடல் என்கின்ற சிறைக்குள்ள அடைச்சு போட்டுருக்கோம். கட்டி சிறைக்குள்ள போட்டுருக்கோம். அறம்பாவ என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது, நல்ல வீடு, அருமையான வீடு, மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அதுக்குள்ள அஞ்சு பேத்த விட்டு தினந்தோறும் நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணுமோ அவ்வளவு கெடுதலை பண்ண வச்சிருக்காங்க. வல்வினை வஞ்சனையை செய்ய மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா. அதனாலே இப்படி அறம்பாவின் அருங்கயிற்றினாலே கட்டி உடன்பு என்கின்ற சிறைக்குள்ளே போட்டு, ஏன் போட்டான் சிறையிலனா குற்றம் செய்தனாலே சிறையிலே போட்டான். குற்றம் செய்தவன் எங்கே போடுவான்? ஏழையின் இரட்டை வினை யாயதோ உடற்சிறை இராமல் விடுவித்தருள் யாயக்காரன் அருணகிரிநாதர். ஏழையின் இரட்டை வினை யாயதோ உடற்சிறை, ஏழையின் இரட்டை வினை யாயதோ உடற்சிறை இராமல் விடுவித்தருள் யாயக்காரன். அப்படி இரட்ட வினையினாலே வந்த உடலாகிய சிறைக்குள்ளே இருந்து என்னை விடுதலை பண்ணுகின்ற நியாயக்காரன் முருகன் என்று அருணகிரிநாதர். அதனால இப்பொழுது நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா சிறைக்குள்ளே கிடக்கும், அப்புறம் வலைக்குள்ளே கிடக்கும். வலை என்பது வெளியில இருக்கிறது, அதான் மனை மக்கள் சுற்ற எனும் மாயா வலையை கடக்க அறியாது. வினையில் செருக்கி அடினாயின் விழலு கரைத்து விடலாம். நீ பாடுபடுகின்றதெல்லாம் உண்மையிலே பாடுபடுகின்றதெல்லாம் வேண்டாம். எதுக்காக? உலகத்துகளுக்காக பாடுபடுறதெல்லாம் வேண்டாம். உனக்காக என்ன பாடுபட்டா என்று கேள்வி வரும். உலகத்துக்காக மனைவிக்காக, மனைவிக்காக பாடுபட்டேன், கணவனுக்காக பாடுபட்டேன், அப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. என்னடா புரிய சொல்றா, ஒரு சார் பாடு என்ன சொல்றாதீங்க. மனைவிக்காக பாடுபடுகிறான், கணவனுக்காக பாடுபடுகிறான், மக்களுக்காக பாடுபடுகிறான், மற்ற காரிய சுற்றத்தாருக்காக, மற்ற காரியம், உனக்காக என்ன தேடிக்கொண்டாய், உனக்காக என்ன பாடுபட்டாய் என்று கேள்வி வரும்.

0: சொல்லாமத்தான் என்ன பண்ண முடியும், செய்கிறோம் செய்யறதை சொல்லித்தானே. என்ன வேலை செய்தாய் என்று கேட்டால், உடலுக்காக இன்னைக்கு பொழுதுக்கும் பாடுபட்டேன் என்றால் அது மிருகந்தோ கூட பாடுபடுது விட்டாரா, உனக்காக உயிர்க்காக நீ என்ன பாடுபட்டாய். உடலுக்காக பாடுபடுறேன்னா எந்த மிருகம் பாடுபடாம இந்த பச்சி பாடுபடாம சாப்பிடும். பறந்து போய் இருக்கின்ற இடங்கள்ல இறைய தேடி உண்ணுகிறது, உன்னை விட அதிகமான பாடுபட்டு உண்ணுகிறது. அச்சா உயிருக்காக நீ என்ன செய்து கொண்டாய் என்று கேட்டோம். அதனாலே தான் உயிர் முக்கியமா உடல் முக்கியமா இரண்டு முக்கியம், இரண்டிலே எது முக்கியம், உயிர் முக்கியம். உயிர் முக்கியமா உடல் முக்கியமா இரண்டு முக்கியம், இரண்டில் எது முக்கியம், உயிர் முக்கியம். அதனாலே உயிர் செய்கின்ற நல்வினை தீவினை இவைகளாலே உயிருக்கு நன்மை தீமை உண்டாகின்றது. அந்த நன்மை தீமை உண்டாவதிலே உயிருக்கு உறுதி தருவது எதுவென்று கேட்டால் நல்வினை. அந்த நல்வினை எதுவென்று கேட்டால் சிவ வழிபாடு, சிவனடியார். இப்ப சிவ வழிபாடு என்றால் அதோடு சிவனடியார் வழிபாடு சேர்ந்து, சிவன வழிபாடு என்று சொன்னால் சிவனடியார் வழி, சிவ வழிபாடு சிவ வழிபாடு இரண்டு இடங்களிலே. இதனெல்லாம் ஞாபகம் வைத்துக்கணும். சிவ வழிபாடு இரண்டு இடங்களிலே, ஒன்று சிவலிங்கம் இன்னொன்று சிவனடியார். சிவ வழிபாடு என்று சொன்னால் இரண்டு இடங்களிலே, தாவர தாவரம்னா சிவலிங்கம், சங்கமங்கள் சங்கமம்னா அடியார், இரண்டு இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை உண்டு மண்ணு இருக்காருளை விற்பார் என்பது சித்தியார். அதனாலே இப்படி இரண்டு இடங்களிலே சிவன் நின்று கொண்டு உயிர்கள் செய்கின்ற வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு பலன் தருகிறான் என்று அநேக நூல்கள் சொல்லுகிறார். அத்தனையும் பொய்யா இருக்காது, அத்தனை நெசமாத்தா இருக்கும். அத்தனை பேரும் சொல்லும் போது ஊரே சொல்லும் போது நெசமாத்தானே இருக்கும். அது போல அத்தனை ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதனாலே உயிருக்கு உறுதி தருவது எது என்று கேட்டால் சிவ வழிபாடு, உடலுக்கு உறுதி தருவது எது என்று கேட்டால் சாப்பாடு, உயிருக்கு உறுதி தருவது எது என்று கேட்டால் வழிபாடு. வழிபாடு இல்லாம சாப்பிடுறான்னா அவன் நன்றி கட்டவன். அதனாலே வழிபாடு அவசியம், வழிபாடு இல்லாதவனுக்கு வழியே இல்லை, உய்வதற்கு வழியே இல்லை. உய்யுனறி கட்டு வித்துட்டு ஓங்கார துட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார அருவருவார சோவை என்று சொல்கிறார்கள். உய்யும் நெறியது என்று கேட்டால் உய்யும் நெறி, உய்யுனர் பிழைக்கும் நெறியது என்று கேட்டால் அதுதான் வழிபாடு, சிவ வழிபாடு. அதனாலே அப்படி சிவ வழிபாடு செய்த சிவபுண்ணியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேணும், சேர்த்து வைத்துக் கொள்ள, சேர்த்து வைத்துக் கொண்டால் செல்லும் போது கொண்டு போகலாம், செல்லும் போது கொண்டு போகலாம். எல்லாரும் வெகுபய போட்டுட்டு தான் போறான், வெகுபய போட்டுட்டு தான் போறான். பல கோடிக்கு அதிபதி போகும்போது எவ்வளவு கொண்டு போவான், 10 லட்சமா கொண்டு போவான், ஒன்றுமில்லை. புருபடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமன் தருபடி காவல சண்முகவாயன சாற்றினத்தை இருபடி சோறு கொண்டு இட்டுண்டு வினையும் இறந்தால் ஒருபடி சாம்பரும் காணாதுமாய உடம்புதுவே. அதனாலே போகும்போது ஏதாவது கொண்டு போகணும் அல்லவா, சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகும்போது கூட ஒண்ணு கொண்டு போறானே, சாதாரணமாக திருச்சிக்கு போறான்னா கையில ஒரு ஆதாரத்தோட தானே போறான், சும்மாவா போவான். அந்த ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் அது, அவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு ஆதாரம் வேணும், எவ்வளவு பொருள் வேணும். தொலையாவளிக்கு பொதிசோறும், தொலையாவளிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததேயாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கு நிலையான மாதவன் ஜெயிக்கும். இதத்தான் யாரும் அத்தனை பேரும் சொல்லுகிறார். அதனால இவ்வளவு காலம் வாழப்போகிறாய், இவ்வளவு காலம் வாழ்ந்துருவ, கொஞ்ச காலம் அப்புறம் என்ன பண்ணுவ, சாவாய். செத்தால் எங்கே போவாய் அதுதான் தெரியல, செத்தால் எங்கே போவோம், எங்கே போவோம் என்றால் இப்படி வழிபாடு உள்ளவர்கள் சிவலோகத்துக்கு செல்வார், சிவனை வழிபடுகின்றவர்கள் சிவலோகத்துக்கு செல்வார், பசாசை வழிபடுகின்றவர்கள் பசாச இருக்கின்ற இடத்துக்கு போவார்கள். அதனாலே அப்படி வழிபாடு தான் உயிருக்கு உறுதி தருவது. அதனாலே அப்படி மனம் வாக்கு காயங்களாலே பாவத்தை செய்யாது புண்ணியத்தை செய்து, புண்ணியம் என்பது பசு புண்ணியத்தினைக்கு பதி புண்ணியத்தை செய்து. புண்ணியம் என்பது மூன்று வகையாக இருக்கிறது, பாச புண்ணியம் பசு புண்ணியம் பதி புண்ணியம், பாச புண்ணியம் பசு புண்ணியம் பதி புண்ணியம். அந்த மூன்றில இரண்டை நீக்கி பதி புண்ணியத்தை செய்தல், பதி புண்ணியம் எது என்று கேட்டால் சிவனுக்கும் சிவனுடையாருக்கும் செய்தல் பதி புண்ணியம், அதுதான் புண்ணியத்துல பதிவாகும். பதி புண்ணியம் தான் பதிவாகும், நீங்க அப்பத்தான் இதுலயும் பதிவாகும். அதனாலே அப்படி பதிவு ஆகிவிட்டால் அதுக்கு உண்டான எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து நம்பரை தள்ளுறாப்ல தள்ளி விட்டுவான். இவன் பதிபுண்ணியத்தை செய்தவன், இவனுக்கு செய்ய வேண்டியது செய் என்று எல்லா தேவர்களுக்கு உத்தரவு போட்டுருவார் கடம்பவனேஸ்வரர். அதனாலே அந்த புண்ணியத்தை செய்யாத பாவத்தை செய்தபடினால்தான் உயிர்கள் துன்பத்தை அடைகிறது. இப்ப நாம ஒரு துன்பத்தை அடையிறோம்னா இதுக்கு முன்ன செய்த பாவம், முந்தி செய்வினை இம்மை கண்ணலிய மூர்க்கனாகி கடிந்தன காலம் என்பது சுந்தர தேவார்.
1: பூஜை பண்றவங்களாங்க பின்னாடி கையில இருக்க பூஜை
0: ஆமா.

0: அங்க போய் வழிபாடுதான், அங்க போய் வழிபாடுனா இது மாதிரி வழிபாடு இருக்காது. அங்க ஒரு மாடல் வழிபாடு, அங்க சிவத்தை வந்து தியானித்து அனுபவித்து அந்த ஆனந்தத்துல பேரானந்தத்துல இருப்பது. பூஜை பண்றது உனக்கு கஷ்டம் தானே, பூஜை பண்றது உனக்கு கஷ்டம் தானே. இந்த சிரமமும் இல்லாமல் பத்திர புத்தம் சந்தன தூபதி இவைகள் எல்லாம் ஜாமான்கள் இடங்கள் எல்லாம் தேடி புடிச்சு செய்யறதுக்குள்ளயே அவனுக்கு அசந்து போகும். அதுக்குள்ள வேறு இடைஞ்சல் வந்தா கேட்கவே வேண்டியல கசந்து போகும். இதெல்லாம் இல்ல அங்க. அங்கே எப்படி இருப்பான் என்று கேட்டால், சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு சிவத்தை தவிர வேணும் என்று என்னாவல் அந்த மகிழ்ச்சியில் இன்ப வெள்ளத்தில் இருப்பார், இன்ப வெள்ளத்தில் இருப்பார். இப்ப சிதம்பரத்துக்கு போனாருன்னு சொல்றாரு சுந்தரர். அங்க என்ன பண்ணாரு, எதையும் வாய் பேசவில்லை, மூக்கு நுகரவில்லை, காது கேட்கவில்லை, உடம்பு அசையவில்லை, பரிசத்தை உணரவில்லை. பின்ன என்ன பண்ணினார், கண் பார்த்து கொண்டிருந்தது. அங்கே ஆனந்த எல்லையில் ஆடும் தனிப்பெரும் கூத்தில் வந்த இன்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தார். வந்த வேர் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியில் வளர்ந்தார். அதே நிலைதான் அங்கேயும் மாறிலாத இன்பம். இங்கே இன்பமும் வரும் துன்பமும் வரும், இன்பம் கொஞ்சமா இருக்கும் துன்பம் ரொம்ப வரும். அங்க இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அந்த மாதிரியாக இருக்கிறதுல இந்த சிவத்தை சிவ சம்பந்தமானவர்களை அதோ ஆசிரியர்களை ஆசிரியரை சிவனடியாக நிந்தனை செய்வது பெரும்பாம். சிவத்தை நிந்த செய்தல், சிவ நூல்களை நிந்தனை செய்தல், ஆசிரியரை நிந்தன செய்தல், சிவனடியால் நிந்தன செய்தல், இவைகள் பெரும்பாவம் அப்படின்னு அதை முதல்ல சொல்றார். நிந்தனை வந்தனை நிந்தனை, வந்தனை செய்ய வேணுமே தவிர நிந்தனை செய்யக்கூடாது. இப்போ ஒருவர் பிடிக்கலைன்னு வச்சுக்க, அதோட விட்டுற வேண்டியது. அவன் அந்த போயா இந்த போயா அப்படின்னு அவனை சும்மா ஓயாம எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உனக்கு பிடினா விட்டுரு, அதோட விட்டு. ஆமா, அவன் கெட்டவே இவன் கெட்டவே யோகிய போயா அவனுக்கு விட்டுரு. வெகுவேறு சொல்றேன் அப்படி பெரிய மனுஷனா இருக்க கூட சொல்றேன். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்க விட நம்ம கூட்டத்துக்கு சொல்லி நம்ம கூட பிடிக்கலையா, அவருடைய தன்மை போக்குவரத்து உனக்கு ஒத்துவம் இல்லையா, அதோட எல்லாம் சிவன் அப்படியே விடணும். அதுக்கு மேல சொல்லி நாம என்ன பாவத்தை ஏற்றி கொள்ளக்கூடாது. ஒரு ஒரு பிடிக்கலன்னு வச்சுக்க, இப்ப எனக்கு பிடிக்காதவங்க இல்லையா சொல்லப்படாது. சத்த அவன் நம்ம பாட்டுல வருது, நீங்கி தூ நீங்குவதே தெரியாத தூரத்தை நீங்குவதே அதனால நீங்கி விட்டு. அதனால பொல்லாதவன கூட பொல்லாதவன் சொல்லப்படாது. நீங்க என்ன சிவனடியார சொல்றது என்ன, அப்புறம் சாஸ்திரி சொல்றது பொல்லாதவனை கூட பொல்லாதவன் சொல்லப்படாது. அது சொல்ற குமர உருவர் சொன்னாரு, உனக்கு பெருமை பரரால வர வேணும்னு நினைச்சினா, அடுத்தவர்கள் மூலம் உனக்கு பெருமை வரணும்னு நினைச்சின்னா, அடுத்தவருடைய பெருமை எல்லாம் சொல்லு, அவருடைய சிறுமையை ஒன்னும் கூட சொல்லாது. மருதே உனக்கு வேண்டிய வச்சுக்க, அடுத்தவர் தெரிஞ்சவர் இவர்கிட்ட இருக்கிற பெருமை வரணும்னா பரிமாணம் புகழ வேணும்னா மருத ஒன்னா நம்பர் தங்க கட்டி இப்போ கை கழுத்துல போட்டிருக்காரு தங்க, அது மாதிரி அவர் மனசும் தங்க, அவர் மாதிரி ஆளு கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு புகழை சொல்லு. அவர்கிட்ட இருக்கிற தவற சொல்லாது. பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் வேண்டும் மறவாமே ஓற்பது ஒன்று உண்டு. பிறரால் பெருஞ்சுட்டு பெருஞ்சுட்டுன்னா பெருமை, உன்னை பத்தி ஒருத்தன் பெருமையா பேசணும்னா அடுத்தவரை பத்தி நீ பெருமையா பேசு. பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் வேண்டும் மறவாமே ஓற்பது ஒன்று உண்டு. பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி, சீரெல்லாம் தூற்றி, சீரன்னா அவருடைய பெருமையை சொல்லி, தூற்றினா சொல்லி சீரெல்லாம் தூற்றி, சிறுமை புறங்காத்து வெளியில விடாது. அவரு சிறுமையை வெளியில் விட்டுறாது, சிறுமை உறங்காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லும் என்பது குமர ஒருவர் நீதிநீர் விளக்கம். அதனாலே இப்படி நிந்தனை வந்து சௌருமானருடைய வேதம் ஆகி வேதாகமம் நூல்களுக்கு ஒப்பு சொல்லுவோனும், அதற்கு சமானமாக ஒரு நூல் இருக்குன்னு சொல்லுவோனும், அதை வந்து மோசம் என்று சொல்லுவோனும் அப்படி சொல்றாரு. வேதாகமங்களுக்கு ஒப்பாக ஒரு நூலை சொல்லுவோனும், வேதாகமங்களுக்கு மேலே உயர்ந்தது என்று ஒரு நூலை சொல்லுவோனும், வேதாகமம் மோசம் மோசம் என்று சொல்லுவனும் நரகத்தில் விழுந்துருவான். அவன் எப்ப ஏறுவான்னு சொல்ல முடியாது. நரகத்தில் விழுந்து எப்ப ஏறுவான்னு சொல்ல முடியாது. உப்பிலி அநாதி முத்தன் ஓதிய வேதம் மாதிக்கு ஒப்பு உயர்வு உரைப்பர், ஒப்பு உயர்வு உரைப்பார். நிந்தை உரைப்பவர் உண்ணுவார் வெப்பரி நிறைய தன்னுள் விழுந்து வந்துருகி வீயாது எப்பொழுது ஏறுவாமென்று இழைத்திழைத்து எங்குவாரே. அடுத்தது ஆசிரியர் நிந்தனை, உப்பிலி அனாதிமுத்தன் ஊதிய பணுவல் ஊர்ந்து தப்பர சாற்று மாசான் தன்னையும் இகழ்ந்து சாற்றில். ஐயாவது உப்பிலியும் அனாதியும் முத்தனும் ஆகிய சௌருமான் மூன்று இலக்கம் சொல்றார் கடவுளுக்கு. சௌரன் எப்படிப்பட்டவன் என்றால் உப்பு இல்லாதவன் தீர்ந்து வச்சு. அவன் எப்பொழுது தோன்றினான் இல்லை அனாதி. அவன் புதிதாக அவன் ஏதாவது பெற வேணுமா இல்லை, எப்போதுமே அவன் முத்தன். முத்தன் உப்பிலி அனாதி. அவன் ஓதிய பணுவல் உருந்து அந்த சௌரமான அருளி செய்த அந்த சௌரமான அருளி செய்த பணுவல் என்கின்ற வேதாகம சாரமாக இருக்கின்ற மற்றைய சிவநூல்களை உணர்ந்து சிவன் அருளி செய்த சிவநூல்களை உணர்ந்து அந்த நூலை உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியன். சிவநூல்களை உணர்ந்து அந்த நூலை உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியன், அந்த உபதேச நூல்களை உபதேசம் பண்ணுகிற ஆசிரியன் தான் சிவநூல்களை உபதேசம் பண்ணுகிற ஆசிரியன் தான் மிகச்சிறந்த. மற்ற ஆசிரியர்கள் நமக்கு பல பேர், ஆசிரியர்கள் பல பேர். எழுத்தறிவித்தவன் முதலாக எழுத்தறிவித்தவன் முதலாக ஆசிரியர் நமக்கு பல பேர். அதிலே இந்த சிவாகம சிவஞான நூல்களை உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியர் மிக உயர்ந்தவன். ஏனென்றால் அதிலிருந்துதான் இவன் உண்மையை தெரிந்து நன்மை அடைய முடியும். உண்மையை தெரிந்து கொள்ளவும் நன்மை அடையவும் சிவநூல்கள் தான். அதனால நூலை நூல் ஊதுகின்ற ஆசிரியர், நூலை ஓதி உபதேசம் நூலை உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியர் மந்திரோபதேச குரு. ஆனா எங்களுக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, ஒரு காலத்துல கூட பேசிக்கிட்டோம், நான் எங்க என்னோடு சேர்ந்து தீச்சு வாங்கினாலோட பேசிக்கிட்டான். எப்படி பேசிக்கிட்டோம்னா, அக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி வச்சுக்கிட்டு அவனுக்கு நூல்களை சொல்ல தெரியாம ஏதாவது உபதேசம் ஒண்ணுதான் பண்ண தெரியும், வேற நூல்கள் கருத்துக்கள் ஞான விஷயங்கள்லாம் சொல்ல தெரியாத ஆச்சாரியன் நம்ம உபதேசம் வாங்கியிருந்தோம்னா நமக்கு ஒண்ணும் தெரியாம போயிருக்கும் அப்படின்னு ஒரு தடவை நானும் தாலியாப்பட்டி தர்மலிங்கத்தோட பேசிக்கிட்டேன். மந்திர விஷயம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே இருங்க நீங்க அப்படின்ட்டு போயிடறான் பாரு. என்ன தெரியும், இத முன்னே குருடு குருடு ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுத்தா அதை தான் புடிச்சுக்கும். குருட்டு கிட்ட ஒண்ணு சொல்லி விட்டான்னு வச்சுக்க அதையே புடிச்சுக்கும். ஒரு குருட்டு பைய அங்கே நின்ற அப்படிதான் நின்னுகிட்டே இருப்பேன். இங்கே அடுத்த காரியத்தை பாக்கட்டுமா, அதான் நிக்க சொன்னீங்களே அப்படின்ட்டு நிக்க சொன்னீங்களே அப்படின்ட்டு. ஒரு குரு ஒரு ஸ்தானத்தை மாத்தினாரு. ஒரு சாமியார் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு சாமியார். அவர் என்ன பண்ணாரு, மடத்துல இருந்த சாமான்லாம் பொறுக்கி போட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு அவர் கூலிக்காரனை சேர்த்தாரு. அவன் ஒரு நல்ல புத்திசாலியா சேர்ந்தேன். அவனை பார்த்து என்ன பண்ணாரு, வண்டிக்கு பின்னாலே வந்துகிட்டு இருப்பா, ஏதாவது விழுந்துச்சுன்னா பாத்துட்டு வா, ஏதாவது விழுகுதான்னு பாத்துட்டு வா, விழுகுதான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. குரு முன்னாடி போயிட்டு இருக்காரு, இவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். சாமான்களும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா விழுந்துகிட்டு வந்துச்சு. ரொம்ப தூரம் போய் கேட்டிருக்காரு, ஏப்பா ஏதாவது விழுந்துச்சா? ஆமா, எடுத்து வைக்கலையா? நீங்க தான் விழுந்துச்சான்னு பாக்கத்தானே சொன்னீங்க, விழுந்துச்சான்னு பாக்கத்தானே சொன்னீங்க அப்படின்னு. சரி சரி, இன்னமேல விழுந்துச்சுன்னா எடுத்து வைப்பான்னு இருக்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறான், மாடு சாணம் போட்டுருக்குது, அதை எடுத்து பத்திரம் பண்ணி. அப்புறம் எப்ப ஏதாவது விழுந்து எந்த விழுந்துச்சுங்கன்னு சாணத்தை இந்த மாதிரி சிசியன்ட்டு இந்த மாதிரி சிசியன்ட்டு. அதனாலே வந்து ஆச்சாரியனா இருக்கிறவன் நூலை அருளி செய்கிறவனா இருக்கும், நூலை உபதேசம் பண்ணுறான். நூல உபதேசம், நூல் உபதேசம். குருடுகளுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல, இந்த குருடுகள்லாம் போய் சேர்ந்து ஐயோ சொல்ல வேண்டியது இல்ல பாவம். அப்புறாணி வெகு பணத்தையும் காலத்தையும் ஆக்கி நான் போறேன். அதனாலே அப்படி தீட்சை பண்ணி வைக்கிற ஆச்சாரியன் ஞான நூலை உபதேசமும் பண்ண பண்ணினா நல்லா இருக்கும். எது உயர்ந்தது, எது தீட்சை உயர்ந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியும் இந்த தீட்சை எந்த நூலே சொல்லப்பட்டிருக்கிறது? தீட்சையினாலே என்ன பயன்? தீட்சை உயர்ந்தது, சிவகோஷம் உயர்ந்ததுன்னு எப்படி தெரியும்? சிவகோஷம் பண்ணிக்கப்பா நல்லது அப்படின்னா பண்ணிக்கிறான்னு வச்சு அவன் வாங்குறான், இவன் வாங்குறேன் இவ்வளவுதான். அவன் பல பேர் எனக்கு தெரிஞ்சு நாங்க வாங்குற காலத்துல, ஏன் நாங்க மாத்திரம் வாங்கப்படாதா, எங்களுக்கு மாத்திரம் என்ன வாங்க தெரியாதா அப்படின்னு சொல்லி வாங்கி ஆத்துல விட்டவங்க வெகுவர் வாங்கி ஆத்துல விட்டுட்டாங்க. அதனாலே சிவாகம நூலை, சிவாகமத்தை சார்ந்த நூல்களை இப்ப நம்ம படிக்கிற நூல்லாம் சிவாகமத்தை சார்ந்த நூல்கள், சிவாகமத்தினுடைய சாரமான நூல்கள், சிவாகம வேத சிவாகம சாரமான நூல்கள். வேத சிவாகம சாரமான நூல்கள் என்று சொன்னால் வேத சிவாகமங்களிலே இருக்கப்பட்டு அதுல மறைவாக சொல்லுகின்ற பொருள் அது வெளிப்படையாக சொல்லும். வேத சிவாகமங்களை இப்ப நாம எல்லாம் படித்து தெரிந்து கொள்ள முடியாது. வேத சிவாகமங்களை படித்து வடமொழியில் இருப்பதனால தெரிந்து கொள்ள முடியாது. அதுல இருக்கின்ற பொருளை இவங்க வடிச்சு ரஷ மாதிரி கொடுக்கறாங்க. யாரு? நம்முடைய தமிழாசிரியர்கள் கச்சியப்பு சிவாச்சரிய போன்றவர்கள் வேத சிவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்க ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறார் உண்மை. அது சேக்கலார் சொல்றாரு திருநீலனக்க நாயனார் புராணத்துல, திருநீலனக்க நாயனார் புராணத்துல சொல்றாரு வேதத்திலே நுட்பமாக ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ரெண்டு இருக்குதுன்னாரு. வேதத்திலே நுட்பமாக ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு ரெண்டு பொருள் இருக்கு, அதை சொல்றேங்கிறார். அது என்ன தெரியுமா? வேத உள்ளுரையாவன, வேத உள்ளுரையாவன விமலன் ஆதி தன்னையும் அவன் அடியார் தன்னையும் பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார். வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணி நாதர் தம்மையும் விரிபுணல் வேணி நாதராயி கடம்பு உணேஸ்வரையும் அவர் அடியாரையும் நயந்து வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணி நாதர் தம்மையும் அவரடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்கிறுத்துடையார் என்பது வேதத்தில ரகசியமாக சொல்லப்பட்ட பொருள் என்று சேக்கலார் காட்டுகிறார். அதனாலே இப்படி வேதாகம சாரமாக விளங்குகின்ற சிவஞான நூல்களை சிவஞான நூல்களை சிவசம்பத்தமான நூல்களை ஓதுவதும் அதை பிறருக்கு உபதேசிப்பதும் தான் பெரிய தர்மம், உயர்ந்த தர்மம். அந்த புண்ணியத்தை செய்ய வச்சிருக்கிறான் ஆண்டவன், இவங்களை இவன் கேட்க வச்சிருக்கிறான். அதுக்கு மேல அவனுக்கு தெரியணும். அச்சா இப்படி வந்து சிவஞான உலை உபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியன் அமையணும். அமையலையானா இவன் பெற்ற திச்சையினாலேயோ வழிபாட்டினாலேயோ இவனுக்கு பயன் கிடைப்பது ஆச்சரியம், தெரிந்து கொள்ள முடியாது. இப்ப வெகு பேர் தீட்சை பெற்றவர்களுக்கு நம்ம கூடத்துக்கு தெரிய நுட்பங்கள் மற்ற கூட்டங்களுக்கு தெரியாதே, தெரியாது. நம்ம கூட்டத்துக்கு தெரிகிற நுட்பங்கள் விஷயங்கள் மற்ற கூட்டங்களுக்கு தெரியாது. வழிபாடு பண்ணிக்கிட்டிருப்பான், பணத்தை செலவு பண்ணுவான், ஆடம்பரமா விழாவ பண்ணுவான். இதுவரை இந்த உண்மைகள் ரகசியங்கள் நுட்பங்கள் எல்லாம் தெரியாது. அதனாலே அப்படி சாற்றுகின்ற ஆசான் வேதாகமங்களை சௌருமான அருளி செய்த நூல்களை உணர்ந்து அதை உபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியனை இகழப்படாது. அப்படி இகழ்ந்தானால் வெப்பரி நிறையந்தன் நூல் நிறையந்தனில் வீழ்ந்து வெந்து உருகி வீயார் வீயார்னா அங்க இவ்வளவு துன்பப்படுறான்ல சாக மாட்டான், அங்க நரகத்துல உண்டு போய் இவ்வளவு வேதனைப்படுத்துறான்ல நெருப்பில் போட்டு அப்போ உயிர் போகாது. ஆமா, அங்க வந்து துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக உயிரையும் வாங்க மாட்டானா. அதனாலே வீழ்ந்து வெந்துருகி வீயார் எப்பொழுது ஏறுவாம் என்று இழைத்துழைத்து இயங்குவார். எப்பொழுது இந்த ரகத்திலிருந்து ஏறுவோம் என்று சொல்லி இழைத்து இழைத்து இயங்குவார். யாரு? சிவாகம நூல்களை சிவஞான நூலை உபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியனை கண்டவன் உப்பிலி அனாதிமுத்தன் ஊதிய பணுவல் ஓர்ந்து தப்பற சாற்றும் ஆசான் தன்னையே கழ்ந்து சாற்றில் எப்பறி நிறையந்தண்ணில் விழுந்து வந்துருவியார் எப்பொழுது ஏறுவாம் என்று இடைத்தலைத்து இயங்குவார். அறம் திரவியத்தை ஆசான் அரும்பொருள் அதனை யார்க்கும் பரம்பரன் பகர்ந்த வாக்கை பறித்த புத்தகத்தை பற்றி கறந்தவர். அதனாலே அதற்கு மேலே பாவம் ஒன்றை சொல்லுகிறார். அந்த பாவம் எது என்று கேட்டால் சிவத்திரவியத்தை காரணமில்லாமல் கவர்ந்தவர். சிவ திரவியத்தை சிவனுடைய சொத்துக்களை சிவன் பொருளை சிவாலயத்து பொருளை கவர்ந்தவன், திருடினவன், ஏமாற்றினவன். நிறைய பேர் இருக்கிறான், ஏராளமான பேர் இருக்கிறான். அதுக்காக அவர் ஸ்பெஷலா வேற கட்டணமா இருக்கு நரகமே. அதனாலே அப்படி சிவன் திரவியத்தையோ சிவன் அடியார்கள் திரவியத்தையோ சிவ நூல்களையோ திருடப்படாது. புத்தகத்தை திருடிக்கிட்டு போட்டா சிவ நூல்களையோ சிவனடியார் திரவியத்தை சிவன் திரவியத்தை அறன் திரவியத்தை ஆசான் அரும்பொருள் அதனை யாருக்கும் பரம்பரன் பகர்ந்த வாக்கை பறித்த புத்தகத்தை பற்றி கறந்தவர். கறந்தவர்னா உழைத்து வைத்துக் கொண்டவர். சிவாலய திரவியத்தை சாப்பிடறவங்க கொஞ்சம் நாயன்மார்ல ஒருத்தர் ஒரு ஆளு சிவ திரவியத்தை சாப்பிட்டவர்களை எல்லாம் சங்காரம் பண்ணார். ஒருத்தர் யாரு? கொட்புரி நாயனாரு. அவர் சுந்தரருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்ன பண்ணாரு, சேனாதிபதி வடநாட்டுக்கு சண்டைக்கு போயிட்டாரு. களஞ்சியத்துல நெல்லை சேமித்து வச்சுட்டு இது வந்து சுவாமிக்கு நிவேதனத்துக்காக கொடுக்குறேன்னு இல்லை, யாரும் தொட்டு கூட அறிய அப்படின்ட்டு போயிட்டாரு. பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்துட்டோம். ஒரு பாடு என்ன பண்ணாக, சரி நாமளும் சாமியுடைய உள்ளதானே, அதுவும் சாமியுடைய சொத்து தானே, சாப்பிட்டு விட்டு அப்புறம் நம்ம சம்பாரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு விட்டாங்க. வந்து விசாரிச்சாரு, எல்லாம் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு. அதனாலே அப்படி சிவத்திரவியத்தை கவர்ந்தவன், சிவன் அடியார் திரவியத்தை கவர்ந்தவன், சிவ நூல்களை கவர்ந்தவன், முன்னஞ்சொன்ன கரிசருள் உருமூவருக்கும் வரும்பலமுடையர். முன்னே சொன்னம்பாரு, அந்த அன்மாக்களுக்கு வருகின்ற பாவத்தை இவர்கள் அனைத்தையும் அறிவினாரே. முன்ன சொன்னவருடைய பாவம் முழுவதும் செய்தவர்கள் இவர்கள் என்று சொல்லுகிறார். அதனாலே அப்படி காரணமில்லாமல் சிவத்திரவியத்தையோ சிவனடியார் திரவியத்தையோ ஒழித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. திருடக்கூடாது, திருடாதே பாப்பா, திருடாது. அதனால திருடுங்கிறது பொல்லாது தானே. அது வந்து உள்ளத்தால் கல்வே, உள்ளத்தால் உள்ளரும் தீரே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் என
1: திருடி அடியார் செஞ்சிருக்கார்.
0: அது எதற்காக செய்தார் என்று கேட்டால், நல்ல வாக்கியம் தான். அது எதற்காக செய்தார் என்று கேட்டால், சிவபுண்ணியம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருவெம்பாவை திரு அண்ணாமலையில் அருளியது, சக்தியை வியந்தது. மார்கழி மாதத்திலே பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் நீக்கி குழுவாகச் சென்று நீராடிய பின் சிவபெருமானது மேன்மையை போற்றி புகழ்வதாக அமையப்பெற்றது. உமையம்மையே மகளிருக்கு எல்லா நலன்களையும் அருளுபவளாக திகழ்வதால் அம்மையை பாவையாக பாவித்து அவளுடைய பண்புகளை வியந்து போற்றுவதே சக்தியை வியந்தது. இது 20 பாடல்களை கொண்டதாகும்.

0: சிவாய நமஹ. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்ள இருப்பது வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்று தேவாரத்தில் குறிப்பிடப்படும் திருப்பனங்காடு என்ற ஊரில் உள்ள தாளவனேஸ்வர சுவாமி ஆலயத்தை தரிசிக்கின்றோம். இந்த தலம் தற்போது திருப்பனங்காடு என்றே வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரத்திற்கு சுமார் 9 மைல் தொலைவில் இத்தலம் அமைந்திருக்கிறது. வழியில் வேகவதி ஆற்றையும் பாலாற்றையும் கடக்க வேண்டும். வன்பாக்கம் கிராமம் இதன் அருகில் 1.5 மைலில் இருக்கின்றது. இதற்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் தற்காலம் உள்ளன. இந்த ஆலயத்தில் 2 சிவசன்னதிகளை இருக்க காண்கின்றோம். தெற்கில் இருக்கும் சன்னதி அகஸ்தியரால் பூஜிக்கப்பட்ட தாளபுரீஸ்வர சுவாமியினுடைய திருச்சன்னதி. அம்பிகை ஸ்தூல கோமலபதாம்பிகை என்று வழங்கப்படுகின்றாள். பஞ்சின் மெல்லடியாள் என்று சுந்தரர் பெருமானால் வரவப்பெற்ற இந்த அம்பிகையினுடைய மற்றொரு வடமொழி பெயராக அமிர்தவல்லி என்ற ஒரு பெயரையும் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி அகத்தியரால் பூஜிக்கப்பட்ட சன்னதிக்கு வடக்கில் இருப்பது துளசியரால் பூஜிக்கப்பெற்ற கிருபானாதேஸ்வர சுவாமியினுடைய சன்னதி. இங்கு உள்ள தேவியாரனுடைய திருப்பெயர் கிருபாநாயகி என்பது. இத்தலத்தின் தீர்த்தம் கோயிலுக்கு வெளியில் ஜடாகங்கி தீர்த்தம் என்ற பெயரில் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் பனைமரமாக இருப்பதால் பனங்காட்டூர் என்று இதற்கு பெயர் வந்தது. கோயிலுக்குள் 2 பனைமரங்கள் இருக்கின்றன. இந்த தீர்த்தங்களை வரிசைப்படுத்தும் பொழுது ஜடாகங்கையோடு ஓடாகங்கை என்ற ஒரு தீர்த்தத்தையும், அப்பர் தீர்த்தம், சம்பந்தர் தீர்த்தம், சுந்தர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களையும் குறிப்பிடுகிறார்கள். இந்த தலத்து இறைவனை சிபி சக்கரவர்த்தி பூஜை செய்துள்ளான். இங்கு பெருமானுக்கு சித்திரை மாதம் சூரிய பூஜை நடைபெறுகிறது. அப்பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இறைவருடைய சிவலிங்க திருமேனியில் படிவதை காண்கின்றோம். பெருமானுக்கு பனம்பழம் நிவேதனமாக செய்யப்படுவது ஒரு தனிச்சிறப்பு. இந்த பழமையான ஆலயம் அமைந்துள்ள பனங்காட்டூருக்கு அண்மையில் வன்பாக்கம் கிராமத்திலும் ஒரு சிவாலயம் உண்டு. திருப்பனங்காட்டு கல்வெட்டில் இறைவனுடைய பெயர் திருப்பனங்காடு உடையார் என்றும் ஆளுடையார் என்றும் திருப்பனங்காடு உடைய நாயனார் என்றும் அன்புடைய நாயனார் என்றும் இருக்க காண்கின்றோம். மண்டபத்தினுடைய தென்புற சுவற்றில் உள்ள கல்வெட்டில் இத்திருக்கோயிலுக்கு தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோருடைய திருவுருவங்களை எழுந்தருளச் செய்த குறிப்பு காணப்படுகின்றது. மற்றொரு கல்வெட்டின் மூலம் கிபி 1391 பஞ்சம் வந்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. குளம் உடைப்பெடுத்து நிலங்கள் தரிசாகி போயினவின் கோயிலார்கள் சில நிலங்களை விற்று அந்த உடைப்பை அடைத்ததாகவும் கல்வெட்டால் அறிகின்றோம். மேலும் கண்ணப்ப நாயனாருடைய பரம்பரை

கண்பட்டு அதனை நியமமாக பயிலாதார் பயில்வு என்னே, எங்கள் பிரானை அறியாதார் அறிவு என்னே, அவனை நினையாதார் நினைவு என்னே, அவனுக்கு அடிமைப்பட்டு குழையாதார் குழைவு என்னே என்றெல்லாம் இத்தலத்தை நினையாத ஒரு நினைவும் ஒரு நினைவா, அவனை காணாத கண்களெல்லாம் ஒரு கண்களா, அவனை உணராத ஒரு நெஞ்சமும் ஒரு நெஞ்சமா, அப்படிப்பட்ட ஒரு உணர்வும் ஒரு உணர்வா, அவனை பேசாத பேச்செல்லாம் பேச்சல்ல, அவனை பேசும் பேச்சு ஒன்றே உண்மையான பேச்சு, இப்படியெல்லாம் நமக்கு உபதேசிக்கின்றார் சுந்தரமுனி சுவாமிகள்.

படிரந்தன் பனங்காட்டூர் உறையும் எங்கள் பிரானை உணராதார் உணர்வு என்னே தன்னார் மாமதி சூடி

பெண்ணாய பேசாதார் பேச்சு என்னே நெற்றிக் கண் உடையானே நீறு ஏறும் திருமேனி குற்றமில் குணத்தானே கோணாதார் மனத்தானே பற்றி பாம்பு அறையார்த்த படிரந்தன் பனங்காட்டூர் பெற்று ஒன்று ஏறும் பிரானை பேசாதார் பேச்சு என்னே உரம் என்னும் பொருளானை உருகில் உள்

பக்கம் எரித்த என் தோள் முக்கண் இறைவன் வெயிலாய் காற்று என வீசி நின்னாய் தீயென நின்றான் மயிலார் சோலைகள் சூழ்ந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர் பயில்வானுக்கு அடிமைக்கட் பயிலாதார் பயில்வு என்னே நெய்யன் வெண்பொடி பூசும் திகிர்தன்.

பைகொள் பாம்பு அரையார்த்த படிரந்தன் பனங்காட்டூர் ஐயன் எங்கள் பிராணி அறியாதார் அறிவு என்னே. பஞ்சம் மற்ற மனத்தாரை மறவாத பிறப்பு இல்லையே பஞ்சிச்சீரடி.

யாழை பாகம் வைத்து உகந்தானே மஞ்சு உற்ற மணிமாட வன்பார்த்தான் பனங்காட்டூர் நெஞ்சத்து எங்கள் பிரானை நினையாதார் நினைவு என்னே மழையானும் திகழ்கின்ற மலரோன் என்று இருவர்தாம் உழையா நின்று அவர் உழ்க உயர்வானத்து உயர்வானை பழையானை பனங்காட்டூர் பதியாகத் திகழ்கின்ற குழைக்காதற்கு அடிமீகட் குழை.

0: உயர்வானத்து உயர்வாரே. ஏம்பலம்
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம், அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: திருவலம் என்று தற்காலத்தில் அழைக்கப்பெறும் திருவல்லம் என்ற பாடல் பெற்ற திருத்தலம் இன்றைய சிவாலய தரிசனமாக நமக்கு அமைகின்றது. வேலூரிலிருந்து பேருந்து மூலம் இத்தலத்தை அடையலாம். சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டு செல்லும் ரயில் மார்க்கத்தில் திருவலம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். நிவா நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ள இத்தலத்தை ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய தேவார திருப்பதிகம் ஒன்று பரவுகின்றது. இத்தலத்தில் உள்ள இறைவனை தீக்காளி என்ற ஒரு அசுரன் பூஜை செய்தபடியால் தீக்காளி வல்லம் என்று கூறப்படும். நவகிரகங்களும் இந்த தலத்து இறைவனை வழிபட்டுள்ளன. வல்லாளன் என்ற அரசனும் பூஜித்துள்ளான். இந்த ஆலயம் பெரிய அளவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் நுழைவாயிலில் அமைந்திருக்கிறது. இதனை வில்வாரண்ய க்ஷேத்திரம் என்றும் கூறுவார்கள். இத்தலத்து இறைவனை வல்லநாதர் என்றும் இறைவியாரை வல்லாம்பிகை என்றும் தனுமத்யாம்பிகை என்றும் வழங்குகின்றார்கள். இங்கு அமைந்துள்ள தீர்த்தங்கள் கௌரி தீர்த்தம், சிவகங்கை, நிவாநதி, வஜ்ர தீர்த்தம் ஆகியவை. வஜ்ர தீர்த்தம் என்பது இந்திரன் தனது பாவம் நீங்குவதற்காக உண்டாக்கிய ஒன்று. அதில் அவன் மூழ்கி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டதாக வரலாறு கூறுகின்றது. ஜனக மகாராஜனுக்கும் இறைவன் இங்கு காட்சி அளித்துள்ளதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இங்கு உள்ள நந்தி கிழக்கு பார்த்து அமைந்திருப்பது நாம் தலத்து இறைவர் சன்னதியை நுழையும் பொழுதே கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இறைவனுடைய மூலத்தானம் மேற்கு நோக்கி இருக்கும். இந்த தலத்து இறைவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதை சேழமாக கருதுகிறார்கள். விநாயகருக்கு வரசித்தி விநாயகர் என்று பெயர் அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் வில்வநாதேஸ்வரர் ஆலயம் என்ற பெயரில் மற்றொரு ஆலயமும் இருக்கிறது. இதன் நடுவுள் நடுவேஸ்வரர் என்ற பெயரில் மற்றொரு சிவாலயமும் இருக்கிறது. இத்தலத்தில் பல கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றன. இந்த கல்வெட்டுகளின் மூலம் கிராம வருவாயை திருவலம் ஆலயத்திற்கு வழங்கிய செய்தி அறியப்படுகின்றது. இனி இந்த தலத்தினுடைய தேவார திருப்பதிகம் நமக்கு அறிவிக்கும் சில குறிப்புகளை நாம் இங்கு சிந்திக்க விழைகிறோம். ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்தை வளநகர் என்று புகழ்ந்துள்ளார். கற்றவர் திருவலம் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த இறைவன் உலகுக்கெல்லாம் தாயாக அமைந்திருப்பதால் தாயவன் உலகுக்கு என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, தன் ஒப்பில்லாத தூயவன் என்றும் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் என்றும் குறிப்பிடுகின்றார். சார்ந்தவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய வள்ளலாக இந்த பெருமான் அமைந்திருப்பதை இந்த தேவார வரிகள் நமக்கு அறிவிக்கின்றன. இத்தலத்து இறைவனை மலர் கொண்டு வணங்குபவர்கள் திருமகளாலும் வணங்கப்படுபவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். கொய் தவம் மலர் அடி கூடுவார் தம் மை தவள் திருமகள் வணங்க வைப்பவன் என்று லக்ஷ்மி வணங்கி பணிகேற்கும் அளவுக்கு அருள் செய்வார் என்பது பெறப்படுகின்றது. அதோடல்லாமல் பெரியவர் சிறியவர் சிந்தை செய்ய அறியவன் என்றெல்லாம் சிறப்பிக்கின்றார் இந்த திருப்பதிகத்தில். இந்த ஞானசம்பந்தருடைய செந்தமிழை கூறவல்லவர்கள் ஈசனுடைய பொற்பாதத்தை சேரப்பெறுவார்கள் என்று அதிக பலனாகவும் அருளி செய்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். எரித்தவன் முப்பூரம் எரியின் மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ்சடைமேயேல்

தேயே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமேயே பதைத்து எழுகாலனை பாதம் ஒன்றால் உதைத்து எழுமாமுனிக்கு உண்மை நின்று விதிர்த்து எழு தக்கன் தன் வேள்வி அன்று.

எடுக்கலுற்றாங்கு அகழ்ந்த அரக்கனை வல்லரக்கனை அடர்த்த பாகம் நிகழ்ந்தவர் நாடுவார் நாட செய்தேயே திகழ்ந்தவன்.

கரியவன்னான் முகன் காண உண்ணா தெரியவன் வடநகர் திருவல்லமே. அன்றிய அமரர்கள் அன்றிய அமணர்கள் சாக்கியர்கள் குன்றிய அற உரை கூற வண்ணம் வென்றவன் புலனைந்தும் விளங்க எங்கும் சென்றவன் உறைவிடம் திருவல்லமே. கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞான

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருக்கோடிக்கா. சோழவள நாட்டில் காவிரியின் வடகரையில் உள்ள திருத்தலங்களில் ஒன்று திருக்கோடிக்கா. கா என்பது சோலை. திரிகோடி ரிஷிகள் பூசித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பாரும் உளர். இறைவர் கோடிக்கா ஈஸ்வரர், இறைவி வடிவம்மை. தீர்த்தம் சிருங்க தீர்த்தம், அப்பர் சம்பந்தர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருக்கோடிக்காவல் பெருமாள், திருக்கோடிக்காவில் மகாதேவர், திருக்கோடிக்காவுடையார் என்னும் பெயர்கள் கல்வெட்டுக்களில் காணப்பெறுவன. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருக்கோடிக்காவில் தேவர் சிகாமணியை போற்றி மகிழ்ந்து பாடிய திருப்பதிகம் இது. இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் செஞ்சுர் தமிழ் மாலையில் பொய் வாழ்க்கையைப் போக்கி மெய் வாழ்க்கையைப் பெறும் அன்புடன் வம்மின் உலகியலீர் என்றும் திருக்கோடிக்காவைச் சேர்ந்து தொழுங்கள் என்றும் அருளுவாராயினர். மக்களை நெறிப்படுத்தும் மாண்புறு திருப்பதிகம் இது. ஒன்றேசை நன்றேசை, அதுவும் இன்றேசை என்ற முதுமொழியையும் நினைப்பிக்கச் செய்வது ஆம். இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம், பண் பழம் பஞ்சுரம். திருச்சிற்ற

0: திருச்சிற்றம்பலம்.
1: தலம் திருக்கழிப்பாலை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருச்சிராப்பள்ளி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாடல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
1: திருச்சாடல்

அலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலம் உடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி நலம் உடைய நாரணந்தன் நயன

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தேட்படை. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: திருச்சிற்றம்பலம் தொண்டசி பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
4: சேட்படை தழை கொண்டு சேரல் தேமே.

பல தாரோய் கொணர்ந்த குய்தனே எம் குலத்தார் கேளாது என்றது. நினைவு அறிவு கூறி மறுத்தல் யாழார் மொழி மங்கே பங்கைய திரைவன் எரிதிரை நீர் ஏழாயழு தொழிலாய் இருந்தோ நின்ற தில்லை என்ன சூழார் குழல் எழு தொண்டை செவ்வாய் நவி சொல்லறிந்தால் தாழாது எது.

து வசைதி குலத்திற்கு இசையாது என்றது செவ்வியழல் என்று மறுத்தல். கற்றில கண்டன்னம் இன்னடை கண்மலர் நோக்கருள பெற்றிலமின் வினை பேச்சு பேரா கிள்ளை கிள்ளி இன்று ஒன்று உற்றிழ உற்ற

அது காப்புடை தின்று மறுத்தல். முனிதரும் அன்னையும் என்னையர் சாலவும் மூர்க்கரின்னே தனிதரும் இந்நில தன்று ஐய குன்றமும் தாழ்சடை மேல் பனிதர் திங்களே அம்பலவர் பகை செகக்கும் குனிதரதி.

கேட்டது. நீயே கூறு என்று மறுத்தல். அந்தியின் வாயழில் அம்பல தெம்பதன் நம்பொன் வேற்பு பந்தியின் வாய்ப்பலவும்.

கேட்டதே. குலமுறை கூறி மறுத்தல் திங்கம்பழம் கமுகின் குலை சாடி கதலி செற்று கொங்கம்பழன தொழிற்குளி.

பொழுகுல தீர் சொற்கு ஆகே மிழி குல தேமேன உரைத்தது. நகையாடி மறுத்தல் சிலையொன்று வாழ்நுதல் வங்கன் சிற்றம்பலவன் கையிலே மலையொன்று மாமுகத்திம்மையரிங்கை மண்குளிக்கும் கலை ஒன்று வெம் தனையோடு கடுக்கிட்டதெனில் கெட்டேன்

இரக்கத்தோடு மறுத்தல். மைதழையான் இன்று மாமிட தம்பலவ கழக்கே, மைதழையான் நின்ற அன்பினர் போல் விதிர் விதேர்த்து கைதழியே.

அது சிறப்பின்மை கூறி மறுத்தல். அக்குமரவும் மணிமணி கூத்தன் சிற்றம்பலமே, ஒக்கும் இவளது ஒளிர் ஊரு அஞ்சி மஞ்சார் சிலம்பா, கொக்கும் சூனையும்

சொல்றது. இளமை கூறி மறுத்தல். உருகுதலை சென்ற உள்ளத்தும் அம்பல தும் மொழியே, பெருகுதலை சென்று நின்றோன் பெருந்துரை பிள்ளை கண்ணார் முருகுதலை.

சொல்றது, மறைத்தன்மை கூறி நகைத்து உரைத்தல், பண்டாலியனும் இலை வளர் பாலகன் பார்க்கிழித்து தொண்டாலியலும் சூடர் கழலும் தொல்லை தில்தையின் வாய் பண்டாலியம் கும்பல பூந்துரைவ மறைக்கிறென்னை கண்டாலியலும் கடன் இல்லை கோளோ கருதியது.

நகை கொண்டு மகிழ்தல், மந்தகம் சேர்த்தணி நோக்கினன் வாக்கிறது ஊரமோதே, ஒத்தகம் சேர்ந்தென்னை உயனின்றோன் தில்லை ஒத்திலங்கு

கேட்டது அரியாள் போன்று நினைவு கேட்டல் விண்ணிறந்த நிலம் விண்டவர் என்ற மேக்காரிரோவர் கண்ணிறந்தாத்தில் அம்பலத்தார் கழுக்குன்

அவயவம் கூறல் உவவின கொங்கை கூறும்பை குழல் கொன்றை கோவை செவ்வாய் கவவின வாழ்நகைவின் முத்தம் கண்மலர் செங்கழு நீர் தவவினை தீர்ப்பவ தாழ்முழல் சிற்றம் பலமனையாள் குவவின நான்மதி போன்றொழிர்கின்றது ஒளி.

ஒளி போன்றவன் தோல் பூசு அத்திரு நீரே என விழுத்தாங்கவ பூங்கழல் யாம் பேச திரு வார்த்தையின் பெரும் நீளம் பெரும் கண்களே.

தீந்தது. குறிப்பறிதல்: கழை காண்டலும் சுழியும் களியானையன் நான் கரத்தின் தழை காண்டலும் பொய்தழைப்ப முன்

கேட்டது குறிப்பறிந்து கூறல். தவளத்த நீரணியும் தடந்தோழனல் தன்னொரு பாடவல்லத்த நாம் மகளாம் தில்லையான் உரித்ததன்ன.

அது வகுத்துரைத்தல் ஏறும்படி தழையேற்பின் மற்றேலாவிடின் மடல் நாயேறும் அவன் இடவம் கோடி.

0: தோழியே பொறுப்பர் கூரைத்தது விருப்பவள் தோழி பொறுப்பர் கூரைத்தது. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சேட்படை முற்றிற்று.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயம். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பகர்குறி. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: திருச்சிற்றம்பலம் தொண்டர்சி பருவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூரடிகள் திருவடிகள்.

0: பகர்குறி குறியிடம் கூறல்.
1: வானுழைவாளம்பலத்தருண் குன்றென்று வட்டி வேயோன் தான் நுழையாயிருளாய் போரும் நாப்பன் வந்த ஆரகை போல் தேன் நுழை நாகம் மலர்ந்த திகழ் படிங்கால் மதியோன் கானுழை வாழ்வு பெற்றாங்கு எழு காட்டுமோர் கார் பொழியிலே பாடிட தன்

0: பாடு இடம் படர்தல்.
1: புயல் வளரோசமுன் ஆடி பொன்னே பின்னே போய் பொலிய அயல் வள குன்றில் நின்றேற்றும் அருவி திருவுருவின் கயல்வள்.

குறியிடத்து கொண்டு சேரல் தினைவளம் காத்து சிலம்பு எதிர்கூசிற்றில் முற்றிழைத்து துணைவளம் பாய்ந்து தூணை மலர் கொய்து.

இடத்துய்த்து நீங்கள் நரல்வேயினம் நினதோட்கு உடைந்து உக்க நன்மூத்தம் சிந்தி பரல்வே உரைக்கும் பஞ்சு அடி பரந்தில்லை அன்னாய் வரல்வே தருவன் இங்கே நிலவுங்கே செல்வார் கழக்கின் குரவே அழி முரன் கொங்கு ஆதடமலர் கொண்டு வந்தே மடத்தகை மாதரை இடத்தக்க உவந்து உரைத்தல் படமாசுன பள்ளி குபடாக்கிய பயங்கய கண் நெடுமால் என என்னை

அது தாய் அச்சம் கூறி வரைவு கடாதல் பனி துண்டம் சூடும் பட சடை அம்பலவன் உலகம் தனி துண்டவன் தொழும் தாளோன் கையிலே பயில் சிலம்பா கனி துண்டை வாய்ச்சி கதே முலை பாரிப்பு கண்டழிவுற்று இனி கண்டிலம்.

செறிவு அறிவித்து வரைவு கடாதல் இவிளையாட நிறவளை ஓன்றியமன் மாள்வு ஏற்றும் வேய் விளையாடும் வேட்பா.

எதிர்கொள் கூறி வரைவு கடாதல் வழியும் அது அன்னையின் மகிழும் வளைந்தையும் மொழியின் வழி நீக்கும் சுற்றம் முன்னேவையும் அம்பலத்து குழிவும் வரேத்தும் எம் கூத்து குற்றாலோ முற்றலே கெழிவும் அவே

ஏறுகோள் கூறி வரைவு கிடாதல். படையார் கருங்கண்ணி வண்ண வயோதரவாரமும் இடையார் தெளிவும் கண்டு.

மயிலோடு கூறி வரைவு கடாதல் கனியார் கருத்தின்று முற்றிற்று யாம் சென்றும் கார்புனமே மணியார் பொழில்கள் மர

0: மதி நனி கலங்கி பதிமீக வாடியது. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு ஏகம்பம் உடையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம்.

கச்சி ஏகம்பற்றி பற்றுகள் தேரும் உகந்தவரே படலாக்கச்சில் சுற்றுகள் தேர் விடை மேல் வருவாய் நில் துணையடியே அடி நின்ற சூழல் அகோசரல் மாலுக்கு அயற்கின்ற சூழ்முடி காண்பரிதாயிற்று கார்முகிலில் இடி நின்ற சூழ்

வெப்பயம் மயற்கு அஞ்சுதுவே.

தொடர் உற்ற செல்வன் கள்ளல் பெரிய சிறுவனத்தாக்கு அந்தி கண்கள் வெள்ள பெரிய சடைத்திரு ஏகம்பரே வீ அரணம் தள்ள பெரிகொண்டமைத்தார் அடியவர் சார்வதல் ஏ

மலையொடுங்கம் வளல் திமை போதல் பிரியாய் எரிவளத்தாரும் வெப்பலை குலத்து மயோர் பங்கர் கச்சியுள் ஏகல்பல் கூடி

துணைத்தாமரை அடியும் பவளத்திரள் நல்குரல்கள் படைத்தோள் அகலமும் கண்டத்து நீலமும் அண்டத்துமே பிணைத்தாலன சடையும் திருமுக

கிடக்குள் ஒரு பால் இறைக்கின்ற பாம்பொரு பால் மதியம் தொடக்குள் நிலங்குள் மலங்குள் திரைக்கல்கை சூடு கொல்றை வடக்குண்டு கட்ட தலை மாலை வாழால் மலைந்த வெம்போர்

திருமலர் கல்விளவில் தெய்வம் முள்தழல் செல்வ கம்பர் கருமலர் கழகிடப்பாலது நீலல் கனிமதத்து.

பிழப்ப அறத்தத்த பாதல் நெறித்திட்டு அவனிதலுள் நெறிய தரத்தத்த திசைகளுக்கப் பொருள் கோற்ப சடை விரித்து வரத்தை தருள் கம்பராடுவரே எல்லியுள் மானடமே.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளைச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: உருத்திர பசுபதி நாயனார் புராணம். பாடியப்பவர்: திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்.

0: சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு உருத்திர பசுபதி நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.

வாயில் குறுத்திர பசுபதியார் திறம் பரசி எயில் உடை தில்லை எல்லையில்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: அம்மா, சிவபெருமான நம்ம புளித்தோல் உருத்தி விபூதி பூசி தான் பார்க்க முடியுமா? மற்ற பெருமான் மாதிரி நல்லா அலங்காரம் நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கவே முடியாதா?
3: பார்க்கலாமே. உனக்கு ஏமா இவ்வளோ ஆசை? அப்படி ஒரு ரூபம் கூட இருக்கு. அந்த ரூபத்தோட பேர் என்ன தெரியுமா?
2: என்னது?
3: கல்யாண சுந்தரனார்.
2: ஓ, சீக்கிரம் சொல்லுங்க.
3: சரி, அந்த கதையை பத்தி இப்ப உனக்கு சொல்றேன். அப்படி ஒரு ரூபத்துல அவருக்கு இதே உன்ன மாதிரியே ஒருத்தர் கூட இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அது யார் தெரியுமா? சிவபெருமானுடைய மாமியாரன மேனை அப்படிங்கிறவங்க. இப்போ நாமெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அப்ப என்ன செய்வோம்? கல்யாணத்துல இருக்க மண பொண்ணு மணப்பையன் வந்து என்ன மாதிரி அலங்காரம் பண்ணிப்பாங்க? மாலை போட்டுக்குவாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க,

0: அப்புறம் நகைகள் எல்லாம் போடுவாங்க. அதுவும் அந்த கல்யாண பொண்ணை பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நகைகள் போட்டு பார்க்குறவங்களுக்கே எப்படி இருக்கும், அவங்க தான் அன்னைக்கு பொண்ணு, அவங்க தான் அன்னைக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவா தெரியும் இல்லையா. மற்றவங்க எல்லாம் எப்படி போவோம் கல்யாண வீட்டுக்கு, எப்படி போவோம்,
1: சும்மா ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் மாதிரி போட்டுப்போம்,
0: ஒரு சில நகைகள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா மற்றவங்க எல்லாம். அப்புறம் நல்ல அழகா முகத்துக்கு நல்ல அழகா அலங்காரம் பண்ணிப்பாங்க, பூ எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனா அவங்க எல்லார விட அந்த மணமகளும் மணமகனும் எப்படி இருப்பாங்க, இன்னும் அழகா தேவர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம சிவபெருமான் கூட இங்க அப்படிதான் இருக்காரு. அந்த அழகான ரூபத்துக்கு பேர் வந்து கல்யாண சுந்தரர். சும்மாவே இறைவன் வந்து சுந்தரமா இருப்பாரு. கல்யாண கோலத்துல அவரை பத்தி கேட்கவே வேண்டாம் இல்லையா. அத அந்த கதையை உனக்கு நான் இப்ப சொல்றேன். அதாவது ஒரு முறை நம்ம பார்வதி தேவி பூமியில அவதாரம் பண்ண நினைச்சாங்களாம். அவங்க யாருக்கு மகளா பிறக்க நினைச்சாங்க அப்படின்னா, பர்வதராஜன் அப்படிங்கிற இமயமலையில ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த மன்னனுக்கு மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அது ஏன்னா பர்வதராஜன் வந்து தன்னுடைய தவம் செஞ்சு இறைவியே தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். இறைவியே தனக்கு மகளா கொடுக்கணும் அப்படின்னு பர்வதராஜன் ஆசைப்பட்டாராம். அதனால சிவபெருமான் என்ன சொன்னாரு, நீ பர்வதராஜனுக்கு மகளா பிறக்க ஆசி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மைய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். அப்ப அம்மா எப்படி வந்தாரு தெரியுமா, ஒரு தடாகம் அப்படி ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட, அதாவது பத்மை, அந்த தடாகத்துக்கு பேர் வந்து பத்மை அப்படிங்கிற ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலர் மேல அம்பையை வந்து ஒரு குழந்தையா வந்தாங்களாம். அங்கு வந்த பர்வதராஜன் என்ன செய்தாராம், அந்த குழந்தைய தன்னோட இரு கரங்களாலையும் அன்போட எடுத்து என்ன பண்ணாராம், ரொம்ப சந்தோஷமா இந்த உலகையாலும் அம்மையே தனக்கு மகளா பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மனைவி மேனையிடம் கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே அம்பையோட அவதாரத்தை வந்து பார்த்து அம்மையும் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். வளர்க்க ஆரம்பிச்சோடனே அந்த குழந்தைக்கு வந்து 5 வயது வருது. இந்த குழந்தைக்கு 5 வயது வந்துருச்சு. இப்ப தந்தை பர்வதராஜன்ட்ட அந்த குழந்தை என்ன சொல்றாங்க, அம்மை வந்து என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா நான் வந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப அப்படி நான் திருமணம் செய்துக்கணும்னா அதுக்காக நான் ஒரு பெரிய தவம் செய்ய போறேன். அதனால எனக்கு இந்த மலையோட ஒரு இடத்துல பொருத்தமான எனக்கு தனி இடத்துல ஒரு தவசாலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். உடனே சிவபெருமான் என்ன, அவருடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா நீ வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்க, உன்னுடைய வயசு வந்து ஒரு 5 வயது தான், நீ இந்த வயசு வந்து உனக்கு தவம் செய்யறதுக்கு ஏற்ற வயது இல்ல, வேண்டாம், அதனால உன் உடலை வருத்திக்கிட்டு இந்த தவத்தை நீ செய்யறியே, உன் உடம்பு இதை தாங்குமா அப்படின்னு இந்த எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்களாம். ஆனா என்ன செய்யல பார்வதி தேவி, அத கேக்கல, இல்லையப்பா நான் வந்து உலகத்துல இருக்க அனைவரையும் சிவபெருமான் தான் காத்தருள்றாரு, அப்ப நான் இவ்வாறு காத்துற என்னையும் அவரே காப்பாத்துவாரு, இந்த தவம் செய்யறதுனால எனக்கு என்ன நேர்ந்தாலும் பெருமான் என்னை விட்டுற மாட்டாரு, அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க, என்னை இதை மறுக்க வேண்டாம், நான் கண்டிப்பா தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியோட சொன்னாங்களாம். அதனால இறைவன் என்ன இறைவனுக்கு பொருட்டு தவம் செய்ய போறதுனால அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க சரியா. ஒத்துக்கிட்டனால தவம் செய்ய வேண்டான்னு பார்வதியை தடுத்தாங்க இல்லையா, அதனால தேவிக்கு இன்னொரு பெயர் கூட வந்தது. அதுக்கு பேர் உமா. உமானா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, தவம் வேண்டாம் அப்படிங்கிற பொருள் தான் அந்த உமாங்கிறதுக்கா. அப்படி வேண்டாம்னு சொன்னனால என்ன செய்யறாங்க, சொன்னையும் இறைவி கேட்கல இல்லையா, கேட்காம அவங்க என்ன செய்யறாங்க, தவம் செய்யறதுக்கு இமயமலை அடிவாரத்துல போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மலை மேல வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன ஆகுது, ரொம்ப கொஞ்சம் காலங்கள் உருண்டோடி அம்மையார் வந்து நல்ல குழந்தை பருவம், அதாவது 5 வயசா இருந்த பருவம் மாறி இப்ப நல்ல ஒரு இளமை பருவத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு கன்னி பெண் பருவத்துக்கு வந்தாச்சு. வந்து அவங்க தவத்தை வந்து விடாம செய்துட்டு இருக்காங்க. அப்ப சிவபெருமானுக்கு அப்பதான் வந்து பெருமா அம்மையார ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துதான், திருமணம் செய்துங்கணுங்கிற எண்ணம் வந்துதான். வந்து என்ன பண்றாங்க, கைலாயத்துல இருந்து புறப்படுறாரு. எதுக்காக, நம்ம கௌரி அதாவது பார்வதி தேவியோட தவத்தை பாக்கிறதுக்காக வராரு. அவங்களுடைய பேரன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சாமி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு முதிய அந்தன வடிவம், ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டு வராரு. ஒரு வயசான தாத்தா எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லு பாக்கலாம்.
1: வயசான தாத்தானா வேணா வேஷ்டி கட்டிட்டு துண்டு போட்டுட்டு வருவாங்க.
0: அப்புறம் எப்படி அவங்க உடம்பு எப்படி இருக்கும், நடுக்கமா இருக்கும். வெரி குட். கையில வந்து ஒரு ஊன்றுகோல் வச்சிருப்பாங்க, அப்புறம் தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப இருக்க வயசானவங்க எல்லாம் யாரும் வச்சிருக்கிறது இல்ல, பட் அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு நீளமான முக தாடி வச்சிருப்பாங்க, கழுத்துல அப்படி வச்சிருப்பாங்க. இப்ப இவர் எப்படி வர்றாரு சிவபெருமான் அப்படின்னா, ஒரு கழுத்துல என்ன செய்யறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, உடம்பு பூரா விபூதி பூசிருக்காரு. விபூதி பூசிட்டு என்ன செய்யறாங்க, அம்மையார பாக்கிறதுக்காக வராங்க. அம்மையார பார்த்த உடனே அவருக்கு என்ன என்ன ஆகுது, கொஞ்சம் அவர்கிட்ட திருவிளையாடல் பண்ணணும்னு தோணுது சிவபெருமானுக்கு. என்ன செய்யறாங்க, யாரம்மா நீ, ஏமா இப்படி ஒரு கஷ்டமான தவம் செஞ்சிட்டு இருக்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். யார்கிட்ட, பார்வதி தேவி கிட்ட. உடனே அம்மையார் என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வாய் திறந்து பேசல, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோழியர் மூலமா சொல்றாங்க. என்னன்னா, சிவபெருமான பார்க்கறதுக்காகவும் அவரை திருமணம் செய்துக்கிறதுக்காகவும் தான் எங்களுடைய அம்மை வந்து இவ்வளவு தூரம் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழிகள் வந்து பதில் சொல்றாங்களாம். என்னது, சிவபெருமான பாக்கிறதுக்காக நீங்க வந்து இவ்வளோ கடுமையான தவம் செஞ்சிட்டு இருக்கியா, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கியம்மா, நீ போய் ஏன் இவ்வளோ கடுமையான தவம் எல்லாம் செய்யற இந்த வயசுல, இந்த பெண்கள் மாதிரி நல்ல ஜாலியா விளையாடாம விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதாவது ஆடைகள்லாம் உடுத்தி அலங்காரம் செஞ்சுக்காம இந்த உரைய வைக்கிற இந்த பனி மலையில போய் ஏமா இப்படி தவம் செஞ்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு அவங்களுடைய மனச மாத்திர நோக்குல சொல்றாராம். யாரு,
1: சிவபெருமான்.
0: சிவபெருமான் யார் மாதிரி வந்து சொல்றாரு,
1: ஒரு வயசான தாத்தா
0: தாத்தா மாதிரி முதிய அந்தனர் வேடத்துல வந்து சொல்றாரு. பார்வதி தேவி என்ன செய்றாங்க, ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே தான் வந்து சிவபெருமான நோக்கி தவம் செய்யறேன், ஆனா இந்த பனி இதெல்லாம் என்னை ஒண்ணும் செய்யாது, அதனால நான் வந்து கண்டிப்பா அவரை பார்ப்பேன், கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆமா, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த பதில் உடனே என்னது, என்னம்மா நீ இவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம இப்படி சொல்ற, அந்த சிவபெருமான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் வந்து அந்த சுடுகாட்டுல பித்தன் மாதிரி ஆடிட்டு இருக்காரு, அவரை போய் நீ திருமணம் செஞ்சுக்க போற, உனக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சு போச்சா, அவருடைய உடை எப்படி இருக்கு, ஒரு புலித்தோலை போய் உடுத்திருக்காரு, அவர் கழுத்துல பாம்பு எல்லாம் வச்சிருக்காரு, மண்டை ஓட்டெல்லாம் மாலையா போட்டிருக்கிறாரு, உடம்பு பூரா சுடுகாட்டு சாம்பலை போய் பூசியிருக்காரு, தலைய கூட ஒழுங்கா வாரி சீவாம விரிசடையோட இருக்கிறாரு, இத இப்படி கையில சூளம் வச்சிருக்காரு, உடுக்கை வச்சிருக்காரு, ருத்ராட்ச மாலையில தான் வந்து கழுத்துல போட்டிருக்கிறாரு, ஒரு நகைகள் கூட அவருக்கு போட தெரியாது, இப்படி இருக்கிற அவருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு கடுமையான தவம் இருக்கிறியே அப்படின்னு வேணும்னே அம்மையார்கிட்ட கேட்டாங்களாம். உடனே பார்வதி தேவிக்கு என்ன வந்துருச்சு,
1: கோபம் வந்துச்சு.
0: ரொம்ப சரியா சொல்லிட்ட, ரொம்ப கோபம் வந்துருச்சு. நமக்கே இவ்வளவு கோபம் வருது இல்ல சாமிய பத்தி சொன்னா. உடனே அவர் சொன்ன உடனே அம்மையாருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. என்னன்னா, நீங்க என்ன என்ன பேசுறீங்க, யார பத்தி இங்க வந்து என்ன பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சிருச்சா, ஆனா நீங்க வந்து நெத்தியில விபூதிட்டு இருக்கீங்க, கழுத்துல ருத்ராட்சம் போட்டு சிவனடியார் மாதிரி இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளோ உபசாரம் கொடுத்தேன். உங்களை இவ்வளோ உபசாரம் செய்து இப்படி ஒரு நல்ல உணவு கொடுத்து எல்லாம் செய்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு அடியார் வேஷத்துல இருந்து சிவபெருமானையே வந்து நிந்தனை செய்யறீங்களே, உங்களை கொஞ்சம் கூட இனிமே எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவரை பத்தி தப்பா பேசி என் முன்னாடி நின்னீங்கன்னா என்னோட கடுமையான கோபத்துக்கு ஆளாவீங்க, உடனே இந்த இடத்த விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு ஒரே மிரட்டு மிரட்டினாங்களாம். உடனே என்னது அந்த வயசான ஒரு ரூபத்துல இருக்க நம்ம பெருமானு என்ன செய்யறாங்க, ஆஹா இந்த பார்வதி தேவிக்கு என்ன ஒரு பெருமான் மேல பக்தி பாருங்களேன் அப்படின்னு அவருடைய பக்திக்கு ரொம்ப மெச்சு என்ன செய்யறாங்களாம், இறைவன் வந்து தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டினாராம். என்னது தன்னுடைய உண்மையான ரூபத்தை சிவபெருமான் காட்டுறாரு, தான் தான் சிவபெருமான், நானே வந்து உன்னை வந்து தக்க எல்லாரோட வந்து உன்னை தக்க முறையில பெண் பார்த்து திருமணம் செய்துக்க போறேன், வேதப்படி உன்னை கண்டிப்பா திருமணம் செய்துக்க போறேன், அதனால நீ கவலைப்படாத, நீ வந்து உன்னோட வீட்டுக்கே போ, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அவருக்கு யாருக்கு
1: பார்வதி தேவி கிட்ட
0: சொன்னாங்க. பார்வதி தேவிட்ட சொல்றாங்களா, இனிமே நீ துயர்பட தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானுடைய பார்த்த உடனேயும் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே அம்மையாருக்கு எப்படி இருந்துதான் மனம்,
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தான்.
0: எப்படி
1: மகிழ்ச்சியா இருந்துச்சு?
0: ஏன், ஏன்னா இவ்வளோ நாளா தான் வந்து தனிமையிலே இவ்வளோ தவம் செய்து யாரை பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவரே தன் கண் முன்னாடி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்காகவே வந்திருக்காருன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா என்ன செய்யறாங்க, உமையம்மை சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. சாமியை நல்லா விழுந்து வணங்கிட்டு இறைவனை மனசுல நின்னுட்டு வெக்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சாமி வந்தாரு, என்ன வந்து திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. உடனே அவர் வந்து திருக்கயிலாயத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் அப்படின்னு ஏழு ரிஷிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி நீங்க போய் இமவான் கிட்ட பார்வதி தேவிய திருமணம் செய்துக்கிறதுக்காக எனக்கு வந்து வரன் பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப மனம் பேசி வரத்துக்காக இந்த சப்த ரிஷிகள் வந்து இமயமலையில இருந்து வராங்க. வந்து பர்வதராஜனை பார்த்து மகள் பார்வதிய சிவபெருமானுக்கு மனம் பேச வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே இந்த சப்த ரிஷிகள் என்ன செய்யறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இமவான் வந்து முனிவர்களே எல்லா உயிர்களையும் பழமையான உலகத்தையும் ஈன்ற கண்ணிகையான பார்வதி தேவியார சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுக்கறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா திருமண சடங்கின்படி நான் வந்து எல்லா விதமான திருமணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி சடங்கின்படி நாங்க வந்து மனம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு கேக்குறாங்களாம். அப்ப சரி நீங்க கவலைப்பட வேண்டாம், அப்ப நாங்க வந்து எங்க பெருமானை கூட்டிட்டு நாங்களும் வந்து திருமணத்துக்கான நாள் குறிங்க சிவபெருமானை கூட்டிட்டு அன்னைக்கு நாங்க வரோம் அம்மைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பார்வதி தேவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, அதோட இமவானுக்கும் அவங்க மனைவி மேனைக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே பரம்பூர்லயே தனக்கு மருமானா வரப்போறாருங்கிற மகிழ்ச்சியில கடகடன்னு திருமண வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். எங்க பார்த்தாலும் ஒரே விழா கோலம், புது துணி வகைகள், சமையல் செய்ய புது ஆட்கள், அதுக்கான பொருட்கள், அப்புறம் விதவிதமா ஆபரணங்கள், அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரே மங்கள ஒளி, வீடுகள்லாம் தோரணம் கட்டி தெருவெங்கும் கோலம் விட்டு ஒரே திருவிழா கோலமா இருக்கு. அப்ப பார்வதி வந்து என்ன செய்யறாங்க, அவங்க திருமணத்தன்னைக்கு என்ன மாதிரியான உடை உடுத்திருக்காங்கன்னா சிவப்பு பட்டு உடுத்தி அழகழகான மலர்கள் அணிஞ்சு நகைகள் போட்டுட்டு அதிரூபமாய் அழகின் சிகரமாய் இருந்தாங்களாம். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, தன்னுடைய பூதகணங்கள் அப்புறம் வந்து முனிவர்கள் வீரபத்ரர் இந்த மாதிரியான தேவர்கள், நான்முகன், இந்திரன், திருமால், நாகர்கள், சூரியன், சந்திரன், அஷ்டத்திக்கு பாலர்கள், நட்சத்திரங்கள், சப்த மாதாக்கள், அஷ்டவசுக்கள், நாகர்கள், இந்த மாதிரி பல மக்களோட அவங்க சுற்றத்தோட திருமண தண்ணிக்கு வராங்க. எங்க? இமயமலைக்கு வராங்க. வராங்க. நீங்க பார்வதி ரொம்ப அழகான ஆடை உடுத்திட்டு இருக்காங்க. ஆனா சாமி எப்படி வராது தெரியுமா? இடுப்புல புலித்தோல், உடம்பு பூரா வெந்நீர், அதாவது என்னது, திருநீர், கழுத்துல மண்டையொட்டு மாலை, அப்புறம் ஜடை முடி, கூடவே பயங்கர ரூபத்துல பூதகணங்களும் வேற இருக்காங்க. ஒரு திருமணத்துக்கு மணமகனா அவர் எப்படி வராரு, இதுதான் அவருடைய உண்மையான ரூபம் இல்லையா, அந்த ரூபத்திலே வராராம். அப்ப இந்த மணமகனை வரவேற்கும் போது ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அப்ப இந்த மேனை வந்து வரவேற்க வராங்க. வரும்போது இறைவனோட இந்த பயங்கர ரூபத்தை பார்த்த உடனே பயந்துட்டாங்களாம். அடடா, தன்னோட பொண்ணு வந்து பூவினும் மென்மையான மகளாச்சே, அவருக்கு வந்து இப்படி வந்து பயங்கர ரூபமான இருக்கிற இறைவனை போய் கல்யாணம் செய்துக்க போறாங்களா அப்படின்னு அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்களாம். மேனை மட்டும் மயங்கி விழுந்த உடனே சிவபெருமானுக்கு தான் எல்லாமே தெரியும் தானே, எல்லா விஷயமும் தெரியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, எல்லாம் அறிஞ்ச சிவபெருமான் மேனையுடைய பயத்தை போக்க உடனே என்ன பண்றாரு, தன்னோட ரூபத்தை மாத்திக்கிட்டாங்களாம். அதாவது அழகழகான பட்டாடை உடுத்தி, நல்ல ஆபரணங்கள் போட்டு, ஜடைமுடிய மறைச்சி, நல்ல அழகா வாரி கிரீடம் போட்டுக்கிட்டாராம், ரத்ன கிரீடம் போட்டு, நல்ல மாலைகள்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு, ரொம்ப சௌந்தரியமா, ரொம்ப சுந்தர ரூபமா, ஒரு அழகான ஒரு மணமகனா மாறிட்டாராம். இந்த மேனை மயங்க தெளிஞ்சு எழுந்து பார்த்தா நம்ம பெருமான் எப்படி இருக்காரு, ரொம்ப அழகா அழகான ஒரு மணமகனா மாறிடுறாரு. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா, இவ்வளவு அழகான ஒரு மணமகனை நம்ம பெண்ணுக்கு கிடைச்சிருக்காரு, இந்த அழகான ரூபத்தை போய் தன்னுடைய உண்மையான ரூபத்தை மாத்தி நமக்காக பெருமான் இப்படி மாறி இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரே ஆனந்தம், அது இல்லாம கொஞ்சம் சங்கடமாவும் இருந்துதான். நமக்காக இறைவன் வந்து தன்னுடைய ரூபத்தை மாத்திருக்காரு, அவருடைய கருணையே கருணை, இவ்வளவு அழகான ரூபத்தோட இருக்காருன்னு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துதான். உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய மணமகளுக்கு ஏத்த, தன்னுடைய மகளுக்கு ஏத்த மணமகன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல விசேஷமா திருமணத்தை செய்து கொடுக்கறாங்களாம். அப்ப இவ்வளவு அழகான கல்யாணம், இந்த திருமணம் நடக்கும்போது என்ன ஆகுது, எல்லாரும் திருமணத்துக்கு வந்திருக்காங்களா, அப்ப என்னது, எல்லாரும் இமயமலைக்கு வந்த உடனே இமயமலையால, அந்த வட திசையால, இமயமலை வந்து வடக்கு பக்கமா இருக்கு, இந்தியாவின் வடக்கு பகுதி வந்து இமயமலை, தெற்கு பகுதி என்னது, இந்திய பெருங்கடல், அதான் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்க பகுதி. அப்ப எல்லாரும் வந்து அங்க போன உடனே அந்த இமயமலை வந்து அதனுடைய பாரத்தை தாங்காம பூமியில அழுந்த ஆரம்பிக்குது, இமயமலை கீழே வந்து தெற்கு பகுதி என்னது, உயர ஆரம்பிக்குது. அப்படி உயர்ந்தா என்ன ஆகும்,
1: கடல் நிறைய வந்துரும்,
0: கடல் வந்து என்ன ஆகும், உயர உயர பூமியினுடைய இயக்கமே வந்து மாறிடும். அப்ப என்ன ஆகுது, இயக்கமே மாறிடுறதுனால பெருமான் வந்து என்ன செய்யறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்யணும்னு நினைக்கிறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு. உடனே என்ன செய்யறாரு, அகத்திய முனிவர்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு முனிவர் இருக்காரு, அவர்தான் வந்து தமிழ்ல முதன் முதல்ல தமிழ் மொழிய இறைவன்ட்ட இருந்து கத்துக்கிட்டவர், அவர் தான் அகத்திய முனிவர் தான். அவர் தான் வந்து தன்னுடைய ஒரு நூல் எழுதியிருக்காரு, அகத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு, தமிழுக்கு முதல் நூல் அதுதான். ஆனா அந்த நூல் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து தொல்காப்பியம்ங்கிற ஒரு நூல், அவருடைய சீடர் எழுதின நூல் தான் தமிழின் முதல் இலக்கண நூலா இருந்தது, தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்ப அந்த அகத்திய முனிவர் வந்து மிகுந்த வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாராம், குள்ளமா குண்டா இருப்பாராம், ஆனா ரொம்ப சக்தியானவராம். உடனே அவரை தான் என்ன பண்றான்னு நினைக்கிறாங்க, இமயமலையுடைய நேர் எதிர்த்த மாதிரி என்ன இருக்கு, தெற்கு பகுதி நம்மளுடைய தமிழ்நாடு, இங்க அனுப்புறாங்களாம், யார,
1: அந்த
0: முனிவரை. அவரை இங்க அனுப்பினா அவர் வந்து இந்த இடத்துல வந்து நின்னாருனா என்ன ஆகும், வெயிட் பேலன்ஸ் ஆயிடும், இத்தனை பேர் இங்க நின்னாலும் அந்த பக்கம் வந்து அகத்திய முனிவர் நின்னா வெயிட் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு அகத்திய முனிவரை இறைவன் வந்து கூப்பிடுறாராம், கூப்பிட்டு நீ வந்து அங்க போய் நில்லு, அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். உடனே அகத்திய முனிவர் என்ன சொல்றாராம், பெருமானே இந்த உலகமே உங்க திருமண கோலத்தை பார்க்க ஆசையா இருக்கு, நானும் அப்படித்தானே ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க என்ன மட்டும் என்ன செய்றீங்க, அந்த பக்கம் அனுப்புறீங்களே, என்னை நான் வந்து எப்படி உங்களுடைய திருமணத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு அருள் செய்யக்கூடாதா, அது இல்லாம நான் ஒரு ஆள் நின்னா உலகம் எப்படி சமநிலை அடையும், உங்களுடைய அருள் இல்லாம இது நடக்குமா அப்படின்னு அவர் கேக்குறாராம். கவலைப்படாத, நான் உனக்கு அதுக்கு வேண்டிய சக்தியை தரேன், நீ அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு சொல்றாராம். அப்ப அங்கிருந்தே நீ என்னோட திருமண கோலத்தை பார்க்கலாம் அப்படின்னு அகத்தியருக்கு அருள் செய்யறாராம். அப்ப அகத்திய முனி வந்து தென்திசை நோக்கி போறாரு. அவர் வந்து நம்மளுடைய தென்திசை நின்ன உடனே சரியா போயிடுது, வெயிட் கரெக்ட் ஆயிடுது, ஈக்குவல் ஆன உடனே என்ன ஆயிடுது,
1: அந்த கடல் கீழே வரல,
0: உலகம் வந்து சமநிலை அடைஞ்சிருது, திருமணமும் நல்லபடியா நடக்குது. அப்ப இறைவன் வந்து இவ்வளவு அழகான ஆபரணங்கள்லாம் சூட்டி திருக்கல்யாண கோலத்துல இருக்கிறார் இல்லையா, அப்ப நீ கேட்டல்ல என்ன கேட்ட, பெருமான் ஏன் எப்பயுமே வந்து பாம்பு அணிஞ்சிருக்காரு, புலித்தோல் உடுத்திருக்காருன்னு. அப்ப திருமண கோலத்துல இந்த கல்யாண சுந்தரர் கோலத்துல அவர் எப்படி இருந்தாரு, நல்ல சௌந்தரியமான ஒரு ரூபத்தையும் நல்ல ஆடைகள் பட்டாடைகள் உடுத்தி ரொம்ப அலங்காரம் பண்ணி இருக்காரு. அப்ப நம்ம திருமண இறைவனை அலங்கார ரூபமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திருக்கல்யாண உற்சவம் அதாவது கல்யாண சுந்தரர் உற்சவத்துல அவரை பார்க்கலாம் இந்த மாதிரி அழகான ரூபத்துல. சரியா, அவர் உற்சவ மூர்த்தியா பெருமான் வீதி உலா வரும்போது, பார்வதி அம்மையாரோட தம்பதி சமேதரா வரும்போது ரொம்ப அற்புதமான அலங்காரத்துல பார்க்கிறோம். அப்ப அடுத்தது திரு கல்யாண சுந்தரர் உற்சவத்தும் போது போய் பாக்கலாமா, சாமிய போய் பாக்கலாமா,
1: பாக்கலாம்.
0: சரி, அந்த உற்சவம் வரும்போது நான் உனக்கு சொல்றேன், அப்ப நம்ம போய் பார்க்கலாம். சரியா, இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கா,
1: ரொம்ப பிடிச்சிருக்குமா,
0: இத பார்த்த உடனே உனக்கு சாமிய உடனே பாக்கணும் போல ஆசையா இல்ல, அந்த ரூபத்தோட இல்லையா. சரி, அப்ப போய் பாக்கலாம். மனிதர்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே விசேஷம், அதுலயும் இறைவனுடைய கல்யாணத்தை பார்த்தா என்ன
1: ரொம்ப விசேஷம்.
0: அதாவது ஒரு வித்தியாசம் இருக்கு காவ்யா, இப்போ மனிதர்களுக்கு திருமணம் நடக்குது, நாம நம்மள வந்து திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க, நாம அவங்களுக்கு போய் என்ன செய்யறோம், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறோம், அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்றோம் இல்லையா. அப்ப அந்த திருமண ஜோடிகள் என்ன நினைப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருடைய ஆசி கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இறைவனுக்கு திருமணம் நடக்கும் போது என்ன கிடைக்குது,
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: நமக்கு வந்து என்ன கிடைக்குது, அந்த ஆசி கிடைக்குது, அந்த ஆசீர்வாதம் இறைவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது, புரியுதா. அப்ப நாம திருமணத்துக்கு அடுத்த வகை திருமணத்துக்கு போனா மற்றவர்களுக்கு நாம ஆசீர்வாதம் வழங்குறோம். ஆனா இறைவனோட திருமணத்துக்கு போகும்போது இறைவன் நமக்கு நல்ல பேரும் நமக்கு வேண்டிய வரங்களும் நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு கடவுள் கிட்ட இருந்து கிடைக்குது, இதுதான் வித்தியாசம், புரியுதா. சரி, இப்ப அடுத்த கதைக்கு போலாமா.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு பைங்குவளை கார்மலரால், வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இந்த 13வது திருப்பாடல்ல, 13வது திருப்பாடல்ல அவன் எப்படி தீர்த்தமாக விளங்குகின்றான், ஏன்னா அவன் எப்போதும் அம்மையை விட்டு பிரிந்திருப்பதில்லை, பாகம் பிரியாள் இங்கேயே அம்பாளுடைய திருநாமல். அப்ப அம்பாளோடு சேர்த்து சுவாமி எப்படி இருக்கிறாரோ அப்படி அப்படி இருக்கக்கூடிய பாங்கினை இந்த திருக்குளத்திலேயே நாம காணலாம் என்று இந்த 13 திருப்பாடல் சொல்கின்றது.
6: பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் சங்கன் மலங்கழுவுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். 11 திருப்பாடலே மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் கலர்வாடி என்று சொன்னார்கள். இப்ப அந்த திருக்குளத்திலே புகுந்து நீரை தட்டி இறைத்து நீராடும் போதெல்லாம் அவன் திருவடியை பாடிதாக சொன்னார்கள். அப்ப பெருமானுக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்று நினைக்கும் போது 12 திருப்பாடலிலே தீர்த்தன் என்றே குறிப்பிட்டார், தீர்த்தமயமாகவே இருப்பவன் என்று. 13 திருப்பாடலே அந்த உண்மையை நன்கு விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமான். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடு என்று குறிப்பிடுகின்றார். மடு இந்த பொய்கையானது, இந்த பொய்கை எப்படி விளங்குகின்றது? பொங்கு மடு நல்ல நீர் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த மடுவானது, இந்த பொய்கையானது எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று பெருமானும் அம்மையும் போன்று, அம்மையை முதலில் குறிப்பிடுகின்றார், அம்மையும் பெருமானும் போல அம்மை அப்பனாகவே விளங்குகின்றது இந்த தீர்த்தம். எப்படி என்று சொன்னால், அந்த அம்மை அப்பனுக்குரிய அந்த தோற்ற பொலிவுகளை இந்த திருக்குளத்திலும் நாம் காணலாம். எப்படி என்று சொன்னால், இந்த திருக்குளத்திலே பசுமையான கரிய குவளை மலர்கள் விளங்குகின்றன, செம்மையான பசுமையும் செம்மையும் உடைய தாமரை மலர்களும் விளங்குகின்றன. பைங்குவளை கார்மலரால் பசுமையான குவளை செடிகளின் கரிய மலர்களை கொண்டிருக்கின்றது இந்த பொய்கை. அது மட்டுமா, செந்தாமரையின் அழகிய மலர்களையும் கொண்டிருக்கின்றது. அந்த குவளையினுடைய கருமை நிறம் அம்மையினுடைய கருநீல நிறத்தை சுட்டுகின்றது. தாமரையினுடைய சிவந்த நிறம் பெருமானுடைய பொன்னார் திருமேனியினை சுட்டுகின்றது இல்லையா. ஆகவே அம்மையும் அப்பனையும் போன்ற தோற்ற பொலிவு இந்த திருக்குளம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமா, அங்கம் குறுகினத்தான் பின்னும் அறவத்தார். இடத்துல சொல்லணி, குளத்துக்கு சொல்லும் போது ஒரு பொருள், அம்மையப்பனுக்கு சொல்லும் போது வேறு ஒரு பொருளை கொள்ள வேண்டும். அப்படி குளத்துக்கும் அம்மையப்பனுக்கும் பொருந்தும்படியான சொற்களை கையாண்டு பாடியுள்ளார்கள் நம்ம மாதவரடிகள். அதாவது ஒரு இலக்கிய எழுச்சியை தருவதிலும் ஞானிகளால எல்லாத்தையுமே தர முடியும் இல்லையா. நமக்கு அவர்களுடைய திருவாக்குகள் நமக்கு சிவப்பேற்றையே அருள வல்லவை. அந்த சிவப்பேற்றையும் அருளக்கூடிய அந்த நெறிமுறையிலே நமக்கு இம்மை இன்பத்தையும் தமிழ் இன்பத்தையும் நிறைய தருகின்றன பாதவுரடிகளின் அந்த மணி வாக்குகள். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. அங்கம் குறுகினத்தார் குளத்துக்கு சொல்லும் போது அங்கம் என்பதை அம் கம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். அம் கம் என்று பிரித்தால் சேர்த்து எழுதும் போது என்ன ஆயிரும், அங்கம்னு வந்துடும். ஆகவே அங்கத்தை அம் கம் குறுகு இனத்தால், குறுகு இனத்தால் அம் கம். அம் என்றால் அழகிய, கம் என்றால் நீர் என்று பொருள். கம் என்றால் நீர் என்று பொருள். குறுகு பறவை, அம் கம் குறுகுனா நீர்வாழ் பறவைகள், அழகிய நீர்வாழ் பறவைகள். இந்த குளத்துல நீர்வாழ் பறவைகள் இருக்கின்றன. பின்னும் அறவத்தால், இதிலே அலைகள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி இந்த குளத்திலே வருவதனால பெரிய பொய்கை, பெரிய குளம், அதுல நீர்வளம் நிறைய இருக்குது. அதனால சின்ன சின்ன அலைகள் தோன்றுகின்றன. அலைகள் அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் பொழுது அந்த அலைகள் ஓசையை எழுப்புகின்றன. அதான் பின்னும் அறவத்தால், பின்னி எழும் அலை ஒளிகளை உடைமையான். அறவம் என்பது ஒளி. சரி, இந்த அங்கம் குறுகினத்தாலுக்கும் பின்னும் அறவத்தாலுக்கும் அம்மையப்பரோடு என்ன சம்பந்தம் என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், குளத்துக்கு சொல்லும் பொழுது அங்கம் குறுகு இனத்தால் அழகிய நீர்வாழ் பறவைகளை பெற்றிருப்பதால் என்று பொருள் பண்ணணும். ஆனா இதே தொடரை அம்மைக்கு பொருள் பண்ண வேண்டும். அப்போ அங்கம் குறுகி, அங்கம்னு பிரிக்காம அங்கம் என்று ஒரு சொல்லாக்கி அங்கம் குறுகினத்தார் என்று சொன்னார். அங்கம் என்பது உடல் உறுப்பு என்று பொருள்படும். அதை குறிப்பாக கை என்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறுகு என்று சொல்கின்றோமே அது வளையலை குறிக்கும். குறுகு என்ற சொல்லுக்கு வளையல் என்ற பொருளும் உண்டு. பறவைங்கிற பொருள் இருப்பது மாதிரி வளையல்ங்கிற பொருளும் இருக்கிறது.
5: அப்ப அங்கம் என்பது உடல் உறுப்பு, அடுத்து குறுகு வளையல் என்ற பொருள் வருவதனால அந்த உடல் உறுப்பை கை என்று கொள்ள வேண்டும். அம்மை கைகளிலே வளையல் அணிய பெற்றவர், பெய் வளை என்று சொல்லியே பின்னால் ஒரு பாடலை சொல்ல போகின்றார். ஆகையினாலே அங்கம் குறுகினத்தால் என்று திருக்கரங்களிலே வளையல் அணிய பெற்றிருக்கின்றார் அம்மையார். ஆகவே இதுல உள்ள இந்த நீர்வாழ் பறவைகளை நாம அங்கம் குறுகு அப்படின்னு சொல்லும் போது அங்கம் குறுகுன்னு அந்த சொற்கள் அம்மையை நினைவூட்டுகின்றன, அம்மையின் திருக்கரத்து வளையல்களை நினைவூட்டுகின்றன. அதே சொற்கள் அங்கம் குறுகு என்ற சொற்கள் வந்து அம்மைக்கு தொடர்பான பொருளையும் தருகின்றன. ஆகவே இந்த அங்கம் குறுகு என்ற ஒரு தொடரின் மூலமாக குளத்துக்கும் அவங்க பொருள் கிடைக்கிறது இல்லையா, குளத்துக்கும் ஒரு பொருள் கிடைக்கின்றது, அம்மைக்கும் பொருள் கிடைக்கின்றது. இதை சொல்லணி என்று சொல்வார்கள். பின்னும் அறவத்தால் அது பின்னி எழுகின்ற அலைகளின் ஆரவாரத்தை குறித்தது குளத்துக்கு. சுவாமி சொல்லும்போது அவர் திருமேனியிலே அறவங்கள் பின்னி இருக்கின்றன, அறவம் பாம்பு, திருமேனியிலே பாம்புகள் பின்னி இருக்கின்றன. ஆகவே அங்கு சுவாமிக்கு பொருந்துகின்றது. அம்மைக்கு உள்ள பொருத்தத்தை முதலில் சொல்லி அப்பனுக்கு உள்ள பொருத்தத்தை அடுத்து சொல்கின்றார். முதல்ல பைங்குவளை கார்மலர், குவளையினுடைய கருமை நிறம் அம்மையின் நிறம், செங்கமல பைம்போதால் இல்லையா அது சுவாமியினுடைய சிவந்த நிறம். அடுத்து அங்கம் குறுகினத்தால் அழகிய நீர்வாழ் பறவை குளத்துக்கு, அங்கத்திலே வளையர்கள் அணிய பெற்றிருத்தல் அம்மைக்கு. பின்னும் அறவம் பின்னி எழுகின்ற அலைகளின் ஒளி குளத்துக்கு, பின்னி இருக்கின்ற அறவங்கள் பெருமானுக்கு. பின்னும் அறவம் அந்த நீர்ல இருக்கு, சுவாமிக்கும் சுவாமியிடத்திலும் பின்னும் அறவம் இருக்குது. அப்போ அந்த குளம் சுவாமியை நினைவூட்டுகிறது. இன்னும் அறவத்தால் தங்கன் மலன் கழுவுவார் வந்து சார்தலினார், தம் கண், தங்கண் என்பதை தம் கண் என்று பிரித்து, கண் என்பது இடப்பொருளை உணர்த்தும் ஏழாம் வெற்றுமை உருபு. தம் கண் என்றால் தம்மிடத்து, தம்மிடத்து மலம் கழுவுவார். இங்கு மலம் என்பது உடலின் மீது உள்ள அந்த மாசுகளை குறிக்கும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் அதுக்கு நாம பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா புண்ணிய தீர்த்தங்களிலே அந்த அளவுக்கு தான் நம்ம புண்ணிய தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லும் பொழுது மற்ற சாதாரண ஆறு அல்லது நீர்நிலைகள் அல்லது வீட்டிலோ நீராடி விட்டு அதன் பிறகு புண்ணிய தீர்த்தத்தை நீராடுவது ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள். ஏன்னா அதிக அளவு உடலிலே மாசுகளை வைத்துக் கொண்டு நீராடக்கூடாது. எப்பவும் உடல்ல கொஞ்சம் வந்து வேர்வை இருக்கும், கொஞ்சம் மாசுகள் காற்றினால படிஞ்சிருக்கும், அந்த அளவு தான். அந்த அளவுக்கு தான் இங்க மலம் என்பதற்கு நம்ம பொருள் கொள்ள வேண்டும். தம் கண் தம்மிடத்து மலம் கழுவுவார் வந்து சார்தறினால், தங்கள் உடலில் உள்ள மாசுக்களை போக்க விரும்புபவர்கள் இந்த குளத்தை வந்து சார்கின்றார்கள். அதுபோல ஆன்மாக்கள் தங்கள் அறிவை பிடித்துள்ள மும்மல மாசுகளை அதை நீக்க விரும்பும் ஆன்மாக்கள் அம்மையப்பனை வந்து சார்கின்றார்கள். ஆகவே மலத்தை நீக்க வேண்டியவர்கள் இந்த திருக்குளத்தையும் சார்கின்றார்கள், உடல் மலத்தை நீக்க வேண்டியவர்கள் திருக்குளத்தை சார்கின்றார்கள், அறிவை பிடித்துள்ள மலத்தை நீக்க வேண்டியவர்கள் அம்மையப்பனை சார்கின்றார்கள். ஆகவே மல நீக்கத்தை இந்த திருக்குளமும் செய்கின்றது அம்மையப்பனை போல. ஆகவே இது அம்மையப்பனாகவே விளங்குகின்றது. தங்கன் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். ஆக இத்தனை ஒற்றுமைகளும் இருப்பதனால் இந்த திருக்குளம் எப்படி விளங்குகிறது? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடு அப்படி விளங்குகிறது என்று சொன்னார். இந்த பொங்கு மடுவில் ஆகவே இது அம்மையப்பனே அல்லவா? ஆகவே அம்மையப்பன் திருவடியே சார்வதாக, அந்த உமையொரு பாகன் திருவடியே நாம் சார்கின்றோம் இந்த திருக்குளத்துல நீராடுனா. ஆகவே எங்கள் இறைவியையும் எம் இறைவனையும் ஒத்து பொருந்திய நீர் நிறைந்த பொய்கையிலே பாய்ந்து பாய்ந்து புகை, புகை பாய்ந்து பாய்ந்துன்னு இருக்குது இல்லையா, பாய்ந்து பாய்ந்து புகை. ஆகவே அம்மையப்பனையே கண்டுகொண்டோம் என்றால் அந்த திருவடியில எப்படி பாய்ந்து சென்று நீராடுவோம்? அத மாதிரி பாய்ந்து பாய்ந்து இதுதான் அம்மையப்பன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அந்த அன்பின் உந்துதலினாலே பாய்ந்து பாய்ந்து அதிலே புகுந்து தாவி தாவி புகுதலாலே, புகை என்றால் புகுவதனால், புகுவதனால் ஒளி எழுகின்றது. என்னன்னா நம் சங்கம் சிலம்ப, சங்கம் என்பது சங்கினாலான வளையல்கள், சங்கினால வளையல்கள் அணிந்திருப்பார்கள் இல்லையா, சங்கினால் செய்த வளையல்கள் சங்கம் சிலம்ப. நம் கை வளையல்கள் ஒழிக்கவும் சிலம்பு கலந்தார்ப்ப, காலிலே விளங்குகின்ற சிலம்புகளும் மகளிர் காலிலே அணிகின்ற ஆபரணம் சிலம்பு இல்லையா, சிலம்புகள் அவ் ஒளியோடு கை வளையர்கள் ஒளியோடு பாதத்திலே உள்ள சிலம்பொழியும் சேர்ந்து அதுவும் ஒழிக்கின்றது. கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடு, தாமரை மலர்களால் பொழிந்து விளங்கும் பொய்கையிலே குதித்து நீராடுவோமாக என்று அருமையாக இந்த திருப்பாடலானது எப்படி அந்த தடாகம் அம்மையப்பராகவே விளங்குகின்றது என்பதை அங்கே உருவ ஒற்றுமைகளில், அதோடு மட்டுமல்லாமல் சொல்லணி என்ற ஒரு முறையினை கையாண்டு ஒரே சொல்லே குலத்துக்கு பொருந்தது மாதிரியான பொருளையும் தருகின்றது, அம்மையப்பருக்கு பொருந்தது மாதிரியான பொருளையும் தருகின்றது என்ற முறையிலே பாடி மிக மிக நமக்கு ஒரு சிவ பேரின்பத்தினை விளைவிக்கின்றார்கள் வாதவுரடிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் உள்ள பொருள் நலன்களை சிவநதியிலே தோய்ந்த நம்முடைய சீரிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக, ஒரு உன்னதமான வெளிப்பாடாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டி உபகரித்ததனாலே அந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நலம் பயக்கும். செய்கையினாலும் ஒத்திருக்கின்றன, தோற்றத்தினால் மட்டுமல்ல செய்கையிலும் ஒத்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னார் எம்பெருமான், அவர் தீட்சை வழங்கக்கூடியவர் இல்லையா, ஆகவே அந்த தீட்சைக்கும் பொருந்தும்படியாக பைங்குவளை கார்மல என்று சொல்லும்போது குவளை அதை கண்ணிற்கு உவமையாக சொல்வார்கள். ஆகவே அந்த குவளையானது பெருமாட்டியின் கண்களையும் குறித்து நயன தீட்சையை குறிப்பாக உணர்த்தும் என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஏன்னா அந்த திருநோக்கமே வந்து மலப்பிணிப்பை ஒடுக்கும். எப்படின்னா பாம்பினால் தீண்டப்பட்டவனை அந்த கருடோகம் பாவனை செய்வதிலே வல்ல ஒரு மருத்துவனானவன் அவன் நோக்குவதனாலே அந்த விடமானது அந்த நோயாளியின் உடம்பிலிருந்து நீக்கப்படும். அது மாதிரி குருவானவர் அவர் திருவுளம் கணிந்து நோக்குகின்ற அந்த திருப்பார்வை அதே நயன தீட்சையாக, அந்த பார்வையே நயன தீட்சையாக அமைந்து, இதை சச்சு தீட்சை என்றும் சொல்வார்கள், நயன தீட்சையாக அமைந்து சீடனின் பாச பிணிப்பை போக்கிவிடும். ஆகையினாலே அந்த குவளையை சொன்னதனால அது கண்ணை குறித்து நயன தீட்சையை குறிப்பாக உணர்த்துகின்றது. அதை வந்து பெரிய புராணத்திலே கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொள் கபாலியாரே என்று, இது வந்து நாவுக்கரச பெருமான் தேவார் பெரிய புராணத்துல வந்து அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி, அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி என்று பெரிய புராணத்திலே சொல்லப்படும். அந்த அருள் திரு நோக்கம் அதன் அயனதிக்கை. அப்பர் பெருமான் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் போல் கபாலியாரே என்று சொல்வார். ஆக அங்கன் அரசை என்று பின்னாலே ஒரு திருப்பாடலே சொல்லுவார். ஆக செங்கமல பைம்போது என்று சொல்லும் பொழுது அது மானச தீட்சையை குறிப்பதாக பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். மானச தீட்சை என்பது ஆசிரியன் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே பாவிக்கின்றார். என்னவென்றால் சீடனுடைய இதய கமலத்திலே புகுந்து சீடனுடைய அறிவை வாங்கி தம்முடைய இதய கமலத்திலே அதை கலந்ததாக கொண்டு பின் அவன்பால் அந்த தம்முடைய ஞானத்தை அந்த சிவஞானத்தை அந்த சீடனிடத்திலே நிலைப்படுத்துதல், அது மானச தீட்சை என்று விளக்கம் தருகின்றார் பண்டிதமணி அவர்கள். அது தாமரையானது உள்ளத்திற்கு ஓமையாக சொல்லப்படும், கோளை கண்ணுக்கு சொல்ற மாதிரி. அதனால தாமரையினால மானச தீட்சை குறிக்கப்படுவதாக கொள்கின்றார். இப்படி மனதினால சிந்தித்து வந்து தீட்சை வழங்குதலுக்கு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமை என்ன செய்கிறது, தன் சினையை நினைத்த அளவில் காப்பது போல பாவனையினாலே காப்பதா. இதுக்கும் அப்பர் பெருமான் தேவார திருவாக்கு, பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று ஒரு திருத்தாண்டகம் திருவாவூர் திருத்தாண்டத்திலே வரும். பாவித்தானை என்பதுக்கு பாவிக்கப்படுவானே என்று பொருள் சொல்வது ஒரு முறை. ஏன்னா சீடனானவன் தன்னை சிவமாக பாவிப்பார், சிவோகம் பாவனை செய்வார். ஆகவே சிவம் சீடரால் பாவிக்கப்படுகிறார்னு பொருள் வரும். ஆனா சிவமும் சீடர் பொருட்டு ஒரு பாவனை செய்வார், சிவமும் ஒரு பாவனை செய்வார். அதுதான் உங்க குருவாக இருந்து சிவம் வந்து என்ன பண்றார், இந்த சீடனுடைய பாசம் நீங்கன்னு மனதினால பாவனை செய்வார். இந்த ஆன்மா சிவமாகட்டும், தானாகட்டும், சிவமாகட்டும், நான் சிவம் என்று சீடன் பாவிப்பது சிவோகம் பாவனை. ஞானாசிரியராகிய சிவம் இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு பாவிப்பார், அது சிவோயம் என்று சொல்லப்படும். சிவோகம் சொல்ற மாதிரி இது சிவோயம், அயம் என்ற சொல் வடமொழியிலே இது என்று பொருள்படும். அயம் என்பது இது, நமக்கு அயம்னா அந்த இங்கிலீஷ்ல உள்ள அயம், அயம் ய பாய், அதுதான் நமக்கு அந்த அயம் தான் நமக்கு பழக்கம். ஆனா சமஸ்கிருதத்துல அயம் என்பது ஒரு சொல், அது இதுன்னு பொருள்படும். இதுனா இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு ஞானாசிரியர் திருவுள்ளம் பற்றணும், தம்முடைய திருவுள்ளத்துல அவர் ஞானாசிரியர் அப்படி சிந்திக்கணும், இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு சிந்திக்கணும், அதான் சிவோயம் என்பது. சிவோயம் இந்த செய்தி மாபாடியத்திலே சொல்லப்பட்டுள்ளது, மாபாடியத்திலே சொல்லப்பட்டது. ஆகவே பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சிவமாக வேண்டும் என்று பெருமானே பாவிக்கின்றார். சிவோயம் என்ற அந்த பாவனையை நாம் அங்க கொள்ளலாம். அங்கம் குறுகினம் என்பது அந்த திருக்கரத்திலே அணிந்துள்ள வளையர்களை குறிக்கின்றது அல்லவா. ஆகவே திருக்கரத்தாலே சீடனுடைய தலையை தொட்டு செய்யக்கூடிய பரிச தீட்சையை குறிப்பதாக ஒரு குறிப்பு புலப்படுகின்றது என்று சொல்கின்றார். பரிச தீட்சை என்பது பறவையானது தன்னுடைய சினையினை சிறகால் தழுவி அந்த பரிசத்தினாலே அதை காப்பது போல என்று சொல்வார். இதை ஹஸ்தமஸ்தக சயோகம் என்பார். ஹஸ்தம் என்பது கரம். ஞானாசிரியர் தன்னுடைய திருக்கரத்தினாலே சீடனுடைய தலை மத்தியை தொடுகின்றார். இதனாலும் சீடனுடைய மலப்பிணிப்பு கெடுகின்றது.
6: குரு முதல்வர் நமசிவாய மூர்த்திகளிடத்திலே இந்த நயன திசை, மானச திசை, பரித திசை இது போன்ற திசைகளை எல்லாம் பெற்று அதனால் தாம் பெற்ற பெயர்களை எல்லாம் அந்த குரு முதல்வரின் நேரடி சீடர்களாகிய தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்களும் அம்பலவான தேசிகர் அவர்களும் பாடியுள்ளார். பண்டார சாத்திரங்களிலே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இயற்றியுள்ள சாத்திரம் உபதேச பகுருடை என்பது. அம்பலவான தேசிகர் இயற்றியுள்ள சாத்திரங்களில் ஒன்று சித்தாந்த பகுருடை என்பது. இந்த உபதேச பகுருடையிலும் சரி, சித்தாந்த பகுருடையிலும் சரி, நமசிவாய மூர்த்திகள் தமக்கு செய்த அந்த தீட்சைகளையும் அதனால் தாம் பெற்ற அந்த பாச நீக்கம் சிவப்பேராகிய பயன்களையும் மிக அருமையாக பாடியுள்ளார்கள் ரெண்டு ஆசிரியர் மூர்த்திகளும். பின்னும் அறவத்தால் வருது. அறவம் என்பது ஒளி, அந்த அலைகள் எழுப்பும் ஒளின்னு வருது இல்லையா, ஒளி என்பதனாலே அது வாசக தீட்சையை குறிக்கும். குருவானவர் உபதேசம் செய்கின்றார், அது ஒரு ஒளி தானே. ஒரு மந்திரோபதேசம் செய்கின்றார், அந்த மந்திர ஒளியை அவர் எழுப்புகின்றார் இல்லையா. ஆகவே அது வாசக தீட்சை. எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திருக்கின்றார்கள் பாருங்க. தீட்சை என்ற நோக்கிலே சிந்திக்கும் போது இத்தனை வகையான தீட்சைகள் அங்கு குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. அறவம் ஒளி, இது வாசக தீட்சையை குறிக்கும். வாசகமாவது திருவைந்தெழுத்தை உபதேசித்து நலம்புரிதல், வாசிகம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி மனம், வாக்கு, திருமேனி, கண் முதலியவற்றால் தீக்கை செய்து பாசத்தை ஒழிப்பவராகிய அந்த அம்மையப்பவராகிய தம்மிடத்து வந்து உயிர்கள் சாறுதலினால் அந்த உயிர்கள் மலப்பிடிப்பு நீங்க பெறுகின்றார்கள். தம் கண் மலம் கழுவுவார் வந்து சாறுதலினார். இத்தனை தீட்சைகள் மூலமாக இந்த பெருமான் மலத்தை நீக்க வல்லவர். ஆகவே மல நீக்கம் வேண்டுவோர் இந்த பெருமானை வந்து சார்கின்றார்கள் என்று அவ்வாறு பொருத்தி பொருக விளக்குகின்றார்கள். ஆக அம்மையை சொல்லி அப்பனை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பாடல்ல. அம்மைக்குரிய குவளை மலர், அப்புறம் அப்பனுக்குரிய தாமரை மலர், அம்மைக்குரிய கைவளையல், அப்புறம் அப்பனுக்குரிய அந்த ஆரவங்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அம்மையாகிய அருளை சார்ந்துதான் அப்பனாகிய சிவத்தோடு நாம கூட முடியும் என்ற அந்த முறைமையினை, சித்தாந்த முறைமையினை இங்கே காட்டியுள்ளார்கள். அதனாலதான் திருக்கோயிலே சொல்லும் பொழுது அம்மையை சொல்லி அம்மை உடனாகி அப்பன் என்று சொல்லக்கூடிய வழக்கம். இதனாலே இப்படி எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை எத்தனை பொருள் வளங்களை இந்த திருப்பாடல் உடையதாக இருக்கிறதோ அது நாம வழிபாட்டை செய்து செய்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு கிடைத்து வரும்.
4: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in anbarnda neyargale neengal ketkavirppadu திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு காதார் குழையாட. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த திருப்பாடல் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்வாடி அப்பொருள் ஆமாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடல் இதை இசையோடு பாட கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ஒவ்வொரு பாடலுமே அப்படித்தான். 20 திருப்பாடல்களையும் 20 வெவ்வேறு மெட்டுகளிலே அருமையாக பாடியிருப்பார்கள். அந்த நீராடும் போது எவையெல்லாம் சேர்ந்து ஆடுகின்றன என்று சொல்லும் பொழுது உடலினுடைய ஒவ்வொரு அவயவமும் வழிபாட்டிற்கே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்பது குறிப்பு. ஏன்னா ஒவ்வொரு அவயவத்தை சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு அவயவத்திலே அணியப்பெற்றுள்ள அணிகலன்களை சொல்லும் போது அந்த அவயவமும் சேர்ந்து குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே உடலிலே அணியப்பெற்ற அணிகலன்களும் அந்த அணிகலன்கள் பொருந்தியுள்ள அவயவங்களும் எல்லாமாக சேர்ந்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் எம்பெருமானிடத்திலே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்ற ஒரு உன்னதமான கருத்திலே இருக்கின்றது இந்த திருப்பாடல். சித்தாந்த நோக்கோடு நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் அணிகளுங்கும் போது அது உடமை. ஒவ்வொரு அவயமும் சொல்லும்போது உடல் இல்லையா, உடல் அசைதுன்னா உள்ள அந்த உயிர் அசைகின்றது. அப்போ அந்த உடல் பொருள் ஆவி மூன்றையும் பெருமானிடத்திலே அர்ப்பணித்தல் என்ற ஒரு உயரிய நோக்கிலே இந்த திருப்பாடல் விளங்குகின்றது. காதார் குழையாட, காதிலே அணியப்பெற்ற குழை அதாவது தோடுகள் ஆடுகின்றன நீராடும் போது தோடுகள் ஆடுகின்றன. பைம்பூன் கலனாட, உடம்பில் அணியப்பெற்ற பிற அழகிய அணிகலன்கள் எல்லாம் அவையும் ஆடுகின்றன. கோதை குழலாட, குழல் கோதையாட என்று மாற்றி வைத்துக் கொள்ளலாம். குழல் என்பது கூந்தல், குழல். ஆக பெண்களுக்கு இந்த கூந்தலை குழல் அதாவது கூந்தல் என்பார்கள், ஆண்களுக்கு குஞ்சி என்பார்கள் இந்த தலைமுடியினை. ஆக குழல் கோதையாட, குழல் என்பது கூந்தல், கூந்தலிலே அணிந்த மாலைகள், கோதை என்பது மாலை, கூந்தலில் அணிந்த மாலைகள் ஆட. வண்டின் குழாமாட, மாலை ஆடும்போது அந்த மாலையை நாடி வருகின்ற வண்டுகளும் அந்த மாலையை ஆடுகின்ற முறையிலே இவையும் அங்குமிங்குமாக அசைந்து ஆடுகின்றன. இப்படி காதில் அணியப்பெற்ற குழைகளும் ஏனைய அவயவங்களில் அணியப்பெற்ற ஆபரணங்களும் கூந்தலில் அணியப்பெற்ற மாலை அதை நாடி வரும் வண்டுகள் இவையெல்லாம் அசைந்து ஆடும்படிக்கு என்ன செய்கின்றோம் என்றால் இந்த குளிர்ந்த நீரிலே மூழ்கி ஆடுகின்றோம். சீத புனலாடி. ஆக புனல் என்பது குளிர்ந்துதான் இருக்கும். அதுவும் அந்த மார்கழி நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே இல்லையா, அது இன்னும் ரொம்ப சிறப்பாக அது குளிர்ந்திருக்கும். ஆகவே சீத புனலாடி, சிற்றம்பலம்பாடி, உன் கடல் பாடி என்று சொன்ன சிற்றம்பலத்திலே நடனமாடக்கூடிய அந்த திருவடியை பாடி, அந்த ஞான சபையை புகழ்ந்து பாடி, வேத பொருள் பாடி, வேதத்தின் பொருள் அமைந்த புகழ் பாடல்களை பாடி, அப்பொருள் ஆமா பாடி, இறைவனே வேதத்தின் பொருளாக விளங்குதலையும் பாடி. அப்பொருள் ஆமா பாடி என்பதை அப்பொருள் ஆமாறு பாடி, பொருள் பண்ணும் போது ஒரு ரூனா சேர்த்துக்கணும், ஒரு ரூ ஆமாறு, அப்பொருள் ஆமாறு பாடி, ஆமாறுனா ஆகியிருக்கும்படி வேதத்தின் பொருளை பாட வேண்டும். அந்த வேதத்தின் பொருளாக சிவபெருமானே விளங்கியிருக்கின்ற பாங்கினையும் பாட வேண்டும். சோதி திறம்பாடி ஒளிவடிவாக உள்ள பரம்பொருளின் புகழை பாடி, சூழ்கொன்றை தார்பாடி அந்த பரம்பொருள் சுற்றி அணிந்த கொன்றை மலர் மாலையை புகழ்ந்து பாடி, ஆதி திறம்பாடி அந்தம் ஆமாறு பாடி. ஆதி திறம்பாடி அப்பெருமான் எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கின்ற முறைமையை பாடி, அந்தம் ஆமா பாடி அந்தம் ஆமாறு பாடி, எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் அந்த பெருமானே இருக்கின்ற தன்மையையும் பாடி. முதலாகவும் வந்தா இருக்கின்றான், முடிவாகவும் வந்தான் இருக்கின்றான். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடு. மிக அருமையான சித்தாந்த மனம், சித்தாந்த மனம் மேலோங்கி விளங்கக்கூடிய ஒரு அருமையான தொடர். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த, வேறு வேறு பிறவிகளிலே நம்மை செலுத்தி, மனித பிறவின்னு ஒரு பிறவியில செலுத்தினாலும் கூட வேறு வேறு அனுபவங்களிலே வேறு வேறு சிந்தனைகளிலே செலுத்தி, சிவனரின்னு வந்தாலும் அந்த வழிபாடுகளிலும் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. வழிபாடு வழிபாடு தேர்ந்தெடுத்த வழிபாட்டு முறையிலும் ஆக அந்த மாதிரி பல்வேறு பிறவி பேதங்களிலே பல்வேறு வழிபாட்டு பேதங்களிலே நம்மை செலுத்தி வளர்த்து பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி பக்குவ முதிர்ச்சியிலே இந்த பிறவி கடல் என்று நம்மை எடுத்த என்னை இப்பவத்திற் சேரா வகை எடுத்து என்பார் அருளஞ்சு சிவம். பக்குவ முதிர்ச்சியிலே எடுக்கின்றார். ஆக பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை வளையனணிந்த திருக்கைகளை உடையவர் அங்கம் குறுகினத்தால் என்று முந்தைய திருப்பாடலே சொன்னார் இல்லையா. பெய்வளை வளையனணிந்த கைகளுடைய உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி. ஏன்னா நம்மளை இப்படி பிறவியில் செலுத்தி பக்குவப்படுத்தி வளர்த்து பிறகு பிறவியிலிருந்து எடுத்தல் ஆகிய செயலை தன் சக்தியிடத்திலிருந்து தான் செய்கின்றான் பெருமான், தன் சக்தியினால்தான் செய்கின்றான். ஆகவே அது அம்மையின் செயலாக இங்கே கூறப்பட்டது. அப்படி நம்மை வளர்த்து எடுத்த உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி நீராடுவோமாக. பாருங்க, அம்மையை விட்டுவிட்டு அப்பனை வழிபடுதல் என்பது திருவாசகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுல் நீ இருத்தின்னு அதுக்கு மேல ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை இல்லையா. அப்பர் பெருமானும் வந்து மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி என்று இணைத்தே பாடியுள்ளார். இதுதான் நம்ம சைவ மரபு. அப்படி அருமையாக சொன்னார். இப்போ வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி என்று சொன்னதனுடைய கருத்து என்ன பார்க்கும். வேத பொருள் பாடினா வேதத்தினுடைய பொருளாக சிவம் தானே இருக்கின்றார். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். வேத பொருள் பாடினாலே வேத பொருளா இருக்கின்ற சிவத்தை பாடின்னு முடிஞ்சு போயிருத. அதுக்கு மேலையும் அப்பொருள் ஆமா பாடின்னு ஏன் சொல்லணும், அப்பொருள் ஆமா பாடினே அப்படின்னு சொல்லும்போது அது அருமையா விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் நம்முடைய பண்டிதமணி அவர்கள். வேத பொருள் பாடி என்பது மறைப்பொருளை இசைத்தமிழாக இசை இயைத்து பாடியமை பற்றி. வேதத்தின் பொருளை இசைத்தமிழ்ல பாடுகின்றார். அதாவது வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு பிரிவு இருக்கின்றது. இதுல ஞானகாண்டம் தான் வேதாந்தம்னு சொல்லப்படும். அதை உபநிடதம் என்றும் சொல்வார்கள். உபநிடதங்கள் நிறைய உள்ளன. நான்கு வேதங்களிலும் சேர்த்து நிறைய உபநிடதங்கள் உள்ளன. அவற்றிலே ஒன்று கேன உபநிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேனோபனிடதத்திலே ஒரு கதை வருகின்றது. என்னவென்றால், தேவர்கள் ஒரு சமயத்துல தம்மையே பரம்பொருளாக கருதி அவர்கள் செருக்கு கொண்டு வாழ்ந்தார்கள். அப்போது பரம்பொருள் ஒரு இயக்க உரு கொண்டு வந்தது. அந்த இயக்க உரு கொண்டு வந்த பரம்பொருள் ஒரு சிறு துரும்பை வந்து வைத்தது அந்த தேவர்கள் முன்னால. உடனே அக்னி பகவான் அந்த இயக்கனால் வைக்கப்பட்ட சிறு துரும்பை தாம் எரித்து சாம்பலாக்கி விட்டு தாமே முதன்மை வாய்ந்தவர்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அது சிறு துரும்பு தான், அதை கூட அக்னி பகவானால் என்ன செய்ய முடியல, எரிக்க முடியவில்லை. வாயு பகவான் என்ன பண்ணார், தான் சுழற்றி அடித்து அந்த துரும்பை பறந்து போக செய்வோன்னு அவரும் முயற்சி பண்ணார். சிறு துரும்பு தான், அசைக்க முடியல வாயுவாலையும். அதே மாதிரி இந்திரன் என்ன இவர்களால் முடியலையே, அப்போ இது சிறு துரும்பு சொல்லக்கூடாது, இதை வைத்தவனையும் சாதாரணமானவன் நினைக்க முடியாது, இதை வைத்தவன் யாராக இருப்பான்னு சொல்லி இந்திரன் வந்து திகைத்து போய் யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் உமையன்னை தரிசனம் கொடுத்து சொல்கின்றார், இங்கே வந்த இந்த இயக்கன் பரம்பொருள் சிவபரம்பொருள். ஆகவே சிவபரம்பொருளுடைய ஆற்றல் இருக்குமே என்றால் ஒரு சிறு துரும்பு கூட தலைமை வாய்ந்த பொருளாக விளங்கும். அந்த பெருமானின் ஆற்றல் உங்களிடம் பதிந்திருப்பதனால தான் நீங்களும் இந்த பதவிகளில் இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, ஒரு சிறு துரும்பிடம் அவனுடைய சக்தி பதிமையானால் அந்த சிறு துரும்பும் கூட மிகச்சிறந்த நிலைக்கு அது மிகச்சிறந்த நிலையிலே விளங்கும். ஆகவே அந்த துரும்பின் பெருமைக்கு அந்த துரும்பு காரணம் அல்ல அல்லவா? அல்லது நீங்களும் அந்த துரும்பை போலத்தான் இந்த சக்தி பதிந்ததனால் இந்த ஸ்தானங்களிலே இருந்து வருகின்றீர்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கும் மூலம் இந்த சிவபெருமானே என்று உணர்த்தினார். ஆனா அந்த இடத்துல சிவபெருமான் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை, பரம்பொருள் என்று பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த பரம்பொருள் சிவபெருமானே என்று ஆகமங்களின் மூலம் தெரிய வேண்டும். ஆகவே வேதங்களின் மூலம் என்ன பரம்பொருள் ஒன்று இருக்கிறது என்று உணர்ந்து ஆகமங்களின் மூலம் அந்த பரம்பொருள் சிவபெருமானே, அதான் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாறு பாடி என்று சொன்னால் ஆகமத்தை உணர்ந்து அந்த பொருளாக அந்த பரம்பொருளாக சிவபெருமான் விளங்குவதை பாடி. வேதத்திலே சொன்ன பரபிரமமாக யார் விளங்குகின்றார் என்று சொன்னால் சிவபெருமானே விளங்குகின்றார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட பரபிரமத்தை துதித்து அந்த பரபிரமமாக சிவபெருமானே விளங்குகின்ற பாங்கினையும் துதித்து என்று பொருள் பண்ணுகின்றார். ஏனென்றால் வேதமானது பிற பிற தேவர்களையும் கூட ஆங்காங்கு பிரம்மம் என்ற சொல்லாலே துதித்திருந்தாலும் அவையெல்லாம் உபச்சாரம். ஏன்னா அந்த பரம்பொருளின் சக்தி அவர்கள் மாட்டு பதிந்திருப்பதனாலே என்ன உபச்சாரமாக அவர்கள் அங்கு துதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். துரும்பு கூட பெருமை அடைந்துள்ளது. விரும்பும் பெரும்புளியூர் எம்பிரான் மேவில் எம்பிரான் அருள் மேவில் சிறு துரும்பும் படைத்தளிக்கும் அகிலாண்ட தொகுதியையே என்று குமரகுரு சுவாமியில் பாடியுள்ளார். சிவசக்தியானது ஒரு சிறு துரும்பிடத்திலே பதிந்து விளங்கினால் அந்த சிறு துரும்பும் கூட என்ன பண்ணுமா, இந்த அகிலாண்ட தொகுதியையே படைத்து காத்து அளிக்குமா, ஐந்தொழி செய்யுமா? ஆகையினாலே காரண கடவுளரை கண்டு வியக்காமல் அவர்களையும் செலுத்தக்கூடிய சிவபெரும்பொருளையே வியந்து போற்ற வேண்டும் என்று குமரகுரு சுவாமிகள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். ஆகையினாலே வேதத்திலே சொல்லப்படுகின்ற பரம்பொருளை போற்றி அந்த பரம்பொருளாக விளங்குவது சிவபெருமானே என்று ஆகமத்தை சார்ந்த உணர்ந்து போற்ற வேண்டும் என்பது கருத்து. சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்பதில் அந்த கருத்து இன்னும் அழகாக விளக்கப்படுகின்றது. சோதி என்பது ஒளிமயமான பொருள், இங்க ஒளி என்பது ஞானம், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்றுதான் தொடங்குகின்றது திருவம்பாவையே இல்லையா. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று தாய்மான சுவாமிகளும் அந்த சோதியினுடைய பிரகாசத்தை சொல்லி பாடுகின்றார். ஆகவே இங்கு சோதி என்பது அந்த சிவஞானம், அது சோதி என்பதனாலே ஞானமயமான பொருள் என்ற ஒரு பொது பொருள் கிடைக்கிறது. எங்கும் பறந்திருக்கின்ற பேரறிவு பொருள் சோதி என்பதனால பேரறிவு பொருள் என்று அந்த பொது பெயர் தான் பெறப்படுது. சிவங்கிறது பெறப்படல, சோதின்னா சோதிமயமான பொருள் அதாவது பேரறிவு பொருள். அந்த பேரறிவு பொருளாக இருப்பது யாரு என்று சொன்னால் அப்போ அந்த திருவிளையாட மாலையை அடுத்து குறிப்பிடுகின்றார். சூழ் கொன்றை தார்பாடி, அந்த கொன்றை வேந்தன் தான், கொன்றை வேந்தன் தான் சோதிமயமாக இருப்பவன். தன்னுடைய சுரூப நிலையிலே அப்படி பேரறிவு பிளம்பாக இருப்பவன் யாருன்னா நமக்காக தடத்த திருமேனி கொண்டு எழுந்தொழி வந்துள்ளானே இல்லையா, அந்த சோதி தான் நமக்காக தடத்த திருமேனி கொண்டு சிவபெருமானாக எழுந்து அருளியுள்ளான். இந்த சோதி தான் அப்படி எழுந்தருளி வந்துள்ளது. அப்போ நான் தடத்த திருமேனி தான் நமக்கு உணரக்கூடிய அடையாளம். இப்படி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று அந்த திரு அடையாளங்களை சொல்லியே பாடினார். உனக்கு இந்த பாலை கொடுத்தவர் யார் என்று கேட்ட கேள்விக்கு இல்லையா, வீட்டிற்கு வந்து போனவர் யாருன்னு பையன்கிட்ட கேட்டா பையன் வந்து போனவருடைய அடையாளங்களை சொல்லி

இல்லையா? பல பரம்பு பல கடவுளர்கள் பேசப்படுகின்றார்களே, திருவுருவம் தாங்கி பல தேவர்கள் இருக்கின்றார்களே இல்லையா, இவர்களுள் யாரை வந்து அந்த சோதிமயமான பரம்பொருள்னு சொல்லுவது என்று சொன்னால், கொன்றைய மாலை அணிந்தவனைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நாமரூபமற்ற பரம்பொருள் தான் இவ்வாறு கொன்றை மாலை சூடி திருச்சடையிலே கங்கை ஆற்றினை ஏந்தி அரவத்தோடும் முக்கண்களோடும் நான்கு தோள்களோடும் நீலகண்டத்தோடும் உமையன்னை ஒரு பாகத்திலே கொண்டு ரிஷப வாகனத்திலே எழுந்தொழு வருகின்றார்கள். இது அந்த சோதிமயமான பரம்பொருளின் தடத்த நிலை. ஆகையினாலே இந்த சிவபெருமான் தான் அந்த சோதி, கொன்றை வேந்தன் தான் அந்த சோதிமயமாக இருக்கிறான். அதனால தான் சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி என்றான். அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சேக்ரா சுவாமிகளும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டார். அழகில் சோதிமயமாக இருக்கின்ற அந்த சொருபனில் இருக்கின்ற பெருமான் தான் தடத்த திருமேனி தாங்கி அம்பலத்திலே திருநடனம் செய்கின்றான். ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி எந்த பொருள் தோண்ட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பொருளின் தோற்றம் சிவபெருமான் சங்கல்பத்தினால்தான் அந்த தோற்றம் நிகழ்கின்றது. இந்த பொருள் தோன்றட்டும்னு சிவபெருமான் திருவுள்ளத்தில் சங்கல்பம் கொள்ளணும். ஏன்னா ஒரு விதை முளைக்கணும்னா இந்த மண்ணில் விதை இருக்கணும் இல்லையா? அந்த மண் என்ன செய்யணும்? குளிர வேண்டும். வித்துண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் என்று மெய்கண்டார் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் முதல்ல சித்தாந்த சாஸ்திரத்தை இந்த செய்தியை புரிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும். அந்த முயற்சியோட கேட்போம். ஆனால் புரிந்து கொண்ட பிறகு சித்தாந்த சாஸ்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட பிறகு அதை தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் என்றால் அது மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய உயர்வும் அவர் நம் மீது வைத்திருக்கின்ற பரம் கருணையும் ரொம்ப அழகாக புலப்படும். அந்த நோக்கோடு திருமுறைகளை ஓதி வந்தால் அதை விட சிறந்த அனுபவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக மெய்கண்டார் சொல்லியிருக்கின்றார். அது நம்ம சிவஞான சுவாமிகள் உரை எழுதியிருப்பதனால நமக்கு நல்லா நன்றாக விளங்குகிறது. அதை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் வகுப்பாக இந்த தூத்துக்குடி மாநகரம் போன்ற சிறந்த நகரங்களிலெல்லாம் பல வகுப்புகள் வைத்து நடத்தி பல சிறந்த நூல்களை வெளியிட்டு நமக்கெல்லாம் தெரியும்படி விளக்கியிருக்கின்றார். அதனால தான் நாமெல்லாம் இன்று சிந்திக்க முடிகின்றது. அருமையாக சொல்லியிருக்கிறார் மெய்கண்டார், நிலத்தில் விதை இருக்கிறது, அது எப்போ முளைக்கும்? அந்த நிலம் குளிர்ந்த போது இந்த விதையானது முளைக்கும். அதுதான் விதை முளைப்பதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம். அதை மாதிரி சிவபெருமானுடைய அருள் நிறைவுக்குள்ளே, சிவபெருமானுடைய அருட்சக்தியின் நிறைவுக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ள விதை அடங்கியிருக்க மாதிரி, நிலத்துக்குள்ள அந்த விதை அடங்கியிருக்கிற மாதிரி சிவபெருமானுடைய அந்த சக்திக்குள்ளே, சிவசக்திக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கியிருக்கின்றது. நிலத்துக்குள்ளே அடங்கியிருக்கின்ற விதை அந்த நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது. நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது. அதுபோல சிவசக்திக்குள் அடங்கியிருக்கின்ற அந்த முதற் காரணம், அந்த சிவசக்தி சங்கல்பித்த போது காரிய உலகங்களை தோற்றுவிக்கிறது. சிவசக்தி சங்கல்பம் கொள்ளணும். சங்கல்பம்னா என்ன? நினைத்தல். சிவசக்தி திருவுள்ள நினைக்கணும். இந்த முதல் காரண மாயையிலிருந்து இன்னென்ன மாதிரி உலகங்கள், இன்னென்ன மாதிரி உடம்புகள், பூவன போகங்கள் எல்லாம் தோன்றட்டும் அப்படின்னு சிவசக்தி நினைக்கும் போதுதான் அந்த சிவசக்திக்குள்ள அடங்கி இருக்கிற மாயையிலிருந்து இந்த உலகங்கள்லாம், விதையிலிருந்து செடி தோன்றுவது மாதிரி அந்த முதல் காரணத்து மாயையிலிருந்து உலகங்கள் உடல்கள் எல்லாம் தோன்றும். அவனுடைய சங்கல்பத்தினால தான் அத்தனையும் என்று அருமையாக சொன்னான். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை என்று சொல்லி சிவஞான சித்தியாரில் அருமையாக சொல்லியிருப்பார். ஆகவே இப்படி உலக தோற்றத்துக்கே இந்த சிவம் தான் காரணமா இருக்குது. சிவபெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் உலகம் தோன்றுகிறது. அது மாதிரி சிவ சங்கல்பம், சிவ சங்கல்பம் வரும்போது தோன்றிய உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று அவர் சங்கல்பம் கொள்ளும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. சிவசக்தியாகிய அம்மையை ஆயிரம் திருநாமங்களால் போற்றி துதிக்கக்கூடிய ஒரு வடமொழி தோத்திரம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம தோத்திரம் என்பது. அதில் அம்மையை ஆயிரம் திருநாமங்களால் போற்றியுள்ளார்கள். அதில் ஒரு திருநாமத்தில் எப்படி போற்றுகின்றார்கள் சொன்னால், இந்த கண் இமைகளை என்ன மூடி திறப்பது மாதிரி, என்ன அது எப்படி எளிய செயல், அது மாதிரி சகல புவனங்களையும் தோற்றுவிக்கின்றாள், ஒடுக்குகின்றாள். கண் இமைகளை மூடி திறப்பது போல் சகல புவனங்களையும் தோற்றுவித்தும் ஒடுக்கவும் செய்கின்ற பெருமாட்டிக்கு வணக்கம் என்று ஒரு நாமம் சொல்கின்றது. அதை மாதிரி அந்த சிவசக்தியினுடைய சங்கல்பத்தினால்தான் மாயையிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. உயிர்கள் இளைப்பாற வேண்டும், உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று நினைத்தால் போதும் உலகங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. நினைத்தாலே போதும், வேறு எதுவும் உங்கள் கல்விகரணங்களை கொண்டு முயன்று எதுவும் செய்ய வேணும்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் சுவாமியினுடைய எண்ணத்துக்கே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த ஆதியமாகவும் இருக்கின்றார், அந்தமாகவும் அவர் தான் இருக்கின்றார். தமக்கு ஆதி அந்தம் இல்லாதவர், தமக்கு தோற்ற ஒடுக்க

0: இல்லாதவர், ஆனால் உலகங்களின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் அவர்தான் ஆதாரமா இருக்கிறார். அதனால ஆதி திறம்பாடி, அந்தம் ஆமா பாடி. இந்த அந்தம் ஆமா பாடி என்பதையும் அந்தம் ஆமாறு பாடி என்று கொள்ள வேண்டும். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த என்பதை விளக்கின. பல பல வேதப்பட்ட பிறவிகளிலேயும் பல வேதப்பட்ட அனுபவங்களிலும் செலுத்தி வளர்த்து அப்புறம் பக்குவம் வந்த சமயத்திலே பிறவிக்கடலிருந்து எடுத்து ஆட்கொள்ளக்கூடிய பெய்வளையின் பாதத்திறம்பாடியினுடைய திருவடியினுடைய அந்த வல்லமையை பாடி நாம் ஆடுவோமாக என்பது இந்த பாடலுடைய கருத்தாக உள்ளது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: வடிவுடை மழுவேந்தி என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் புறநீர்மை. தலம் திருக்கூடலையாற்றூர். சுந்தரர் கூடலையாற்றூருக்கு செல்லாமல் திருமுதுகுன்றம் நோக்கி செல்லலானார். அப்போது சிவபெருமான் வழியிடையே ஓர் அந்தணராக நிற்க அவரை கண்டு சுந்தரர் முதுகுண்டத்துக்கு வழியாது என்று வினவினார். கூடலையாற்றூர் வழியாக செல்ல வேண்டும் என்று பெருமான் வழிகாட்டினார். சுந்தரர் கூடலையாற்றூரை அணுகியவுடன் பெருமான் மறைந்தருளினார். அந்த அதிசயம் உணர்ந்து இத்திருப்பதிகம் பாடினார். இப்பதிகத்தை பண்ணோடு பாடினால் வினை பற்று அறும் என்பது திண்ணம்.

Thank you.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 38வது திருப்பதிகம் திருவேசரவு திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சுட்டறிவு ஒழித்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது மோகனமாகிய முல்லைப்பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

பட்டி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம்

குவி முளையால் கூறாவென் நீராடி, கூறாவென் நீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர், ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையாரே அடியேனின் ஓங்கையில் சூழ்

விடையானே விரி பொழி சூழ் பெருந்துறையாயடியேன் நான் விடையானே விரி பொழில் சூழ் பெரு

ஓம் நம சிவாய். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மதுரையிலிருந்த மாணிக்கவல்லி என்னும் கணிகையின் மகள் இதுவரை மகள் இருவர், அவங்க வந்து மதுரையில் இருந்தார்கள் அந்த ரெண்டு மண்களும். அந்த மண்களுடைய தாயி மாணிக்கவல்லின்னு வேறாம். அவர்கள் வரலாற்று சீகாழித்தி புராணத்தில் கண்ணீர் கரைச்சிருக்கிறதால நடுகிறார். அதனால சீகாழித்தி புராணம்னு தனியா பாடியிருக்கிறாங்க. அது சோபரா சுவாமிகள், துறமங்கலம் சோபரா சுவாமிகள் அதுல வரலாறு வருகிறாரு. அதுக்கு மேல யாதவ வேந்தருக்கு ஒரு வணக்கம் சொல்றாரு. யாதவ வேந்தருக்கு ஒரு வணக்கம் சொல்றாரு. யாதவன்னா இந்த இடையர் போனாருன்னு சொல்லுவோம்ல, அந்த பக்கத்துல வந்தவர். அவர் அரசராக இருந்திருக்கிறார், அரசராக இருந்திருக்கிறாரு. அப்படி அரசராக இருந்தவர் பண்டை காலத்தில் நாராயண நகரத்தில் அரசு உள்ளவர். நாராயண நகரம் ஒரு நகரம், அதுல அரசு உள்ளவர். திருக்காலத்தினால ஒரு அடியாறு வேடம் கொண்டு சென்று இத்தல விஷயங்களை கூறி இவரை ஆட்கொண்டு பணிபுரியும்படி கட்டளையிட்டு மறைந்தருள்ளார். இவர் அங்கனவே இத்தலத்திற்குரிய பல வகைப்படியும் நலமுறை புரிந்து திருமூர்த்தி வச்சனர். இதை போனத்துள்ள விடசங்கம சுருக்கத்தாலும் செலஞ்சி முதலியவற்றின் முற்கரை சுருக்கத்தின் 63 செய்யும் முதலியவற்றாலும் அறியலாம். அது இடுவாடை குளிரி போதியன போது போய் கொண்டாட யாதவனும் சீரழகம் கொய்ய திரும்பி வந்து நைவாடை தாரழகம் கூட தடவியே பேரவனன் வந்தாடை குண்டல் வருவித்தார் ஆரென்ன தந்தாரை சொல்லி தாழ்வோற்றி என்றாய் தலமேதன கையிலை சங்கமானா முன்னை நலமேவ பண்ண நடந்தேன் உலகில் இரும்பெல்லாம் கூட்டன் திரளவாதம் செய்து அரும்பொன் அரும்பொன் அடையதன் ஆக்கி திரும்ப வந்தன் கோபுரங்கள் மண்டபங்கள் கோயில் வளமேது மாபுரங்குள் வீதி மணித்தேர்கள் சோபனங்களாக திருப்பணி ஒன்று அத்தந்தி அத்த அந்தத்திலே அவனை யோக கதவு திறந்து உட்கொண்டோம் என்று காலத்தினாதர் உலாவிலே சொல்கிறார். திருக்காலத்தினாதர் உலா நல்ல கண்ணி கண்ணியா ரொம்ப திருக்காலத்தினாதர் உலா. இதை பாருங்க, சீரழகம் கொய்ய திரும்பி வந்த நெய்வாட தாரகம் கூட தடவியே பேரவன வந்தாடை கூந்தல் வருவித்தாரான தந்தாரை மானக்கஞ்சார நாயனாருடைய மகளுக்கு மகளுடைய கூந்தலை கொடுக்க மறுபடி திருப்பி வளர இந்த மாதிரி ஒரு செலவ அந்த மாதிரி வரலாறு அங்கும் இருந்திருக்கு. அது அந்த யாதவகந்தருடைய காலத்துல அப்படி வரலாறு நடந்திருக்கு. தந்தாரை வருவித்தாரன்னா தந்தாரை சொல்ல வரை தாழ் போச்சு என்றாய் தலைமே ஜனக்கையிலே சங்கமானா முன்னை நான் கைலையிலிருந்து வந்த சங்கம்னு சுவாமி சொல்லி அது அந்த யாதவ வந்துருக்கேன் நலமேவ பண்ண நடந்து உனக்கு நன்மை உண்டாவதற்காக நான் வந்தேன் உலகில் இரும்பெல்லாம் கூட்டந்து ரதவாதம் செய்து வீட்டில் இருக்கிற இரும்பெல்லாம் பொறுக்கி போடுன்னு சொல்லி இரும்பெல்லாம் பொறுக்கி போட சொல்லி அதெல்லாம் தங்கமாக்கி கொடுத்து நீ நமக்கு கோபுரத்தை கட்டு மண்டபத்தை கட்டு அப்படின்னு இரும்பெல்லாம் தங்கமாக்கி கொடுத்து ரதவாதம் செய்யும். இப்ப நமக்கெல்லாம் அது மாதிரி பண்ணி கொடுத்தா பண்ண மாட்டோமா? நல்லா செய்யும்ல என் பொண்ணனே அப்படித்தான் இருந்தா தம்மை சுவாமி தங்கத்திலே எடுந்துள்ள பண்ணி பூஜை பண்ணு நினைச்சாடா சாமியை. சாமி தங்கம் தான், தங்கத்தை தங்கத்தில் எடுந்துள்ள பண்ணி தங்கத்தை தங்கத்தில் எடுந்துள்ள பண்ணி பூஜை பண்ணு நினைச்சுக்கிட்டே இருந்தா அது வர்ற பணம் பூரா அடியாருக்கு சாப்பாடு கூடவே செய்யா போச்சா. அதனால கவலைப்பட்டு இருந்தா ஒரு நாள் சாமி போனாரு, எல்லா சாமியாரும் சாப்பிட்டு போனாங்க. இந்த சாமியார் சாப்பிடல, சென்னையிலே உட்காந்துருக்காரு. அந்த வேலைக்கார பெண்கள் வந்து கூப்பிட்டாக வந்து சாமி சாப்பிடு சொன்னான். நான் சாப்பிட மாட்டேன், உங்க தலைவி இங்க வளர்ச்சி விடுனாரு. அவர் தலைவி உள்ள இருந்தா வந்தா சாமியை கும்பிட்டா உனக்கு என்ன கவலை என்னாரு? இந்த மாதிரி சாமி தங்கத்தில் எழுந்தாலும் உனக்கு தங்க வாங்க முடியல. அப்பவே தங்கம் கராய்க்கிறதுக்கு வருவோம், இன்னைக்கு தங்கம் கராய்க்குமா? அரைனாரே அந்த ஈயம் பித்தளை இதெல்லாம் கொண்டு வந்து போடுனாரு, அதெல்லாம் கொண்டு வந்து போட்டா அதுல கொஞ்சம் மூடிய தூங்கினாரு. தூவி இதெல்லாம் ராத்திரி நெருப்புல போட்டு வச்சது காலையில் எடுத்து பாரு, எல்லாம் தங்கமா இருக்கு, நீ நினைச்ச மாதிரி சாமி தங்கத்துல பண்ணிக்கலாம்னாரு. அப்படின்னு சொன்னோம்னா அவளுக்கு சந்தோஷம், சாமி நீங்க இருந்தது காலையில போலாமே அப்படின்னு அந்த அம்மா சொன்னா. அந்த பொண்ணனையாளுங்கிறவ, ஐயோ இந்த வீட்டுக்காரி காணாமல் தேடுவா, மீனாட்சி காணாமல் தேடுவா சொல்லாம வந்துட்டு போன கூட வீட்டுல வச்சு வந்துட்டு அதனால நான் போய் அப்படின்னு போறப்பட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா காலையிலே பார்த்தா எல்லாம் தங்கமாறுச்சு. அப்புறம் தங்கத்துல சாமி இருந்தா பொண்ணான்னு ரதவாதம் செய்த படல கூட திருவிளையாடு போராட்டத்தில் வரும். அது மாதிரி இவருக்கு தீர்வு விட்டுருக்காரு. காருக்கு அந்த யாதவர்கள் இருந்ததுக்கு இது இரும்ப தங்கமாச்சு இரும்பு பொண்ணானா போய் அதன் பிறகு அவரை வந்து அந்த பொருளை வச்சு சாமிக்கு கோபுரம் மண்டபம் மற்ற ஆலய சிறப்புகள் எல்லாம் நிறைய அந்த யாதவ வேந்தர் செய்திருக்கிறார். அது அந்த யாதவ வேந்தருக்கு ஒரு தோற்றம். எப்படி தோற்றம்னா சிவபெருமான் ஒரு கடி இல்லாது, சிவபெருமான் கடி இல்லாது, அது உங்களுக்கு விதியும் இல்லை கடியும் இல்லை, நமக்கு மாதிரி ஒரு கடி இல்லாது கடி இல்லாது. கடிதனை ஒன்றையும் காண்கின்றையும் தந்த வேணுமுருகான் சொல்றாரு அலங்காரத்தில் அருமது. அது மாதிரி சிவபெருமான் கதி இல்லாரு, அவன் அடைய வேண்டிய கதி ஒன்றும் இல்லை. அவன் தான் கதியாக எல்லாரும் அடைவாரு, அவனுக்கா எல்லாரும் கதியாக அடைவார்னா அவன் அடைய வேண்டிய கதி ஒன்றும் இல்லாமல் கதி இல்லாத கதியிலி கதியிலி திருவாதகம் கதியிலி திருவாதகம் ஆகையினாலே கதியிலி போர் கல்லாலினும் கேள்வதும் தான் கல்வர். கதி இல்லாதவனை போல மரநலில் குடியிருந்தான் அது சிவபெருமான்.

0: உரியோர்கள். முன்னாளில் இறைய வந்தால் இனிது அடைந்த உரியோர்கள். முன்னே சிவபெருமானை பற்றி பண்ணி திருவடியை சேர்ந்த அந்த வைகிடியார்களுக்கும் பின்னாளில் அன்னவற்றை பெறலுற்ற வெற்றியோ, பின்னாளிலே அந்த திருவுருளை பெறுவதற்காக தவஞ்சுகின்ற தன்மையுடையவர்களாகிய அடியார்கள். அப்பாலும் அடிதார்ந்த அந்த நினைப்பாக அந்த பாட்டை பாட்டார். இந்நாளில் பெருகின்றோர் எனஞ்சியோர் இடத்தோர், முன்னே இருந்தவருக்கு பின்னாலே பெருகின்றவர்களுக்கு இப்ப இருக்கிற முற்காலத்தில் இருக்க
1: முடியாது. எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார், அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன்பாரே வைத்தார்க்கு அடியேன், குருவாரூர் பறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருநெனி திருந்து வார்க்கடியேன், முடிநீர் பூஜ்யம் முடிவருக்கும் அடியேன், அப்பாவுக்கு அடிதாழ்ந்த அடியாருக்கு அடியேன், ஆரூரம் ஆரூரில் அம்மாவுக்கு ஆடே அவசியம் அல்லவா. அதனால அடியார் வணக்கத்தையும் மேலே ஞானாசிரியர் தமிழாசிரியர் இந்த நூலை மொழிபெயர்த்து வடமொழியின் நூலை வடநூலை மொழிபெயர்த்து கொடுத்த பாபுராணியர் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுகிறார். இப்படி போத்தர பகுதி கடைக்குள்ள போது முடியாது இருக்கும். இது ஒரு பெரிய நூல், பெரிய சித்தாந்த நூல். முதல்ல அதிர்ஷ்டம் தீர்த்த யாத்திரை விட்ட அத்தியாயம் தொடர்ந்து அதையினாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிவநூல்களை கேட்க அளவில்லாத புண்ணியம் பண்ணியிருக்கவும் அந்த புண்ணியத்திலே நம்மையும் பகு உள்ள வைத்த திருவருக்கு வணக்கத்தை சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி கருப்பத்தூரி பெறவாதே, கணக்க பாடோ துழலாதே, திருப்பூர் பாட தருபூரியே, சிறக்க பாலே தருள்வாயே, பரப்பட்டாரு புரியோனே, பரத்த பாலே கனியோனே, திருக்கேவர் புரியோனே, ஜோலி உலகம் எல்லாம் பார்வதி
2: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: அகிலாண்டேஸ்வரி சம்பியருடைய பெருந்தன்மையினாலே திருக்காலத்தி புராணத்திலே திருவாத ஊரடிகள் தோற்ற முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர்களுக்கும் சிவபெருமானுக்கும் வித்தியாசம் ரொம்ப, அளவில்லாத வித்தியாசம். வித்தியாசம் ரொம்பன்னு சொல்றதோட பொருத்தமல்ல, அளவில்லாத வித்தியாசம். அவன் இறங்கி வந்து ஆண்டாருடைய உயிர்கள் அவனை அடைய முடியாது. அவனே இறங்கி வந்து அந்த உயிருக்கு புத்தியை தந்து பக்தியை தந்து ஆண்டாருடைய உயிர்களாக அவனை காணுதல் அறிவு, அடைதல் அறிவு, பக்தி செய்து

0: அவராலே வந்து ஆழ்வடைகிறோம். அவரே இறங்கி வந்து எடிவந்து இருந்து இறங்கி என்னறிய இன்னொருவாறு உடிவந்தான் உள்ளத்தையும் உள்ளே உண்டு. அதனால உயிர்களுக்கு தகுதியே கிடையாது, சிவனை அடைவதற்கு தகுதியே கிடையாது. அதுக்கு அறிவு சிற்றறிவு சிறுதொழில் கீழான தொழில் அற்பப்பொருளை பெரிதாக எண்ணி உலகத்திலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து மறுபடியும் அற்பப்பொருளிலேயே உழந்து உறப்பது உயிர்கள். பொய்யாய செல்வத்தே புக்கழிஞர் ஆள்வோரும் மெய்யாக்கரிலே கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆகியே அம்பலவா என்ற அந்த மெய்யார் மரடிக்கே செல்வதாய் போல் தூண்டி என்கிறார் அல்லவா. அதனாலே இப்படி அற்பப்பொருளையே பெரிய பொருளாக எண்ணி அதிலேயே அழுந்தி அழுந்தி அழுந்தி அழுந்தி அதன் மூலமாக வினையை ஈட்டி ஈட்டி அந்த வினையின் மூலமாக பிறவியை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு பிறவி ஆன்மா. அப்படிப்பட்ட மோசமான ஆன்மாக்களுக்கும் தேவரான் இறங்கி வந்து அவன் எல்லை இல்லாத தன்மையினாலே கீழே இறங்கி வந்து எம்மையும் ஒரு பொருளாக எண்ணி நம்மையும் ஒரு பொருளாக எண்ணி அது அதுதான் கடைசி வச்சா நம்மையும் ஒரு பொருளாக்கி நம்மையும் நம்ம இங்கே அவன் இங்கே நம்மையும் ஒரு பொருளாக்கி அந்த விவாதத்தை வாக்கி உங்களை என்ன சொல்றியப்பா ஒவ்வொரு சொல்லையும் நின்று பார்த்தா நின்று பார்த்தாக்கான் தெரியும். இன்னைக்கான போயிட்டு தெரியாது, இன்னைக்கான போயிட்டு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கான போயிட்டு தான் நடந்ததை விட நின்று பார்க்கறது இல்லை. நின்று பார்த்தா சுவைத்து பார்த்தா அவனங்கே நாம இங்கே யாவருக்கும் மேலாம் அடையில் ஆட்சி உடையான் யாவருக்கும் கீழானியனை ஆட்கொண்டு யாவரும் பெரியா இவருக்கு வைத்தாய்க்கும் என்பது நான் வசதியின் செய்யும் வகை என்பது திருவண்ணா. அவையினாலே எல்லை இல்லாத உண்மையினாலே இறங்கி வந்து ஆண்டு ஓடுகிறார், இறங்கி வந்து ஆண்டு ஓடுகிறார். அவன் இறங்கவே வேண்டியதில்லை, இறங்கவே வேண்டியதில்லை. ஆனா அவன் இறங்கி வரலன்னா அவனுக்கு தான் என்ன வேலை, நம்மளை விட்டு அவளுக்கு வேலை, நம்மளை விட்டுட்டு வேலையை செய்கிறார். அதனால அழகில்லாத கருணையினாலே கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனாலே தகுதி இல்லாதவர்களாக இருக்கிற நம்மை வந்து ஆண்டு கொள்வார். அந்த தகுதி இல்லாத நம்மை ஆண்டு கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான் என்றால் தந்திரன் என்ன செய்கிறான் என்றால் அழகில்லாத தகுதி உடைய ஒரு ஆடக்குக்காரன் தகுதியே இல்லாத நம்மை ஆண்டு கொள்வதற்கு நம்மை நேராக அவன் ஆண்டு கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. அவன் என்ன பண்றான், நல்ல தகுதியுடைய ஆளை தனக்கு பக்கத்துல இருந்த ஆளை இங்க வர செய்து, தனக்கு பக்கத்துல இருந்த ஆளை இங்க போய்க்கு வர செய்து அவரை ஆண்டு கொள்வது உபச்சாரமாக ஆண்டு கொள்வது உபச்சாரமாக ஆண்டு கொண்டு அந்த ஆள் மூலமாக நம்ம பிடிக்கலாம். இதான் உண்மையே. இப்ப நம்ம பிடிச்சிருக்கிறான்னா மாணிக்கவாசன் மூலமா நம்ம பிடிச்சிருக்கிறான், ஞானசம்பந்தன் மூலமா நம்ம பிடிச்சிருக்கிறோம். அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அவன் மூலமா அவரின் மூலமாக நம்மை பிடிக்கிறார். அவர்களுக்கு நமக்கு அவனுக்கு நடுவில் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு அவனுக்கும் நடுவில் இருக்கிறாங்க. நடுவில் இருப்பதனால நம்ம டச்சு பண்ணி அனுபவிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பாவம் அப்பா இதையும் நீ ஏற்றுக்கொள்ள இருந்து நம்ம அவர்கிட்ட காட்டி கொடுக்கிறாங்க அந்த நாள். அதனாலே இப்படி அவன் ஆண்டு உள்ளுகின்ற ஒரு செயலை பார்த்த அதிசயமா இருக்கும். அவன் உயிர்களுக்கு அபிஷேகின்ற முறையை பார்த்த அதிசயமா இருக்கும். அது சைவத்துலதான் இந்த மாதிரி இத்தனை வகையான தொகைகளும் முறைகளும் அவன் கிருவையும் அவன் ஆண்டு கொள்ளுகின்ற அந்த செயல்பாடுகளும் பார்த்த ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கும். எல்லாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையாக ஆண்டு கொள்ளுகிறார், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையாக எப்பதும் தன்மையும் எவ்வொரு தரமும் அப்பரிசதனால் ஆண்டு கொள்ளுகிறார். எப்பதும் தன்மையும் எவ்வொரு தரமையும் அப்பரிசதனால் ஆண்டு என்ன ஆகியப்பா எதனாலே யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அந்த தன்மையிலே போய் ஆண்டு கொள்வது ஓடு கொடுக்குறானா ஓட்ட கொண்டு வச்சு அவனை கடைக்கு வச்சுட்டு வந்து அம்பலத்துக்கு கொண்டு வந்து வழக்கு போட்டு ஆண்டு கொள்ளுது. ஓடு கொடுக்குறாங்களுக்கு கோவணம் கொடுக்குறாரா இருக்காரு, கோவணம் கொடுக்காட்ட கோவணத்தையே கொண்டு போய் கொடுக்கும், கோவணத்தையே கொண்டு போய் கொடுத்தா அவரை வீதிக்கு கொண்டு வந்து ஊர்ல நிறுத்தி நடுவில் நிறுத்தி தராசு நிறுத்துவாங்க, தராசு நிறுத்துவாங்க. அதனால யார் யார் எப்பதும் தன்மை எவ்வளவு தரமா அப்பரிசதனால் ஆண்டு கொண்டது யார் யார் எந்த துறையிலே எந்த முறையிலே எந்த மார்க்கத்தில் இருக்கிறார்களோ அந்த மார்க்கத்திலே இவன் சென்று அவர்களே ஆண்டு கொண்டு இப்படி ஆண்டு கொள்ளுகின்ற முறையிலே எல்லாரையும் ஆண்டு கொண்டது ஒரு முறை, மாணிக்கவாதர் ஆண்டு கொண்டது தனி முறை, மாணிக்கவாதர் ஆண்டு கொண்டது போல வேற யாரையும் அவன் ஆண்டு கொள்ளவில்லை. பள்ளமடை அன்புடைய வாத ஊரம், பள்ளமடை அன்புடைய வாத ஊரம் பாட்டினால் அருள் பெற்றோர் அடையர்கள் உண்டு, பாட்டினால் அருள் பெற்றோர் அடையர்கள் வெள்ளந்தா கடையான இவருக்கு செய்த மேன்மை போல் யாருக்கும் இயவில்லை. உள்ள நிறை சிவஞானம் வழிந்து பொங்கி உயர்ந்த திரு வாசகமாய் வந்ததம்மா. கள்ளமான உடையாருக்கு அரியதாகும், காதலுக்கும் அன்பருக்கு எளியதாமே என்பது இந்த வாதம் ஒரு வள்ளல் வர உள்ளது. அதனாலே இப்படி எல்லாரையும் ஆண்டு கொண்டது ஒருமுறை என்னை வேறே கொள்ளப்படாதே செந்தூராய் போல் தூம்பிக்கிறார் அல்லவா. அதுபோல இவரே தனியாக வந்து இவரை தனிப்பட்ட முறையிலே ஸ்பெஷலாக ஆண்டு கொண்டார். தனி செல் இவரை ஆண்டு கொண்டது போல யாரையும் ஆடவில்லை. அது என்ன ஆண்டு கொண்டார் என்றால், எல்லாரும் வரும்போது என்னவாகுவான்னா இன்னாரும் தெரியாது. யாரு இங்க இருக்கிற அந்த அரியவருக்கு வந்திருக்கிறேன் யாருன்னு தெரியாது. யாரோ ஜாமியார் வந்திருக்கிறாருன்னு இவர்கள் அவருக்கு பணி செய்ய அவன் வந்து சிக்கல் பண்ண திகைக்க வைக்க வழக்கு போட அப்புறம் ஊர்ல கூட்டத்தை போட இப்படி எல்லாம் பண்ணி திகைச்சு சிந்தாடி போய் அவரை கடைசியில காட்டுவான் நான் தாண்டான். இவருக்கு அப்படி இல்லை, கண்ட உடனே அழுதாரு அப்படின்னு இது பரவு. அவர் யாரை நினைச்சிருந்தாரோ எப்படி நினைச்சிருந்தாரோ அந்த வடிவத்திலே வந்தார். வேதாகம சென்னையில் விளைபொருள் அவையதன் வேதமாகி படக்கருத்து இருப்பிடி அவளுக்கு நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரனும் வருவது பொழுதாமாலே என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அந்த வகையிலே வந்தார். அதே இந்த வாத ஒரு வள்ளல் சொல்லுது நூலு, மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து, மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து பேசுவார் அவ்வவரை திகைக்க வைத்து பின்னவரை தெரிய வைப்பார். மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வரை திகைக்க வைத்து சின்னவரை தெரிய வைப்பான். ஏற்றானா வாதவூர் முனிவருக்கு திகைக்காமல் சிவஞானம் எடுத்து வைப்பான். ஏற்றானா வாதவூர் முனிவருக்கு திகைக்காமல் முதல்லே திகைப்பை நீக்கி விட்டாரு. திகைக்க வைத்து மற்றவர்களை எல்லாம் ஆண்டு கொண்டாரு, இவரை முதல்லயே திகைக்காம முதல்லயே தெரிய வச்சுட்டார். ஏற்றானா வாதவூர் முனிவருக்கு திகைக்காமல் சிவஞானம் எடுத்து வைப்பான். மாற்றம் அது தெரிந்தீரே, மாற்றம் அது தெரிந்தீரே, இவர் பெற்ற ஞானத்தின் வகைதன்னாரு. மாற்றம் அது தெரிந்தீரே, மற்றவர்களுக்கு இவருக்கு மாற்றம் அது தெரிந்தீரே, இவர் பெற்ற ஞானத்தின் வகைதன்னாரு என்பது இந்த வாதவூர் வள்ளல்களும் சொல்லுவோம். அதனாலே அது உள்ளுகிற முறை பல வகையாக இருக்கும். பலவிதம் ஆசான் பாத மோதனம் தான் பொம்மை என்பது சிவஞான சித்தியாரு. பலவிதம் ஆசான் பாத மோதனம் தான் பொண்ணும் கடிநயன தருள் பெற்ற வாதகமானதும் என்பது சித்தியாரு. அப்படி பல வகையாக ஆண்டு கொள்ளுகிற அந்த முறையிலே மாணிக்கவாதர் ஆண்டு வந்தது நேராக ஆண்டு வந்தார். நேராக ஆண்டு வந்தார், நேராக ஆண்டு கொண்டுதான் உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டு எல்லாவரையும் உயர்ந்தது. அவன் எப்படி ஆண்டு கொண்டாலும் உயர்ந்ததுதான், அவன் எப்படி ஆண்டாலும் உயர்ந்ததுதான். சுரமங்க ஜோபராஜான் கூட இடத்துல சொல்றாரு, ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்து பாட்டு பாட வச்ச, அப்பசாமி சூளையை கொடுத்து பாட்டு பாட வச்ச, பரவாயில்ல நீ எது கொடுத்தாலும் சரி சூளையாவது எனக்கு கொடுத்து பாட வைக்கிறேன், சூளையாவது எனக்கு கொடுத்து பாட வைக்கிறேன். அது போல இப்படி அவன் எப்படி ஆண்டு கொண்டாரும் அது உயர்த்து உசத்திதான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனாலும் அவன் ஆகமத்திலே நான்காம் பாதத்திலே யோ ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட முப்பொருளாகிய வடிவசுராக உபதேசத்தோடு ஆண்டு கொண்டது மாணிக்கவாதர்தான். ஞானபாதத்தை முதலிலேயே உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டான். அதனாலதான் மற்றையவர்களை விட மாணிக்கவாசகர் உயர்ந்தவர், மற்றையவர்களை விட மாணிக்கவாசகர் உயர்ந்தவர். அதனாலே அவரை திருத்தொண்ட தொகையிலே சேர்க்கவில்லை, அதனாலே அவரை திருத்தொண்ட தொகையிலே சேர்க்கவில்லை. அருள் செய்யும் முரணதான் அநேகமாகும், அவற்றிலே மிக உயர்வு உபதேசம். நாள் போய் விடாமல் ஆறாறு நீரில் ஞானோபதேசம் அருள்வாய் என்பது இவரால் விளக்கிறுபோல், நாள் போய் விடாமல் ஆறாறு நீரில் ஞானோபதேசம் அருள்வாய் என்பது இவரால் விளக்கிறுபோல், அருள் செய்யும் முரணதான் அநேகமாகும், அற்பால் அவற்றொரு வல்லமும் ஆதிமான்பு கேட்பான் இது அழகில்லை, அழகில்லை கிடக்காது. அது சொல்றாரு அருள் செய்யும் மரணதான் அநேகமாக அவற்றிலே மிக உயர்வு உபதேசம் தான். அருளுருவான் தேவிக்கும் திருநந்திக்கும் அகத்தியருக்கும் உபதேசம் செய்து வைத்தான். அருளுருவான் வாதவூர் முனிவருக்கும் அந்த முறை உபதேசம் செய்து வைத்தான். அந்த வரிசையில் கேட்டுட்டார், யார் வரிசையில பார்வதி வரிசையில அகிலாண்டேஸ்வரி வரிசையில் அகிலாண்டே உபதேசம் பண்ணார்களா அந்த முறையில் அந்த அந்த குரூப்பில் கேட்டு அந்த குரூப்பு அல்ல ஏ குரூப்பு உபதேசம் செய்து வைத்தான். அருளுருவா வாதவூர் முனிவருக்கு அந்த முறை உபதேசம் செய்து வைத்தார். திருளுருவான் திருத்தொண்ட தொகையிற்கானும் சேர்க்கவில்லை, இதனு தெரிந்து கொள்ளேன். பல பேர் கேட்கிறான் ஏன் திருத்தொண்ட தொகையில பாரு ஏன் சேர்க்கலா இருக்கிறார் மாணிக்கவாசகன். இன்னமும் உண்மையாக திருவாசகத்தையும் மாணிக்கவாசகம் புரிந்து கொண்டது திருவாசகத்தையும் இன்னைக்கு மதியம் இருக்கு திருவாசகத்துல பத்தி இருக்குது பயம் இல்லையே சொன்னேன். திருவாசகத்துல பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பயம் உள்ளவர்கள் இல்லை. எப்படி வந்தாலும் பாடலாம், எப்படி வந்தாலும் பண்ணலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. தவிர திருவாசகம் தனி சிறப்புடைய திருவாசகத்தை அனுபவிக்கிறவ ரொம்ப தாக்கமே அனுபவிக்கும். அது அதை எடுத்து சொல்றதா இல்லை, வேற அதை எடுத்து சொல்றதா இல்லை, அவா தெரிகிறவாறும் இல்லை. அது ரொம்ப கீழே கொண்டு வருவாங்க பரவாயில்ல, அதனாலே அது கூட்டம் செய்யுது. அது வேற ஆயினும் கூட அதனோட உண்மையை தெரிந்து கொள்ளது. திருவாசகம் எப்படிப்பட்டவ எப்படி வந்தது, சிவபெருமான் உபதேசித்த மந்திரம் திருவாசகமாக உள்ளது. முத்தி பஞ்சாக்கரன் தான் திருவாசகமே. சிவபெருமான் என்ன உபதேசம் பண்ணியதாக மாணிக்கவாசருக்கு முத்தி பஞ்சாக்கரன் சுக்கமாக ஐந்தெழுத்தின் சுக்கமாக ஐந்தெழுத்தின் சுற்றிய பாக வீக்க நீக்கி. இது ரொம்ப வரைபொழுது சுக்கமாக ஐந்தெழுத்தின் சுற்றிய பாக வீக்க நீக்கி மிஞ்ஞான விளை நிலத்து குறித்து போக்கு நீக்கி உட்புறம் விழா பூரண வடிவம் ஆக்கியனால் ஒரு தீபகம் போடுவது அந்த திருவிளையாடுவாங்க. உபதேசித்த வளத்திலே சூக்கமாக ஐந்தெழுத்தினை சுற்றிய வாத வீக்கணிக்கு விஞ்ஞான விளை நலத்து வைத்து போக்கு நீச்சி உட்புறம் விழா பூரண வடிவம் ஆக்கியனால் ஒரு தீபகம் போடுவது அண்ணல் என்பது திருவிளையாடுவாங்க. அதனாலே மாணிக்க வாசகரை தன்னை போல ஆக்கி தன்னை போலவே ஆக்கி உடனே ஆக்கி நவமாய சிந்துடன் அல்லுடன் நாமுடிந்து சிவமானவாடி செல்லேனும் கொட்டாமோ என்கிறார் அல்லவா. உடனே அப்பவே வேற எந்த பாக்கி வைக்கவே இல்லை. மற்ற அடியாருதான் பாக்கி இருந்துச்சு. ஒண்ணு செஞ்சிருப்பான், இன்னொன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு செஞ்சிருப்பான், இன்னொன்னு இன்னொரு இடத்துல போய் கேட்பாங்க கொடுப்பாரு. இங்கே ஒரு கேட்கவே இல்லை, எல்லாமே அவனே செஞ்சுட்டான். நல்ல ஞாபகம் வச்சுருவோம். திருப்பரும் முறையிலே கண்ட உடனே இவரு காணிக்கையை வச்சுட்டு அழுதாரு. வேற ஒண்ணும் இவரு கேட்கல, அழுதாரு. இவருக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் உடனே செஞ்சுட்டான். வேற எந்த வாக்கியும் கிடையாது. கொஞ்ச நாள் இது விட்டு வச்சிருந்தேன், நமக்காக கொஞ்ச நாளுங்க விட்டு வச்சிருந்தேன். அதுதான் பாக்கிய, அதுதான் அந்த ஏக்கத்துல தான் மற்ற திருவாசம் எல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டானே விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி எழுதுவான். ஆடுவாரு
1: நமக்காக
0: சித்திக்கும் மணி வார்த்தை இன்னும் வாழ் சித்திக்கும் மணி வார்த்தை இன்னும் நாள் திருச்செறியில் அருந்தவும் கை செம்பொன்னெல்லாம் கத்திப்பேர் அன்படித்து கவர்ந்து வேண்டும் பணியோடு பாட்டியனை ஒரு பங்கு தேற்றி முத்திக்கே உடுத்திடவும் புத்தை வாது முடித்திடவும் திரு உள்ளம் உண்ணம் மீது எச்சி தொண்டரை கருமம் சிறிதுண்டு இங்கே இருத்தி என உருக்கணம்தான் அடியர் விடும் என்பது திருவிளையாடுகிறான். அதனாலே இப்படி இந்த உயிரினெல்லாம் அப்பாவிகள் எல்லாம் வாடவேனே அதுக்கு இவனை வச்சுட்டு போனவன்னா இன்னும் கொஞ்சம் திருவாதகத்தை பாடுவான். அந்த திருவாதகெல்லாம் கிடைச்சுனா ஒரு புரியாதுங்கிற அதுதான் எல்லை இல்லாதவனால வச்சுட்டு போனேன். ஆனா அவர் என்ன சொல்றா தெரியுமா, இந்த மாணிக்க வாசகனை கூட்டிட்டு போட்டோம்னா பொய்யே இல்லாம போயிடும். அவர் சொல்லு மாணிக்க வாசகனை கூட்டிட்டு போட்டோம், உடனே கூட்டி போட்டா பொய்யே இல்லாம போதும். பொய் இல்லைன்னா உலகம் இருக்காது. இந்த உலகத்துக்கு எது வேதே பொய், உலகத்துக்கு வித்து பொய். பொய் இல்லைன்னா உலகம் இருக்காது. பொய்க்கு விதையாது இந்த மாணிக்க வாசகம். அதனால என்ன வச்சுட்டு போட்டா விச்சுக்கேடு பொய்க்காதாது என்று இங்கு நினைவித்தார். விச்சுக்கு விச்சுன்னா விதை, இந்த பொய்க்கு விதை இல்லாமல் போகக்கூடாது. இப்ப விவசாயம் பண்ற விதை தனியாரில்ல, அது ஒரு விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இங்கே நிறைவேற்றார். இதைக்கார் எல்லாரும் வந்து உங்களாடி இருந்தார். அச்சத்தாலே ஆட்டு விடுகின்ற ஆரோக்கியம் விஜத்தேவா என்ன வேதாரி என்பது திருத்ததலம். அதையினாலே இப்ப நம்முடைய நண்பகிருதி இந்த உலகம் ஆடுவதன் மீது உயிரெல்லாம் உருப்படியாக என்பதற்காக திருவாசகம் பாடுவது என்பதற்காக வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை அவர் தாங்க முடியாம பாடினார் திருவாசகம். அதனாலே எல்லாரையும் ஆண்டு கொண்டது ஒருவர மாணிக்கவாசகர் ஆண்டு கொண்டது மரத்துக்கடியிலிருந்து ஆண்டு கொண்டார். மாணிக்கவாசகரை மரத்துக்கடியிலிருந்து ஆண்டு கொண்டார். மற்ற நாயன்மார்கள் மரத்துக்கடியிலிருந்து ஆண்டதாக வரலாறு கிடையாது. வீட்டுக்கு போய் வம்புடுக்க அதை பண்ணி இதை பண்ணி என்னமோ பண்ணி ஆண்டு கொண்டான். ஆமா, இங்கு இவர் மாணிக்கவாசகர் மாத்திரம் மரத்து நடிகிலிருந்து ஆண்டு கொண்டார். என்ன காரணம், ஜனகாதிபதிகளுக்கு கல்லார மரத்துக்களிலிருந்து உபதேசம் பண்ணினான். ஜனகாதிபதிகளுக்கு கல்லார மரத்துக்களிலிருந்து உபதேசம் பண்ணினான். அகிலாண்டேந்திரிக்கு சம்பு மரத்துக்களிலிருந்து உபதேசம் பண்ணினான். மாணிக்கவாசகர் குருந்த மரத்திலிருந்து உபதேசம், குருந்த நிழலிலிருந்து உபதேசம் பண்ணினார். குருந்த நிழலிலிருந்து உபதேசம் பண்ணினார். ஐயா மரத்துக்களிலிருந்து உபதேசம் பண்ணா தெரியுமா, மரம் நிழல் தருவது, மரம் நிழல் தருவது. வீட்டுல இருக்கிற நிழலை நாம நிழல்னு சொல்றது கிடையாது. வீட்டுல இப்ப இதை நிழல்னு சொல்றது மர நிழலைத்தான் நிழல்னு சொல்றோம். ஏன் வெயில் அடிச்சு இப்படி நிழலுக்கு வாங்கோ எங்க சொல்லுவான், அந்த நிலத்தான் குறிப்பாக சொல்லுவோம். இதுல வீட்டை நிழல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, காங்கிரஸ் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறது. ஆக மர நிழலைத்தான் நிழல்னு சொல்றது. அது ஏன் அப்படி மாணிக்க வாங்குற ஆண்டு வந்தான், நிழல்ல இருந்து ஆண்டு வந்தான் என்றால் உயிர்களுக்கெல்லாம் நிழல் தருவதற்காக. நான் தான் நிழல் தருவேன், வெப்பமாகிய பிறவி வெப்பத்திலே அடைந்து கொண்டிருக்கிற உயிர்களே நீங்கள் எல்லாரும் நிழலுக்கு வாங்க, நான் தான் நிழலை கொடுக்கறவே. ஈசன் எந்தை எனையடி நீழலே என்று காட்டுவதற்குத்தான் அந்த குருந்தவர நிழலில் இருந்து ஆண்டு கொண்டார். குருந்தவார் உயிர்கள் திருப்பரும் முறையில் செடுமலர் குருந்த நேவியேசில் இருந்தவார் என் எசரார் நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவார் நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுள்ளே நின்று குருந்தவா கையிலே குதிரில் இதுதான் உதரா என்பருளாயே என்பது அறுப்பத்து கண்ணீரை தொடைத்தருளி. கண்ணீரை தொடைத்தருளி மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் கண்ணீரை தொடச்சி விட்டார். ஞான சம்பந்தருக்கு உமாதேவி தொடச்சி விட்டார். ஞான சம்பந்தருக்கு உமாதேவி தொடச்சி விட்டார். மாணிக்கவாசகர் அழுதாரு, ஞான சம்பந்தர் அழுதாரு. அவருக்கு உமாதேவி தொடச்சி விட்டா, இவரு சுவாமி தொடச்சி விட்டார், சிவபெருமான் தொடச்சி விட்டார். கண்ணீரை தொடைத்தருளி, கண்ணீரை திருவருளால் தொடைத்து நல்ல கருணையினால் திருநீரு பூசி. முதலிலேயே இந்த பாடத்தை எழுதுவோம், கண்ணீரை திருவருளால் தொடைத்து நல்ல கருணையினால் திருநீரு பூசி மேலா வண்ணமலர் பதமிரண்டு முடிமையை சூட்டி. வண்ணமலர் பதமிரண்டு நுடிநீர் சூட்டி மாணிக்க வாசகமாம் பயிரும் சூட்டி பன்னமைந்த பாரதிய அருளை செய்து பரமனார் திருவருளை நிறைய பெற்ற என்னறிய சிவானந்த வடிவமான இன்பமிகு வாதவும் மணியே ஓட்டி முதலிலேயே இந்த செயல் அத்தனையும் ஞான செயல் அத்தனைய செய்திருந்தார். அதற்கு மேலே அவர் நிழல்ல இருந்து ஆழ்ந்து கொண்ட அந்த குறிப்பு என்னன்னு கேட்ட, உயிர்கள் பரவியாகி வெப்பத்திலே உலர்ந்து விரிகிறது, அந்த வெப்பம் போக நிழலை கொடுப்பவன் நான் தான், அதுக்குதான் நிழல் இருந்து உதவிருந்த நிழல் இருந்து அந்த நிழல் எப்படி இருந்து தெரியுமா, மாதிரி வேளையும் மாலை மதியமும் வீசு தந்தலும் விருங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்பதை நிழல் தரும் குறுந்த நீழலில் இருந்து வாழ வளல் நிழல் தரும் குறுந்த நீழலில் இருந்து நித்தியம் அனித்தியம் லத்தி நித்தியம் அனித்தியம் லத்தி நித்தியம் என்றால் நிலையானது அனித்தியம் என்றால் நிலை இல்லாத உணர்த்தி பழமையால் உள்ள பாசத்தை விட்டு பழமையால் உள்ள எத்தனையோ கோடிகாரமா நமக்கும் ஆணவங்களுக்கும் சொல்றோம், ஆணவங்களுக்கும் நமக்கும் எத்தனையோ கோடிகாரமா சொல்றோம், ஆணவங்களுக்கும் நம்ம நாம வேறே இல்லைங்கிற மாதிரி எத்தனையோ காரணமா சொல்றோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் வயசுல பறக்காதான்னு பாக்கி அந்த மாதிரி பழக்கம் அப்படி சொல்ல முடியல. சில பேர்த்த ரொம்ப நெருங்கி பழகினவர நாங்க சகோதரங்க உடன் பிறக்கான்னு ஒண்ணுதான் உரப்பாணி நாங்க அந்த மாதிரி சொல்றவங்க சொல்லி முடியாதுங்க. ஒரு தாய் வயிற்றுக்குள்ள ஒரு வாய் வயிற்றுலதாங்க பிறக்கல, அது போல ஆணவம் வர அது தாய்மான சுவாமி சொன்னார், ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணபடி ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணபடி மின்ஞானத்து அணுவினோடு அத்துவிதம் சாருநாள் இருந்தாலும் என்று அடுத்த தாய்மார அத்தனை கோடி கால ஆணவரத்தோட அறியாமையிலே காலித்த ஆணவ கருவறையில் அருகற்ற கண்ணிலா குழவிய போல் கட்டுண்டிருந்த எமை வழியில் விட்டு என்பதும் தாய்மான வருவார். ஆகையினாலே நிழல்தரும் குறுந்த நீழலில் இருந்து நித்திய அனித்திய உணர்த்தி பழமையாய் உள்ள பாசத்தை விட்டு பதியினை சேர்ந்து காட்டி பழமையாய் உள்ள பாசத்தை விட்டு இந்த முத்திரை மாணிக்க வாசகருக்கும் காட்டினார், ஜனகாஜி முனிவருக்கும் காட்டினாரு, மாணிக்க வாசகர் சாமியை காணும்போது இந்த திருக்கோலத்துல தான் இருந்தார். இந்த கையில சிவஞான போதம், இந்த கையில சிவஞான போதவனும் சிறந்த அடையாளம், சிவஞான போதவனும் சிறந்த அடையாளம். அதே பழமையாய் உள்ள பாசத்தை விட்டு மும்மலம் வேறுபட்டுடைய மும்மலம் வேறுபட்டுடைய மொய்த்துயர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கும் உண்மையை துவாரகமான நஜி பொருவார், மும்மலம் வேறுபட்டுடைய மொய்த்துயர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கும் உண்மையை அதை நிழல் ஒரு பார்த்தீங்களா அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் சதுவரையே செம்மலை அழகுடன் சிந்தியாகரோ என்று தட்சிணாமூர்த்தி சொல்றோம். அதனாலே இப்படி நிழலரும் குறுந்த நிழலில் இருந்து நித்திய அனைத்தியம் வச்சு பழமையாய் உள்ள பாகத்தை விட்டு பரியினை சேர்ந்து காட்சி தளல்படு வெண்ணெய் என மனது உருக்கி தளல்படு வெண்ணெய் தளலிலே வெண்ணெயை விட்டா எப்படி இருக்கும் அதுபோல ஆயிட்டார் மாணிக்கவாசகர், நிராயுதிக்கியன் அருகிராயிருந்தாடி தளல்படு வெண்ணெய் என மனதுக்கி சத்திய ஞானத்தை தந்தார் நிழல் பல உயிர்க்கு வாதவூர் முனிவன் நித்தியமாகவே கொடுத்தார். நிழலிலே இருந்து அவருக்கு உதயம் பண்ணினார், அந்த நிழலே பல உயிருக்கு மாணிக்கவாசகர் கொடுத்து விட்டார். உயிரெல்லாம் திருவருளாகிய நிழலிலே இருங்கள் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தின் மூலமாக கொடுத்து விட்டார். அது நிறைய எழுதியிருக்கு, அந்த நிழலுக்கு விளக்கம் நிறைய எழுதியிருக்கு. அப்பன் சுவாமி வாடுறாரு, சுழலார் துயர்வயிறு சுழலார் துயர்வயிறு சுற்றிடும் போது அடித்தொண்ட சொன்னும் நிழலாவனவென்று நீங்காப்பறவி நிலைகெடுத்து கடலால் வினைகள் கலத்துவ காலவனம் கடந்த அழலால் உளியன கண்டு ஐயாரம் அடித்தவே. அது திரு பெரியபுராணத்துல பல பாடல்களிலே நிழலில் சேர்ந்தார் திருவடி நிழலிலே சேர்ந்தார் திருவடி நிழல்ல சேர்ந்தார் என்று பெரியபுராணத்தை சேர்க்கிறார் பாடுறார் நாயன்மார் கடைசியில திருவடி நிழல்ல சேர்ந்தார். நிழல் கொடுத்தான் வாத ஊர் முனிவன் நிழல் கொடுத்தான் வாத ஊர் முனிவன் நல்ல நித்தியமாய் பல உயிர்க்கு சிவனார் தந்த பழமை ஒரு சிவாதம பொருளை நல்ல பாட்டாக நமக்களித்தான் பயனதாக. அது என்ன அந்த வெப்பம் தெரியுமா, அழல் உருவும் பிறவியும் வெப்பம் போக அக்கினான் அம்பலத்தில் ஆடுகின்ற கலர் சிலம்பு பொருந்துகிறது வடியின் நூழல் கலந்தருட உதவினார் இவர் ஊர் இல்லை என்று அந்த நிழலுக்கு விளக்கம் இந்த வாதவூர் வள்ளல் என்கிற நூலிலே வருகிறது. அதனால இப்படி குறுந்தவர நிலையிலிருந்து உதயத்தை பண்ணினான். அப்படி உதயம் பண்ணியது என்னவென்று கேட்டால், நான் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞாபகம் உருவாய் என்றார் போல அதனால பதிவு சிவாச உண்மைகளை சொல்லி அதனால பசியையும் பாதத்தையும் பசுவையும் மறக்க செய்து பரியையே நினைக்க செய்தார். பதிவு சுவாச உபதேசத்தை செய்து அந்த பதிவு சுவாச உபதேசத்திலே பாசத்தையும் பசுவையும் மறக்க செய்து பல்லூரும் காணையும் தன் பசுவாக அறுத்தாரே எல்லோரும் இறந்தில்லை அம்பலத்தை கண்டேன் என்று சொல்கிறார் அல்லவா. அதனால உப்பொருளை உபதேசித்தான், உப்பொருளை உபதேசித்ததோடு அல்லாமல் பாசத்தையும் பசுவையும் மறக்க செய்து பாசத்தையும் பசுவையும் மறக்க செய்து பரியாக தன்னையே நினைக்க தன்னை நினைக்க தந்தான் பின்ன என்ன பெருமை தந்தான் அப்படிங்கிற ஒரு அகவல் வருகிறது. முன்னாடி ஒரு அளவு இருக்குது. தன்னை இன்னும் தகுதி தந்தார், தன்னை இன்னும் தகுதி, பின்ன என்ன பெருமை தந்தார், தன்னை இன்னும் தகுதி தந்தார், பின்ன என்ன பெருமை தந்தார் என்று வருகிறது. ரிஷியோட அகவல் எழுதியிருக்கிறேன். ஆகையினாலே இப்படி எல்லாவற்றையும் மறக்க செய்து தன்னையே நினைக்க செய்தார், தன்னையே நினைக்க செய்தார். இப்ப நாம எல்லாம் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டோம், சாணி வரல. நம்ம எல்லாம் அப்படி நினைப்போமா? அப்படி இல்லை, ஏமாந்தவங்களா நம்ம எல்லாம் தேவமான சொன்னபடி ஏற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன நடந்தானா நினைப்போமா? நினைக்க முடியுமா நம்மளால? அதனாலே இப்படி எல்லாவற்றையும் வரது தன் நினைக்க எல்லா மறை என்ன இழந்த நலன் சொல்லாய் முடுதா சுரபுரி என்பது தந்தை அனுபூரி. ஆகையினாலே இப்படி எல்லாவற்றையும் மறந்து தன்னை நினைக்க செய்தார். அப்படி தன்னை நினைத்தபடியினாலே வந்தது சிவஞானம். அந்த சிவஞானத்துல வந்தது திருவாசன். சிவஞானத்தினால வந்தது திருவாசன். நான் கூட பாடியிருக்கிற சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார் உலகத்துல. சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார் தேசத்தில் பெரியோர்கள் உண்மை அல்ல. சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்லுவார்கள் பொய், அவருக்குதான் ஏராளமானது. சிவனுக்கு பேராசை அதிகமம்மா, ஆசையில பேராசை அதிகமும். என்ன ஆசிரியர் திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை, திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. அதனாலதான் திருவாசகம் பாடினாரா எழுதிவிட்டாரா? திருவாசகம் பாடி அது நல்ல ருஷிய கண்டவது, ருஷி கண்டவது என்ன பண்ணிவிட்டாரு? கோவை பாடணும். திருவாசகம் பாடி வேற வேற இல்ல, எங்களுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு தெரியல, தெரியல நமக்கு புரியல. அதே முடிச்சுக்கிட்டு அசோகன் முடிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே, போக மனசு இல்ல. கோவையும் பாடுறான் அப்படின்னு, நல்லா பாடுறேன் இன்னும் ரெண்டு பாட்டு பாடணும், நல்லா பேசுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல சாப்பாடு சேர்த்து சாப்பிடுறாரு. அதனாலே இப்படி உபதேசம் என்பது உயர்ந்தது. அதனாலதான் சுவாமி உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் அணைந்து கொண்டு வேணும்னாரு. உபதேச மந்திர பொருளாலே இப்ப சுவாமியினுடைய பேரை நமசிவாயன்னு சொன்னா சாதாரணமா சொன்னா பேரளவில் இருக்கும். அது சாதாரணமா சொன்னா ஆச்சாரியன் மூலமாக சொன்னா உபதேசம். உபதேச அது என்ன சொல்றாரு? உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்து அருள் வேணும் என்பது படகு போகுது. அதனால இப்படி உபதேசம் வந்து எல்லா வகையிலும் உயர்ந்தது, எல்லா வகையிலும் உயர்ந்தது. அதற்கு மேல உயர்ந்தது மற்ற வகையில் அவன் ஆண்டு உள்ளதில் அது கீழே, அதுக்கு கீழே உபதேசம் பெற்றவுடனே என்ன ஆகுது அந்தான்னா சிவமாவாயு. ஆகவே அந்த உண்மையை இந்த திருவாரூரில் கோத்திரத்துல இந்த ஆசிரியர் வாடுகிறார், ஆனந்தபுத்தர் வாடுறார். அது எப்படி பாடுறாருன்னா, கருந்தடங்கள் யானப்பும் கோதையுடும் கல்லாடியும் விருந்தனது நிழலிடை வீட்டு வருவார். இந்த குறிப்பெல்லாம் வரும். கருந்தடங்கள் ஞானப்பும் கோதையுடும் கல்லாடின் விருந்தனது நிழலிடை வீட்டிருந்தது வாரை. அதே கரிய கண்ணு தடங்கண்ணு, கரிய கண்ணு விசாலமானது. அதனால அவருக்கு விசாலாட்சி, விசாலாட்சி பல உருத்தோட வைக்கிறது. விசாலாட்சி எல்லாம் படையவரா போச்சு. அதனாலே கருந்தடங்கன் ஞானப்பூங்கோலையுடன் கல்லாரில் விருந்தனது நீழலிடை விற்றிருந்த வருவாரை. கல்லார மரத்துக்கிடையிலே ஞானப்பூங்கோலையுடன் விற்றிருந்த வருவாரை. சௌரமான மாத்திரம் எந்த வேலை செஞ்சாலும் அவளை கூட வைக்கிறான். இவர் உபதேசம் பண்ண ஆளும் சரி, படைச்சாலும் சரி, காட்டாலும் சரி, மறைத்தாலும் சரி, பஞ்சகிருத்தியத்துக்கும் அவள் கூடவே இருந்தாவும். பஞ்சகிருத்தியத்துக்கும் அவள் கூட வச்சுக்கிட்டே சரி, பஞ்சகிருத்தியத்துக்கு வச்சுக்கிறாருல்ல, உபதேசம் பண்ணும்போது வச்சுக்கலாமா? அப்படின்னா உபதேசம் பண்ணும்போது வச்சிருக்கிறாராம். கல்லால மரத்துக்கிட்ட இருந்து உபதேசம் பண்ணார்களா நாலு பேருக்கு? அப்பவும் கூட இந்த செட்டி இப்படி அவனுடைய சக்தியானது, இது ஆன்ம சக்தி, அது சிவன். சிவசக்தி எப்படி இருக்கும்? பிரிவு பிரிவில்லாது, பிரிவில்லாது சிவம் சக்தியா, பிரிவு இல்லாதது. கல்லாலின் கருந்தடங்கன் ஞானக்கும் ஓலையிடும் கல்லாலின் விருந்தானது நேழடிகளை வீச்சிருந்த விதமானை குறுந்தாமலர் தன்னிடற்கே குரு ஒளிவாவது. அந்த நிலங்கிறத ரெண்டு பக்கமும் காட்டுறார். கல்லால மரத்துக்கடியிலே இருந்து அந்த நிலையில இருந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினான். இவர் குறுந்த மரத்தடி நிலையில இருந்து உபதேசம் கட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஒப்புமையே இப்ப இன்னொன்று சொல்றேன். பழைய புராணங்களிலே மூவருக்கும் ஒரு பாட்டு கொண்டு வசரம், மாணிக்கு வந்து தனியா ஒரு பாட்டு. நீங்க பாருங்க, பழைய பழைய நூல்கள் அருணாச்சல புராணம், உயிர் புராணம், இந்த புராணம், பல புராணங்களிலே மூவருக்கும் சேர்த்து ஒரு பாட்டு இருக்கும். சில புலவர்கள் நாலு வச்சியும் சேர்த்து பாடி இருக்கிறாங்க. ஆக அது ரெண்டாவது, அந்த அது ரெண்டாம் பட்சம். இந்த முதற்பட்சமாக இருப்பது எது என்று கேட்டால், மூவருக்கும் சேர்த்து தேவாராசிரியர் மூவருக்கும் சேர்த்து ஒரு பாட்டு, திருவாசக ஆசிரியராக மாணிக்க வந்து தனி ஒரு பாட்டு. பல புராணங்கள் அதை பார்க்கலாம். குருந்தமலர் தன் இழக்கே குருவடி வாவது, குருந்தமலர் தன் இழக்கே குருவடி வாவது. அதனாலே உயிர்களுக்கு ஆழ்ந்து கொள்வது, தாயாகவும் இருக்கிறான், தந்தையாகவும் இருக்கிறான், தோழனாக இருக்கிறான், இன்னும் எத்தனை எத்தனையோ வகையாக இருந்து உயிர்களுக்கு உதவி பண்ணுகிறான். ஆனால் அவன் குருவாக வந்தாலுடைய ஞானம் கிடைக்கும். அதைத்தான் குருவடி வாகி கோலை எந்தில் திருவடி வைத்து திறமிது பொருளனா வாடாவகதான் மகிழ்ந்தனத்தோடி கோடாய் வைத்தால் கொடுதனை கடந்து உபட்டா உபதேசம் உகத்து எந்திரி விநாயகராக உபட்டா உபதேசம் குருவடி வாகி கோலை எந்தில் திருவடி வை திறம் இது பொருளன திறம் இது திறம் இது பொருளன அப்படி இது திறம் உருவாய் அதுவாய் உளராய் இளதாய் வருவாய் மலராய் ஒளியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் வெளியாய் வெளியாய் குருவாய் வருவாய் அருவாய் அந்த குருவா வந்துட்டானா கிடைக்கிறது என்ன ஞானம் தான். குருவா வந்துட்டானா இல்லாத உயிர்களும் அனாதி, குரு இல்லாத உயிர் அனாதி, தாய் தந்தை இல்லாத உடல் அனாதி, குரு இல்லாத உயிர் அனாதி, தாய் தந்தை இல்லாத உடல் அனாதே, குரு இல்லாத உயிர் அனாதி. உயிருக்கு துணையாது குருதான். அதனாலதான் அந்த பண்ட காலத்துல பள்ளிக்கூட படிப்பு அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை எப்படி முடிச்சது பாத்தியா அதெல்லாம் இல்லாம போச்சு. அரி ஓ முதல்ல முதல்ல அரி என்பது சிவசக்தி. அரின்னா இந்த பத்தாவதாரம் அரி என்றால் சிவசக்தி, ஓம் என்றால் சுவாமி, அரி ஓம் சிவம் சக்தி என்பது அமைப்பது அரி ஓம் நன்றாக எல்லாமே நன்றாக குரு வாழ்க குரு வாழ் அதோட போதாத குருவே துணை குருவே துணை. அதனாலதான் தாயிரந்தை இல்லாத உடல் அனாதை, குரு இல்லாத உயிர் அனாதை. அதை குடி வாழ்க்கை அண்ணன் மனையாட்சிக்குள்ளே குயில் போல் பிரச்சன மொழியார்கள் கொல வாய்த்த நல்ல தனவாய்த்தது என்ன குருவாற்ற தன்னை உணராது வள்ளி வளர்ந்து போகுது வள்ளி வளர்ந்து போகுது குருவாற்ற தன்னை. அதனால பரமேஸ்வரன் ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து அருள் செய்தாலுடைய உயிரது தறி கிடைக்காது. பரமேஸ்வரன் ஆச்சாரிய மூர்த்தமாக அது நமக்கெல்லாம் எப்படி செய்கிறார் என்று கேட்டால், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அதிர்ச்சித்து ஆச்சாரியர் அதிர்ச்சித்து உள்ளே நின்று உதேசம் பண்ணி வைக்கிறார். மாணிக்க வாரதுக்கு அவனே உருவாகும். ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிகை மானுடமாக, ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிகை மானுடமாக நீ நோக்கியும் என்பது திருச்சலகம். அதனாலே இப்படி பாசபசு ஞானத்தார் காண ஒன்னா பதியான பரமசிவன் தானே வந்து தானே வந்து பல இடங்கள் சொல்றாருல்ல, தானே வந்து எனது உள்ளம் பூந்தடி ஏற்க செய்தால் தானே வந்து நானா நான் கூப்பிடுவோம் இல்லை இவர் ஏதாவது அரை கொடுத்தார இந்த மாதிரி குதிரை வாங்குவாரு அங்க நீடையார் ஊர்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு போன்ல பேசினாரா? இல்ல இல்ல இல்ல இல்ல இவர் வாட்டுல போனாரு அவரு வந்து உட்கார்ந்துருக்கார். யாரு வருவாரு காத்துட்டு உட்கார்ந்துருக்கா? அவரு வருவாரு அவரு போனாலும் இவரு வருவாரு அவரு இருந்தார். யாரு வருவாரு? திருவாத ஊரம்தான் வருவான் என்று இப்படி சிவஞான தேசிகனாய் செந்தி செய்ய நோக்கி, சிவஞான தேசிகனாய் திருந்து செய்ய நோக்கி திருவாத ஊரம்தான் வருவார் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து இருந்தார். என்ன கொடுத்த காத்திருந்த? சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து நினைச்சு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சாயம் கடவுள் இப்படிப்பட்ட ஆச்சாரியம் நூல்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எவ்வளவு அப்பாவிகளா இருந்தாலும் நமக்கு எவ்வளவு சாமி உபகாரம் பண்ணியிருக்கா நினைச்சு பாத்தீங்கன்னா, சிவபெருமானை தவிர வேற சாமி கும்பட மனசு வருமா? சைவ சமயத்தை விட்டு மற்ற சமயத்தை நினைக்க மனசு வருமா? சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவார ஊரனுக்கு அதிக சிவயோகம். இன்னொரு பாட்டு வருவாரு, சிவஞானம் அதிகமிலா பரமன்மாள், சிவஞானம் அதிகமிலா பரமன்மாள் தேடினா சிவபெருமான் கிடைக்கிறது. சிவஞான அதிகமுள்ள வாத ஊரன் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார். சிவயோக நாயகியோட ஆன்மாநாத செல்வமெல்லாம் இவருக்கு சேர்ந்ததம்மா. யாருமே செல்வன் சிவயோக நாயகி செல்வன் ஆத்மநாதன் செல்வம் பூரா அப்பா வீட்டுல வாழ்ந்து இருந்த சிறு வருஷம் போக்குவரத்து எல்லாம் மாணிக்கவருக்கு சேர்ந்து போச்சு. சிறு வருஷம் வாழ்ந்து இருப்பாள் அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஆறு சிவயோகநாயகி சிவயோகநாயகியோட ஆத்மநாதன் செல்வமெல்லாம் இவருக்கு சேர்ந்ததம்மா. சிவாயா சிவஞானம் மிக விரும்பும் பக்தரெல்லாம் திருவாத ஊரடி வாழ்ந்தீர். சிவஞானம் மிக விரும்பும் பக்தரெல்லாம் திருவாத ஊரநடி பாடுவீரே என்பது இந்த வாத ஒரு வள்ளல் என்கின்ற இதை படிச்சு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசருடைய அருமை பெருமை திருவாதகத்துடைய அருமை பெருமை இதெல்லாம் நன்றாக தெரியும். தொண்டரிலே ஒருவரல்லர் வாத ஊரர், தொண்டரிலே ஒருவரல்லர் வாத ஊரர். துண்டு செய்து சிவன் இவரை சேர்த்து கொண்டார். துண்டு செய்து மன்னிச்சு வந்து அடிபட்டு எடுத்து எழுதி எல்லா துண்டு இவர் அவன் செய்து இவரை சேர்த்து பண்டைவரை காணாத பரமன் வந்து பாருக்குள் யாருக்கு ஓது விட்டார். அண்டருக்கும் அண்டர்களும் வணங்குகின்ற வாத ஊரம் ஆருக்கும் அதிகமென அறிந்து உள்ளேன். மண்டலத்தில் இவரை போல் வாழுகிறோர் வையகத்தில் யாருமே இல்லை இல்லை என்பது இந்த வாத ஊர் வள்ளல். அதனாலே இப்படி கருந்தடங்கன் ஞானப்பும் கோவையுடன் கல்லாரின் விருந்தனரு மேடலிடை வீற்றிருந்த பெருமானை வீற்றிருந்த பெருமானை குறுந்த மலர் தன்னிழக்கே குருவடிவா வருத்து குறுந்த மலர் தன்னிழக்கே
2: உணராப்படியை
0: பாசம் ஒருவர் தன் நிழலாம் பதி விதி பெருந்துறையில் உபதேசம் பெற்றவர் வாழ்ந்து அழகா சொன்னார். பெருந்துறையில் உபதேசம் பெற்றவர் வாழ்ந்து அதனாலே எல்லா வகையாலும் அவன் அது செய்கிறான். எல்லா வகையும் உயர்ந்தது அவன் செய்வது எல்லா வகையும் உயர்ந்ததுதான். ஆனால் உபதேசம் உபதேசம் மிக்க உயர்வு அது செய்யும் முறைதான் அநேகமாகும். அவற்றிலே மிக உயர்வு உபதேசம் தான். அதனாலே அப்படி உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டபடியினாலே அந்த உபதேசம் நூலாகும். உபதேசம் நூலாகும் அது கழித்து முடியாதே. வாய்வதியோன் தந்த பரமானந்த பயனை வாய்வதியோன் தந்த பரமானந்த பயனை தூயதிரு வாய்மரராக்கு செய்யும் மாய கருவாத யாமரியா வாது செய்தான் கண்டால் திருவாத ஊராடும் தேன் என்பது திருக்கழித்து அதனாலே இப்படி ஞானோபதேசத்தை நூலாக தந்தார். அதனால திருவாசகத்துக்கு ஆற்றல் அதிகம். திருவாசகத்துக்கு ஆற்றல் அதிகம். அது காந்தம் போல திருவாசகம் காந்தம் போல உயிர்களாகி இரும்பா இருக்கிற நம்மை இழுப்பதிலே அதற்கு அதிகமான ஆற்றல். இழுத்து இழுத்து இரும்புதர் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்ற நெங்குலிக்கு கரும்புதொரு சுவை எனக்கு காட்டினை. திருவாசகத்தில் ஈடுபட்டவர்கள் அதிக உலகத்துல கத்தியாய் இருப்பவர்கள் ஒரு லட்சம் பேர் எடுத்துக்கிட்டார். அதுல 90,000 பேர் திருவாசகத்தின் மூலமாக வந்தது. அவனுக்கு ஆற்றல் உடைய தெரிஞ்சவே தெரியாதவன கூட ஒண்ணும் தெரியாதவன கூட உருவாச்சு அப்படி. அதனாலே அது காரணம் என்னன்னா அந்த ஞானோபதேசம் நூலாக நேரா வந்துச்சு. நேரா மொழி பெய்யக்கும் மாதிரி மொழி பெய்யக்கும் அஞ்சலுக்குத்தான் திருவாசகம்
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லை

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய அச்ச

0: கோவில் இருந்துதான் வந்து சொசைட்டி வந்து நல்லா இருக்க முடியும், சொசைட்டி வந்து கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துலாம் வந்து மக்கள் தோண்டு மகேஷன் தோண்டுன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன், மகேஷன் தோண்டுலயே மக்கள் தோண்டு இணைஞ்சுதான் இருக்க ஒழி இது வேற அது வேற இல்லை. மகேஷனுக்கு தொண்டு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு போய் சேர்ற ஒழிய மகேஷனே எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு இல்லை. அவர் வந்து அமரர் நாடு ஆளாதே அருகுராண்ட பெருமான், ஐராவணம் ஏறாதே ஆனையேறு ஏறினவன், அவன் வந்து எல்லாத்தையும் தியாகராஜா, எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது தயாரா இருக்கான ஒழி நம்மள்ட்ட இருந்து வாங்கி அவனுக்கு ஆக வேண்டியதில்லை. நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிறதெல்லாம் யாரும் நம்ம யாரும் உபயோகிக்காத ஒரு ஊமத்தம்பூதியோ வில்வத்தையோ யாருக்கும் உதவாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தான் சாமி வாங்கிக்கிறான், அதுலேயே ஆனந்தப்பட்டுக்கிறான். ஆனா நம்மளோ எனக்கு பொண்ணை கூடு பொருளை கூடு அப்படிதான் அவன்கிட்ட கேட்கறோம். அதனால இப்படி இருந்த ஒரு காலத்து இருந்த போக போக இப்ப சமீபமா ஒரு ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளதான் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது கோவில் நிலத்திலிருந்து கோவிலுக்கு வருமானம் இல்லாம போனது பெரிய ஒரு அடி. அதுக்கு பல்வேறு காரணங்களை அரசியல் ரீதியாக காட்டுறார்கள், அதை யாரா இல்லாமோ அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கிறவர்கள் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு வேண்டிய வேளா இருந்தாக்க அவரால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு தேவைப்படுறது. அதனால இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால வந்து அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போய் அதை வளர விட்டு அது ஆணிவேறு அளவுக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெடுதலை விளைவித்திருக்கு இந்த காலத்தில். அப்போ அதனால என்னாச்சு, நாளடைவில் விழாக்கள் நடத்துவதற்கும் முடியல, நித்திய பூஜைகள் செய்வதற்கும் முடியல, சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் முடியாமல் போயிடுது இப்போ. அதனால கோவிலை வந்து பராமரிப்புங்கிறது இப்போ வந்து யார் கையில் இருந்தது, ஒரு 30-40 வருஷம் ஒரு முன்னும் வரைகள் வரையில் எப்படி இருந்ததுன்னா அந்த ஊர் மக்களை சேர்ந்ததுங்கிற மாதிரி ஆயிடுது. அறநிலைத்துறையின்னு வந்து பார்வையாளர் மாதிரி தான் இருக்கார்களே ஒழிய அதுக்கு ஒரு நிர்வாக அதிகாரியும் போட்டிருந்தா. பல கிராம கோவில்களில் சொல்லப்படுவது என்னன்னா நிர்வாக அதிகாரி யாருன்னே எங்களுக்கு தெரியல, அவர் வந்து பார்த்து வருஷ கணக்காச்சு, இப்படி ஒரு புகார் இருக்கு. நல்லவர்களும் இருக்கிறார்கள், இல்லை நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, பொதுப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் பெருவாரியான அபிப்பிராயம் இதுதான். இதை சரி செய்யணும்னு யாரும் முயற்சி எடுக்கிற மாதிரியும் தெரியல. அதே மாதிரி வேற யாரும் அனுபவிக்கிற நிலங்களை மறுபடியும் கோவிலுக்கு திரும்ப எடுத்து அதை வந்து கோவிலுடைய வருவாயை பெருக்கணும், சிப்பந்திகளுக்கு நிறையா சம்பளம் கொடுக்கணும், திருவிழாக்கள் நித்திய பூஜைகள்லாம் தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னு அதுக்கான பிரயத்தனமும் செய்யாமே தெரியல. ஒரு கால வழிபாடுன்னு அவங்க ஏற்படுத்தினார்கள். அதுல வந்து என்ன செய்ய முடியும், வந்து ஒரு கால வழிபாட்டுக்கு செய்யறதுக்கு அவருக்கு குருக்களுக்கு அந்த நித்திய பூஜைக்கு வழங்குற சாமான்கள் இதுக்கே சரியா போயிடும். குருக்களுக்கும் சம்பளம் வந்து பல ஊர்களில் வந்து 200 ரூபாயில 400 ரூபா வரைக்கும் கிராம கோயில்கள்ல கிடைக்குது. உங்களுக்கே தெரியும் 200 ரூபாய் வச்சு எவ்வளவு நாளைக்கு சாப்பிட முடியும். பரம்பரையா வந்த பூஜையை விட்டுடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த ஊர்ல தொடர்ந்து இருக்கிறார்கள். பல பேர் அதுவும் முடியாம போய் தன்னுடைய வீடுகளையும் மற்ற ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் இழந்து நகரங்களுக்கு குடியேறக்கூடிய ஒரு துர்பாகியம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்ப உள்ளூர்லயே என்ன ஆயிடுதுன்னா, உள்ளூர்ல இருக்கிற தெய்வபக்தி உள்ளவர்கள்லாம் வந்து நகரங்களுக்கு இடம்பெயர ஆரம்பித்ததுனால கோவிலை கவனிக்கிறதுக்கு பக்தி உள்ளம் கொண்டவர்கள் மிகச்சிலராக இருக்கிறார்கள் கிராமங்களில். அப்படி இருக்கும்போது நித்திய பூஜைகள் ஒரு காலத்துக்கு பல ஊர்களில் தள்ளப்பட்டிருக்கு. அந்த ஒரு கால பூஜையும் பண்ணினாலும் சாமிக்கு வேணா 4 கால பூஜை பண்றது, ஒரு காலம் பண்ணா சாமி வேணா பொறுத்துப்பார், ரெண்டு வேளையும் சாப்பிட்றவன் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு எப்படி பொறுத்துப்பான், வேறு பட்டினியோட எவ்வளவு நாளைக்கு இருப்பான், அவனுடைய குடும்பங்கள் எப்படி தான் காப்பாற்ற முடியும். அதனால அந்த சிவாச்சாரிய பெருமக்களை யார் தான் ஆதரிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு வருஷம் நம்ம பூஜை செஞ்சோமே இது நம்ம தெய்வம் காப்பாத்தல பத்தியா அப்படின்னு தெய்வத்துக்கு மேலே ஒரு பழி போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிறார்கள் இந்த சிவாச்சாரியார்கள். அதனால நம்ம வேலை பார்க்குற இடத்துலயே பாக்குறோம், நமக்கு ஒரு லாங் சர்வீஸ் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறான். இங்க 70-80 வயசு ஆனவர்கள்லாம் இருக்கிறார், யாரும் ஒரு அதை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. இப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கு ஏதாவது செய்யணும் நம்மளால முடிஞ்சத அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த எண்ணம் தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஏற்பட்டது. இதில் என்ன செய்கிறோம், ஒரு கிராம கோயில் ஏதாவது ஒரு கிராம கோயிலை தேர்ந்தெடுத்து அதை சுற்றி இருக்கிற ஒரு இன்னும் ஒரு 4 கோயில் கிராம கோயில்கள் சிவாச்சாரியார்களை வயதானவர்களை கூப்பிட்டு தம்பதிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து வேஷ்டி புடவையெல்லாம் வச்சு கொடுத்து தலைக்கு ஒரு 2000 ரூபா பணத்தை கொடுத்து சாப்பாடுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பாடை போட்டு அனுப்புறதுக்கு ஒரு 5 பேட்ச் இது வரையில ஆயிருக்கு. 5 5 25 சிவாச்சாரியர்களுக்கு ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த 2000 ரூபாயோ அல்லது ஒரு இதுவோ எவ்வளவு நாளைக்கு காப்பாத்துங்கிறது வேற கேள்வி. ஆனா அந்த நேரத்துல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே இல்லை. ஒரு ஊர்ல போகும்போது ஒருத்தர் எங்களை எல்லாம் இருக்கிறதுக்கு இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. நீங்க எங்கேயோ, எங்க ஊருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்க ஊரை தேடி வந்து இவ்வளவு தூரம் பண்றீங்களா? 85 வயசு வயதானவர் ஒரு சிவாச்சாரி கையை பிடிச்சி குழந்தை மாதிரி அழகார். இதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம்? நம்ம எதை நம்ம நமக்குன்னு செய்யறதை குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஒண்ணும் இல்லை. எல்லா விதமான இந்த காலத்து மாடர்ன் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறோம், நமக்கு எதுவுமே குறைச்சிக்கிறது இல்லை. குழந்தைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வருமானத்துல 1% அல்லது 2% சிவனுக்குன்னு செஞ்சிருக்கோமா? இல்லை. இதெல்லாம் யார் கொடுத்ததுங்கிறத கூட மறந்துட்டோம். சிவன் தந்தது என்று கொடுத்தையாத குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனேங்கிறார் பட்டினத்தார். இவையெல்லாம் சிவனுடையது தான். அது திரும்ப அவனுக்கு சேர வேண்டியது என்னது இல்லை. இது நான் இந்த உலகத்தை விட்டு நீங்கும் பொழுது காக்கைகள் என்னுடையதுன்னு இந்த தேகத்துக்கு கொண்டாடுறது, கழுகுகள் என்னதுன்றான், அந்த வெட்டியான் அது இந்த உலகம் இந்த உடல் என்னோடதுன்னு சொல்றான், இந்த பூமி என்னோடதுன்னு சொல்றது, இந்த உண்மையா யாருக்கு சொந்தம் தெரியலையே, எதை கொண்டு போறோம்? ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த தர்மம் தான் நம்மளை காப்பாது, அந்த குழந்தைகளை எல்லாம் குடும்பத்தை எல்லாம் காப்பாது, நாட்டையும் காப்பாற்றும். அதனாலதான் வந்து இந்த முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின் மன்னவர்க்கு தீங்கு விழன்னு சொன்னார் திருமூலர். அப்படி ராஜாவுக்கு முதல்ல போய் அதை பாதிக்குமா? இந்த சிவபெருமான் முன்னவன் எல்லாருக்கும் முன்னவனவன். அவனுடைய பூஜை தட்டுப்பட்டு எடுத்தனா மன்னவனாகிய யார் அந்த ஊருக்கு ராஜாவோ அவனை போய் பாதிக்கும். உடனே மழை நின்று போயிடுமா, ஆரி வளம் குன்றும், கண்ணம் கடவு மேந்திடும், கண்ணன் இந்த திருட்டெல்லாம் அதிகமாக போயிடும். காசினியில் என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே திருமூலருடைய வாக்கு திருமந்திரத்தில் 10ஆம் திருமுறையில் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கறது இது எவ்வளவு நடக்கிறது. ஊருக்கு ஊர் திருட்டு தான் அதிகமாக இருக்கு, மழை சுத்தமாக இல்லை, காவேரி வறண்டு போயிட்டு, குடிக்க தண்ணி இல்லை. இவ்வளவு ஆயும் இது சிவாபராதம் நம்ம செஞ்சோன்னு இன்னும் திருந்ததுக்கு நம்ம மக்கள் தயாராக இல்லை. என்னமோ இந்த வருஷம் மழை பெய்யாட்டா என்ன அடுத்த வருஷம் பெய்ய போகுதுன்னு நினச்சிருந்துருக்கும். 12 வருஷங்கள் மாறி இல்லாமல் மாறி போய்த்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ திருவிழாட போகணும்னு சொல்கிறது அப்போ யார்கிட்ட போய் கேட்டது? பரமேஸ்வரன்ட்ட தான் போய் கேட்கணும். அதுக்காக வந்து அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு நீ அபிஷேகம் பண்ணினாலும் அவருக்கு ஒன்று லாபம் கிடையாது, பூஜை பண்ண அவருக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு தான் உலகக்ஷேமத்துக்காக செய்யப்படுகிறது பரார்த்த பூஜைங்கிறது. இதை செய்கிறவர்கள் சிவாச்சாரியர்கள், அவர்களையும் நம்ம ஆதரிக்கணும். அவர்களை ஆதரிக்கிறதுனால சிவபெருமானும் உள்ளம் குளிர்கிறான். ஏன்னா வந்து 30 திரும்பியே திருண்டுவார் கடியேன்னு சுந்தரமு சுவாமி சொல்லியிருக்கார். அதனால் அது வெறும் பாட்டாக நிறுத்திக்கூடாது, அது செயலை செஞ்சு காட்டணும். எவ்வளவு முடிகிறது அவ்வளவு. அதுக்காக வந்து நம்ம இவ்வளோதான் செய்யணும்னு கிடையாது, கேளுங்கிற எண்ணம் இருந்தாலே அது நமக்கு உயர்வு தரும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து வேருக்கு நீர் வார்க்கின்ற தொண்டாக, ஏன்னா மகேசனுக்கு செய்கின்ற தொண்டு எப்படி மக்களுக்கும் போய் சேருது அப்படிங்கிறது வந்து வேருக்கு விடுகின்ற நீரானது எப்படி மரம்புறா போகுதோ அந்த மாதிரி இப்ப திருக்கோயில்களுக்கு நம்ம செய்கின்ற தொண்டானது அதனை சூழ்ந்து வாழ்கின்ற எல்லோருக்கும் போய் சேருது அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து ஆர்த்ரா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைத்து கொண்டு இப்ப வந்து இந்த திருக்கோயில்களுக்கு செய்கின்றதையே இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஒரு மாடல் டெம்பிள் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு உருவாக்கம் கருத்து உருவாக்கம் பண்ணிருக்கிறீங்க. அப்ப திருக்கோயில் எப்படி அமையணும் அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எப்படி வந்து ஒன்று திருக்கோயில் வந்து இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லணும்.
0: திருக்கோயில் எப்படி அமையணுங்கிறத சோழர்கள்ட்டே தான் நம்ம கற்றுக்கணும். எல்லாமே வந்து எனக்கு என்னவோ அந்த சோழ மன்னர்களுடைய ஒரு ஈடுபாடு உப்புயர்வற்றதுன்னு நான் திரும்ப திரும்ப நான் செய்ய சொல்கிற ஒரு வழக்கம். நாயன்மார்கள்லேயே சோழ மன்னர்கள் இருக்காரு இல்லையா? அதனால அப்படி நம்ம அனுதினமும் வணங்கக்கூடிய 61 நாயன்மார்களே சோழ மன்னர்கள் இருக்கிறதுனால அந்த குலத்துக்கே அந்த ஒரு இயல்பாகவே அந்த ஒரு சிவபக்தி வந்திருக்கு. பாண்டியர்களுக்கும் உண்டு, பாண்டியர்களை இல்லைன்னு சொல்லலை, பாண்டிய நாட்டுக்காரர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. பாண்டியர்களுக்கு அப்பாண்டி நாட்டே பாண்டி நாட்டை சிவலோகமாக்கு வைத்த அப்பாச்சாரி ஐயப்பன் இல்லையா சுவாமி. அதனால பாண்டி நாட்டை சிவலோகமாக்கினார். வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டின பெருமான் சுக்கலிங்க பெருமான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து இந்த மாடல் டெம்பிள்னு வர்ற சமயத்தில் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கோவில்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இப்ப இருக்கா அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லைன்னு. அதை வந்து எப்படி அதை திருத்தம் சிலதெல்லாம் செஞ்சாக்க அந்த மாடல் டெம்பிளா கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கணும். எடுத்துக்காட்டா ஒன்று விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதாவது கோவில்னா வந்து உருகாலம் பூஜை பண்றது, அது வந்து நம்ம சௌரியத்துக்கு பூஜை பண்றது, ஒரு ஏழு எட்டு ஊருக்கு ஒத்தரையா போய் பண்றதுன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் வந்து அகமான ஒரு பூஜை முறைகள். நம்ம வந்து சிவாகமம் வழிபடி காமிக ஆகமோ காரணாகமோ எந்த ஆகமோ அந்த கோவிலுக்கு குறித்தோ அந்த கோவிலுடைய ஆகமத்தை கொண்டு அதை பரம்பரையா எப்படி செய்து வந்தார்களோ அதுலேருந்து அந்த நியமத்திலேருந்து மாறாமல் செய்யறது தான் வந்து வசதி. தேசாச்சாரம்னு சொல்றது உண்டு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். அப்படி இருந்தாலும் பொதுப்படையாக வந்து அந்த வழிபாடுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது அந்த ஆகமங்கள் தெளிவாக தான் சொல்லியிருக்க. நமக்கு அந்த ஆகமத்தை நம்ம மதிக்கணும். முதல்ல அதை கற்றுக்கணும். நம்ம ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கையர் மாணிக்கவாசகர் சொல்றார். ஆகமத்தை கொடுத்தான்னுங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்ல ஆகமாகவே அவன் ஆகிட்டான். அப்ப ஆகமம் வேற சிவம் வேற இல்லை. அதனால ஆகமத்தை நம்ம மதிக்கலன்னு சிவனையும் மதிக்கலன்னு அர்த்தம். நான் வேற வழியில போறேன், குறுக்கு வழியில போறேன், எனக்கு தெரிஞ்சதில் பண்றேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. நமக்கு அதனுடைய பொருள் விளங்குறதோ அல்லது அந்த அந்த வழிபாட்டு முறை விளங்குறதோ விளங்க வைப்பவன் அவன். அதப்ப அந்த கவலைப்பட நம்ம உடனே பட்டுக்கூடாது. சிலதெல்லாம் வந்து நாள்பட நாள்பட அதோடைய பொருள் விளங்கும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார்ன்னு நம்ம படிக்கிறோம் திருவாசகத்துல சிவபுராணத்துல. ஆரம்பத்துல விளங்குற பொருள் என்னது அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் என்னவோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தமோ அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம். அதான் பொருள்ட்டு. அதோட உண்மையான பொருள் என்னன்னா யாருக்கும் தெரியல. விளைவாழ அண்ணர்களே போய் மாணிக்கவாசகர்கிட்ட போய் இவ்வளவு திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு தெரியலையே நீங்க சொல்லணும்னு பொழுது மாணிக்கவாசகர் அவ்வளவு பேரையும் கூட்டு போயிட்டு அதோ ஆனந்த நடன ஆடுறானே அந்த சுவாமி தான் வந்து அதோட பொருள். அதோடைய சொல்லிய பாட்டின் பொருளே அவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தா இருப்பாருங்க. அதுக்கு வீடே கிடையாது. அது அந்த ஒரு உயர்ந்த நிலை வரத்துக்கு ரொம்ப காலம் ஆகலாம். சிலருடைய வாழ்க்கையில வராமலே கூட போயிடலாம். இன்னொரு பிறகு கூட தேவைப்படலாம். அதனால வந்து பொருள் விளங்கலையேங்கிறதுக்காக வந்து நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சிலதெல்லாம் வந்து பொருள் விளங்கும், விளங்கவும் வைப்பான். அதை வந்து எப்போ விளங்க வைப்பான் யாருக்குமே தெரியாது. நமக்கு அது விளங்கணுங்கிற ஒரு எண்ணம் அவனுடைய தயையில வந்தா தான் உண்டே ஒழிய மறுபடியும் அவனுடைய தயைக்கு தான் நம்ம போகணும். நீதான்ப்பா எனக்கு விளங்காத பொருள்களை எல்லாம் விளங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆகவே அந்த ஆகம வழிபாடுங்கிறத நம்ம மதிக்க கற்றுக்கணும் முதல்ல. ரெண்டாவது, இந்த கோயில்களில் வந்து யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த நியமத்துல கட்டுப்பாட்டோட பூஜை செய்யறது மாத்திரம் அவங்களுக்கு கடமை இல்லை. அங்க யார் தரிசனம் செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த கோவிலை பற்றி நான் முழு விவரத்தையும் சொல்ல வேண்டியது மிக மிக மிக முக்கியமான ஒரு கடமை. யாருக்கும் வந்து எந்த அடிப்படையிலையோ பொருள் அடிப்படையிலையோ அல்லது தெரிந்தவர்களுங்கிற அடிப்படையிலையோ எந்த விதமான சிலையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒரு தரிசனத்துக்காக வந்த ஒரு பக்தர் அப்படிங்கிற ஒரே அடிப்படை மட்டும் போகணும். அவர் யாரா இருந்தா என்ன, அவர் எந்த குலமா இருந்தா என்ன, அதை பற்றி கவலையப்படக்கூடாது. அவர்களுக்கு வந்து சிவனுடைய தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்தவர்கள் தான். அப்படி இல்லைன்னா அந்த காலத்துல திருநாளை போவார் நாயனார். அவர் போய் கேட்டிருந்தா என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஆனா அவர் தன்னையே கொஞ்சம் இரக்கமாக நினைச்சாராம். அதாவது நாம் இந்த தாழ்ந்த குளத்துல பிறந்துட்டோமே உள்ள போனா சுவாமி தரிசனம் கொடுப்பாரா அப்படின்ட்டு. அப்போ வந்து நந்தி விலகி அந்த பெருமானே அறிவிப்பு செஞ்சார்னு ஒரு புராணம் வருது, அது திருநாளை போவார் புராணத்துல. அந்த அளவுக்கெல்லாம் யாரால ஒரு புண்ணியம் செஞ்சிருக்க முடியும்? திருநாளை போவார் மாதிரி எல்லாரும் ஆயிட முடியுமா? முடியாது. ஆனா நம்ம வந்து இது மாடல் டெம்பிளா பண்ணணுங்கிற பொழுது இன்னென்ன சன்னதிகள்ல என்னென்ன இருக்கணும், அது அந்த சன்னதி மேல சுவாமியோட பேர் இருக்கணும், சம்ஸ்கிருதத்தில் இருந்தால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பேரையும் எழுதணும், தமிழ்ல இருந்தால் தமிழ் பேரையும் எழுதணும், பாடல் பெற்ற தலமா இருந்ததுனாக்க கண்டிப்பா அந்த அந்த கல்வெட்டுல இந்த பாடல்கள் எவ்வளவு எழுதியிருக்கணும், பொதுவா மூர்த்தி இருக்கணும், நாலு காலமான சிவாச்சாரியார் பூஜை பண்ணணும், ஆறு காலம் இருக்கவில்லையே நாலு காலமான பூஜை பண்ணணும், விழாக்கள் கண்டிப்பா நடக்கணும், விழாக்கள் நடக்கிறதுக்கு எதுவும் முக்கியமா இருக்கணும், உற்சவ மூர்த்திகள் இருக்கணும். உற்சவ மூர்த்தி இல்லாத கோயில விழாவை பத்தி நினைக்கவே முடியாது. ஆகவே அந்த எண்டவன் போடு அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடுகள் செய்யணும். திருக்குளத்தை நம்ம வந்து மதிக்கிறதே இல்லைன்னு தான் என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். அந்த திருக்குளம்ங்கிறது ஏதோ ஒரு குளிக்கிறதுக்காக கட்டி வச்சதாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அது நம்முடைய உடல் அழுக்க மட்டும் நீக்கிறதுக்காக இல்லை, உள்ளத்தில் இருக்க அழுக்கு நீக்குவதற்காக ஏற்பட்டது. அதனால அதுல அதோ அந்த அளவு விட இன்னும் மோசமான அளவுக்கு சில ஊர்கள் வந்து அதுல எல்லா குப்பைகளை கொட்டுறதும், தேவையில்லாத பொருள்களை கொட்டுவதும், இதை மாதிரி ஒரு இழி செயல்களில் ஈடுபடுகிறார்கள். சில ஊர்கள் பிரகாரங்கள்லாம் பார்க்கக்கூடாத காட்சிகள்லாம் பார்க்கிறோம், அதெல்லாம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல. அதெல்லாம் இருக்கக்கூடாது. மதில் சுவர ஓரம் துர்நாற்றம் எக்கச்சக்கமா இருக்கு எல்லா கோயில்கள்லையும் எல்லா ஊர்கள்லையும். கொஞ்சம் அது அதுக்காக வந்து அந்த இயற்கை உபாதைகள் இருக்கிறவர்கள் வந்து வேற எங்கேயானு போய் அதை முடிச்சுட்டு வரலாம்னு. அந்த காலத்துல அங்க அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு காலை கூட திருக்குளத்தில் வழங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு பக்தி இருந்தது. இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சுங்கிறது எனக்கு யாருக்குமே தெரியல. ஆகினால அந்த திருக்குளத்தை தூய்மையா வச்சுக்கணும், அது சிவனாகவே பாதிக்கணும். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமேன்னு தான் சொல்றது தேவாரம் திருவாதங்காட்டில். தீர்த்தங்களாகவும் இருப்பவன் சிவபெருமான், மூர்த்தியாக இருப்பவனும் அவனே, ஸ்தலமாகவும் இருப்பவனே, விருட்சமாகவும் இருப்பவனே அவனே. விருட்சம் ஏதோ ஒரு மரத்தை வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கக்கூடாது. அந்த விருட்சத்து மேல அதுல ஒரு தெய்வீக சக்தி இருக்குங்கிறத நம்ம உணரணும். பெரியவர்கள்லாம் நம்ம உணர்த்திருக்காரு, அதை நம்ம வளம் வரணும். அங்கே ஒரு ஸ்தலவிருட்ச மேடை இருக்கும், அது ஒரு சிவலிங்கம் இருக்கும். இவ்வளவு உயர்வாக இருந்த ஒரு கல்ச்சர் இந்த ஒரு 50 வருஷத்தை போயிடுச்சே தான் வேதனையா இருக்கு. அந்த ஸ்தலவிருட்சத்தை பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றேன், பெரிய புராணத்திலே வரும். திருமு சுவாமிகள் வந்து திருவொற்றியூர் வந்திருந்த பொழுது, நான் இங்கே இல்லை மகிழ மரத்தில் இருக்கேன்னு சொன்னாராம் சுவாமி. அதனால சங்கரி நாச்சியார்கிட்ட வந்து நேர சாமி சன்னதியில கூட்டு வந்து இங்க சத்தியம் பண்ணுங்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சங்கரி நாச்சியாரோட கனவுல இவன் இந்த மாதிரி பண்ணுவான், அதனால நீ மகிழ மரத்தடி வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு அங்க சத்தியம் பண்ணுன்னு சொல்றாராம் சுவாமி. அடாடா இப்படி எங்கிட்டையும் சொல்லிட்டு அவள்கிட்டையும் இப்படி சொல்லிட்டியான்னு சுவாமி சுந்தரமூர் சுவாமி நினைச்சார். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், கதையெல்லாம் தெரியும், மகிழ மரத்தடியில வந்து சபதம் பண்ணார். மகிழம் இப்பவும் அந்த மகிழ மரம் இருக்கு, அதோட தலவருஷம் வழியா அங்க போறவர்கள்லாம் அதை ஒரு தெய்வீக மரமா தான் கருதுறது உண்டு. அங்கதான் இன்னைக்கும் சுந்தரவருடைய திருக்கல்யாணம் அந்த மாசி மாசம் உற்சவத்தின் போது நடக்கிறது, அங்க சத்தியம் செய்யறது இன்னைக்கும் பார்க்கிறோம். இருப்பவரை அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறைமையால் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு சொல்லி தாய்மான ஒரு வாக்கு பராபர கண்ணியில சொல்லியிருக்கார். அப்படி இந்த மூணு முறைமையா செஞ்சாக்க நல்ல சத்குருநாதன் கிடைப்பான்னு சொல்லியிருக்க கிடைக்கிறதான எனக்கு கிடைச்சிருக்கு. பல இடங்கள்ல மந்திரோபதேசம் கிடைச்சிருக்கு, சின்ன சின்ன ஊர்களுக்கு போகும்போது கூட எனக்கு கிடைச்சிருக்கு. அது பஞ்சாட்சர உபதேசம் தேடி வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து பண்ணிட்டு போனார். இப்படிலாம் சில பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு அனுபவம், இதே தான் இன்னொருத்தருக்கு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. இதை விட உயர்வா எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கலாம், எந்தெல்லாம் கடைப்படியில கூட இருக்கலாம் நிச்சயமா. ஆனா இதுவா நம்ம கிடைச்சதே, இது யாரு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு நினைச்சு கூய்ப்பு அடையணும். மற்ற நான் பெற்றது ஆறு தரவல்லாருங்கிறார் சுந்தரமூர் சுவாமிகள். எப்போ இந்த கண் இழந்த நிலையில சொல்லக்கூடிய வார்த்தையா அது. வட திருமுல்லை வாயில போய் பாடும்பொழுது ரெண்டு கண்ணும் கிடையாது. மற்ற நான் பெற்றது யார் பெறவல்லார் நம்ம சொல்லுவோமா? ஒரு கண்ணுல ஒரு தூசி விழுந்தா கூட சாமியை நிந்திக்கிற காலம் இது. ரெண்டு கண்ணையும் இழந்து உடல்ல ஒரு அடுநோயும் வந்து அந்த இடத்துல ஒரு மற்றவருடைய கையை பற்றி கொண்டு போயிட்டு கரகர இழுக்கை ஒழித்து கரகர இழுக்கறவ போறான் என்ன குருடா போ குருடான்னு சொல்லுவாரலாம் வீட்டில் இருக்கிறவர்கள்லாம். அழையே போ குருடா, என்னை கூப்பிடாத, உனக்கு குருட்டு பயலாச்சே, வேற வேலை கிடையாது உனக்கு அப்படின்னு கேட்குற காலமா இருக்கு. பெண்டர்கள்லாம் அப்படி என்ன சொல்வார்களே, அப்படிப்பட்ட இழிநிலைக்கு என்ன தள்ளிடாதே கண்ணகுரு கேட்கிறான் சுவாமி, சுந்தரமுசுவாமி கேட்கிறார். அப்படி இருக்கிற நிலையிலையும் வந்து மற்ற நான் பெற்றது யார் பெறவல்லார் வள்ளலேன்னு சொல்றார் சாமி. பார் இன்னுத்தரா இருந்தா அந்த வார்த்தை சொல்லுவார்களா? சுந்தரமுசுவாமிகள் வந்து தூது போக சொன்னது தப்பு, அது தப்பு, இது தப்புன்னு அவர் மேல எவ்வளவு பேர் சொல்றவர்கள்லாம் உண்டு. அவருடைய இந்த உயர்ந்த நிலை யாருக்கு வரும்? உன்னை பாடுவது தவிர எனக்கு எதுவுமே தெரியாதே, நாட்டியத்தான் கூடிய நன்றி. நீ என்ன கருதியிறாகிலும் கருதி, இன்னும் என்ன ஒரு பொருட்டா நீ கருதாட்டா கூட நான் உன்ன கருதுதல் மறக்க மாட்டேன், பாடுதல் ஒரே அப்படி சொல்லியிருக்காரு. அப்படிதான் ஒரு வழிபாடு, அப்படிதான் குதிர்கோவில் அமைஞ்சு எடுத்துன்னா அதுக்கு அப்படி வழிபாடு கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு ஏற்ப வேண்டுமான ஒரு ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். அந்த இந்த ட்ரஸ்டோட நோக்கமும் அதுதான், சிவாச்சாரிய பெருமக்களுக்கு செய்யணும், உறுதுணையாக இருக்கணும். இந்த திருக்கோயில்களுடைய அமைப்பு வழிபாட்டு முறைகள் அதெல்லாத்திலும் நம்மளால் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். மூணாவது, கோவில்கள்லாம் வந்து பல பாடல்பட்ட தலங்களும் சரி பாடல் கிடைக்காத தலங்களும் சரி, இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். கிராமங்களில் எல்லாம் ஒரு ரெண்டு ஆள் மூணு ஆள் உயரத்துக்கு மரங்கள் முளைச்சிருக்கு, எல்லாம் அரச மரம் வேற. இந்த உருகால பூஜை நடக்கிற கோவிலில் இந்த அதுவும் விழுந்துடுச்சுன்னா கோவிலை விழுந்துட்டு எந்த உருகால பூஜை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிற அளவுக்கு கோவிலுக்கு பக்கமே போகாத அளவுக்கு வந்துருமோ பயமாக இருக்கு. அதனால திரும்ப திரும்ப பண வசதி படுத்தவர்களுக்கு நான் ஒரு விண்ணப்பம் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த கிராமத்து கோவில் பக்கம் திரும்பி பாருங்கள். நீங்கள் இருக்கிறது பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோவிலையான்னு போய் பாருங்கள், ஒரு மாதம் ஒரு தடவையானு போய் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய்யானு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய், எல்லாரும் செய்யக்கூடியது, வசதி உள்ளவர்கள்லாம் செய்யக்கூடியதுன்னு இல்லை, ஒரு எண்ணெயும் திரும்பி கொண்டு போடலாம், ஒரு கோலம் போடலாம் சாமிக்கு, ஒரு ரெண்டு பாட்டு பாடலாம், உழவார பணியும் செய்யலாம். இது எதுவுமே செய்யாமல் நான் வந்து வீட்டிலேயே உட்காந்துருப்பேன், எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுட்டு இருப்பேங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு சிவத்ரோகம் என்னுடைய அபிப்பிராயம்.
1: நல்லது. அப்போ இந்த திருக்கோயில் வழிபாடு மேம்படுவதற்கு பணத்தாலும் சரி மனத்தாலும் சரி உடல் உழைப்பாலும் சரி எல்லா விதங்கள்லையும் எல்லாரும் சேர்ந்து இதில் வந்து உழைக்கணும், அதன் மூலமாக தான் உயரும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இப்போ இன்னும் நீங்கள் திருமுறை ஆர்வத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இப்போ திருமுறை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த திருமுறை கற்றுக்கொள்வதை வந்து எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறது
0: இதை சொல்கிறதுக்கு நான் தகுதி அற்றவன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முறைப்படி தேவார பாடசாலையில் முறைப்படி பயிலாததுனால நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தகுதி அற்றவன் தான் நான் முதல் நினைக்கிறேன். இருந்தாலும் ஏதோ கேள்வி ஞானத்தினால சிலதெல்லாம் சொல்லலாம். அதில் இருக்கிற தவற பெரியவர்கள்லாம் ஒதுக்கிட்டு ஏதாவது நல்லது இருந்ததுன்னா ஏற்றுக்க முடியாத தாழ்மையை கேட்டுக்கிறேன். இது வந்து தமிழில் வந்து உச்சரிப்பு ரொம்பவும் முக்கியம். இந்த உச்சரிப்பு வந்து அதுவும் தேவாரம் பாடும்பொழுது உச்சரிப்பு பொருள் உணர்ந்து உச்சரிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாடலுடைய பொருளை மனசில் வாங்கிட்டோம்னா அப்புறம் அதை வந்து பதம் பதமாக பிரிக்கிறதோ அல்லது இந்த பக்தி சுவைபட அதை பாடுவதோ கொஞ்சம் எளிதாக அமைஞ்சிடும். முதல் நமக்கே அது புரியலேன்னு சொன்னால் வந்து அப்புறம் அதை வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது கஷ்டம். அதான் நான் சொல்லுவது வழக்கம், இந்த ஞானசம்பந்தர் இந்த உரிய பண்ணோட பாடுறவர்களுக்கு தான் அந்த பலன் சொல்லியிருக்காரு, நமக்கு பண்ணோட பாட தெரியலையேன்னு சொன்னால் கூட நமக்கு பாட தெரியலையேன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொன்னால் எவ்வளோ பேருக்கு இந்த ஒரு எண்ணம் வருது சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு சாமிகிட்ட போய் பாடணும் தேவாரம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எவ்வளோ பேருக்கு முதல்ல வருது? ரொம்ப ரொம்ப கஷ்டம், 1% வருமா? அவ்வளோதான். அப்படி இருக்கிறவர்கள் வந்து நமக்கு பாட வரலையேன்னு சொல்லி சில பேர் பயந்து போய்டுறது உண்டு. சில பேர் வந்து நமக்கு இதெல்லாம் தமிழ்லாம் ரொம்ப கடப்படாமல் இருக்கே, இதை வந்து யாரால் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ஒரு பெரிய ஒரு ஆபத்து நம்மளுடைய தமிழ் மொழிக்கே வந்திருக்கு இந்த காலத்தில். என்னன்னு சொன்னால் அப்புறம் தான் தேவாரத்துக்கு சொல்லணும், நம்ம இந்த காலத்து குழந்தைகள் தமிழே கற்றுக்கிறது இல்லைன்னு ஒரு துர்பாக்கியம் வந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வடமொழி கற்றுக்கிறதுன்னு நின்று போச்சு. ஒரு காலத்தில் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வந்து விற்பனர்களாக இருந்தவர்கள்லாம் ஏராளமாக பேர் இருந்தார்கள். இப்போ வந்து வடமொழி கத்துக்கிறது நின்று போச்சு, தமிழ் கத்துக்கிறது நின்று போச்சுன்னா தெய்வத்தையே கத்துக்கிறது நின்று போச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் மாணவன் கான்னு சொல்லி அப்பர் சாமிழ் வாக்கு, இந்த வடமொழியாகவும் தென்தமிழாகவும் மறைகளாகவும் இருப்பவனே சிவபெருமான்னு சொல்லியிருக்காரு அதுல. அதனால இந்த தமிழ் மொழியை ஒதுக்கிறதோ வடமொழியை ஒதுக்கிறதோ வந்து சிவனையே ஒதுக்கிறதுக்கு சமானம். நம்ம எல்லாம் அப்ப தக்ஷனுக்கு துணை போகிறவர்கள் தான் நினைக்கணும். தக்ஷயாகத்தின் பொழுது எப்படி சிவபெருமானை அவன் ஒதுக்கிட்டு அதுக்கான தண்டனையை பெற்றானோ அந்த மாதிரி தண்டனையை நம்ம நிச்சயம் நிக ஒரு நாளை பெறதான் வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அது தயங்காம சொல்லுவேன். அதுக்கு பயந்தாவது கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த சிவபராதத்திலேருந்து தப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவர்களுக்கு சொல்ற வார்த்தை இது. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு கொஞ்சமான வடமொழியோ தென்தமிழோ கற்றுக் கொடுங்க. முக்கியமானன்னு எதை பொறுக்கிறது எல்லாமே முக்கியம்தான். அதனால திரட்டு கிரட்டுன்னு எனக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து அற்புதமான பாடல்கள். அருளாளர்கள் வாக்குல எதை நல்ல வாக்கு எது செகண்டரின்னு சொல்ல முடியும். எல்லா பாடல்களுமே பலன் தரக்கூடிய பாடல்கள் தான். அதுதான் கைப்பாகம் செட்டியார் சொல்வார், பலன் தர பதியுங்கள்னு சொல்றாங்க. இந்த காலத்துல தேவாரத்தில் எந்த பாட்டை தொட்டாலும் பலன்கள் தரக்கூடியதான், இதுல எது பலன் தரக்கு தராது இது, அப்பதானே தளர்ந்துன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைதான் அது. அதனால இந்த தேவாரத்துல எளிமையானது வேணா சொல்லலாம், எளிமையான பாடல்கள் சிலவற்றை பொறுக்கி அதையாவது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து சிலபஸில் தான் இல்லாமல் போயிடுது. இந்த முன்னாடிலாம் அதெல்லாம் கடவுள் வாழ்த்தில் அதெல்லாம் இருந்தது, தேவாரம் பெரிய புராணம் திருவாசகம்லாம் இருந்தது. இப்போ நாளடைவில் அதெல்லாம் குறைஞ்சி இந்த காலத்தில் எழுதக்கூடிய கவிதைகள் கட்டுரைகள்லாம் வந்ததுனால குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போயிடுது. அதனால நீங்கள் கேட்ட மாதிரி இதை தேவாரம் கற்றுக்கணுங்கிற ஒரு இது, இசையோடு கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வருதுங்கிறது இன்னும் குறைஞ்சி போகிற காலமாக போயிட்டு, முதல்ல தமிழே கற்றுப்பானாங்கிற பயத்தில் வந்து நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு இந்த வார்த்தையை. இருந்தாலும் தமிழை கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. நம்மளுடைய தினப்படி வாழ்க்கைக்கு எந்த மொழி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் பக்திக்கு இந்த ரெண்டு பாஷைகளை விட்டால் கதி இல்லை. நிச்சயமாக வந்து இது சுலபமான வழி பகவானை திருப்தி பண்ணுறதுக்கு. ஒரு பாட்டை சொன்னால் மயங்கிடுவானோ, எந்த பாட்டை? அருளாளர்கள் பாட்டை. இன்னைக்கு எழுதுகிற பாட்டெல்லாம் இல்லை. நல்லிசை ஞானசம்பந்தரும் நாவினுக்கு அரசரும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியதே சொல்லி ஏற்றுகப்பானே. அவர் சொன்னதையே திரும்பவும் சொல்லிட்டு அதுவே அவன் சந்தோஷமாக கேட்டுப்பான். அன்னி கேட்ட மாதிரி இருக்கு இந்த பாட்டு. அதனால அது ஓஹோ அதே பாட்டை இவன் சொல்கிறான் இப்போ அந்த குழந்தை, அதனால இவனுக்கு அனுகூலம் செய்யலாம் அப்படின்னு. அப்போ ஞானசம்பந்தருக்கு கிடைச்ச ஒரு அனுகூலம் நமக்கும் கிடைக்காதுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு பக்குவமோ அந்த பக்தியோ பரமேஸ்வரன் தான் நமக்கெல்லாம் கொடுக்கும்.
1: அப்ப திருமுறை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பாடல்களை கேட்பதன் மூலமாக அவங்க வந்து பயில முடியுமா, இல்லை எவ்வளவு எவ்வளவு தூரத்தில் அவங்க எளிமையாக கற்றுக்க முடியும், முழு பதிகங்களையும் கற்றுக்கணுமா, கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாமா, எப்படி கற்றுக்கொண்டாக்க அவர்களுக்கு அதில் அந்த ஆர்வத்தோடு அந்த ருப்தியோடு அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது?
0: நியாயமாக சொல்ல போனால் பதிகங்களில் வந்து குறுக்கு வழியே அணுகக்கூடாது. முழு பதிகம்தான் கற்றுக்கணும். இதில் எந்த விதமான ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை. பிற்காலத்தில் தான் இந்த முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் பாடுறது, அல்ல ஏதாவது ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி பாடுறதுங்கிற பழக்கம்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. அவர் அப்படின்னா ஒரே பாட்டோடய நிறுத்தியிருக்கலாமே, எதுக்கு 11 பாட்டு பாடுவாங்க? பாட சொல்லிய பாடல்கள் 10 அப்படி தான் சொல்லியிருக்கு. அந்த 10 பாடுறது வந்து அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறபொழுது ஏன் அந்த 10 பாட்டை தான் படிப்போமே? எது எளிமையான பதிகமாக இருக்கோ இந்த மந்திரமாதிரி மாதிரி பாட்டெல்லாம் சுலபமான பதிகமாச்சு, அதெல்லாம் படிக்கலாமே, அதுக்கு அதுக்கும் குறுக்கு வழின்னு சொல்ல முடியும். ஆகினால அதை கண்டிப்பாக அதை நம்ம அதை பின்பற்றி தான் நடக்கணும். அதில் வந்து விதமான குறுக்கு வழிக்கு போகவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, காதால் கேட்டு பாடலாமா அப்படின்னா குருமுகமாக கேட்கறதுக்கு ஈடே இல்லை. நான் திரும்ப அதை சொல்லுவேன். ஆனால் இப்போ சில பேர் கேட்கலாம், எங்களுக்கு பக்கத்தில் குரு இல்லையே, எங்கே குருவை தேடிட்டு போக முடியும், நான் இல்லை அயல்நாட்டில் இருக்கேனே, எனக்கு எங்கே குரு கிடைக்கும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் சில வழிகள்லாம் இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி காதால் கேட்கறதுங்கிறது அப்போ தான் வருது. அப்போ வந்து என்னாகும், இப்போ நம்ம சைவம் ரேடியோலையோ எவ்வளவோ நிகழ்ச்சிகள் காதால் கேட்கறதுக்கான வாய்ப்பு தரப்படுகிறது. அதில் வந்து பல ஒதுவா மூர்த்திகள், பிரபலமான ஒதுவா மூர்த்திகள் பாடின தேவார பதியங்கள்லாம் அதில் ஒளிபரப்பப்படுகிறது. அதை கேட்டு அதை நம்ம பதிவு செய்து வச்சுக்கொண்டு அதையே நம்ம அதை கேட்டு கேட்டு பயிற்சி பெறலாம். ஏன்னா அது வந்து குரு வேணுமே நீங்கள் இப்போ சொல்லிட்டு பிரியும் சொல்லாமான்னு கேட்கலாம். வேறு வழி இல்லாத காலமாக இருக்கிறதுனால அந்த ரெண்டாவது வழியை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு. குரு மூலமாக பயிற்சி பெறும்பொழுது என்ன சௌரியம்னு சொன்னால், நம்ம அறியாமலேயே நம்ம சில தவறுகள் ஏராளமாக சில தவறுகள் ஏராளமான தவறுகள் செய்வோம். அதை வந்து திருத்தறதுக்கு ஒரு குரு வேணும். அந்த திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுறதுங்கிறதுக்காக தான் வந்து குரு மூலமாக வேணும்னு நான் சொன்னது. அது இல்லாதவர்கள் வேறு வழி இல்லைங்கிறதுனால இந்த ஒளிப்பு நாடாவா என்னமோ அது வழியாகத்தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு நிலைமை.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க உங்க திருமுறை எப்படி அணுகணும், எப்படி பயிற்சி பெறணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு ஆர்வலரா திருமுறை அணுகுனீங்க, பல ஓதுவார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம்.
0: பொதுவா மூர்த்திகளை வந்து சந்திக்கிற ஒரு அனுபவம்னு சொல்லும்பொழுது அது எதேச்சியா நடந்ததாதான் நான் சொல்லுவேன், தெய்வாதீனமாக நடந்ததாதான் சொல்லுவேன். ஏன்னா அவர்களை முன்பின் எனக்கு தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறது, அவர்களுடைய பாடல்களை கேட்கறது, அதில் ஈடுபட்டு சில சமயம் சந்தேகம் கூட கிட்டக்க போய் கச்சேரி முடிஞ்ச உடனே கேட்கறதும் உண்டு. சில சமயம் ஒரு விண்ணப்பமாக ஒரு சீட்டில் எழுதி அனுப்புறதும் உண்டு. இதுக்கப்புறம் ஒரு திருவாசகம் பாடுங்க, இந்த திருவாசகம் பாடுங்கன்னு கூட சீட்டு எழுதிய ஞாபகம்லாம் உண்டு எனக்கு. அப்படி இருக்கும்பொழுது சில ஓதுவாமூர்த்திகளுடைய பழக்கங்கள்லாம் ஏற்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னா தருமபுரம் சுவாமிநாதன் அவர்களுடைய முற்றோதல், அவர்களுடைய பன்னிசி அரங்கங்களுக்கெல்லாம் நிறைய தடவை போனதுனால இதில் ஒரு பரிச்சயம் அதிகமாக ஏற்படுறதுக்கு, ஒரு பக்தி ஏற்படுறதுக்கு ஒரு ஏதுவாக இருந்ததுன்னு சொல்லணும். அதே மாதிரி எங்கே ஒரு தேவார கச்சேரி நடந்தாலும் அதில் போய் கொஞ்ச நேரம் நம்ம கேட்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்தியது. நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் யார் பாடினாலும் அதில் நிறைகளும் இருக்கலாம், குறைகளும் இருக்கலாம். நம்ம வந்து அந்த குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறை ஏதாவது ஒன்று இருந்ததுனாலாவது எடுத்துக்கலாம். ஏன்னா எதில் தான் குறை இல்லை உலகத்தில்? குறை இல்லாத ஒன்றே ஒன்று தான், அது பரமேஸ்வரன் ஒரு பரம்பரை ஒன்று தான். குறைவில்லாத நிறைவேறு திருவாசகம் சொல்கிறத வர குறைவில்லாத நிறைவு அவங்க மொத்தம்தான். மிச்சம் எல்லாத்துக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க, ஏதாவது குறை இருக்க தான் இருக்கும். அதனால அவர்களுடைய குறையே நம்ம குற்றமே பெரிது உடையேன்னு தன்னை தான் சொல்லிக்கிறார்கள் ஒழிய பெரியவர்கள்லாம் வந்து அவர். அதே மாதிரி சுவாமி நம்முடைய குறை எல்லாத்தையும் வந்து எடுத்து தள்ளுவாராம். ஏதாவது ஒரு நிறை இருந்ததுன்னா அதை எடுத்து பாராம். குறையுடையார் குற்றம் உவராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கிழமையவரேன்னு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அப்படி குறையுடையவர்களுடைய குற்றத்தை எல்லாம் தள்ளிடுவார் சுவாமி. அதனால வாயால உதராளாம் அன்பின் காரணமாக சிலந்தி பட்டு விடுத்தேன்னு சொல்லிட்டு திருநக்கரனுடைய மனைவி. அப்போ வந்து அது தப்பு இல்லையா, சுவாமி மேல போய் வாயை வச்சு ஊதலாமா, எச்சில் பட்டுருமேனு தான். அதுவும் நல்ல எண்ணம் தான், நாயனார் நினைச்சதும். இருந்தாலும் சுவாமி என்ன சொல்றாரு, அவருக்கு அவருடைய அன்பு நாள் காரணமாக தான் வந்து அவ செஞ்சது தப்பு இல்லை. அவ ஊதின இடம் தவிர மற்ற இடங்கள்லாம் சிலந்தியுடைய கொப்பிடங்களா இருக்கு பாருன்னு சொன்னாராம். அவருடைய அன்பனுடைய உயர்வை காட்டுவதற்காக அது எதுக்கு சொல்ல வரேன். அதனால வந்து குறை இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக ஒதுங்கவும் கூடாது. போவோம், நம்ம கத்துக்க போற இடத்துல நமக்கு கண்ணுக்கப்பட்ட குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தவும் கூடாது. ஏதாவது நிறைய நம்ம கண்ணுபட்டதுன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம பிரயத்தனப்படலாம். நம்ம அதனுடைய அதை நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கோ அல்ல பயிற்சி முறைக்கோ அதை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாம். அவ்வளவு செய்யணும்.
1: மகிழ்ச்சியா. திருமுறையை கத்துக்கிறது பத்தி தனிப்பட்டவர்கள் விஷயத்தை பத்தி சொன்னீங்க. திருமுறை வந்து தமிழர்களோட ஒரு அடையாளமா, சைவர்களோட ஒரு அடையாளமா, எப்படி வந்து அந்த அளவுக்கு அவங்க தன்னோட தமிழ அப்படின்னு சொன்னாலே திருமுறையை வந்து அடையாளப்படுத்துகிற அளவுக்கு திருமுறையை வந்து பரப்பத்துக்கு என்ன செய்யுங்க, அதை பத்தி உங்களோட கருத்து.
0: இதற்கான முயற்சியை வந்து தமிழ்நாட்டை காட்டிலும் இலங்கையில தான் அதிகமா செஞ்சிருக்கிறாரு. அது மகத்தான ஒரு சேவை. அது இன்னமும் தொடர்ந்து அந்த சேவை நடக்கிறது பல்வேறு இடர்பாடுகளுக்கு நடுவில். யாழ்ப்பாணம் அருங்குணாவலர் போன்ற பெரியவர்கள்லாம் வந்து திருமுறைகளுக்கு அவ்வளவு தொண்டாற்றியிருக்காரு. அதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அவ்வளவு நடக்கலையேங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கிறது உண்மைதான். அதை வந்து இன்னும் பிரபலப்படுத்துவதற்கான முயற்சி அப்படின்னு பார்த்தா இன்னொரு நாலு இடத்துல தேவாரத்தை அரங்கிசி நடத்துறதுனால சாதிக்க முடியுமான்னு பார்த்தா அதான் இல்லை. திரும்ப திரும்ப தேவாரத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் தான் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறார்கள். ஒழிய ஈடுபாடு இல்லாதவர்களை அதில் ஈடுபாடு வரவழைப்பதற்கு அதில் கவர்வதற்கு என்ன முயற்சிகள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அப்படி அங்கங்கே ஏதாவது இருக்கலாம், முழுவதுமா இல்லைன்னு நான் மறுக்கலை. இருந்தாலும் பெருவாரியாக பார்க்கும்போது அதை வளர்ச்சி செய்ய வேண்டியதற்கான முயற்சியை யாரும் எடுக்கலையோங்கிற எண்ணம் தான் மேலோங்கிறது. அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான்.
1: இல்லை அதை வந்து எப்படி பரப்புறதுக்கு என்ன வழிகள்
0: வந்து இனிமேல் வந்து அரசாங்கத்தையோ அல்லது ஒரு பாடசாலையோ இனிமேல் எதிர்பார்க்கறது கஷ்டம். ஏன்னா பாடசாலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்ட நிலைமை. இப்போ அது வேத பாடசாலையாக இருந்தாலும் சரி, தேவார பாடசாலையாக இருந்தாலும் சரி, போதிய மாணவர்கள் இல்லைன்னு ஒரு காரணம் சில இடத்துல சொல்லப்படுகிறது. சில இடத்துல வந்து ஆசிரியர்கள் இல்லை, அப்படியே ஆசிரியர் தான் அவர்களுக்கு போதுமான ஊதியம் இல்லை. இப்படி பலவேறு காரணங்கள்னால பாடசாலைகள் மூடப்படுகிறது. இப்போ இது என்ன செய்ய முடியும், எப்படி கற்றுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா வீடுகளில் இருந்தால் ஆரம்பிக்கணும். இன்னும் பள்ளிக்கூடத்துலேயோ அரசாங்கத்திட்டேந்தோ எதிர்பார்க்கறது இனிமேல் அதை போல ஒரு தவறான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலையும் இதை ஒரு நியமமாக குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். தயவு செஞ்சு இந்த டிவி மாதிரி ஒரு கேளிக்கைகளில் நேரத்தை போக்காம இதுக்காக குழந்தைகளுக்கு ஒரு அரை மணி நான் ரொம்ப அன்றாடி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது. அரை மணி குழந்தைகளோட நலனுக்காக அவர்களோட பிற்கால வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. தேன் வந்து இன்பம் வந்து சிவப்போ கருப்போங்கிறது எப்படி சொன்னார் திருமூலர், சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். அதனால செஞ்சு பாருங்க. இது வந்து பலன் இல்லைன்னு யாராவது சொன்னால் நிச்சயமாக அது ஒரு போலின்னு தான் சொல்லணும். அதனால அவ்வளவும் மந்திரம். அதனால இதை பெற்றோர்கள் வந்து முதல்ல தாங்கள் கடைப்பிடிக்கணும், தங்களுடைய குழந்தைகளுக்கும் செய்யணும். இது எப்போ வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னு போயிட்டோம் அப்போ நிச்சயமாக அதுக்கு ஆபத்து வந்துடும். அதுக்கு இந்த மொழிக்கும் ஆபத்து, திருமுறைகளுக்கும் ஆபத்து. அதனால நம்ம மொத்த கலாச்சாரமும் குட்டிச்சவராக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிட்டு அது பெரிய நம்மளுடைய பெற்றோர்கள் தான். ஏன்னா மத தலைவர்களாலேயும் எவ்வளோ தூரம் திருத்த முடியும்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு பெற்றோரும் கண்டிப்பாக இதை செய்யணும்.
1: நல்லா சொல்லிங்க. தமிழங்களே இல்லாத நாடே இல்லைங்கிற அளவுக்கு தமிழர்கள் விரிந்து பறந்துருக்காங்க. இணையத்திலையும் ஆண்ட்ராய்டு செயலிகள் மூலமாகவும் பற்பல பல்லூடகங்கள் மூலமாகவும் திருமுறை வந்து பரப்பப்பட்டு வந்திருக்கு. அதுபடி வாழறது எப்படி,
0: இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது திருமுறைப்படி முற்றிலும் வாழ்வதுங்கிறது முற்றிலும் கடினமான காரியம். ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டு நம்மளும் நயன்மாரா ஆயிடுவோமே இல்லையா. அதனால இன்னொன்று, நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம், 63 நாயன்மார்களுக்கு மேலே யாரையுமே வந்து 64 தயவு செஞ்சு சொல்லாதீங்க. 64 யாரை வேணாம், எப்பேற்பட்டவராக இருந்தாலும் 64 யாருமே கிடையாது. இது அந்த 63 லிஸ்ட்டில் இல்லாதவர்களாலையும் கட்டப்பட்டு பழைய காலத்து முனிவர்களையோ மகான்களையோ திணிக்கவும் வேண்டாம். அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்கிறதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை, இறைவனுடைய கட்டளை. அதை திறமேற்கொண்டு செய்வது தான் நம்மளுடைய கடமை. ஒழிய நம்மளுடைய குறுக்கு புத்தியை அதில் புகுத்தி எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு துடிக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது
1: திருமுறைப்படி
0: வாழ்க்கைங்கிறது. திருமுறைப்படி வாழ்க்கையில் முற்றிலும் முடியாதுன்னு சொன்னேன். ஓரளவான முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். திருமுறைகளில் எடுத்துக்காட்டால் 12 திருமுறை பெரிய புராணம் எல்லாருக்கும் தெரியும். அதில் இருக்கிற நாயன்மார்கள் மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியுமா, முடியாது தான், ஒத்துக்கிறேன். அதுலேயும் சிலர்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறவர்கள்லாம் உண்டு. கண்ணை எடுத்து வைப்பார், நினைச்சு பார்க்க முடியாது. உயிர் போனதுக்கு அப்புறம் கண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிற காலம் இது. உயிர் இருக்கும்போது யார் கொடுக்க முடியும்? முடியாது, ரைட்டு. அதனால கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின் இன்னும் மணிக்கவாசகரே சொல்லுங்க, அவரை போல ஒரு அன்பை யாரால பார்க்க முடியும்? சிறு தொண்டர் குழந்தைய வந்து சுவாமிக்காக மனதார அர்ப்பணித்தவர். சிறு தொண்டருடைய சரித்திரம் இப்போ சித்திர பரணி வரப்போகுது. ஆனா எதைத்தான் நம்ம அவர் சொன்ன அந்த திருமுறைகள் சொன்னதை பின்பற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதுல ஒண்ணு, சிறு தொண்டர் புராணத்திலேருந்தே பண்ணலாமே அப்படின்னு, ஐயோ நம்மளா பிள்ளைக்கறியா கொடுக்க முடியும் அப்படின்னு அடுத்த கழிவு கூடாது. பிள்ளைக்கறி கொடுக்க சொல்லலை யாரும், உங்கள்ட்ட வந்து சாமி கேட்கவும் மாட்டேன், நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், அது வேற விஷயம். அதனால இந்த அந்த சரித்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வருது, அதை எல்லாரும் நிச்சயமா பின்பற்ற முடியும். என்னன்னு சொல்றேன், அதாவது சிவனடியாரை தேடிட்டு பரஞ்சோதியார், அதாவது சிறு தொண்டர் ஒரு இடமா அந்த ஊருக்குல ஊர்ல ஊர்ல பல இடங்கள்ல போய் தேடிட்டு வர்றார். ஒரு நாளைக்கு யாருமே சிவனடியார் கண்ணில் படலை அன்னைக்குன்னு பார்த்து சுவாமி பைரவ கோலம் கொண்டு அங்கு எழுந்தருளி வர்றார். நேர பெரிய சிறு தொண்டருடைய மனை இதுவான்னு கேட்கிறார். அப்படி சுவாமி வாயாலேயே சிறு தொண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு பரஞ்சோதியார் கிடைச்சது. அப்போ வீட்டில இருந்து ரெண்டு பெண்மணிகள், யாருன்னா சிறு தொண்டருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கையும் அவளுடைய வேலைக்காரின்னு சொல்றோம் இந்த காலத்துல தாதியார்னு சொல்றோம், சந்தன தாதியார், இந்த ரெண்டே பேர் தான். குழந்தை வந்து சீராளம்னு குழந்தை, அவன் பள்ளிக்கூடம் போறவன். இந்த சிவனடியார் பைரவ வேடம் கொண்டு எழுந்துள்ளார். சிவனடியார்னு சிவனே தான், பார்த்த உடனே நாங்க வழிபடுற தெய்வமே வந்துட்டா மாதிரி நினைச்சாலும், தெய்வம் தான் வந்திருக்குது என்ன சந்தேகம், ஒண்ணும் இல்லை. அப்போ நீங்க சிவனடியாரை தேடிட்டு என்னுடைய கணவர் ஊர்ல பல இடங்களுக்கு தேடி போயிருக்கார், நீங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார், நீங்க உள்ள வந்து வீட்டுக்குள்ள எழுந்துள்ள வேண்டும், பாத பூஜையெல்லாம் பண்ணி நாங்க உங்களுக்கு பணிவிடைகள் செய்யணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது சுவாமி பெரிய ஒரு தத்துவத்தை சொல்றாருங்க.
2: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from almighty lord shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம்தாத்தார்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: போற்றி ஓம் நமச்சிவாய. புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய. புகலிடம் பிரிது ஒன்றில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய. புறம் என போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய. ஜெய ஜெய போற்றி போற்றி. அருமையான, ஆகவே நால்வர் வாக்கிலும் திருவைந்தெழுத்து அமைந்திருக்கு. இதுல இன்னொரு விதமாகவும் இந்த இதை சொல்லுவாங்க. இந்த ஓம் என்பதற்கு பாருங்க, அந்த இம்மண்ணா இருக்கா இங்க? இல்ல இல்ல. அதனால எப்படி படிக்கலாம்? போற்றி ஓ நமச்சிவாய. இம்மண்ணா இல்லாம, இம் என்பது இல்லாம. இந்த ஓங்கிறது வியக்கத்தகுந்த மந்திரம். போற்றி வணங்குகிறேன் என்னென்ன? ஓ நமச்சிவாய. புயங்க நீ மயங்குகின்றேன், போற்றி ஓ நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓ நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய். போற்றி ஓ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி என்றும் படிக்கலாம். ஏன்னா பிரணவத்தோடு கூட்டி சொன்னாலும் நமக்கு புண்ணியம், அப்படி இல்லிருந்தாலும் நமக்கு தேவைங்கிறதுல ஒண்ணு தவறு. எவ்வாறாயினும் இந்த பாடல் வேற ஒண்ணு திருவாசகத்துல முழுதும் நம்ம சிவபுராணம் முழுதும் சொல்வதற்கு 7 நிமிஷம் ஆகும். 7 நிமிஷம் ஆகும். இந்த ஒரு பாடல் சொல்வதற்கு 1 நிமிஷம்தான். ஒரு கால் சிவபுராணம் சொல்ல முடியாத நாட்கள் நமக்கு ஏற்படுமாயின் இந்த ஒன்றாவது. இது நீங்க இங்கே பஸ்ல ஏறும்போது ஸ்கூட்டர்ல போகும்போது நீங்க எங்கேயும் சொல்லிட்டு போகலாம். ஏர்கியா ஏர்கியா பஸ்ல அப்படின்னு சொன்னா போட்டி ஒன்று வச்சுவாயோ போடம் போட்டி ஒன்று போட்டு போய் ஸ்ட்ரீட்ல உட்காரத்துக்குள்ள இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இந்த பாடல் மட்டுமாவது நினைவிருப்பது நல்லது. திருவாசகம் எத்தனையோ பாட்டு தெரியணும், ஆனால் தப்பா சொல்லல. ஓதாமூர்த்திகள் நம்ம திருவாசகம் பாடுகின்ற பொழுது எந்த மூர்த்திகளும் இத பாடுறதில்லை. அம்மையே அப்பாவு பிலாமணியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை இப்படி இந்த மாதிரி பாட்டுமே தவிர நான் கேள்விப்பட்டதில்லை. சுவாமி மூர்த்திகள் திருவாசகம் பாடும்போது இந்த பாட்டை இந்த பாண்டு மாதிரி தெரியும், பாண்டு மாதிரி தெரியும். அதுக்கு அவங்க மேல குறை சொல்ல வேண்டாம். அவங்க படிக்கும்போது அவங்க படிச்சிருப்பாங்க. நாம என்ன பண்ணலாம்னு கேட்டா மூர்த்திகள் தெரியும்னா இந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி விண்ணப்பமா கேட்கணும். ஏன்னா தானே தேவாரம் படிச்சவங்க அல்லவா, அவங்கள போய் ஐயா அந்த பாட்டு தெரியுமான்னு கேட்கக்கூடாது. மரபும் அல்ல முறையும் அல்ல. என்னன்னா மூர்த்திகள் இந்த நான் மூர்த்திகள் தான் சொல்லுவேன். பொதுவா மூர்த்திகள்னு சொல்றமல்ல மூர்த்திகள் என்றுதான் சொல்றது. தேவாரம் படிக்கின்ற புண்ணியம் உடையவங்க அல்லவா, அவங்களுக்கு மரியாதை வேணாமா? பையன் சின்ன பையனா இருந்ததுனால மட்டுமல்ல, அவங்க வாயில வர்றது என்ன மந்திரங்கள் எல்லாம் வருது. அதனால மூர்த்திகள் இந்த பாடல் கொஞ்சம் தெரியுமானால் கொஞ்சம் விண்ணப்பம் செய்யுங்களே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க மோகனத்துல படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம வெறும் இப்ப பொருள் உணர்ச்சியோட படிக்கிறோம், அவங்க பொருள் உணர்ச்சி கொஞ்சம் கம்மி தான். பொருள் உணர்ச்சியை சொல்லிவிட்டு அந்த பண்ணும் சேர்ந்ததுன்னா அராராடா அருமையா இருக்கு. பொருள் உணர்வும் இருந்து பண் உணர்வும் இருக்குமானா தங்கத்தில் தங்கம் அராரா. அப்படிலாம் நாம் மூர்த்திகளை அப்படியே கேட்டு இந்த பாட்டு அப்படியே இந்த 4 வரி ஒன்றும் தொந்தரவு இல்லை, இதை நாம் படித்து வைக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாம் ரொம்ப நல்லது.

0: ஏம்மா வந்து நீ தூங்கிட்டு இருந்தா என்னம்மா ஆவறது அப்படி இருந்துட்டா நமக்கு ஈசனுக்கு என்ன, நம்ம அன்பு யார், நாம் யார், அவன் எங்கேயோ இருக்கிற பெருமான், நாம நம்முடைய அன்பு செலுத்துவதுங்கிறது நம்முடைய கடமை அவ்வளவுதான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு அவன் எவ்வளவு ஆர், ஈசனார் எப்படிப்பட்டவன், நாம் யார், நம்ம சின்னவன் ஏண்டி வந்து பாதி தூங்குறிய, ஈசனார்க்கு அன்பார் யாம், அந்த அன்பு ஆர் யாம் ஆர், இந்த ஆறுங்கிறது இரண்டனோடும் கூட்டுது, ஆரியலோ எம்பவீ, நல்ல பாடலாம். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாடலுமே சும்மா சாதாரண அந்த பெண்களை தூக்கத்திலே எழுப்புற பாட்டா வச்சு அப்படியே வச்சுட்டார், இழைச்சிட்டார் சிவம். அதனால சரி நான் வேடிக்கையா சொன்னேன், அதனால கொஞ்சம் காலையில எல்லாம் எழுந்திருச்சு படிக்கணும். உண்மைதான், அந்த மாதிரி பேசும்போது அவர் சொல்றார், இராப்பகலாய் பேசும்போது எப்போது ஏண்டி தூங்குறியங்கடி, இப்ப காலையில மணி என்னாச்சு தெரியுமா, இப்ப இந்த இந்த பாட்டு பாடும்போது என்ன மணி தெரியுமா, தெரியாத சிவ சிவ, அவங்க எப்ப எந்திரிச்சாங்க தெரியுமில்ல, 3:50, 3:50 இருந்து எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க, 8 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப தெருவுல வந்த பெண்கள்னா அதை விட அதிகம், 8 பேர். ஏ சார், 8 பேர் தான் தூங்குறாங்கன்னு எப்படி தெரியும், 8 பாடல் தூக்கத்திலிருந்து எழுப்புது. ஆமா, முதல் 8 பாடல் தான் தூக்கத்திலிருந்து எழுப்புறது. அதனால என்ன கேட்டா, முதனா ராத்திரி அல்ல, ஏய் நாளைக்கு 3:50 வந்துடணும் முடி, நான் வந்துடுறேன்டி. மறுநாள் எல்லாம் 3:50 விடுதலையுமே வெந்நீட்டு மெய்யல் பூசி எல்லாம் வந்தவொடனே அப்படி பார்த்தவொடனே எங்கடி இவ்வளவு காணாது, அவ ஊரு தான் இது, இப்படி காணாம பேச்சு மூச்சே காண, அதாண்டி ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கம்மாதே வளருதியோ. ஏண்டி தூங்குறியாடின்னா, தூங்குறியான்னு கேட்கல, வளருதியோ, தூங்குறது என்ன அபசகுணம். ஆமா, அதனால வளருதியோ. ஏன்னு என்ன சார், கடை ஓகோன்றது கொஞ்ச நாள் தூங்குதுன்னு அர்த்தம், போட்டுதுன்னு அர்த்தம் சொல்லலாம்.
1: போட்டி என் போலும் பொய்ய தம்மையாட்கொள்ளும் வள்ளல், போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி, போற்றி நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காற்று இயமானம் வானம் இரு சுடற்கடவுளானி. அருமையாக அகத்தியர் தேவார திரட்டு ஒரு திரட்டு, அது சிவாலய முனிவர். எனக்கு இந்த 3 பேருடைய தமிழையும் நிறைய பாடியிருக்கிறாங்க, அத்தனை எனக்கு அடியனுக்கு பாடுறதுக்கு எனக்கு நினைப்பதற்கு நேரம் இல்லை, எனக்கு இயலாம இருக்கு சுவாமி. அதனால அந்த 3 தமிழையும் படித்ததனுடைய சாரமா ஏதேன் ஒரு சுருக்கமா எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற, யாரு, சிவாலய முனிவர்னு. அப்பொழுது அகத்திய முனிவர் 25 பதியங்களை தேர்ந்தெடுத்து, இதுல 3 தமிழ்ல இந்த 25 பதியங்கள் படித்தா போயிருந்த, அந்த 25 பதியங்கள்ல ஒரு பாகுபாடு செய்திருக்கிறார், ரொம்ப அற்புதமான பாகுபாடு. இப்ப எல்லாம் திருமுறைகளில் ஆய்வுன்னு முதல்ல நாட்டம் செய்தவர் இந்த அகத்தியர் தான் தெரியுது. ஆனா அந்த அகத்தியர் சககால அகத்தியர் இல்ல, ரொம்ப பிற்காலத்தில் ஒரு அகத்தியர் தான் இருக்கு. ஏன்னா 3 தமிழையும் பிறகுன்னு சொன்னா, எனவே 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கு இல்ல, அவர் தேவாரத்திற்கு உண்கட்டு ரொம்ப அருமையான நூல், 25 பதிகள் யாரும் அதை படிக்கிறது இல்லை. அம்பாசமுத்திரத்துல நடராஜ முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், இப்பதான் அண்மையில இறந்தார், அவர் தான் இந்த அகத்தியர் தேவார திரத்துல எப்ப பார்த்தாலும் ஈடுபாடு, ஆண்டுக்கு ஒரு 5-6 முறை முற்றோதல் விட்டார். 25 பதியும் தான், நீ காலைல உட்காந்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கெல்லாம் முடிச்சுடல அப்படி செய்வார் அகத்தியர் கோவில்ல அம்பாசமுத்திரத்துல. அதுல அவருக்கு ஒவ்வொரு முறை முடித்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்ப கூப்பிட்டு நீங்க ஐயா இதை பத்தி எனக்கு சொல்லுங்கய்யா அப்படின்பார். ஆகவே ஒவ்வொரு முறை முற்றுதல் பண்ண பிறகு ஆண்டுக்கு 2 முறையோ 1 முறையோ வந்து அதை பத்தி முடிச்சு

0: சொல்லணும், ரொம்ப அருமையா கேட்பேன். அப்படி அதுல அரிச்சனை என்ற ஒரு பகுதி, அந்த அரிச்சனை என்ற பகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்னு கேட்டா, ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இந்த மூன்று பேரும் இந்த போற்றுதும் என்று சொல்றார் பாருங்க, அது மாதிரி வைத்த பதியங்களை தொகுத்திருக்கிறார். அப்ப என்ன பொருள்? அரிச்சனை என்பதற்கு நேர் பொருள் போற்றுதல், போற்றி என்று போற்றி வைத்தார். இது எப்ப செய்தாங்க? ஏறத்தால 9-10 நூற்றாண்டா இருக்கலாம். அதனால இந்த தமிழர்ச்சனை இப்ப வந்து பேசுறது இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்கு முன்ன தாத்தா 10 நூற்றாண்டுக்கு முன்னமேயே அரிச்சனை என்ற வட சொல்லுக்கு தமிழில் போற்றி உரை செய்தல் என்ற பொருளையும், அப்படி போற்றி உரை செய்வதையும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே போற்றி உரை செய்தல். அதனால் இப்ப அதுக்கப்புறம் நம்ம சுந்தரமூர் சுவாமிகள் வரலாறு சொல்லும்போது சேக்கலா பெருமான் அரிச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் துமரை பாடும் பாயார். எப்பா என்ன அர்ச்சனை பண்றதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா, நல்ல தமிழ்ல பாடுறதுதான். யாரு சேக்கிறார் வாக்கு? இது 12-ஆம் நூற்றாண்டு வாக்கு. ஆகவே இந்த போற்றிங்கிற சொல்லி ரொம்ப அருமையாக வைத்து இங்கே பாடுகிறார். போன பாட்டிலையும் பாடிவிட்டார். போற்றி பெருமானே உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன். எதுக்கு? என் போலும் பொய்யர் தம்மையாட்கொள்ளும் வள்ளல். இந்த நாட்டுல வள்ளல் வள்ளல் என்ன சொல்றான்னு கேட்டா, பொருள் கொடுத்தாதான் வள்ளல்னு சொல்றாங்க வள்ளல். அதனால ஆனா வந்து பொருள் கொடுத்தால் இல்லாமல் இங்க ஆட்கொள்ளுகிற வள்ளல். இப்போ யார் என்னது நல்ல பெரியவங்களே ஞானிகளை ஆட்கொண்டுட்டா அதுக்கு வள்ளல்னு பேரு இல்லை. போலும் பொய்யர் பாவம் தன்னை பற்றி அவ்வளவு இதுவாக சொல்லு. என் போலும் பொய்யர், இவர் பொய்யரா? முழுக்க முழுக்க மெய்யர். குதிரை வாங்க போன பணத்துல 1 பைசா எடுக்காம போன செலவு வந்த செலவெல்லாம் தான் சொந்த செலவு பண்ணிக்கிட்டு, அதுக்கு குதிரைக்குன்னு வாங்கின பணம் குதிரைக்குத்தான், வேற எதுக்கும் இல்லைன்னு சொன்ன ஒரு மாண்புமிகு அமைச்சர். இவர் எங்க போய் பேசினார்? இல்லை. ஆனாலும் இந்த பொய் உலகத்தில இருந்து இந்த பொய்மையான வாழ்வோடு எய்ந்து இருப்பதனால பொய்யர்னர். இந்த உலகமே பொய்மையானது, அதெல்லாம் பொய்மை பேசுகின்ற ஏனமா இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பார்ண்டு என்னவோ தினமில்லையேன்னு தாய்மான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க முடியல, இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நாளை காண முடியாது, இப்படி இருக்குது. எனவே இந்த பொய்மையான வாழ்விலே பொய் வாழ்ந்த அமைப்பில் இருப்பதனால தன்னை பொய்யர். அதனால ஏன் பெருமானுக்கு வள்ளல் என்று பெயர்னர்? என்னை போல இருக்கிற சாதாரண பொய்மை உடைய பொய் உலகத்தை வாழ்கின்றவர்களை கூட திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாருங்க, ஆதலால் தான் அவருக்கு வள்ளல்னு பேர். அது போல அந்த காலத்துல இருந்தாங்களே அவங்க எல்லாம் நல்ல சிறந்த புலவர்களுக்கு கொடுத்தா மட்டும் வள்ளல் இல்லை. இது வரையும் கூடியமா பாடுது, ரெண்டு பாடக்கூட தெரியல, பின்னால வந்து நிக்குது. ஐயா நீ என்ன, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படித்தேன், பாஸ் பண்ணி இங்குது, என்ன பண்றது? நான் வந்து இதுல மனோன்மணியம்ங்கிறதுல சொல்லிட்டேன், ஒன்றும் பாட தெரியாது. சரி படித்து பாஸ் பண்ணீங்களா புலவரா நீங்க அப்படின்னாங்க, இந்தாங்க அப்படின்னு வாரி கொடுப்பாங்க. ஆகவே ஒன்றும் புலமை நலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து வெல்லலாம். அது போல இங்கே எங்க பெருமானி உன்னால் படைக்கப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லன்மை இருந்தது, ஆனா உனக்கு எவ்வளவு வல்லன்மை? இது மாதிரி கேவலம் என்போடு இருக்கிற பொய்யர் எல்லாம் நீ ஆற்று, நீதான் சுவாமி வல்லல், வேற யாரும். வள்ளலே எங்கள் மைந்தையே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரின் சுந்தரமூர்த்தி சுவாமி. என்ன இப்படி கொடுக்கிற வள்ளலை விட்டுட்டு வேற எங்கேயே வள்ளலே எங்கள் மைந்தனேன்னு சொல்றீங்களே, வாழ்த்தினா யாரு பார்க்கறீங்க? அதனால புகழூர் பாடினின் புலவீர்கள் என்று புலவர்களுக்கென்றே ஒரு ஆற்றுப்படை பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. மூவர் தமிழில் ஆற்றுப்படையவருடையவர் யார்? சுவாமிகள் எங்கே பாடினார்? புகழூரில் பாடினார். எப்பொழுது பாடினார்? இரவுல போய் கொஞ்சம் பொன் வேண்டும்னு சொல்ற குறிப்புல போனார் வேண்டில பெருமான்ட்ட, அந்த குறிப்போடு மனசுல படுத்தார். தாச்சர்ல படுக்கும்போது என்னன்னு கேட்டா, அந்த பாத்தியம் அட்டாச்சர்லாம் கிடையாது, ஒரு மடம். அங்க வந்து ஒண்ணு தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, செங்கல் ஒண்ணு கிடந்தது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு துணி மேல துண்டு போட்டிருக்காரா விரிச்சுட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில பார்த்தா அந்த துண்டை எடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கு, கட்டி தங்கம் வெட்டி எடுத்துருக்குது, எப்ப வெட்டினாரோ என்ன பண்ணாரோ பார்த்தார். அது பார்த்தவனா அதை தூக்க கூட முடியல, நம்ம நீங்க தங்கத்தை தூக்க முடியாது, ரொம்ப கடினம். அதனால தூக்கி பார்த்தா ஏப்பா செங்கல் பொண்ணாச்சுன்னு உடனே பார்த்தாங்க. தம்மையே புகழ்ந்து இச்சை பே எல்லாம் அனுப்பிவிட்டார். ராத்திரி ராத்திரியா ஒரு கடிதம், இந்த செங்கல் பார்த்தோன்னு எல்லா பல்கலைக்கழகத்திலும் தமிழ் புலவர் பாசனவன்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பிரைவேட் கேண்டிடேட் நீ வாப்பான்ட்ட, ஏதோ நீ உட்காந்து தமிழ்ல உட்காந்து எழுதுனே இல்ல, ராமஜெயம் போட்டா எழுதியிருக்க வா நீ என்ற பல்கலைக்கழக பட்டியல நீங்க தமிழ்ல போய் எழுதிங்க, எம்ஏ தொட்டாலும் சரி எம்பில் தொட்டாலும் சரி. கூப்பிட்டு ஒரு பதியுமே பண்ண, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பியனும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடதே. ஏண்டா அந்த மாதிரி போட்டு பாட்டை கட்டிட்டு போய் பாடுங்க, பாட்டு தர்றாரா கிடையாது, பாடாதே எந்த போல வீர்கள் என்னை ஆற பாடுறது சாமி என்ன இங்க வாங்க. இம்மையே தரும் சோறும் கூரையும், ஏன்னா மனுஷனுக்கு வாழ்வுல ரெண்டு தான் முக்கியம், எது வயிற்றுக்கு சோறு உடம்புக்கு மானம் போகாம துணி, ரெண்டு முக்கியம். அப்புறம் நீங்க வந்து டிவி கிவி போக்குவரத்து இத்தியாதிகள் உங்க பிரதர்ஷன் அதெல்லாம் அப்புறம் என்னால ரொம்ப அடிப்படை தேவை என்ன அப்படின்னு இதுதான் சுவாமிங்க. அது அப்படியே உங்களுக்கு தருவார் போங்கன்னாரு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். சாமி இது இருந்தா போதுமா, பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணுங்க, அதெல்லாம் எல்லாம் ஆகும்னா இன்னொரு ஆளுங்க இருந்தது. இம்மி மட்டும் போதுமா சாமி, எனக்கு இதெல்லாம் எல்லாம் போட்டுது, ஆண்டு அனுபவிச்சுட்டேன், வயசு 95 ஆச்சு, ஏதோ போற கதிக்கு அப்படின்னாரு. ஆடாடாடா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. இப்படி மூவர்த்தமடில் ஒரு ஆற்று படை இப்படி எல்லாம் வள்ளல் தன்மையிலே அவர் சொன்னார். பொருள் கொடுத்து இவர் அருள் கொடுத்து சொன்னார். போற்றி என் போலும் மெய்ய தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். இது மாதிரி பொய்மையாக இருக்கிறவர்களை எல்லாம் கூட கருணை கூர்ந்து நீ ஆட்கொண்டு அடியவராக ஆக்கினாய், எனவே நீ வள்ளல் பெருமான். போற்றி நின் பாதம் போற்றி உன் திருவடிக்கு வணக்கம். நாதனீ போற்றி போற்றி நீ தலைவனாக இருக்கிறாய் எல்லா உயிர்களுக்கும், அதனால் தலைவனாக இருக்கிற உனக்கு வணக்கம் வணக்கம். போற்றி நின் கருணை வெள்ளம் புது மது, சரிங்களா, கருணை வெள்ள புது மது, உன்னுடைய கருணையாகிய வெள்ளம், கருணையாகிய வெறும் தண்ணி சொட்ட சொட்டவல்ல, கருணைங்கிறது அப்படி பெரிய வெள்ளமா வருதான். அந்த வெள்ளம் எப்படி இருக்குனாரு, புது மது புது மது, புது இப்பதான் வந்த தேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னா மற்ற வண்டுகள் முடிச்சிருக்கும், அல்லது வேற ஏதாவது காத்துல வந்து தூசி வீசிப்பட்டிருக்கும், இப்ப புது மது. அப்போ உன்னுடைய திருவடிகளாகி அந்த புது மது பொடிந்த தேன் சொற்றுகின்ற திருவடி இருக்குதே, அதற்கு வணக்கம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு என்ன சொல்ற, நின் புது மது. இனி புவனம் நீய தீ காற்று யமானன் வானும் இரு சுடற்கடவுளானீ. நீ அப்படியா இருக்கிறாய், நீராக தீயாக நிலனாக எண்வகை பொருளுமாக, எண்வகை பொருளாக இந்த எண்வகை பொருளாக இருப்பதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், எண்வகை என்பதற்கு எட்டுங்கிறதுக்கு அட்டம்னு வடமொழியில பேர், அட்டமூர்த்தி என்று சொல், அட்டமூர்த்தி. அது அருமையா தமிழ்ல சொன்னா என்வகை பெருமானாக இருக்கிறான், என்வகை மூர்த்தியாக இருக்கிறான், என்வகை மூர்த்தியாக இருக்கிறான். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திருவுந்தியார்ல போற போக்குல அந்த என்வகை வடிவனாக இருப்பதை சொல்லுகின்ற பொழுது, எட்டு கொண்டாதாமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதோடு அதுதான், அட்டமூர்த்தின எட்டு வகை வடிவாக இருக்கிறது, வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. இந்த ஒளிங்கிறதுல இது சூரியன் சந்திரன் தந்தையா பிரிச்சு அக்னி மூணு ஆகா எட்டு, இந்த எண்வகை வடிவனாக பெருமான் இருக்கிறான். அப்ப பெருமான் எப்படி கொண்டா எப்படி இருக்கார் பாத்தியாடி அப்படின்னாரு, எட்டு கொண்டாதமை என்ன பண்ணணும், தொட்டு கொண்டே நின்றார். தொடுதல்னா சின்ன பிள்ளைகள் வாயிலா வச்சு பேசுறாரு. இதுதான் சாஸ்திரம் தான். இருந்தாலும் சின்ன பிள்ளை எப்படி சொல்லும், இதே நீங்க ரொம்ப பெரியவங்க எப்படி சொன்னாங்க, எட்டுக்கொண்டாடுதலை தொட்டுக்கொண்டே நின்றார். இந்த சொல்லை திருமறை வேறு சொல்லால் சொல்லிட்டு, குறிப்பாக சேர்க்கிறார் என்று சொல்லால் சொல்லிவிட்டார். அருமை அப்பர் சுவாமியுடைய நெஞ்சம் எப்படி இருக்கான், நாயகன் தேவடி தைவரு சிந்தையும். நீங்க பொருளே சொல்ல வேணாம், இப்படி சொல்லுங்க. நம்முடைய நாவுக்கரசனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னாரு, அந்த சிந்தனையை எதையோ ஒன்ன தடவிட்டே இருக்குமா, எதை தடவிட்டு இருந்தாரு, பெருமானுடைய திருவடியே தடவிட்டு இருந்தார். அப்படி தொட்டுக்கொண்டார் என்றவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் தானா, அந்த உலக தொடர்பு இருக்காது. விட்டார் உலகம் என்று உந்திபரு என்றெல்லாம் பாடினாங்க. ரொம்ப அருமை சித்தாந்த சாத்திரமும் திருமுறைகளும் அப்படி ஒன்று கொண்டு இணையா எப்பொழுது இருக்கும். ஆதலால் இங்கே புது புவனம் நீர்த்தி காற்று யமானம் வானம் இரு சுடர் கடவுளானி, இப்படி என்வகை வடிவாக இருக்கின்ற பெருமானி நீதான் வள்ளல். உன்னுடைய திருவடிக்கு வணக்கம், உன்னுடைய தலைமைக்கு வணக்கம், உன்னுடைய கருணைக்கு வணக்கம். இதெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையை முடித்தார். கடவுளே போற்றி, கடவுள் கடவுள்னு எல்லாவற்றையும் கடந்தவன் ஆதரின் கடவுள் எல்லாவற்றையும் கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி. இது சின்ன பிள்ளையா, இவர் தான் ரொம்ப அருமையா குருநாதன பெருமான் வந்து இவருக்கு நானேயோ தவம் செய்தேன் சிவாயனம் என பெற்றேன் சொன்ன அல்வா. அப்படிப்பட்ட பெரியவர் இடையில கொஞ்ச நாள் பிரிந்ததுனால பெருமான் எவ்வளவு நாள் இடையில பிரிஞ்சுட்டேன், என்னை கண்டு கொண்டருளு போற்றி. இப்ப கூட நம்ம கண்ணாமூச்சி போத்தும் போது என்ன கண்டு காண்றியா அப்படிங்கிறது, கண்ணை இறுக்கி முடிக்கிறது, எங்கேயாவது சுத்திட்டு உங்க நிற்கிறது, இது பாவம் இங்கே எங்கேயே தேடிட்டு. அப்புறம் என்னை கண்டு கொண்டருளு போற்றி. அதனால நான் இங்கேயோ மூலையில கிடக்கிறேன், நீ பெரிய எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன், என்னை ஒரு சமயத்தை உங்க திருக்க நோக்கில் கொஞ்சம் பார்த்து ப்பா இங்கதான் இருக்கியா ராஜா வா என்று சொல்லக்கூடாதா. என்னை கண்டு கொண்டருளு போற்றி, விட உடே உரிக்கு என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. கொஞ்சம் பிரிச்சுக்கணும் இங்க, விட உடே உரிக்கு அது என்னது, விட இந்த உலக தொடர்புகளானவை எல்லாம் விட எங்க உருக்கணும், உள்ளே உருக்கி. அந்த உள்ளே உருக்கிங்கிறது உள்ளேங்கிறது இல்லைன்னா நடுப்புற இருக்கணும், அந்த இல்லைன்னா எல்லாத்தினால வெறும் உளேன்னு இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா, என்ன பேருன்னு கேட்டா, இடையில இடைக்குறை என்று பேர். இடைக்குறைனா ஒரு எழுத்து விடப்பட்டது, செய்யுளானதுனால அப்படி செய்யலாம். இதே நீங்க வந்து வசனமா பாடணும் எழுதுனா அங்க விட உளேன்னா தப்புன்னு சொல்லிட்டுருக்காங்க, அங்க உள்ளே என்றே சொல்லும். செய்யுள் ஆனதுனால அது உள்ளேன்னு போட்டோம்னா விட உளே ஊனாவும் லேவன்னாவும் சேர்ந்ததுன்னு சொன்னா நிறைய செய்யணும் ஆயிடுது. நீங்க விட உள்ளே என்று போட்டுட்டீங்கன்னா உள் ஒரு அசை, லே ஒரு அசை, ஈரசை சீராயிடும், ஈரசை சீராயிடும். அந்த ஈரசையானா செய்யுள் கட்டிடும் இங்க. அதுக்காகத்தான் அந்த இல்லைன்னா இல்லாமே விட உளே. என்ன பண்றது தெரியாம, திருமுறைகளில் இலக்கண கூறுகள் என்று கூட ஆராயலாம். அதற்காக விடவுடே, அப்ப விட இந்த உலகியல் பொருள்கள் எல்லாம் இந்த ஆன்மாவை விட்டு நீங்க உடே உருக்கி, உள்ளேன இந்த உள்ளத்திலே உருக்கி, உடே உருக்கி, விட உடே உருக்கி, வேண்டிட என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, என்னை ஆட்கொள்ள வேண்டும். உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பதந்தருளு போற்றி. இந்த உடலை எவ்வளவுக்கு விரைவில் நீக்க திருவுள்ளமோ அவளை நீக்கும் சுவாமி விளங்குகிறது அல்லவா. சங்கரா போற்றி, சங்கரன் சங்கரன் என்பதற்கு நேர் பொருள் இன்பம் தருதலில் சங்கரன் என்று சொல்வார்கள். இன்பத்தை வழங்குபவன் என்பது தம்முனா சுகம், கரன்னா கொடுப்பவன், சுகத்தை கொடுப்பவன் என்று ஒரு பொருள். சுகம் என்பது என்ன? நன்மையை கொடுப்பவன், அப்ப இனிமையே கொடுப்பவன், இன்பத்தையே கொடுப்பவன் உடைய சுகம். எனவே சங்கரா போற்றி மற்றோர் தரநிலையன் போற்றி, எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா. கோல பொங்கரால் உள் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கன் மங்கையோர் பங்க போற்றி. அருமையான அம்மா உமையம்மை, அவரோடவே கூட இருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம். மால் விடை ஊர்தி போற்றி, அருமையான காலை. ஏன் அது அறமாகிய காலை, அந்த அறமே கடவுளாக இருப்பதனால அந்த விடை வைத்திருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம். இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இடித்துத்தேனீம். இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன், இந்த வாழ்வு நான் எதுவரைக்கும் நான் தொடர்ந்து போவேன், எனக்கு தேவையில்லை சுவாமி, அதனால நீதான் அதை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பிக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு. இழித்தனம் என்னை யானி எம்பிரான் போற்றி போற்றி. என்னை யானே இழித்தனங்கிறார். என்னுடைய அருமை என்னுடைய பண்பு எனக்கு தெரியாத சுவாமி, அதனால எனக்கு வந்து போழ்ச்சிப்படும்படியாக என்னுடைய செயல் இல்லை, என்னுடைய உடம்பும் இல்லை. செயல் இருந்ததுன்னு சொன்னா நீ அன்னைக்கு ஆட்கொண்ட நீ அன்னையே நீ அழைச்சிட்டு போயிருக்க. என் உடம்பு மோசங்கிறது நல்லா தெரியுது. ஏன் உழுக்கள் உடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலவி. பின்னால பாடப்படுற அடைக்கல பத்துல இது என்னது? புழுக்கள் உடை புன்குரம்பை, எங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே புழு உள்ள. நல்ல வேலையா நல்லா மூடி வச்சுதான் பெருமாள், இது திறந்தால தெரியுது, திறக்கல. திறக்கிறது எங்க? திறக்கவே போறது இல்லை. கடைசியில நெருப்பு தான் திறக்கும், அது எல்லாத்தையும் புழு கூட எல்லாத்தையும் ஒரே அடிச்சுக்கலாம். இல்ல போட்டு போய்ச்சி விட்டீங்கன்னா தீர்ந்து போயிச்சு வேலை, மண்ணில் போட்டு. அல்ல புழுக்கள் உடை உள்ள நிறைய அவ்வளவு கிருமி இருக்குதான். புன்குரம்பை இடிந்த குடிசைது, இடிந்த குடிசை. ஏன் இங்க ஒழுவுது, இங்க ஒழுவுது, இங்க ஒழுவுது, எல்லாம் ஒழியே கிடைக்கிறது. எல்லாம் ஒழுகிறதா இருக்கே தவிர இங்கேயும் ஒழுகுது. அப்ப புன்குரம்பை சரி, கொஞ்சம் எல்லாம் படிச்சு தொலைச்சாவது நல்ல படிப்பாரு. பொல்லா கல்வி, படிச்ச கல்வியாவது உருப்பிட கல்வியா படிச்சோமா? கிடையாது, உருப்பிடாத கல்வி தான். எனவே இந்த கல்வி வந்து ரொம்ப இடிந்ததுங்கிறத இன்னைக்கு பாரதியார் மட்டும் பேசல, ரொம்ப காலமா சொல்லிட்டாங்க. பொல்லா கல்வி, செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது, சீதனுக்கு பல் ஆயிரம் நேர்ந்தது, நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை, இதை 40,000 கோயிலில் சொல்வேன் என்றார். எங்க இப்ப இருக்கிற கல்வி நிலையை பற்றி எப்ப 30 ஆண்டுக்கு முன்ன சொன்னார். இப்ப இருந்தாருன்னு வச்சுங்க குத்திக்கிட்டே செத்துருவார், அதனால நல்ல வேலை அப்பவே இறந்துட்டார். ஆமா, அந்த காலம் ஒரு 30 ஆண்டுக்கு முன்ன நல்ல கல்வியெல்லாம் இருந்தது, ஓரளவு தேவலாம். அன்னைக்கே செலவு தந்தைக்கு ஒரு 1,000 இன்னைக்கு 100,000 அர்த்தம். நீங்க 1,000 போயிருக்கீங்க, நீங்க அட்மிஷனுக்கே 100,000 கொடுத்துருக்கீங்கல்ல, அப்புறமேல போவான் சாப்பிடணும் போகணும் வரணும் வித்தியாதிகள்லாம் வருது. தப்பித்தவரி இப்ப நான் நல்லா படிக்கலன்னா போய் காலில் விழுந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு வேற ஏதேனும் கொடுக்கணும் இவர். அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு போக்குவரத்து வித்தியாதிகள்லாம் அந்த செலவு தந்தைக்கு ஒரு 1,000 ரொம்ப சின்ன விஷயம் இப்போ அல்லவா. என்ன நேர்ந்ததுனா தீதனுக்கு 10,000 நேர்ந்ததுன்னு. ஐயா படிப்பினால உனக்கு ஒண்ணுமே வந்து நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை, நன்மையே எனக்கு தெரியல என்ன. முத்துக்குமாரசாமி கோயில் இருந்து பேசுறீங்க என்ன? 40,000 கோயில் சொல்லு, இந்த ஒரு கோயில் இல்லப்பா. அவ்வளவு மனதில் எப்போ 30 ஆண்டுக்கு முன்னையே கல்வி நிலை இவங்களுக்குன்னா, அதுக்கு முன்னே மணிவாசர் காலத்திலேயே பொல்லா கல்வி. எனவே கல்வி நிலை ரொம்ப காலமாவே சரியாகும். அது என்னைக்கு இவங்க இவர்களெல்லாம் மகிழ்ச்சி படும்படியான இத்தனை யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றது? இப்ப யூனிவர்சிட்டிக்கெல்லாம் இந்த குறிப்பு எடுத்து கொடுக்கணும். சுவாமி, காலங்காலமா நம்முடைய கல்வியை பற்றி பெரியோர்கள் மதிப்பீடு, கல்வியை பற்றிய மதிப்பீடு என்று ஒரு தலைப்பு போட்டு யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்க. திருவள்ளுவர் முதல்ல அப்படி ஆரம்பிக்கணும், கற்றதனாலாய பயன் என்கொள். அதுதான் முதல்ல பிள்ளையார் விட்டுச்சு, கற்றதனாலாய பயன்கள். என்னையா எவ்வளவு படிச்சு என்ன தெரியுங்களா, உயிரை விட்டு படிச்ச சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, ரேங்க் 1 யூனிவர்சிட்டி போட. கற்றதனாலாய பயன்கள், என்னதான் பயன்னு சொல்றீங்கன்னா வாளறிவன் நற்றால் சொல்றாரு. அதான் நீங்க சமய கல்வி வேணான்றீங்களே.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபூஜை என்று சொன்னாலே இரண்டு வகையான பூஜைகள் உண்டு. ஒன்று பரார்த்திய பூஜை. இந்த பரார்த்த பூஜை என்பது திருக்கோயிலில் செய்யப்படுகின்ற பூஜை, அது உலக நன்மைக்காக செய்யப்படுவது. இன்னொன்று ஆன்மார்த்த பூஜை, அது நம்முடைய ஆன்மாவை தினந்தோறும் சுத்தப்படுத்துவதற்காக தினசரி கடமை ஆன்மார்த்த பூஜை. நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய வழிபடும் மூர்த்தங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாங்க, அந்த இறைவனை உள்ளே அகத்தில் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆத்மலிங்கத்தை, அதாவது ஆத்மநாதரை, அந்த இறைவனை வழிபடும் மூர்த்தத்தை, வழிபடும் இறைவனை ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். வைத்து வெளியில் ஒரு மரகதலிங்கமோ ஸ்படிக லிங்கமோ அல்லது சனிகலிங்கமாக இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு லிங்கத்தில் அதனை ஆவாகனம் செய்து அதற்கு நாம் வந்து இந்த ஐந்து வகையான சுத்திகளை செய்து வழிபாடு செய்தல். வழிபாடு செய்துவிட்டு வழிபாடு முடிந்தவுடன் அந்த இறைவனை தன்னுடைய ஆன்மாவுக்குள் திரும்பவும் எடுத்து பொருத்திக் கொள்ளுதல், ஆன்மா தன்னுடைய ஆன்மாவில் வைத்துக் கொள்ளுதல், அது ஒடுக்குதல்னு பேர். இப்படி தினந்தோறும் நமக்கு சிவபூஜை உண்டு. விசேஷ தீட்சை பெற்றவர்கள் இந்த ஆன்மார்த்த பூஜையை தினசரி செய்வார்கள். இந்த ஆன்மார்த்த பூஜைக்கு வந்து இந்த அகபூஜைன்னு ஒன்று உண்டு, அதாவது புறபூஜை அகபூஜை, இல்லை அகபூஜைக்கு பேர் ஞான பூஜைன்னு உண்டு, ஞான பூஜைன்னு பேர். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்கின்ற பூஜைக்கு பேர் அகபூஜை. புறபூஜையை விட அகபூஜை சிறந்தது. இந்த அகபூஜையை விட ஒரு பூஜை சிறந்தது. அன்பு சிவஞான சித்தியாரெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார். அருண சிவாச்சாரியர் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் இவ்வைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை அப்படிங்கிற, எழில் ஞான பூஜைங்கிறார். இந்த அகபூஜையே ஞான பூஜைன்னு சொன்னால் அதை விட சிறந்த பூஜை எழில் ஞான பூஜை அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய இறை இந்த நூல்களை, ஞான நூல்களை வந்து நம்ம சிந்தித்து கொண்டே இருந்தாலே அது ஒரு பூஜைங்கிறாங்க. இப்போ இந்த அகபூஜைக்கு ஒரு அருமையான பாடல் இல்லை, சிவயோக நிலையில் இருக்கக்கூடிய பாடல். இப்போ சிவயோகி நிலை என்ன அப்படின்னா, இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்வார் சிவயோகி, அதுக்கு மேலே சிவயோகின்னு பேர். அது பாருங்க, உள்ளம் பெருங்கோயில், உள்ளந்தான் பெருங்கோயில். இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை கோயில் வெளி உலகத்திற்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் பெரிய கோயில். சரி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பு ஒரு தஞ்சாவூர் உலகத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அவர் அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் பெரிய கோயில். அப்பொழுது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினவுன்னா அது பெரிய கோயில். இப்போ இன்றைய திருமந்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில்ன்றார். இப்போ உள்ளம் பெருங்கோயில்னா இதுதான் பெருசு. அது மூணு கோயில் இருக்கு, கற்கோயில் சொற்கோயில் மனக்கோயில்னு மூணு கோயில் இருக்கு. மனதிலே கோயில் கட்டினது மனக்கோயில், சொற்கோயில் தேவாரம் திருவாசகம், கற்கோயில் நம்ம திருக்கோயில் செல்கிறோம் இல்லைங்களா, அதான் கற்கோயில். இப்படி மூணு கோயில் இருக்கு. இப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போ சிவயோகி உட்காந்துருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க, இந்த உள்ளம் என்பது பெருங்கோயிலாக இருக்கிறது, இந்த உடலையே சிவ கோயிலாக பார்க்குறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இப்போ ஒரு நல்ல சிந்தனையே, கோயில் என்பது வேறு ஆலயம் என்பது வேறு. கோவில் என்பது கற்பகிரகத்தை மட்டுமே குறிக்கும், கருவறையை மட்டுமே குறிக்கும். இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை மட்டும்தான் குறிக்கும். அந்த இடத்தைத்தான் அவர் உள்ளம் என்று சொல்லுகிறார். அப்ப ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னால், இந்த உடம்புக்கு உள்ளத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த தலை, கை, கால், வயிறு இப்படி பல உறுப்புகள் இருப்பது போல, அந்த கோவிலுக்கு வெளியே ஆலயம் இருக்குல்ல, ஆலயம் என்பது அந்த இந்த சொற்பொழி மண்டபம், வாகன மண்டபம், நந்தனவனம், திருக்குளம், பசுமடம், இந்த மாதிரி பல இடங்கள் சேர்ந்ததெல்லாம் ஆலயம். அப்ப உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இப்ப உங்களுக்கு கோவிலுக்குன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆலயம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப சிவயோகிகள் இந்த உடம்பையே ஆலயமாக கொண்டு அந்த தன்னுடைய உள்ளத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்து தினசரி அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாத்த பூஜை, அகபூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யோகிகள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். இந்த வள்ளல் பிரான் சிவபெருமானை குறிக்கும். அதுதான் பிரான் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். வள்ளல் எதை கேட்டாலும் கொடுப்பார். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய்ங்கிறார் அப்பர் பெருமான். அப்பர் என்ன சொல்றாரு, வேண்டுவர்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய், என்ன கேட்டாலும் கொடுப்பார். வள்ளல் அதை மறைக்காம சொல்றவர். அப்ப வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், அதாவது எதுக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு வாய் வழியாக வணங்க வேண்டும். வாய் வழியை எப்படி வணங்குறதுன்னா, வாய் வழியாக வாயை வாழ்த்து கண்டாய், திருமுறைகளை பாட வேண்டும். உள்ளத்தால் வணங்கினாலும் வாய் வாய் வந்து, அதாவது இந்த அப்பர் பெருமானுடைய திருவங்க மாலை இருக்கிறது, அதில் தலையை நீ வணங்காய், தலைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. கை கால் கூப்பி தொழில், கைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. வாயே வாழ்த்து கண்டாய் அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் உறுப்புக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்து திருவங்கம் மாலைன்னு சொல்லி அது நம்முடைய அப்பர் பெருமான் அழகாக பாடியிருக்கார். அதனால் நம்ம வாய் வழியாக நம்ம இறைவனை வாயார நாம் பாடி பாடி மகிழ வேண்டும். இறைவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். யாராவது நம்மளை தமிழில் பாட மாட்டாங்களா அப்படின்னு, யாராவது தேவாரம் பாடினாங்கன்னா உடனே ஓடி வந்துடுவார், திருவாசகம் பாடினாலும் ஓடி வருவார், திருமுறைகளை பாடினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்துக்கலாம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அதில் தெல்ல தெளிவார்களுக்கு, தெல்ல தெளிவாருக்கு தெளிந்தவர்களும் இருக்கிறார்கள், தெளிந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப தெல்ல தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம். சீவன் சிவலிங்கம் தான் அந்த சோல் இஸ் சிவலிங்கா அப்படிங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம். அது அவருடைய சோல், சோல்னா ஜீவா அப்படின்னு சொல்ல சீவன், அதுக்குள்ள அப்படியே இறைவன் உள்ளே இருக்கிறான். இதெல்லாம் நேற்று சீவனுக்குள் சிவமனம் பூத்தது அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. இந்த காளா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட புலன்கள் உண்டு, அது ஏன் கள்ள புலன்கள் அப்படின்னு சொன்னார்னா, அந்த புலன்களுக்கு ரெண்டு நிலை உண்டு. முதல் நிலை என்னன்னா, இந்த உயிர் இந்த ஆணவத்தை சார்ந்திருக்கின்ற பொழுது அறியாமையினால் இறைவனை அறிய ஒட்டாமல் இந்த ஐந்து புலன்களும் தடுத்தன. இரண்டாவது நிலை, அதே உயிர் சிவத்தை சார்ந்த பின்பு, அதன் பிறகு பக்குவப்பட்ட பிறகு இறைவனை காட்டுவதற்கு மிக பெரிய விளக்கு போல, விளக்கினுடைய ஒளியை போல இந்த உயிருக்கு உதவி செய்தன. அதுதான் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு. அப்ப தெளிந்த சிவஞானிகளுக்கு இந்த புலன்கள் உதவி செய்கின்றன. இந்த பாடல் வந்து ஒரு சிவயோகத்தில் இருக்கக்கூடிய சிவயோகி தன்னுடைய இறைவனை எப்படி வழிபட்டு கொண்டு இருந்தார் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவயோகிகள் எவ்வாறு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவதற்காக இந்த பாடல். ஆனால் இப்போ வழிபாடு செய்யணும், நம்ம எப்படி இருந்தாலும் இறைவனை வழிபாடு செய்யணும். அதை நம்ம என்ன செய்யணும், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுங்கிறார் ஒரு பாடலில். புண்ணியம்னு சொன்னாவே சிவ புண்ணியத்தை தான் குறிக்கும். இப்போ கடையில் போய் பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அர்ச்சனைக்கு, என்ன பழம் வாங்கிட்டு வருவோம், வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவோம். பழம் என்று சொன்னாலே வாழைப்பழம் தான் குறிக்கும். அதே மாதிரி பூன்னு சொன்னாவே தாமரை பூ தான் குறிக்கும். பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவேம்பாங்க. அதே மாதிரி புண்ணியம்னாவே சிவபுண்ணியம் தான். அப்போ சிவபுண்ணியம் என்று சொன்னால் இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு வழிபடுதல். நான் சொல்கிறது குறைந்தபட்சம் மாலை சாத்தலாம், மாலை சாத்தி வழிபாடலாம், அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், எதாவது வேணாலும் செய்யலாம். அப்புறம் இந்த குரு பூஜை, இந்த குரு பூஜைங்கிறது இந்த 63 குரு பூஜை நடக்குது, 4 குரு பூஜை நடக்குது. இதெல்லாம் இந்த இறைவனை நமக்கு காட்டியவர்களை குருவாக கொண்டு அவர்களுக்கு பூஜை நடத்துவது குரு பூஜை. அப்போ சிவகுருவையே சிவமாக பாவித்து பூஜை செய்தல், அதுக்கு வந்து குரு பூஜைன்னு பேர். ஏன்னா நம்ம சிவ பூஜை செய்வதற்கு, ஆத்மார்த்த பூஜை செய்வதற்கு விசேஷ தீட்சை கொடுத்து நமக்கு வழிகாட்டிய குருவை நாம் பூஜை செய்யணும். அதுவும் குரு பூஜை தான். அந்த பூஜை செய்கின்ற பொழுது சில அளவுகோல் உண்டு. சாதாரணமாக பார்த்தோம்னா வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணுங்கிறதெல்லாம் நார்மல். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிவத்தலங்களிலோ அல்லது மடங்களிலோ சைவ மடங்களிலோ நம்ம சிவ பூஜை செய்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த சிவ பூஜை செய்கிறதுனால ஒரு 100 மடங்கு நமக்கு சிறப்பு தரும். அதே போல் இந்த தவம் செய்தவர்கள், சிவத்தை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்த சிவயோகிகள், அவர்களுடைய திருமேனியை நாம் பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு பலன் 1000 மடங்கு உயர்வு கிடைக்கும். அப்புறம் யோகிகள் இருப்பாங்க, யோக நிலைக்கு சென்றவர்கள், அங்கு பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய யோகிக்கு நாம் வந்து பசியார நம்ம உணவு வழங்கினோமானால் அது சாப்பிடணும். அவர் சாப்பிட்டார்னா 1000000 மடங்கு உயர்வுங்கிறாங்க. ஆனால் அதை விட சிறப்பு சிவஞானி. சிவஞானி அவருக்கு வந்து ஒரு இல்லத்தில் ஒரு அவர் வந்து நம்ம அவர் சாப்பிட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து மதிப்பே இல்லைங்கிறார், விசேஷம் அதிகங்கிறார். இந்த 1000000 மடங்கை விட உயர்வு. அதனால் சிவஞானிக்கு அன்னமிட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை பெரும்பாலும் சிவஞானிகள் வந்து பெரும்பாலும் யார் வேணும் சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அது உயர்வு. என்னுடைய காரைக்கால் அம்மையார் ஒரு அடியாருக்கு அன்னமிட்டார். அந்த அடியார் யாருன்னா சிவஞானியாகவே சிவபெருமான் அங்கே வந்தார். அவருக்கு அங்கே அதுவும் அன்னைக்கு கூட என்ன அன்னைக்கு அன்னைக்கு தயிர் சாதம் தான் அவர் வச்சிருந்த. காரைக்கால் அம்மையார் வந்து தயிர் சாதம் தான் அன்னைக்கு இறைவனுக்கு அளித்தது. அவர் கிடைத்தது என்ன பார்த்தீங்களா, கைலாயத்துக்கு போயிட்டார். கைலாயத்துக்கு போய் திருவாலங்காட்டில் வந்து இறைவனோட மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். இறைவன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார், காரைக்கிழமையார் பாடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சது பாருங்க. அதனால் ஒரு சிவஞானிக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம அவருடைய திருவாமுது படைக்கணும். அப்படி திருவாமுது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 1000000 உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பாடலில் பதிவு பண்ணுறாரு. புண்ணிய மண்டலம் பூசை 100 இந்த ஒரு இந்த புண்ணிய மண்டலம்னு சொன்னால் திருக்கோயில்களிலேயோ ஒரு மடத்திலேயோ பூஜை செய்கிறது. பண்ணிய மேனியும் 10 100 அந்த தவம் செய்தவருடைய மேனி திருமேனியை பூஜை செய்தால் அதை விட அதிகம், 1000 மடங்கு உயர்வுங்கிறார். 10 100 எண்ணிலிக்கு 5000 கோடி ஆகும். எண்ணிலைனா யோகிக்கு பல கோடி உயர்வு. ஆனால் பன்னெடில் ஞானி ஊன் பார்க்கில் விசேடம். அப்ப ஞானிக்கு வந்து ஞானிக்கு திருவமுது இட்டால் அது விசேடம், அவளுக்கு பிரபா பெருநிலை கூட கிடைக்கும். இப்படியே அந்த ஞானிகளுக்கு அன்னம் இடுவதை பற்றி நல்லா திருமூலர் பதிவு செய்கிறார். அப்புறம் இந்த மாகேஸ்வர பூஜை, இன்றைக்கு அடியார் பூஜைன்னு சொல்கிறதும் அது தான், மாகேஸ்வர பூஜைன்னாலும் அது தான். இல்லை ஒரு இது வந்து ரொம்ப எளிமையான பாடல். அரண் பூஜையை விட அடியார் பூஜை சிறந்தது அப்படின்னு. ஏன் அடியாறுகளுக்கு அவ்வளோ என்ன சிறப்பு அப்படின்னா, பெரிய புராணம்னு பேர், 4286 பாடல் இருக்கு, 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 வரலாறு இருக்கு. அப்போ அடியார்களுடைய சிறப்பு ஏன்னா, இறைவன் எங்கே ஒடுங்குகின்றார் என்றால் தொண்டர்களுடைய உள்ளத்தில் ஒடுங்குகிறார். அப்போ சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் தொண்டருக்கு நாம் உயர்வு கொடுக்க வேண்டும். அதனால்தான் அடியார் பூஜை சிறந்ததுங்கிறாங்க. அந்த அடியார் யார் அப்படின்னா, சிவனை இடைவிடாமல் அன்பு செய்து பூஜை செய்து வழிபடக்கூடிய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு பேர் வாக்கிங் டெம்பிள்ம்பாங்க, டிவோட்டிஸ் ஆர் வாக்கிங் டெம்பிள், நடமாடும் கோயில் அப்படின்னு. அந்த அடியார்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், நல்ல ஒரு சாலையில் போயிட்டு இருக்கோம், சாலையில் நல்லா 12 மணி, நல்ல கோடை காலத்தில் நல்ல சூரியனுடைய வெப்பத்தில் நடந்து போகிறோம். பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு மண் இருக்கும், மணல், பொறுக்கு மணல்னு பேர், இந்த பொறுக்கு மணல் பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த சாலையில் நடக்கிறது வந்து நடந்துடலாம், ஆனால் அந்த பொறுக்கு மணலை நடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூரியனுடைய வெப்பத்தில் கூட நாம் நடந்து விடலாம், சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய மணல் இருக்கு பார்த்தீங்களா, பொறுக்கு மணல், அது வந்து அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். சூரியனுடைய வெப்பம் என்று சொல்லுவது இறைவன் என்று பொருள். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மணல் அடியார் என்று பொருள். அப்ப இந்த பொறுக்கு மணல் நடக்கவே முடியாது, கால் அந்த அளவுக்கு சுடும். அப்போ இறைவனை விட இறைவனுடைய அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஆனால் பெரிய புராணம்னு பேர், தொண்டர்னு பேர், திருத்தொண்டர் புராணம்னு தான் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் தான் அது பெரியவர் பெரிய நிலையை அடைந்தவர்களுடைய புராணங்களை பேசுவதால் அது பெரிய புராணம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அடியாறுகளுக்கு அப்படின்னு சொல்லணுமா, அந்த ரெண்டு கோயில் சொல்கிறாரு, ஒன்று நடமாடும் கோயில், இன்னொன்று படமாடும் கோயில். இப்போ நடமாடும் கோயில்னா சிவனடியார், படமாடும் கோயில்னா இந்த படத்தில் அல்லது மாடம் போல ஒரு அறையில் இருக்கக்கூடிய இறைவன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொன்னாலும் சரி, படம் போல ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னாலும் சரி, அதனால தான் படமாட கோயில்னு சொன்னார். இப்போ படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கங்க ஆகா. இப்போ படமாட கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நாம் வந்து ஒரு அன்னம்பாலிப்பு செய்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு நைவேத்தியம் செஞ்சோம்னு வச்சிங்களேன், அது வந்து நடமாடுகின்ற கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களை சென்று அடையாது. ஆனால் நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் அன்னம்பாலிப்பு செய்தால், நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயின், அது படமாட கோயில் பகவருக்கதாமே. ஏன், நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய உள்ளத்தில் சிவபெருமான் இருப்பதனால் நாம் அடியாறுகளுக்கு செய்தால், அடியாறுகளுக்கு அன்னம்பாலித்தால் அது நேரடியாக இறைவனுக்கு சென்று சேரும். ஆனால் அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும். மாகேஸ்வர பூஜை என்று பெயர். அவர்களை சிவபெருமானாகவே கருதி வழிபட வேண்டும். வழிபாடு செய்து அந்த பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து உள்ளே அவளுக்கு மனையில் மனைன்னு சொன்னால் அவருடைய அம்மா உட்கார வைத்து அவருக்கு பூஜை செய்து தலை வாழை இலை போட்டு அதுக்கு உரிய நிலையிலே அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். இல்லை இளையான்குடி நாயனார் புராணத்தில் இந்த வரலாறுலாம் வரும், எப்படி சாப்பாடு போடணும் அப்படின்னு. அது வாழ்க்கை புராணம், பெரிய புராணம் என்பது ஒரு வாழ்வியல் புராணம். அப்புறம் இந்த இப்படியெல்லாம் நம்ம பூஜை நடத்துகிறோமே அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் இல்லாத இடத்தை காட்டுங்கன்னு சொல்லணும். யாராவது கடவுள் எங்கே என்று கேட்டால் அவர் இல்லாத இடத்தை காட்டினால் நாம் இருக்கின்ற இடத்தை காட்டி விடுவோம். அதுக்கு பேர் கண்காணின்னு பேர், சூப்பர்வைசர்னு இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் கூட இன்னைக்கு கண்காணிப்பாளர் தான் போடுறாங்க, கண்காணிப்பாளர் அறை அப்படின்னு. இந்த கண்காணிங்கிற வார்த்தையே அந்த காலத்தில் திருமூலர் காலத்துலேருந்து இருக்கு. இறைவன் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சூப்பரைஸ் பண்ணிகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியாமல் நம்மால் எந்த காரியமும் செய்யவில்லை. சில பேர் நினைக்கிறாங்க கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார். நம்மளை யார் பார்த்துக்க போகிறா? நமக்கு எதுவுமே நம்மளை தவிர யாருக்கையும் இந்த ரகசியம் தெரியாதும்பாங்க. நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும். கண்காணி இல்லா இடமே இல்லை. அவன் காற்றிலும் இருக்கிறான், மழையிலும் இருக்கிறான், நீரிலும் இருக்கிறான், ஆகாயத்திலும் இருக்கிறான், நம்முடைய உணர்விலும் இருக்கிறான், பேச்சிலும் இருக்கிறான், மூச்சிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனால் இறைவனுக்கு தெரியாமல் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம சைவத்தில் உண்டு. திருமூலர் சொன்ன வார்த்தை இது, அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலருடைய திருமந்திரத்தில் பதிவாக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படி நினைக்கணும். அதாவது குலம் ஒன்று, தெய்வம் ஒன்று. அதான் தெய்வம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்டணத்தார். ஒரே தெய்வம் தான், ஒரே கடவுள் தான். வி ஃபாலோ ஒன்லி த மோனோதீசம். மோனோதீசம்னா ஒரு கடவுள் கொள்கை. ஒரே கடவுள் தான் நம்ம பல வடிவங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம். அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டார். அப்புறம் அது என்ன சொல்கிறாரு, நாம் நல்லதையே நாம் நினைத்தால் நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இது நம்முடைய தாரக மந்திரம். நன்றே நினைமின் நமன் இல்லை. நமன் சொன்னால் இந்த கூற்றுவன் யமன் பேர், பொதுவாக கெடுதல் வராதுன்னு அர்த்தம். நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை. வேற என்ன சிவகதி தான் நமக்கு, வேற கதி கிடையாது. ஆளை நம்ம என்ன செய்யணும், பரந்த மனப்பான்மையோடு நன்மையே நினைத்து கொண்டிருந்தால் நின்று நிலை பெற்றால் நாம் இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழலாம் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறாரு. அதனால் நாம் இறைவனை நினைந்து நாம் உய வேண்டும். இது நம்முடைய பாதை. அந்த அடுத்தது ஜீவசமாதி என்ற ஒரு நிலை ஒன்று உண்டு. இது ஜீவசமாதி என்று சொன்னால் நிறையா உண்டு. அந்த ஒரு ஆண் இந்த ஆன்மா எப்பொழுது நிறைவுடும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஆன்மா ஜோதியில் கலக்கணும். அப்போ ஜோதியில் கலந்துட்டால் அந்த ஆன்மா மறுபிறவே எடுக்காது. இப்போ திருஞான சம்பந்தர் ஒளியில் புகுந்தார், நாவுக்கரசு பெருமான் ஒளியில் புகுந்தார், அக்னிபுரிஷர் கோவிலில் உள்ள புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டார். மாணிக்க வாசகர் தில்லை சிதம்பரத்திலே ஜோதியில் கலந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களத்தில் இருந்து வெள்ளை யானையில் அவர் வந்து தானனை முன்படைத்தான் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்றே போகும்பொழுது அந்த உபமன்ய முனிவருக்கு அங்கே ஜோதி வடிவம் தெரிந்தது. அப்போ அவரும் ஜோதி வழியாகத்தான் அவரும் சென்றார். அப்படி ஜோதி வழியாக செல்லுதல் ஒரு நிலை. சிவயோகிகள் தன் உடம்பை காற்றிலே கலக்கிறது ஒரு நிலை. காற்றிலே கரைஞ்சிடலாம், இப்போ சித்தர்கள்லாம் காற்றில் கரைகிறாங்க. இப்போ சிவயோகினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஜீவசமாதின்னு சொல்கிறது. அதை இந்த ஜீவசமாதின்னா அந்த உயிரும் மனமும் சமநிலை அடையும். தண்ணியில் வந்து உப்பு கரைவது போல அந்த உயிருக்குள் இந்த மனம் கரைந்து சமமாகி இருக்கக்கூடிய ஒடுங்கு நிலை. அப்போ அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கும்? நல்ல அருமையான பாடம், ஆனால் நேரம் மட்டும் அதுக்கு பத்தாது. முதுகுத்தண்டுக்கு உள்ளே அங்கே தான் சூட்சுமம் இருக்கிறது. அந்த வாசினுடைய ஒடுக்கத்தில் அந்த மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்தில் ஒடுங்கி அதிலே இயக்கத்தை பெற்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடு ஒன்றி அதிலே நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலை. அங்கே உடல் அசைவு இருக்காது, மன ஓட்டம் இருக்காது, இறைவனோடு கலந்த நிலை, மன ஒடுக்கம். அந்த அந்த உயிர் எப்படி இருக்கும்னா மௌனம் ஆயிடும். அதுதான் மௌன மௌன நிலைன்னு பேர். சீவபோதம் நீங்கி மௌன சமாதியில் கூடி அங்கே ஒடுங்குகின்ற நிலை, அங்கே அதுக்கு பேர் நின்மலமுத்தர்னு பேர். அந்த அவங்க வந்து மீண்டும் அவர்களுக்கு சீவபோதம் வராது. அப்போ அவர்களுடைய உடல் இருக்கும். அந்த உடல் பார்த்தீங்கன்னா அந்த விரைப்பு தன்மை இருக்காது, இப்படி வளையும். அதே மாதிரி பண்ணி நெட்டி முறியும். இந்த மாதிரி இந்த அந்த இந்த மாதிரி நெட்டி முறியும். அது அவங்க ஜீவசமாதி நிலையில் அவர்களுடைய உடல் வந்து எந்த விதமான நாற்றத்தையும் அடையாது. முதல்ல எறும்பே வராது. உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள சின்னதாக அந்த உயிர் ஓட்டம் வந்து இருக்கும். உள்ளர கொஞ்சோண்டு உஷ்ணம் இருக்கும், உள்ளர இருக்கும், இல்லை தெரியாது. அது ஜீவசமாதி நிலை, அப்ப சிவயோகி நிலை. அந்த நிலையில பாருங்க அவங்க என்ன சிவ பாருங்க, இந்த சிவயோகி மெர்ஜஸ் இன் பிந்து சக்தி அண்ட் அட்டைன்ஸ் மெனி மிராக்குலஸ் பவர். நிறைய பவர் வச்சிருப்பாங்க. அவங்களால அற்புதங்கள் நேரத்தை காட்ட முடியும். அந்த இடம் அமைதியா இருக்கும், ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். அவர்கள் ஊனமில் ஞானி நல் யோகி உடல் விட்டால், அந்த உடலில் அந்த உடல் உடல் தான் போகும், ஆனால் உடம்புக்குள்ளேயே அது இருக்கும். தானர மோன சமாதியுள் தங்கியே, அப்போ மௌன நிலையில் உள்ளே ஒடுங்கி விடுவார்கள். அப்பொழுது இறைவனோடு அவர்கள் இரண்டர கலந்து தான் அவனாகும் நிலை, தான் அவனாகும் நிலை. அப்போ அந்த ஆன்மா சிவத்தன்மை அடையும். பரகாயம் சாராது, வேற ஒரு உடம்புக்குள்ள நுழையாதான். அப்ப அந்த இடத்துல ஊனமின் முத்தராய் மீளார் உணர்வுற்று மீண்டும் அவர்கள் சீவத்தன்மையை அடையாமல் அங்கேயே இருப்பார்கள். இதுக்கு பேர் இந்த அந்த அந்த இதுக்கு பேர் ஜீவ முத்தர், அதாவது அந்த ஜீவசமாதின்னு பேர். சீவன் முத்தர் வேறு. சீவன் முத்தர் நிலைங்கிறது வந்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய பகுதி. நான் சொன்னது வந்து சிவ யோகிகளினுடைய நிலை. சிவ யோகிகள் நிலை என்பது அந்த இறைவனை யோகத்தால் உள்ளே அடைந்து அப்படியே இருப்பாங்க, பல நாட்கள் தங்கியிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த பூரண குகை நெறி சமாதி எழுப்ப வேண்டும். அதுக்கெல்லாம் சில முறைகள் உண்டு. அதையெல்லாம் நம்ம திருமந்திரத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நாம் வந்து இறைவனோடு நாம் வந்து கலக்கக்கூடிய வழிகளை பல்வேறு கோணத்திலே திருமந்திரத்தில் காண முடியும். எனவே நாம் இறைவனுடைய திருவடியை நாம் சிந்திப்போம். நாளை திருமந்திரத்தில் 8 தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஆண்டகையார் குலச்சிறையார் அன்பினாலும். சரி, உடனே எங்க பையன் கேட்டான். என்ன பையன் கேட்டா? பையன் கேட்டான்னு சொன்னா தான் அதுக்கு விளக்கமா சரியா வரும். என்னன்னா, சரி அப்படி இருக்கும்போது ஏது பையவே தான் சொல்லுங்கன்னு சொல்லணும், நிறுத்தி விடுறது முரட்டுத்தனமான கேள்வி. சரி, இவ்வளவு தூரம் பாக்குறவரு எதுக்கு அந்த நெருப்பதான் அவர் மேல ஏவணும்னாரு. அரசன்பால் அபராதம் உறுதலாலும். தவறு செய்தவன் அழிக்க கூடாத தவிர தவறு செய்தவனை திருத்தணும். அந்த திருத்துவதற்கு ஏற்ற முறையில இந்த நோய் போகுது. அவனை அழிப்பதற்கு ஏற்றவாறு அந்த நோய் ஆகக்கூடாது, ஆனா திருத்துவதற்கேற்ப நோயாக மாறும். அதனால அரசன்பால் அபராதம் உறுதலாலும். இன்னொன்று, நீண்டு சிவ நெறி அடையும் விதியினாலும். ரெண்டாவது, இடைக்காலமா இந்த சமயத்துக்கு போனானே தவிர மீண்டும் அருமையா பாண்டி மன்னனாக இருந்து பெரிய அறிவுரல் ஒருவராகவே ஆக போறார். அதனால அல்லாமலும் வெந்நீர் வெப்பகல ஈண்டியுட பேருடையனாதலாலும். ஞான சம்பந்தனுடைய திருக்கரம் அவர் மேனில படும்படியான புண்ணியம் பண்ணியிருக்க. ஒரு பக்கம் அல்ல, ரெண்டு பக்கமும். ஏன், இந்த பக்கம் நீவினார், இது சரியா போயிச்சு, அந்த பக்கம் அல்ல பார்த்தான் பாண்டியன், ஐயோ இந்த வரமும் நீவுங்க என்ன அந்த வரமும். எனவே இவர் திருக்கரங்கள் ரெண்டு கையிலையும் மேல படும்படியான புண்ணியம் பண்ணியிருப்பதனாலையும் தீப்பினியை பையவே செல்க என்ற தேவாரத்துக்கு உரை உரை. ஏன் பையவே என்றால், இனி இந்த காரணங்களால் தான் மெதுவாக செல்க என்றார். இல்லையானால் குப்புனு பத்தி அறிய போயிருப்பாங்க என்றெல்லாம் அருமையா சொல்லி அறிவித்தார். விட்ட உடனே இப்ப அவனுக்கு சூளை நோய், வெதுப்பேனை பெயர் பெற்றது என்றே போய் சென்றது. அப்படியே உடம்பெல்லாம் வலி ஏற்பட்டு வெதுப்பு நோய் ஏற்பட்டது. பார்த்தாங்க, இரவு பாதகர் செய்த தீங்கிரவி தன்மறைவில் உறவ ஓதிய குலச்சிறையாருடன் கேட்டு சிறகுட பிள்ளையாரி தீயவர் நாட்டு வரவழைத்த நாம் மாய்வதே என மயங்கி மறுநாள் பொழுது புலந்தது. பொழுது புலந்த உடனே இந்த வெப்பு நோயினால் வருந்துகிறான் பாண்டியன். இந்த செய்தி மங்கையர்கரசியார் குலச்சியாருக்கு தெரிந்தது. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி இவங்க தீ வைத்தாங்க, ஐயோ நாம ஏன் அவரை அழைச்சோம், வேற ஏதேனும் ஆயிருந்தா என்ன செய்யறது, என்னமோ நல்ல வேலையா சொக்கநாதா நீதாப்பா, அல்ல அங்க இருக்க நீதாமா என்றெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி பெற்றாரலாம். இரவு பாதகர் செய்தது இங்கு இறைவி தன் மறவில் வரவழைத்தனாம் ஆய்வதே என்று சொன்னவுடனே உடனே கையர் செய்த தீங்கு கரைக்கால் வருவது எப்படியாம் என மனங்கொழும் பொழுது. உடனே அரசனுக்கு வெப்பாக வந்தது. அல்ல, வெப்பாக வந்த உடனே அவன் போராடான் அந்த வெப்ப நோயை தாங்க முடியாமல். அப்படி நான் சொல்லும்போது, போன கங்குளில் புகுந்தது இதன் விளைவு என்கொல் என்பார். அப்பதான் தெரிஞ்சாங்க திருவள்ளுவர் அல்ல, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். இந்த குரல் படிச்சுட்டா பிரத்யானுக்கு மனசுல கூட நினைப்பு வராது, ஆனா நினைக்கணும். நோயெல்லாம் இன்று நீ அனுபவிக்கிற நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நீ மற்றவனுக்கு செஞ்சே அதை அனுபவிக்கிற ராஜா அப்படிங்களா. இனிமேலாவது யாருக்கு நோய் செய்யாம இருந்தே உனக்கு நோய் வராது, நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவர். திருக்குறளை நல்ல அருமையா அந்த பிளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ள இந்த அரசுப்பால் முழுதும் படிச்சா கூட நாடு திருந்து. எனவே ரொம்ப அருமையாக அந்த மாதிரி அந்த நோயெல்லாம் அதனால் வந்தது என்று தெரிந்துதாரலாம். தெரிந்து கொண்டு என்ன செய்தாரலாம், கொற்றவனமைத்தனாராம் கொலைச்சிறை ஆறும் தாழ்ந்து மற்ற தன் கொடுமை இந்த வஞ்சகர் மதிகள் மூன்றும் செற்றவர் அன்பர் தம்பால் செய்தது இங்கு அரசன் பாங்கு முட்டியது. அவங்க தெரிஞ்சிட்டாங்க, இது அரசனை முட்டியதனுடைய காரணம் அந்த அந்த பாதகர்கள் செய்த தீங்கு, அது அரசரை சார்ந்தது அல்ல, அதுதான் அப்படி ஆயிருக்கிறது என்று சொல்லி இதற்கு என்ன செய்யணும்னா, இதற்கு தீர்வு பிள்ளையார் அருளே அப்படின்னாரு. இது நீங்க சொன்ன யார நீங்கன்னாரு, அருமையா பிள்ளையார் நம்முடைய வந்திருக்கிற காரியமா பிள்ளைதான் இதை நோயை நீக்க முடியும் என்று சொன்னாரலாம். உடனே போய் காயமும் மனமுமாக கழுவுதல் செய்யார் செய்யும் மாயம் இந்த நோயை வளர்ப்பது. இவங்க என்ன பண்ணாங்க கேட்டா, மற்றவெல்லாம் மறுநாள் காலையில போய் தான் எடுத்து அருகதேவா அருகதேவா அருகதேவா அருகதேவான்னு சொல்லி மந்திரம் எல்லாம் பண்ணான். அது பண்ண பண்ண என்ன மேல தூங்குச்சு, நோய் அறியல, ரொம்ப கடினப்பட்டான். அப்பொழுது மற்றவர் செய்கை என்ன வாரை இது நோய்க்கு ஏதுவாறு இதன என்று சொல்லி உடனே சொன்ன

நேர ஞானசம்பந்த படத்துக்கு சென்றார். யாரை குலைக்கிறையார் சென்று போய் விண்ணப்பித்தார். இது மாதிரி பாண்டி மன்னன் நேற்று இரவு முதல் இவ்வாறு வருந்துகிறார், நீங்க தான் வரணும். அப்படி செய்கின்ற பொழுது இவருடைய தேக்கிறாருடைய திருவுள்ளம் இவ்வளவு வேகமா கதை போகுது, எப்படி 756 போர்ஷன் முடிக்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கு அல்லீங்களா புரியுது. ஆனா அவருக்கு என்னன்னு கேட்டா, இருந்தாலும் இந்த மாதிரி பாடம் 100 எங்கப்பா வரப்போகுது, கொஞ்சம் இருப்பா அப்படின்னாரு. இப்ப குலச்சரியார் உள்ளே மரத்துக்குள் சென்றார், ஞானசம்பந்தரை பார்க்கிறார். சரி பார்க்கட்டுமே கண்டாரு, இருப்பா அப்படின்னா. யார பார்க்கிறார்? ஞானசம்பந்தரை. ஞானசம்பந்தர் யார் அது நீங்க தான் சொல்லணும். கொஞ்சம் இருடாங்க. ஞானத்தின் திருவுருவை, இந்த ஞானம் ஞானம்னு கேள்விப்பட்டிருக்கே அது என்னன்னாரு, அது ஆன்மாக்களுக்கு ஒரு காலத்திலே இறைவனர்களாலே வருகின்றதுதான் ஞானம் மெய்யுணர்வு நடத்தும். அது ஒரு வடிவெடுத்ததுன்னா இவர் தாண்டா அப்படின்னு. அப்போ ஞானம் என்பது மற்ற எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் வெறும் கருத்து பொருள் தான், காட்சி பொருள் அல்ல. ஆனா காட்சி பொருளாக ஆகணும்னா இதோ இந்த மேனிதான் பாது, ஞானமே வடிவா. ஒரே ஒருத்தர் சொன்னார், ஞானமே வடிவா வாரியார்தான் சொல்லிட்டு இருப்பார். ஞானமே வடிவா இருக்கிற வயலூர் முருகன் அருளாளே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுவும் போட்டு ஞானமே வடிவாக இருக்கிற வயலூர் பெருமான் அருளாளே அப்படி தொடங்குற தொடக்கம் அவர்தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண போயிட்டார். எனவே ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை, நான்கு மறைகள் சொல்லிகளே அதுக்கு ஒரு துணை ஒருத்தர் வேண்டும்னா இந்த பிள்ளையார் தான்ப்பா, பிள்ளையார் தான். நான் மறையின் தனித்துணையை வானத்தில் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை. நீ வேந்தே அமாவாசைக்கு பிறகு 3 பாக்குறிய, எப்படி பாக்குற சின்ன பிறையா அது மாதிரி மேங்க வானத்துல தோணுது. மதிக்கொழுந்து, மதிக்கொழுந்துன்னா சின்ன 3 பிறையா இருந்து அந்த மாதிரி ஒரு மதிக்கொழுந்து வானத்துல இருக்கு, அதே மாதிரி ஒரு மதிக்கொழுந்து இந்த மண்ணுலகத்துல இருக்கு. அது யார் தெரியுமா? நம்ம பிள்ளையார் தான்ப்பா, ஞானசம்பந்தர் தான்ப்பா. கானத்தின் எழுபிறப்பை அப்படி பாண்ணாலே அது வந்து பூபாலமா இருக்குது, பாண்ணாலே பேந்தை காந்தாரமா இருக்குது, பாண்ணாலே இந்தளமா இருக்குது. அப்படி பாருங்க, கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். இந்த ஞானசம்பந்தரை போய் பார்த்தாங்க. பார்த்த உடனே இப்ப ஞானசம்பந்தருக்காக இந்த ஒரு பாட்டு அமைந்தது. சென்ற உடனே போய் சொன்னார்லாம். இவங்க போன உடனேயே அவர் கேட்டார், திருவுடையீர் தீங்குளதோ? என்ன பார்த்தவங்களும் நம்ம மனசு மாதிரி இருக்கு, என்ன தீங்கு உண்டாங்க? திருவள்ளுவர், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். பளிங்க கொண்டு வச்சுன்னா கீழே என்ன இருக்குங்கறத தானா காட்டுவது போல உன் முகத்தை பார்த்தாலே உன் உள்ளத்துல என்னங்கிறது தெரியும். திருவள்ளுவர் இல்ல, அதனால பார்த்த உடனேயே என்ன நடந்தது என்னன்னு கேட்டாராம் ஞானசம்பந்தர்களை பார்த்து. சொன்ன உடனே அப்ப சொன்னார்கள், செஞ்சமணர் முன் செய்த வஞ்சனைக்கு மிக அழிந்தே அஞ்சினோம், திருமேனிக்கு அடாதென்றே அது தீர்ந்தோம், வஞ்சகர் மற்றவர் செய்த தீத்தொழில் போய் மன்னவன்பால் வெஞ்சனிலா கொடு விதிப்பா எடா நின்றது என தொழுது. பெருமானே, அவன் பாண்டி மன்னனுக்கு வெப்பு நோயினால் வருத்தப்படுகிறார், அவர் உயிர் சென்றால் எங்களுடைய உயிரும் போயிடும், மங்கையர்கரசு உயிரும் போயிடும், நம்முடைய குலச்சிறையார் உயிரும் போயிடும் என்று போய் சொன்னார்களாம். பார்த்தார், ஒன்று நீர் அஞ்ச வேண்டா உணர்விழா அமனர் தம்மை, இன்று நீர் ஊகையெய்த யாவரும் காணவாதில் வென்று மீனவனை வெந்நீர் அணிவிப்பன் விதியால். ஒன்னு கவலைப்படாதீங்க, இந்த சொக்கநாதர் திருவள்ளுவர் இருக்குது, அதனால் ஞாலனின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயுடைய மாதிரி என்று பாடப்படாட்டினால. அதனால் சொக்கநாத பெருமான் திருவருளால் உங்க கணவனாருடைய நோயும் நீக்கி, இந்த பாண்டி நாட்டை பிடித்த நோயும் நீக்கி, எல்லோரும் தென்னீர் முடியாத நெற்றியாக நான் செய்கிறேன் அப்படின்னு. இதுதான் பெரிய ஆறுதல் அவர்களுக்கு அளித்தது. உடனே என்ன செய்தார், ஆபதும் அடிபதும் எல்லாம் அவர் செயல் என்று எல்லாம் அப்படி அந்த சொல்லிவிட்டு மறுநாள் காலை நேர திருவாலவாயுள் புக்கார், நேர காலை எழுந்தார், நீராடி நீரும் மாடி எல்லாம் செய்துவிட்டு நேர திருவாலவாய் கோயிலுக்கு சென்றாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். சென்று தீக்கணல் மேனியானே திருவுளமே என்று, ரொம்ப அருமை, பெருமானுடைய திருவுள்ள அணிந்ததான் செய்யணும்னு சொன்னேன் என்பதற்காக, பெருமானே வாது செய்ய திருவுள்ளமே, இப்படி அடியேன் நான் சென்று வாது செய்து இவற்றையெல்லாம் திருந்துவது திருவுள்ளத்துக்கு பொருந்துமா? இருந்தா செய்யறேன், இல்லைனா செய்வேன். உங்கள் திருவுள்ளம் இருந்தால் செய்வேன், இல்லைன்னு செய்ய மாட்டேன். வாது செய்ய திருவுள்ளமே என்று அருமையான பதிகத்தை பண்ண பெருமானியே கேட்கிறார். சொக்கநாதர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஆலமே அமுதமாக வேத வேள்வி என்றெடுத்து இன்னொரு பதியமும் பாடி ரெண்டு பதியம் பண்ணார்.
இப்ப பாருங்க இந்த 12

0: நான் எங்கே பாடியது? இறைவன் திருமுன்னிலையில் என்று போனேன். சொக்கநாதர் திருமுன்னிலையில் பாடியது மதுரை பதிகத்தில். ஞானசம்பந்தர் வாழ்க வருக என்றெல்லாம் சொன்னலாம். சென்று நன்னிய சமயம் வேறு நம்பினும் முன்பு புண்ணிய தவங்கள் எங்கள் பஞ்சவன் முஞ்சனியை புண்ணிய மூர்த்தி வந்து மதுரையில் பூத என்றார் என்ற உடனே அங்கே இருக்குவரெல்லாம் இந்த மூர்த்தி நமக்கு நல்ல வேலை மதுரைக்கு வந்ததுப்பா, நம்ம ஊரை பிடிச்ச தனியும் பூரா இன்னுமே போயிடும் என்றெல்லாம் சொன்னலாம். அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் அந்த காளினாருடைய பிள்ளையும் அப்படியே வந்தாராம். வந்தவர் கொற்ற வந்தன்பால் முன்பு குலைச்சிறை ஆர்வன் தேவி கொற்றட மதில் கூர் தந்தை புறவலர் வரவு கூற போனே. இதோ அரண்மனைக்கு வெளியில வந்துகிட்டு இருக்கார் ஞானசம்பந்தர். முன்ன போய் குலைச்சிறையா அங்க அந்த ஞானசம்பந்தரை அழைத்துட்டு வந்திருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே பாண்டி மன்னன் என்ன சொல்லுகிறார், முற்று எண்ணி திருதி நீங்கி முடுமணி அணிப்பட்பீடம் அத்தவன் முடியின் பக்கத்து இடுவன வல்லனா இடுகன வல்லனானான். ரொம்ப அருமை. பாண்டி மன்னன் அரசன் இல்லவா, அதனால அவர் வந்தார்னு சொன்ன உடனேயே அந்த காயில் உடனே கொஞ்சம் நோய் அப்படி நீங்கிற மாதிரி இருந்தான். ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார் நம்ம அரண்மனைக்கு முன்ன வர்றாருன்னு சொன்னேன். சரி அப்படியான ஒரு இந்த மாதிரி நல்ல நாற்காலி எடுத்து எங்க போனும்னர் தலைப்பக்கம் போடும். அவளை வழியா இருந்தும் கூட ஏன் வந்தவர் தன் கால் பக்கம் உட்காரக்கூடாது. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அப்பா வந்தா கட்ட விட்டு எந்திரிச்சிடணும் பெஞ்சில் இருந்தாலும். அப்படியே உடம்பு சரியுமா இல்ல அப்படின்னு சொல்லி அப்பா வந்தா கூட அப்பா எங்க என்ன கால் பக்கம் உட்கார இப்படி உட்காருங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கணும். ஏன் பெரியவராணம் படிச்சதன் வாயிலா நமக்கு பெரியவர்கள் நம்முடைய கால் பக்கம் இருக்கக்கூடாது. அதனால அந்த பீடம் இடுகன்னு சொல்லும் போதே இந்த பக்கம் இங்கே காட்டணும் தலைப்பக்கம் இருக்கு. இந்த மாதிரி போற போக்கில மரியாதைக்கு மரியாதை பண்புக்கு பண்பு இப்படிலாம். எனவே இப்படி சொல்லுவேன் குலச்சேரியார் அதே போல அந்த அருமையான பீடத்தை அமைத்தார். உடனே சொன்னார் நின்ற நெறியே நீயே காத்தருள் செய்தியாயில் அன்னவர் தம்மை இங்கே அழைத்தனே அவரும் யாமும் முன்னுறவுக்க தீர்க்க முடிந்து மற்றவரால் தீர்ந்தது எண்ணினும் யாமும் தீர்த்தமாகும் இப்படி சொல்லி சரின்னு இவர் குலச்சேரி என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெரிய சேர் அதனால நாற்காலி எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்காரு. போகும்போது இந்த சமணர் எல்லாம் போய் என்ன பண்ணுங்க அந்த இடைவெளியில வந்துகிட்டு இருக்காரு வெளியில இது மாதிரி வர்றான் வந்திருக்க சொன்ன உடனே சரியப்பா நீ இந்த பீடத்தை இங்க போடுன்னு சொல்றார். குலச்சேரியார் தாமே போறார். ஏன்னா அந்த உள்ளிருக்கிற இடத்துல வேற யாரையும் ஏவலாத கூப்பிட வேணாம் தாமே போடலாம்னு சொல்லிட்டு போறார். இந்த இடைவெளியில என்ன பண்ணிட்டாங்க அமலர் சமணர் எல்லாம் உள்ள போயிருக்கான். போய் இப்ப ஏதேனும் வாதம் எதுவும் நடந்ததுன்னா அது வந்து எங்களுக்கு ஏதேனும் தோல்வி வராதவாறு நீங்க தான் பாத்துக்கணும். அவங்க வென்றதாக தாங்கள் வாயினால வரக்கூடாது, நாங்கள் வென்றதாக வரணும் என்று போய் சொல்லியிருக்கான். யாரு இந்த ஆட்கள்? அவனுக்கு இருக்கிற வயிற்று அவனுக்கு தாங்கல. இவங்க உடனே இந்த வாதத்துல வந்து இப்படி சொல்றாங்க அவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா அறிவிப்பு வந்திருக்கும் முன்னியே அல்லவா இப்ப என்ன பேசிட்டாலாம் இப்படி சொன்ன உடனே அங்கே அவன் என்ன சொல்லிவிட்டார் கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவனும் சொன்னான். சொன்ன இப்ப ஏதேனும் ஒரு வச்சு இந்த பக்கத்து நோயை நீக்கிறதுக்கு நீயே அந்த பக்கம் நோயை நீக்கிறதுன்னு சொன்னா நாங்க நீக்காவிட்டாலும் நீக்கிறதாக சொல்லணும்னு சொன்னேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா இந்த பேர் எது நடந்ததான் சொல்லுவேன். உன்னால தீக்க முடிஞ்சதுன்னா உன்னால தீக்க முடிஞ்சு சொல்லுவேன், அவரால் தீக்க முடியல நான் தீக்க முடியலன்னு சொல்லுவேன். அதுக்காக மாத்திக்கலாம் சொல்ல மாட்டேன். அவன் இட்டு வழி அவனுக்கு பாண்டியனுக்கு உடனே எண்ணங்கத்திருந்த எல்லை இவங்களுக்கு என்ன அடாராடா என்ன நமக்காக ஒன்னும் அரசும் செய்ய மாட்டாராட்டிருக்கு என்று நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டார் பக்கத்துல. எங்க முன்ன வெயிலில் இருந்த இப்ப இங்க வந்துட்டார் பக்கத்துல எங்கே பாண்டிமன்ற கிடத்துல வந்தவர். உடனே என்ன கண்ட அப்பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி ரொம்ப அருமை படுத்த படுக்க எந்திரிக்க முடியல ஆனாலும் என்ன பண்ணணும் ஏன்னா பலரை வரவேற்ற கையல்லவா அது அதனால அது அப்படி கும்பிட்டு அப்படின்னு சொல்ல அதான் நான் ஒளியும் ஒளியும்னு சொல்றேன் சத்தியம்னு சொல்றேன். ஆமாம் இதெல்லாம் எங்க திருமணத்தில் பாக்கலையா ஏழாம் நூற்றாண்டு இப்ப எங்க இருக்கிறோம் நேரலை அரண்மனையில் இருக்கிறோம். யார் வருகிறார் ஏதோ ஞானசம்பந்தர் வருகிறார். யார் படுத்திருக்கிறார் பாண்டி மன்னன் படுத்திருக்கிறார் அப்படி இப்படியும் பிறந்து இந்த பக்கம் யார் இருக்கிறா குளிச்சறையாரும் அந்த அம்மாவும் அப்படியே என்ன ஆகுமோ இப்படியோ வந்துக்கிறாங்க. அப்ப வருகின்ற பொழுது இப்படி கும்பிட்டு அப்படி இல்லை இங்க உட்காருங்கன்னு சொல்ல தலைமாட்டில் அப்படி உட்கார்ந்தாராம். உட்கார்ந்தா உடனே தங்களுக்கு எந்த ஊர்னு கேட்கணும் எந்த ஊர்னு கேட்கறது இப்ப பழக்கம் எந்த பதின்னு கேட்டாங்க. பதினாலே ஊர்னு தான் அர்த்தம். எங்கேயாவது தலைமன் வந்திருக்கா பாத்தீங்களா ஐயாவுக்கு எந்த தலைமன்னு கேட்டிருக்காங்களா இல்ல ஏன் இந்த திருமலைக்கு சொல்லு ஆயிடுதாண்டா என்ன விளங்காத தாங்கள் எந்த பதியில் இருந்து வருகிறீர்கள் அல்லது எந்த ஊர்ல இருந்து வருகிறீர்கள் கேட்கறது எந்த தலத்திலிருந்து வருகிறேன்னு கேட்க வேணாம். எனவே எந்த திருப்பதியில் வருகிறது பொன்னி வளந்தர் நாட்டு புனர்படன புறம்பனை சூழ் கன்னிமதி கருமல நாம் கருதுமூர் என சிறந்த பன்னிரண்டு பெயர் பெற்றும் சரிங்களா. திருகாரிக்கு பன்னிரண்டு பேர் உண்டு. ஞானசம்பந்தர் வேற ஒண்ணு அவர் ஒன்னு பெரிய மருந்துகள் மந்த அமைப்பெல்லாம் இல்ல. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று திருப்பதியும் இருக்கு. அதனால மருந்து எல்லாம் என்ன மருந்துன்னு திருநீர் தான். ஆதலால் அருமையாக மந்திரமாவது நீர் என்ற அருமையான அந்த பாசுரத்தை பாடி பாடி திருநீரிட அந்த வெப்பு நோய் அகன்றது. அது அந்த பகுதிதான் இப்பொழுது நாம் பார்த்தோம். வெப்பு நோய் அகன்றது யாருக்கு? பாண்டியனுக்கு. திருவளரு நீரு கொண்டு திருக்கையால் தடவ தென்னன் பெருவரு வெப்பு நீங்கி பொய்கையில் குளிந்ததப்பால். பொய்கையில் குளிந்ததுனர் ஒரே வெப்பமா இருந்த அந்த உடம்பு இப்ப எப்படி? நான் ஒரு அருமையான பொய்கை. எது போன்ற பொய்கை? மாசில் வீணை மாலை மதியம் வீசு தெண்டல் வீங்கில வேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே என்றாரே பெரியவர். அந்த மூசு வண்டரை பொய்கை போன்று இவருக்கும் இருந்ததான், இந்த பாண்டி மன்னனுக்கு இருந்ததான். அப்படி இருந்ததுனால இருபுறை வெப்பம் கூடி இடங்கூடாத என்ன பொங்க. இப்ப ஒரு பரம் அந்த நீங்கிறதுனால இன்னொரு பரம் அந்த வெப்பமானது அதிகரிக்குதான், அதிகரிக்குது. அது என்ன? அது அவர்கள் தான் நீக்குவதாக ஒத்துக்கொண்டார்கள். யாரு? அந்த சமணர்கள். தான் ஒரு பரமும் ஞானசம்பந்தர் ஒருவரும் தீர்க்க வேண்டும் என்று கருதியவர் ஞானசம்பந்தர் நீக்கிவிட்டார். ஆனா அவங்களால் நீக்க முடியவில்லை. நீக்க முடியாமையினாலே என்ன செய்தார்? உரி உடை கையர் பாயின் உடுக்கையர் நடுக்கம் எய்தி செய்மயப்பீலி தீய தென்னன் வெப்புறுதி தம்மை எரிய மாசுடலும் கண்டி அருகு விட்டேர நிற்பார் அறிவுடையாரை ஒத்தார் அறிவிலா நெறியிலுந்தார். ஆனா அதே நிலையிலே தமக்கூற்ற பங்கை அவர்கள் அந்த வெப்பு நோயை நீக்க முடியல. நீக்க முடியாமையினால் அப்படியே விழிக்கிறார்களாம். அறிவுடையவர் போல இருக்கின்றவர்கள் அறிவிலாராக இருக்கிறார்கள். என்ன அறிவு? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. திருவள்ளுவர் மாதிரி சொன்னவர் வேற யாரும் இல்லை. அறிவு அறிவுனா அறிவினால் என்ன பானாரு? மற்ற உயிர்க்கு உற்ற நோயை தனக்கு உற்ற நோயாக கருதுவதுதான் அறிவின் சிகரம். நம்ம அறிவுனா ஏதோ படிச்சுட்டா அறிவுன்னு நினைக்கிறோம். அறிவு என்பது படிப்பு மட்டுமல்ல பண்போடும் கூடியதுதான் அறிவு என்று கண்டார் திருவள்ளுவர். திருக்குறளை மட்டும் யோகிதையா படிச்ச நாடு வருமானால் இந்த நாடு அப்படியே இதுவே கைலாசமா, இதுவே கைலாசமா. அறிவறிவுன எல்லா நூலையும் படிக்கிறது எல்லா மொழியும் படிப்பது என்பது மட்டுமல்ல அந்த அறிவு பண்போடு இருக்கணும், அன்போடு இருக்கணும். அதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடினர். பிறரின் நோயின்ன மனித எல்லைக்கு மட்டும் உட்பட்டது. பிரிவின் நோயின்ன? பிரிவின் நோயின்ன அகிரணியது. சாதாரண ஒரு எறும்பு ஏதேன்னு சொயிருட்டா கூட அராடாடா என்று இறங்கணும். அப்படிப்பட்ட அறிவின் பயனர். எனவேதான் இந்த அறிவு இவர்கள் வந்து அந்த மாதிரி அந்த பெரு அவருடைய நோயை நீக்க முடியாமையினாலே அறிவிலாரை ஒத்தார் அறிவுடையர்ன ஒத்து ஒத்து வரவில்லை என்று சொல்லலாம். இப்படி எல்லாம் இருக்க பரதொரும் புகழி மன்னர் ஒரு புடை வெப்பை பாற்ற மலதலை உலையின் மிக்கார் வந்து அதிசயித்து சூழ இலகு வேல் தென்னன் மேனி வளம் இடம் எய்தி நீடும் உலகினில் தன்மை வெம்மை ஒதுங்கினால் ஒத்தரந்தீம் சேர்க்கிறார். பார்த்தார் பாருங்க, இப்ப இவனுக்கு பாண்டி மன்னனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அருமையா சில்லுன்னு அமைந்திருக்குது, மூசு வண்டரை பொய்கையா இருக்கு. இன்னொரு பக்கம் மூண்ட தீயா இருக்கு. இப்படி இருப்பது எப்படி இருக்குன்னாரு? இதான் நாடுன்னு சேர்க்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அல்லவா, அதனால நாடுன்னு என்ன? இப்படித்தான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் துயரம், இப்படித்தான் நாடு பூரா இருக்கு. எல்லோரும் மகிழ்ச்சிப்படுவதாகவும் எல்லோரும் அந்த அல்லது துக்கப்படுவதாக இருக்கும். இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சங்ககால பாடல் ஒரு அருமையான பாடல் வந்தது. ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கன் பணிவார் உரைப்ப படைத்தோன் மன்ற பண்பிலாளன் என்ற அருமையான பாட்டு. அதே தெருவில் போய் பார்த்தோம்னா ஒரு வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரியான ஒலி இருக்கு, ஏதோ அங்க ஒரு இழப்பு. இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா அருமையான திருமறை விண்ணப்பம் செய்து மங்கள ஒலியாக இருக்கு. இன்னும் அப்படி இன்னும் கொஞ்சம் தாண்டி பார்த்தாங்க, ஒரு பார்த்தா அந்த வீட்டுல பெண்கள்லாம் நல்ல அருமையா பூவும் பொட்டும் அணிந்து அருமையா மங்கள காரியம் எல்லாம் பாக்கிறாங்க. இன்னொரு வீட்டை பார்த்தோம்னா தலை விரித்து போட்டு ஏதோ அழுகிறாங்க. இப்படியே அந்த நாடு இருக்குன்னு இப்படித்தான் உலகம். ஒரு பக்கம் தீமை ஒரு பக்கம் நன்மை இரண்டும் கூடியதுதான் இந்த உலகம். அதான் இன்னாதம்மை உலகம் இனிய காண்கதன் இயல்பு நந்தோரி என்ற சங்ககால பாட்டு. அது போல இந்த ஒரே ஒரு மனிதனுடைய உடம்பிலேயே ஒரு புறம் அந்த நல்ல மகிழ்ச்சியான குளிர்ச்சியான அமைப்பு, இன்னொரு புறம் ஒரே தீவப்பு, இதான் நாட்டின் நிலைமை என்றெல்லாம் நம்முடைய சேக்கலா பெருமான் இந்த பாண்டிமனுடைய அந்த துயரை உலகில் மகித்து காட்டினார். காட்டிவிட்டு மன்னவன் மொழிவான் என்னே மதித்த இக்காலம் ஒன்றில்
1: பெண் நரகு ஒரு பாலாகும், வீட்டின்பம் ஒரு பாலாகும், துண்ணும் நெஞ்சு ஒரு பாலாகும், சுவையமது ஒரு பாலாகும், என் வடிவு ஒன்றிலுட்டேன் இரு திறத்தியல்வம் என்பான்.
0: ஐயே, அவர் என்ன சொன்னார், ஒரு ஒரு ஆன்மா வந்து ஒன்று வீடு பேரடையும் அல்லது நரகத்துக்கு போகும். அடியே நல்வல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பகுதி வீடு பெற்றது போல இருக்கு, இன்னொரு பகுதி ஒரே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குயா. அடியே இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வீட்டின்பத்தையும் நரகத்துயரையும் ரெண்டு அனுபவிக்கிறேன் என்று பாருங்க. வருத்தப்படுவதில் இப்படி ஒரு பண்பும் சொல்லுகிறார். இன்னொன்று என்னன்னாரு, துண்ணுநஞ்சு ஒரு பாலாகும், சுயமது ஒரு பாலாகும். ஒருத்தர் விஷம் சாப்பிட்றான்னா, விஷம் சாப்பிட்டா ஒரே அது வந்து கசப்பாக, ரெண்டாவது உடனே உயிர் நீங்குவதாக இருக்கும். அமிர்தம் என்பது ரொம்ப இனிப்பாக அந்த உடல் வளர்ப்பதாக இருக்கும். ஒரே சமயத்தில் அமிர்தமும் கொடுத்து ஒரே சமயத்தில் அந்த நஞ்சம் கொடுத்தா எப்படியோ அது போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்த மன்னன் வருந்தினானாம். அப்படி வருந்திய பிறகுதான் என்ன செய்தார், வெந்தொழில் அருக தோற்றீர். ஏன்னா அவன் இந்த பல்லவரம் இது ரொம்ப சமன் சமயத்துல சார்ந்திருந்தாரு தவிர, இந்த நெருப்பு வைத்தது அதன் பிறகு இந்த நோயெல்லாம் நீக்க முடியாம பார்த்த உடனே பாண்டி மன்னனுக்கு ரொம்ப வெறுப்பு. யார் இந்த சமணர் மேல, என்னையா பெரிய வெற்றி வெற்றிங்க, நீங்களே இப்ப தோற்று போயில்லையா, அதனால நீங்க இன்னும் இன்னொரு தடவை உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி பந்தயம் எல்லாம் வேணுமா என்று கருதி அவர் கொஞ்சம் வெறுக்க கூட ஆரம்பித்தாராம். அப்படி ஆரம்பித்த உடனே, வந்தனை உய்ய கொண்ட மறைக்குள வல்லாரே, இந்த வெப்ப அடைய நீங்க எனக்கு அருள் புரிவீர். இந்த வெப்ப அடைய நீங்கிற இந்த அடையங்கிறதுக்கு இங்க என்ன பொருள் கேட்டா, முழுமையாக ஒரு பக்கம் தான் இப்ப நீங்க இருக்கிறது, அடையன முழுமையாக நீங்குவதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று ஞானசம்பந்தரை வேண்டிக் கொள்ள, உடனே அவரும் சிந்தையால் தொழுது சொன்னான் செல்கதி கணிகனானான், திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீர் காட்டி பெருமறை துதிக்கு மாற்றால் பிள்ளையார் போற்றி பின்னும் ஒரு முறை தடவன். முன்ன ஒரு முறை தடவினார், பின்னும் இன்னொரு முறை அப்படியே திருநீர் கொண்டு அப்படி தடவினாராம். அப்படி தடவிய மாத்திரத்திலே அந்த மார்பு வெப்பகன்று பாகம் மறுவு தீப்பினியும் நீங்கி வழுதியும் முழுதும் முடிந்தான். அந்த வெப்ப நோய் முழுமையா நீங்கப்பட்டதான். அப்படி நீங்கப்பட்ட உடனே அவனோட மகிழ்ச்சி மட்டுமல்ல, மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரியாருக்கும் மேலும் மேலும் மகிழ்ச்சி. கொற்றவன் தேவியாரும் குலச்சிரையாரும் தீங்கு செத்தவ செய்ய பாத தாமரை தண்ணி சேர்த்து பெற்ற நம் பெருமை என்று பிறந்தனம் சிறவாமேன்மை உற்றனன் மன்னன் என்றே உளங்கனி தோகிமிக்கார் மிகுந்த மகிழ்ச்சி வந்தார். ஏன்னா சைவ சமயத்திலேயே விடாப்பிடியாக இருந்த பெருமாட்டி அந்த அம்மா, குலச்சிரையாரும் சைவ சமயத்தை விடாமல் இருந்தவன். அது ஞானசம்பந்தர் வந்ததும் வருவதற்கு அவன்தான் காரணமாயிருந்தார்கள். வந்தவன் இந்த பிணி உற்றது, பிணியை நீக்கிறதும் ஞானசம்பந்தராக இருப்பதனால மிகுந்த மகிழ்ச்சியோடு மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரையாரும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதன் பிறகு என்ன சொல்லு, வெப்பலாம் உடனே மாற ஆன பேர் இன்பம் எய்தி உச்சி மேலங்கை கூப்பி மானம் ஒன்றில்லார் முன்பு வன்பினி நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம் நன்னினான் நன்னினான் உயிந்தேன் என்றான். எனவே நான் ஞான சம்பந்தருடைய திருவடி அடைந்தமையினாலே எனக்கு இப்ப அருமையான பேரெல்லாம் கிடைத்தது என்று இடைக்காலமாக அவன் வேறு அந்த சமன் சமயத்தை சார்ந்த பாண்டியன் இப்ப முழுமையாக சைவராக அமைந்தான். இதுதான் அந்த பாண்டியனால் நடந்த முழுமையான வெற்றி என்று சொல்றோம். இப்பொழுது அடுத்தாற்போல் இந்த வெப்ப நோய் நீக்க முடியாமல், நம்முடைய ஞானசம்பந்தர் நீக்க இந்த சமணர்கள் நீக்க முடியாமல் தோற்றார்கள். தோற்ற உடனே பாண்டி மன்னனுக்கு மேலும் வேகம், ஏயா நீங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய மதம் வைத்துக் கொண்டிருக்கீங்க என்றெல்லாம் கூட செத்துட்டார். காரணம் என்னன்னா, ஒன்று ஏற்கனவே நல்ல சைவ சமய சார்பில் இருந்த பெரியவர், அது மங்கையர்க்கரசியாரை மணந்து குலச்சிரையாரை மாண்புமிகு அமைச்சராய் கொண்டு வாழ்ந்த பெருமை அந்த பாண்டி மன்னனுக்கு இருந்தது. அவ்வளவு நல்ல சமயப்பட்டு உடையவர்களாக இருந்த ஒன்று எப்படி இடைக்காலத்தில்தான் அவன் மாறினான். ஆனா இடைக்காலத்தில் கணவன் மாறினாலும் கூட மங்கையர்க்கரசியாரோ அந்த மாண்புமிகு அமைச்சரோ மாறாமல் இருந்தார். அந்த ரெண்டு பேர் மாறியிருந்தால் மீண்டும் பாண்டிநாடு சமணத்திலேயே போயிருக்கும். நாம் செய்த தவம் இந்த இரண்டு பெருமக்களும் அருமையாக அந்த சைவ அமைப்பில் இருந்தவர். ஆதலால் தான் இறைவனை இடையராது வேண்டவும், ஞானசம்பந்தர் நம்முடைய திருமறை காட்டில் இருக்கும் பொழுது அவரை அழைக்கவும் இப்படி எல்லாம் நேர்ந்த ஒன்றாயிற்று. இல்லை என்ன செய்ய முடியும். எனவே இவ்வாறு வந்து அந்த பாண்டி மன்னனுக்கு மிகுந்த அந்த என்ன இந்த வெப்ப நோய் நீக்க முடியாமையினாலே தோல்வி பெற்றது என்றாம். ஆனால் சமணர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்க,
2: கந்து சீரு மாலியானை மீனவன் கருத்து நேர் வந்து வாய்மை கூற மற்ற மாசுமேனி நீசர்தாம் முந்தை மந்திரத்து விஞ்சை முற்றும் எஞ்ச அஞ்சியே சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார்.
0: இந்த மாதிரி ஞான சம்பந்த மகிழ்ச்சியா இருக்கும் போது சமணர்ல என்னன்னு கேட்டா, என்ன வெப்ப நோய் நீக்க முடியாமல் பாண்டி மன்னன் வெறுக்கிறான், நம்ம இதுவரைக்கும் நம்முடைய சமயத்தில் அந்த பாண்டி மன்னனையும் இழுத்திருந்தோம், பாண்டிதா அந்த அரசையும் இழுத்திருந்தோம், அந்த மக்களையும் இழுத்திருந்தமே என்று சொல்லி ஒருத்தர் கஜமஞ்சன் பேசினாங்களாம். பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன
2: சைவமைந்த சொல்லின் வென்றி சந்தையின் சொல் மாலையால் கைதவந்தன் வெப்போடிந்த தன்மை கண்டறிந்தனம் மெய்தறிந்த தர்க்கவாதம் வெல்லலாவதென்று வேறு எய்து தீயில் நீரில் வெல்வதென்று தம்மில் எண்ணினார்.
0: இங்க ஒரு அருமையான கருத்து.
2: போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனீ.
0: ஆகவே எனக்கு நம்ம எப்படி இருந்தா நல்லா இருக்கு கேட்டீங்கன்னா, அந்த அவையெல்லாம் அப்படி இருக்கணும். இதான் அது சரியா வரும். இந்த போக்குவரம் புனருமிலா புண்ணியனி கொஞ்சம் அது எங்களுக்கு காக்குமையும் காவல் நீங்கணும் அல்லவா? சிவசிவ. அதனால காண்பரிய பேரொழியா இருந்தா நன்றாக இருக்கும். சிவசிவ திருவாசகம் அனுபவத்துக்கு வரணும்னு சொல்றோம், வேணும். எனவே அவர் என்ன செய்தார்னா, இங்க ஒரு நல்ல கருத்தை நாம் இங்க எண்ணணும். பெரிய புராணத்தை நாம் நிறைவு செய்ய போறோம். அப்படி நிறைவு செய்கின்ற அமைப்பில் பெரிய புராணத்தில் காணும் சிற்சில எங்களை எங்க புத்தி எங்களை விட்டு போவதில்லை. அதனால சமய கோட்பாடுகள் என்று எடுத்த ஒருவன் எண்ணினான். ஆனால் பெரிய புராணத்தில் காணும் சமய கோட்பாடுகள் யாரும் இது வரைக்கும் இந்த பெயர் எழுதலாம் எழுதினால் மிக அற்புதமான அமைப்புகள் பல இருக்கு. அதுல சைவ சமய கோட்பாடுல சைவ சித்தாந்தம் தொடக்கத்திலிருந்து நிறைய வரைக்கும் இருக்கு. சைவ சித்தாந்த கோட்பாடு வேண்டிய இடத்துல சிவனடியே சிந்திக்கும் திருப்பரு சிவஞானம் கோமதனை அறமாற்றும் பாங்கில ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் இதெல்லாம் அருமையா அப்படியே சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்கு. அதனால வேண்டிய இடங்கள் இருக்கு. அது தவிர சைவ சித்தாந்த கோட்பாடு தவிர ஏனைய சமய கோட்பாடுகளும் அங்க இருக்கு கொஞ்சம். ஏன் இப்ப இங்க இங்க கேட்ட சமணத்தை பத்தி அங்க வருது சரிங்களா? ஆனா அந்த சமணத்தை பற்றிய கோட்பாடு என்ன? கோட்பாடு இங்க வரல. பின்ன எப்படி வர்றாங்கன்னு கேட்டா வெறுமன செய்திகளை வைத்து வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப என்ன, பாண்டிமனுடைய உடம்புல திருநீர் அணிந்தோம். திருநீர் அணிகின்ற பொழுது யார் திருநீர், அவர் திருநீர் அணிய அவருக்கு உடம்பு வெப்பநோய் நீங்கியது. தமிழர்கள் ஏதோ மந்திரம் சொன்னாங்க ஆனா நீங்கல. சரி, இப்ப அடுத்தது தொடங்குறாங்க. அவர் போது இவங்க சமய கோட்பாட்டை வைத்து உங்க கொள்கை என்னது எங்க கொள்கை என்னதுன்னு வைத்து நிறுவல, செய்திகளை வைத்து நடக்கிற செய்தியை வைத்துக் கொண்டு வச்சுக்கிட்டாங்க. எப்படி இப்ப இது ஒண்ணு செஞ்சுட்டாச்சு, இனிமே அடுத்தது என்ன? நெருப்பில போடுவோம், எது வேகுதோ அது தோற்றது, எது வேகாம இருக்கதோ அது வென்றது என்று வைக்க போறாங்க. இன்னும் அடுத்தது ஒண்ணு, இதையும் தாண்டி போய் நல்ல ஓடுகிற தண்ணியில உங்க மந்திரத்தை எழுதுறது எங்க மந்திரத்தை எழுதுறது எந்த அந்த ஏடு அந்த ஓடுகிற தண்ணியிலும் எழுத்து வருகிறதோ அது வென்றது, ஓடுவது தோற்றது என்று வைத்துக் கொள்வோம் என்றதான் சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க சமயத்தை வைத்து சமய கருத்தை வைத்து போராடல, இந்த மாதிரி நிகழ்ச்சியை வைத்து வெற்றி தோல்வி வச்சுக்கிட்டாங்க. அப்ப சமய கோட்பாடு சமணருடைய கோட்பாடுகள் இங்க இல்ல. சமணர்கள் இந்த மாதிரி வெறும் அந்த செய்கையினால கொண்டு இன்னது வென்றால் இன்னது இல்லையானா தோற்றா இன்னதுன்னு வச்சுட்டாங்க. இன்னைக்கே படிக்க போனாதோ பின்னால படிக்க போறோம். புத்தர் கொள்கை வருது. ஆனா அந்த புத்தர் கொள்கை வருவது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, புத்தர் கொள்கை எப்படி வருதுன்னு கேட்டா அது வந்து கொள்கையின் அடிப்படையில வந்து வெற்றி தோல்வி வருகிறது சரிங்களா? கொள்கையின் அளவில் வெற்றி தோல்வி வருகிறது. ஆனால் சமணருடைய கோட்பாடுகள் இல்லாம கொள்கையினாலே அதனுடைய தத்தம் கோட்பாட்டினாலே வந்து வெற்றி தோல்வி வைக்கல, செயல்முறையினால வச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பின்னால வருகின்ற பொழுது புத்தருடைய இது வருகின்ற பொழுது கோட்பாட்டை வைத்து வெல்ல போறாங்க. அது பின்னால பாக்க போறோம். அப்படியான அங்கதான் நம்ம என்னன்னு கேட்டா, அப்ப சைவ சமய கொள்கை என்ன, புத்த மத கொள்கை என்ன என்பது கொஞ்சமாக தெரியும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம். இனி அடுத்து அப்போ நம்முடைய பெரிய புராணத்திலே இந்த சமய கோட்பாடுகள் என்று கருதினால் அப்ப மூன்று இடம் பெறுகிறது. ஒன்று சைவ சித்தாந்த கோட்பாடுகள், இரண்டொன்று இரண்டாவது சமணம், மூன்றாவது பௌத்தம். மூன்று இருக்கு. இந்த மூன்றிலே கருத்து வகையினாலாகிய கொள்கை வேறுபாடுகள் புத்தத்தினாலும் நம்முடைய சைவ சித்தாந்தத்தினால்தான் தெரியும். ஆனா சமணர்கள் வெறும் செய்கை வழியினாலதான் மாத்திக்கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தை மட்டும் மனசுல வச்சுக்குவோம். வைத்துக் கொள்வோம் சரிங்களா? அதனால சரி, இப்ப அவன் வந்து இங்கே பாண்டி மன்னன் அந்த வெப்ப நோய் நீங்கி மகிழ்ச்சி வருகிறான். ஆனா இங்கே இவர்கள் வந்து தோல்வியினால வருத்தப்படுகிறார்கள். அப்ப என்ன செய்தாரலாம், கொள்ளும் வென்றி அன்றியே குறித்த கொள்கை உண்மைதான் உள்ளவாறு கட்புலத்தில் உய்ப்பதென்ன ஒட்டினார். என்ன கருதுனாங்களாம் தங்களுக்குள்ள பேசிட்டாங்களாம் சமணர்கள், இன்னுமே நம்முடைய கருத்து வகையில வெற்றி வேணா இப்ப ஒரு தரம் ஆகி போச்சு, இவருடைய திருநீர் வெப்பத்தினால பூசி அவர் நீக்கிட்டார், நாம நம்முடைய மந்திர விதியினால நீக்க முடியல, இது முதல் தோல்விதான். இருந்தாலும் கூட அடுத்தது என்ன செய்யலாம், ஞான சம்பந்தம் ஒண்ணுமே சொல்ல, நீங்க எது வேணாலும் செய்யுங்கன்றார். எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நாம் யாருக்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் நரகத்தில் ஏற்படும். அதனால அவருக்கு ஒன்னும் இல்ல, இவங்க தான் என்ன சமட்டது. ஆனா பாண்டி மன்னனுக்கு என்ன இடையிலே என்ன, நீங்க வேணுமே போய் செய்ய போறீங்க, முதல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் தான், முதல் கோணல் பாய் போச்சு, இனிமே உங்க முற்றிலும் கோணல் தான், இதுல போய் என்ன பெரிய நீங்க செய்ய போறீங்கன்னு அவர்களுக்கு ஏழலாம். இருந்தாலும் ஞான சம்பந்தம் கேட்டா அது அப்படி இல்ல, சரி அவங்க என்னதான் செய்து பார்க்கட்டுமே. அப்படி இருந்ததுனால ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சமணர்கள். என்ன முடிவுக்கு வந்தார்களாம்,
2: என்று வாது கூறலும் இருந்ததென்ன மன்னனும் கண்டி என் உடம்பொடுங்க வெப்பு நோய் கவர்ந்த போது ஒன்று மங்க ஒழித்திலீர்கள் என்ன வாதுமக்கு.
0: என்ன கேட்டா முதல் கோணல் முற்றிலும் கோணல் தான், அப்ப எப்ப என் உடம்பு நோய் நீக்க முடியலையோ நீங்க என்ன பிடிக்க போயான். ஏன்னா அந்த வெப்பு நோய் அவ்வளவு கடினம், அதை வந்து ரெண்டா தன்னுடைய உடம்புல இருந்த வெப்பு நோய் அதை கடினப்பட்டவன் இந்த ஞான சம்பந்த நீக்கணும்னு பெருமகிழ்ச்சி வந்துட்டு ஆதலால் இன்னுமே என்னையா உங்களுக்கு என்ன வாதம் எடுக்குது என்று சொல்லி கேட்டாராம். அப்படி பாண்டி மன்னன் கேட்க அவர் என்ன சொன்னார்லாம்,
2: என்ன வாதுமக்கு என சென்று பின்னும் முன்னும் நின்று சில்லி வாயர் சொல்லுவார்.
0: கொஞ்சம் அப்படி ஏன்னா பாண்டி அரசன் அல்லவா, அதனால நேரடியா பதில் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் என்ன அப்படி ஒதுங்கிறது அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம்.
2: என்னவாது செய்வதென்று உரைத்ததே வீணாவேனா, சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால்.
0: இங்க ஒரு அறிவிப்பாடு, ஏன் இது நீக்காத போது இனிமே உங்களுக்கு என்ன வாது இருக்கு அப்படின்னு என்ன வாதுன்னு கேட்டார்ல இவங்க. என்ன வாதுன்னு அடுத்த என்ன வாதுன்னு கேட்கிறார் பாண்டியன் நினைச்சுக்கிட்டு அடுத்த வாத சொன்னாங்க. அவ்வளவு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். என்ன உனக்கு இனிமே என்ன வாது இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னு என்ன வாது இருக்குன்னு சொன்னோம், ஓ அடுத்த வாது சொல்ல சொல்றாங்க பாண்டியன் என்று உங்க நினைச்சு சொன்னாங்களா. இதுவே அங்க என்ன இருக்குன்னு தெரியுது, மேல என்ன இருக்குன்னு அதையெல்லாம் சேக்கலர் காட்டுறாரு, நமக்கு எங்க தெரிய போகுது. என்னவாது செய்வதென்று உரைத்ததே வினா வேணா, என்னையா உனக்கு இனிமே வேணா இருக்குன்னு கேட்ட உடனே அடுத்த வினா சொல்ல சொல்றாருன்னு நினைச்சிட்டாங்க. அவ்வளவு ஞானம்னு தெரியுது. அதனால ஏன்னா சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம் பொருட்கருத்தின் வாய்மை தீட்டி மாட்டினால் வெண்ணெருப்பில் வேவுறாமை வெற்றியாவதென்றனர். அடுத்து சொன்னாங்க, சரி அவரவருடைய சமய கோட்பாடுகளை நல்ல நெருப்பு வளர்க்கணும். நெருப்புன்னு எப்படி வளர்க்கணும்னு கேட்டா அது இப்ப தெரியாது. நெருப்பு வளர்க்கணும் எல்லாம் ஸ்டவ்ல தான் இருக்குது அல்லவா, அதனால இப்ப நெருப்பு வளர்க்கலாம் தெரியவே தெரியாது. இன்னும் இப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு கேட்டா நல்ல புளியதோ அல்லது இழுப்பையோ போட்டு நல்ல காஞ்ச கட்டையோ நெருப்பு வைக்கிறது, வச்சா நல்ல எரியும். எரியும் போது நீங்களும் ஒரு உங்க மந்திரத்தை போடுங்க, நாங்களும் எங்க மந்திரத்தை போடுகிறோம், எது எரியாம இருக்கிறதோ அது வெந்ததாக வைத்துக் கொள்வோம்னு அவாய் தான் சொன்னான். சமணம் தான் சொன்னான். சரின்ட்டு ஞான சமுதாய பற்றி ஒண்ணும் கவலை இல்ல, நடக்கட்டும். ஆனா நெருப்பு இது எங்க வைக்கிறது, இப்ப இப்ப நடந்த வாதம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பாண்டி மன்னன் படுத்திருந்த இடத்துல போய் வெப்ப நோய் நீக்கினாங்க. இது என்னன்னு கேட்டா உள்ளீடாக அரண்மனைக்குள்ள நடந்த செய்தி. இப்ப இந்த மாதிரி நெருப்பு வைத்து அதுல வந்து வேகணும்னு சொன்னா அரண்மனைக்குள்ள வைக்கலாமோ, வைக்க கூடாது. என்ன செய்யுதாங்க, அரண்மனைக்கு முன்னால முன் வெட்ட வழி இருக்கு பாருங்க, அங்க குண்டி வாதத்தை வச்சாங்க. இதெல்லாம் எங்கே நடத்தப்பட்டது என்று கூட சேக்கலா சொன்ன. அப்ப முன்னையது பாண்டி மன்னன் நோயினால் படுத்திருப்பான், எப்படிப்பான் அரண்மனைக்குள்ள படுத்திருப்பான், அங்க சென்று செஞ்சது. இப்ப இந்த மாதிரி நெருப்பினால் அந்த வாதம் செய்யறது போது அரண்மனைக்குள்ள அந்த மாதிரி நெருப்பு வைக்க கூடாது, அது அறிவு அடிவல்ல வைக்கவும் மாட்டாங்க. அதனால் அரண்மனையை விட்டு அந்த முற்றத்தில் வைக்கிறாங்க. இப்ப அரண்மனையில இருந்து எங்க இருக்குது, மெதுவா அறையில இருந்து அம்பலத்துக்கு வருதுன்னு அர்த்தம். எது எது, நம்முடைய சைவ மதமும் வருகிறது, அவங்களுடைய சமணமும் வருகிறது. எங்கே அறையில இருந்த ஒன்று இப்ப அம்பலத்துக்கு வருது. அப்ப அந்த அருமையா நெருப்பு போட்டு குளிய போட்டு வச்சு எரியுது கணக்கணக்கான. உடனே யார் முதல்ல போடணும் பின்ன போடணும் கிடையாது, ஞான சம்பந்தம் எல்லாம் கவலை இல்ல. யார் முன்னேறுவது அடியேன் அப்படின்ட்டார், கவலை இல்ல. வந்தார், என்ன செய்தார் இவர், என்ன மந்திரம். திருமுறைகளே மந்திரம் என்பது அறியத்தக்கது, அதுக்காகத்தான் இப்ப இதெல்லாம் சொல்றது. வேறொரு மந்திரம் கூட வேண்டுமா, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர்னு முன்ன திருநீரே மந்திரம் சொன்னோம். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாயி தீரானோய் தீர்த்தருளவல்லான் தன்னை இருக்கு வேணும். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. ஒரு மருந்தோ மந்திரமோ புண்ணியமோ வேற வேணுமா, பெருமானை வணங்குவதுதான் எல்லாம். நம்முடைய நாலு பெருமக்களும் பெருமானை வணங்குவதே கடப்பாடாகும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கி நிற்கோர் வாட்ட சொல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றெல்லாம் பின்னால வந்து தாய்மான் இருப்பாங்க. ஆதலால் இப்பொழுது என்ன, தாம் பாடிய திருமுறையை பாருங்க. நல்ல வேலையா யாருன்னா அவர்தான் சம்பந்த சரணாலயர்னு சொல்றோம், அவங்க தாய்மாமன். ஞான சம்பந்தர் எழுதிய அந்த பதியங்களை எல்லாம் கூடவே இருந்து ஏற்று எழுதி வந்தாராம். அவர் யார், சம்பந்த சரணாலயர் என்ற பெயர் தாய்மாமனார் சொல்றது உண்டு, அதுக்கு வேறு சான்று இல்லை, பொதுவா சொல்றது உண்டு. அப்படி ஆகவே அவர் எடுத்து எழுதிட்டு அதை அப்படியே திரும்ப கேட்டார். யான் தான் எழுதிய திரும்ப இல்ல, தான் பாண்டது அங்கங்க பாண்டதோட சரி, இவர் ஒண்ணு தொகுத்துக் கொள்ள அவர் தொகுத்து கொண்டிருந்தார், அதை வாங்கினார். இந்த கயிறு சாத்தி பார்ப்பதுங்கிறது ரொம்ப காலம் இருக்கு, ரொம்ப காலம். இப்பதான் அதெல்லாம் போயிட்டு எங்க வீட்டுல திருவிளையாடு பானா, அது இப்ப காணம் எங்க இருக்குன்னு அண்ணன் அப்புறம் தெரியல. அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கார்டு போட்டு போட்டு போட்டு போட்டு இந்த பக்கம் மலிங்கியே இருக்கும். ஏன்னா ஏதேன்னு ஒண்ணு திருவிழாப்பான் எதப்பா கயிறு சாத்திப்பார். ஒரு கல்யாணமும் மற்றதுனா கூட அருமையா நம்ம பார்க்கும்போது எப்படி வரணும், முற்பகுதியில திருமணம் படலாம் வரணும். எங்க ஆஹா மீனாட்சியை மணப்பதற்கு கைலையில் இருந்து சுந்தரது பெருமான் புறப்படுகிறார்னா வேற ஜாதகம் ஒன்னு பார்க்க வேணாம், வையா கல்யாணம் வேண்டிதான். அதே இதுல பழியஞ்சன படலத்துல மனைவிய இறந்த மனைவிய தோல்ல தூக்கிட்டு சின்ன குழந்தை எங்கப்பா அம்மா அம்மா ஏப்பா அப்படி தோல்ல படுத்திருக்கா அப்படின்னாரு. தூங்குறாடா அச்சா அப்படின்னு நினைச்சு மனைவி இறந்த மனைவிய தோல்ல போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய கையில் அழிச்சுட்டு ஏண்டா வேடா நீதானே கொன்ற வா அர்த்தங்கிட்ட என்று சொல்ல அவன் போக ஓ முறை கோடா கொற்றவரேரே முறையேயோ என்று புலம்புறான். அந்த பாட்டு வந்து நினைச்சுங்க லட்ச ரூபாய் இருந்தா இந்த கல்யாணம் வேணான். அப்படிதான் பார்த்தாங்க, அப்படிதான் பார்த்து திருவிழாப்பாங்க. அப்படி கயிறு சாத்தி பார்ப்பது படகு. அது எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்க என்ன பண்ணுவோம், இந்த முன்னால இருக்கிற பகுதியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன தராத யார், இது முதல்ல இந்திரன் படிஞ்சிருத்தது, வெள்ளையான சாவந்தித்தது, தராத யார் திருவதாரம், திருமணப்படலாம், உக்ரகுமாரன் திருவதாரம், அவருக்கு முடிசூட்டுவது முருகன், இது முதல்ல பார்த்தீங்கன்னா அதுல முன்ன பார்த்தே போடும்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 95வது பதிகம் 3வது பாடல் ஆட்டு வித்தால் ஆறொருவர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை தனித்திருத்தாண்டகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 20வது பதிகம் 6வது பாடல் புலன் கொடுத்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருநள்ளார் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 91 பதிகம் 4 பாடல் என்னதெடிலும் வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் தலம் திரு ஒற்றியூர்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 29 பதிகம் முதல் பாடல் 3 வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்செம்பொன் பள்ளி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 25வது பதிகம் 8வது பாடல் எல்லியும் பகலும். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை 126வது பதிகம் 7வது பாடல், பத்திப்பேர் வித்திட்டே. ஓம் சிவாய நம.
1: தலம் திரு கழுமலம் திரு தாளச்சதி பண் வியாழக்குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் presented by vedamantram.com team. Om Namah Shivaya.
2: Sri Dakshinamurti Stotram.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.